நேயர்கள் அனைவருக்கும் நமது நிலையத்தின் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இன்று சக ஆண்டு

1948 பாத்திரபத மாதம் 13 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 4 தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணிக்கு அருகில் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6 மணி. குரலோசை. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. வீட்டிலிருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. குரலோசை கேட்டோம். நூறு புள்ளி 3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் PSR தங்க மாளிகை. பண்பலை 100.3 இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றி விவரம் அறியலாம்.

0: சிபிஐ ஸ்கூல் பேரளம். நிகழ்ச்சி குறிப்பில் அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 இணையதளம் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசாமி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மலையார், 35 கரைக்கல் ஓஎன்ஜிசி காவிரி, எசிர்காரைக்கால் சேகர் டெக்ஸ் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீதாம்பாள் சித்தாஃபாமா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது. பழம்பூர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாரன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர், பங்கேற்கும் தளிர் செல்வி கே ஸ்பூர்த்திகா. 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் கேட்கலாம். 7:35 காலை கம்போ, 7:55 நாகப்பட்டினம் டிஎல் லட்சுமி நாராயண பத்திர ஜுவல்லரி, பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி. சிறப்பு தொடர் வழங்குபவர் வேளாங்கண்ணி பேரலை அதிபர் பேரருள் திரு ஸ்ரீ இருதயராஜ் அவர்கள். 8:05 காந்தி அஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு, 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சி இன்று காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்ற பைசல் வழங்கும் நலமாய் வாழ ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட். 10:05 சிந்தனை அரங்கம், நுனிப்புள் சுவைக்குமா என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் செல்வி கே ஸ்பூர்த்திகா. 12:55 பண்ணிசை சிவனார் என தொடங்கும் பாடல் பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக் உழவை போற்றுவோம், ரசாயன உரங்களை குறைத்திட, பூச்சி நோய் மருந்துகளை தவிர்த்திட கடல் தாவரத்தின் பங்கு, கும்பகோணம் வேளாண்மை சார்ந்த நிறுவனம் வல்லுநர் எம் மோகன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி, 3:30 காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. லைக் ஷேர் கமெண்ட் ஃபிலிம்ஸ் ஆன் சோஷியல் மீடியா பேஸ்ட். இன்று மாலை 4:00 ஊரும் உறவும், சிதம்பரம் பெரியார் தெருவிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இன்று மாலை 5:00 திரை இசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை தான் என தான் என்னை முன் என தொடங்கும் பாடல் பாடியவர் திருவடி மருதூர் சிவா சா நடராஜன் அவர்கள். 6:20 நாச்சர்கள் அமிர்தா சூப்பர் ஸ்டார், மயிலாடுதுறை ஏஆர்சி காமா ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லும்போது வழங்குவோர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவான் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை நலமாய் வாழ ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து உள்ளர் ஆர் பிரியவதன் அவர்கள். 6:45 இசைத்துருகி, 7:00 இசைத்துறை கேட்கலாம். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டிஸ்பேட்டி மருத்துவமனை மங்களியன் சூப்பர் கோல்டு உறவு வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவரங்கம், குறுவை சாகுபடி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா ஜி ஆர் குருமூர்த்தி அவர்கள் நேர்முகம் கேட்கலாம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜூலியின் காற்றில் வரும் காணம், 8:30 காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் காணம். 9:00 ஆங்கில செய்திகள் கேட்கலாம். 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல். மேலே அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Neena Arakel. Indian Space Research Organization ISRO has successfully launched its Earth Observation Satellite EOS-05 on board GSLV F-17 rocket from Sriharikota in Andhra Pradesh early this morning. After a 27-hour countdown, GSLV F-17 rocket with satellite EOS-05 lifted off at 2:55 a.m. from the second launch pad at Satish Dhawan Space Center. EOS-05 is a state-of-the-art Earth observation satellite and India's first imaging satellite from geosynchronous orbit, enabling advanced imaging across visible, infrared, multispectral and hyperspectral bands. The satellite will provide real-time imagery and help the nation in areas including agriculture and disaster management. ISRO said that the state-of-the-art satellite was successfully placed into sub-geosynchronous orbit about 18 minutes after it lifted off from

நிரலை இன்று காலை 7:30 நலம் தரும் நல்வுணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் கரைகள் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதிநாயகி அவர்கள். இந்நிகழ்ச்சி விழுவும் தஞ்சை விழுவும் நாட்டுச்சிறக்கரை பேரளம் ஸ்ரீ சங்கராசுர

0: the spaceport. ISRO chairman V. Narayanan said the mission will further strengthen India's Earth observation capabilities and improve the delivery of Earth observation services. Government has constituted a 31-member Joint Committee of Parliament on Foreign Contribution Regulation Amendment Bill 2026. Lok Sabha MP Sanjay Jaiswal will head the joint panel to examine the FCRA Amendment Bill. Prominent names from Lok Sabha in the committee include Bhartruhari Mahtab, Tejaswi Surya, Nishikant Dubey, A. Raja and Supriya Sule. From Rajya Sabha, Harshvardhan Shringla, Sanjay Kumar Jha, Praful Patel and Menaka Guruswamy have been included in the committee. Both Houses of Parliament on 12th August gave nod for referring the Foreign Contribution Regulation Amendment Bill 2026 to the Joint Parliamentary Committee for further scrutiny. The bill aims to further amend the Foreign Contribution Regulation Act 2010. The objective of the bill is to make the use of foreign contributions more transparent and accountable. India has sent two more aircraft with relief material to Nepal to support ongoing relief and rescue efforts in flood-affected areas. External Affairs Ministry said both C-130J aircraft carrying 21.5 tons of humanitarian assistance landed in Kathmandu. The relief material was handed over to Minister for Science, Technology and Innovation Mahabir Pun. The Ministry of Home Affairs will make available services of Central Forensic Science Laboratories, State Forensic Science Laboratories and Laboratories of the National Forensic Sciences University for DNA profiling of first-degree biological relatives of missing persons from India following the flash flood in Nepal. Ministry of External Affairs said first-degree biological relatives residing in India may have their biological samples collected and DNA profiles prepared at certain facilities. As advised by the Nepal Police, autosomal STR DNA profiling may be undertaken for the purpose of identification subject to the technical requirements communicated by the Nepali authorities. The helpline number in this regard is +977 9841 616095. The DNA profiles, along with the preliminary information required by the Nepali authorities, may be sent to email to dnacodis@nepalpolice.gov.np for comparison with DNA profiles obtained from unidentified mortal remains. Festival of Janmashtami, which marks the birth of Lord Krishna, is being celebrated across the country today. Devotees throng to the temples to offer prayers to Lord Krishna. Mathura and Vrindavan in Uttar Pradesh is fully geared to celebrate the birth of Lord Krishna. Thousands of temples, including Banke Bihari Temple, Prem Mandir, ISKCON Temple and Shri Krishna Janmabhoomi Temple, have been tastefully decorated in Mathura, the birthplace of Lord Krishna. In women's cricket, India stormed into semi-final of 2020 Asia Cup, defeating Hong Kong by 137 runs in their second Group A match in Dubai last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 ஆகாஷவாணி.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க கீதை காட்டும் பாதை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
3: பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து போய் அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநிறுத்தவும் நல்லோரை காக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன். அறத்தை நிலைநிறுத்த நான் யுகந்தோறும் யுகந்தோறும் பிறக்கின்றேன். ஆம், இன்று எங்கள் கண்ணன் பிறந்தான். எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறைந்ததம்மா. கண்ணனின் தாசானுதாசனாகிய கண்ணதாசனின் கவிதை கூற்று இது. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, இஜகத்திற்கு குருவாக ஆச்சாரியனாக வந்து வாழ்வியல் நெறிகளை ஸ்ரீமத் பகவத்

0: கீதையின் வாயிலாக போதித்தது மட்டுமன்றி துவாபர யுக புருஷனாக வாழ்ந்தும் சாதித்து காட்டியவர். மானுட வாழ்க்கையின் மேலான பாங்கினை விளக்குவதற்கென்றே தோன்றிய கிருஷ்ணாவதாரம் அலாதி மகிமையுடையது. வசுதேவர் தேவகி மைந்தனாய் பிறந்து யசோதையின் மகனாய் ஆயர்பாடியில் வளர்ந்ததும், தீராத விளையாட்டு பிள்ளையாய் துள்ளித் திரிந்ததும், நல்ல மைந்தனாய் நல்ல சகோதரனாய் சாந்தீப முனிவரின் மாணவனாய் துடிப்பும் வீரமும் மிகுந்த கட்டிளம் காளையாய் கோபிகா பிரியனாய் எண்ணறிய லீலைகளின் நாயகனாய் ஏழை பங்காளனாய் ஆபத் பாந்தவனாய் அநாத ரட்சகனாய் வாழ்ந்து வழிகாட்டியது ஒருவிதம் என்றால், துவாரகாபுரி மன்னனாய் சிறந்த ராஜ தந்திரியாய் குடிமக்களை தன் இரு கண்களாய் காத்தவனாய் எளியார்க்கும் எளியனாய் மேலோர்க்கும் மேலோனாய் வாழும் சூத்திரத்தை நமக்கு கற்றுத்தந்த பேராசான், பாண்டவர்க்கு தூதனாய் பார்த்தனுக்கு சாரதியாய் குருட்சேத்திர போரிலே தன்னலமற்ற கர்ம யோகியாய் பொலிகின்றான், போர்க்கோலம் பூண்டு களத்திலே கலங்கியவனாய் பந்தபாசம் என்னும் மாய வலையில் அகப்பட்ட மானாய் மனம் கலங்கி நின்ற பார்த்தனுக்கு குருவாய் நின்று தன் திருவாய் மலர்ந்தருளியதுதான் மானுடத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷமான கீதை. கீதையிலே பகரப்பட்டது பார்த்தனுக்கு மட்டுமல்ல, மானுடம் உள்ளளவும் இப்பூ உலகம் உள்ளளவும் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் கற்று தெளிந்து கருத்திலே கொள்ள வேண்டிய உயர்ந்த கருத்துக்களை கொண்டதுதான் கீதை. கீதையின் வாயிலாக ஸ்ரீகிருஷ்ணன் உரைத்தவை எல்லாம் உயர்ந்த தத்துவங்கள். 18 யோகங்களாக பகர்ந்தவை அனைத்தையும் கற்று தெளிய நமக்கு ஒரு ஜென்மம் போதாது. நம் புண்ணிய பூமி பாரத பூமி ஒரு கர்ம பூமி. எல்லோரும் கடமையாற்றத்தான் பிறந்துள்ளோம். கர்மாவை பற்றற்று பலன் கருதாது தன்னலமற்று அர்ப்பணிப்போடு ஒரு வழிபாடாக செய்ய வேண்டும் என்பதுதான் கீதையின் சாரம். சினத்தில் பொறுமையாயிரு, செல்வத்தில் எளிமையாயிரு, துன்பத்தில் துணிவுடன் இரு, இன்பத்தில் கனிவுடன் இரு, பதவியில் பணிவுடன் இரு, கடமையில் கருத்தாயிரு, வாழ்க்கையில் நிறைவாயிரு, பேச்சில் நிதானமாக இரு. எல்லாம் அவன் தந்தது, நான் அவனது தொண்டன், என் கடன் பணி செய்து கிடப்பதுவே என்று வாழ்ந்தார் எவ்வளவு நிம்மதி ஆனந்தம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இது கீதை சொல்லும் உயரிய சிந்தனை. இந்த சிந்தனை வந்துவிட்டால் பிறகு கலக்கம் என்ன, கலவரம்தான் என்ன? கீதை பகரும் சீரிய கருத்துகள் ஒவ்வொன்றும் அக்ஷரம் லட்சம் பெறும். கீதை சொன்ன கருத்துக்களையெல்லாம் கற்றுத் தெளிய மகான்களாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஆனால் மனிதன் மகானாக மாற கீதை வழிகாட்டுகிறது. மனிதனை நிறை மனிதனாக்குவதே கீதையின் கோட்பாடு. என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் தெள்ளத் தெளிவான விளை தருகின்றது கீதை. கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கீதையிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான், தாளாத துயதீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் சொன்ன கீதையை கீதாச்சாரியார் ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்த இந்த நாளிலே படிக்கத் தொடங்குவோம். கீதையின் வழியிலே வாழத் தொடங்குவோம். கண்ணன் அருளால் வையத்து வாழ்வாங்கு வாழ்வோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.
2: அகஸ்வனி காரைக்கால், நேரம் 4:15, 6:15 நிமிடம். பொழுது விடிந்தது, பொன்னழில் பூத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளைங்கிட இதழின மலர்ந்து இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. ஆறு மணி 15 நிமிடத்தில் உழைக்கின்ற பக்தி மாலையில் முதலாவதாக சோபனா பாடிய பாடல்

0: இன்று கோகுலாஷ்டமி. மாயக்கண்ணன் மலர்ந்த நாள். நேரம் 6:20:30.
1: பக்திமாலையில் அடுத்து சித்திரா பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: www.pmsuryagar.gov.in
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: வானவீதியில் தேனிலையாய் கனமழை பொழியும் கரைக்கல் பண்பலை 100.3 தொடர்ந்து பக்தி மாலையில் சூடவரும் மாலை வாணி ஜெயராம் பாடியது.

காற்றில் பயணித்து காதுகளுக்குள் கனமழை பொழியும் கரைகள் வன்மலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக நாகூர் ஏஎம் ஹனிஃபா பாடிய பாடல்.

0: வாழ்க்கையும் தேடி வரும்.
1: இதுவரை நேர்களின் செவினுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினய அகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை. அகஷ்வணி காரைக்கால் நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு
2: மக்களுக்கான சக்தி தேசத்துக்கான வளம் ONGC.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
6: இந்திய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: அன்பர்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 18 நாள் வெள்ளிக்கிழமை.
8: உழவர்களுக்கு
9: பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சா யோஜனா. இந்த திட்டம் இந்திய அரசின் முக்கிய திட்டமாகும். இத்திட்டம் 2015 தொடங்கப்பட்டது. விவசாய துறையில் நீரை திறமையாக பயன்படுத்துவதை அதிகரிப்பதும் ஒவ்வொரு வயலுக்கும் நீர் என்ற இலக்கை அடைவதும் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். முதலாவதாக ஒவ்வொரு வயலுக்கும் நீர், பாசன வசதி பெறும் விவசாய நிலங்களின் பரப்பை விரிவுபடுத்தி அனைத்து விவசாய நிலங்களுக்கும் தேவையான நீர் கிடைப்பதை உறுதி செய்தல். இரண்டாவதாக ஒரு சொட்டு நீரில் அதிக பயிர், அதாவது பர் டிராப் மோர் கிராப், குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி அதிக விளைச்சலை பெறுவதற்காக சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நுண்ணுயிர் பாசன முறைகளை ஊக்குவித்தல். மூன்றாவதாக ஏற்கனவே உள்ள நீர் வளங்களை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீரை சேமிப்பதை ஊக்குவித்தல் ஆகும். இந்த திட்டத்தின் முக்கிய கூறுகள். முதலாவதாக விரைவுபடுத்தப்பட்ட பாசன பயன்கள் திட்டம் AIBP, அதாவது அக்ஸலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட்ஸ் ப்ரோக்ராம். இதன் மூலமாக பெரிய மற்றும் நடுத்தர அளவிலான பாசன திட்டங்களை விரைவாக நிறைவு செய்வதன் மூலம் விவசாயிகளுக்கு பாசன வசதியை ஏற்படுத்தி தருவது இத்திட்டத்தின் பயனாகும். அடுத்ததாக ஹர்கேத் கோபானி, அதாவது ஒவ்வொரு விவசாய நிலத்திற்கும் நீர் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக பாசன பகுதிகளின் மேம்பாடு, நீர்நிலைகளை புதுப்பித்தல் மற்றும் நிலத்தடி நீர் வளத்தை மேம்படுத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளுதல் ஆகும். மூன்றாவதாக ஒரு சொட்டு நீரில் அதிக பயிர், இத்திட்டத்தின் மூலமாக சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நுண்ணுயிர் பாசன முறைகளை அமைத்தல், பண்ணை குட்டைகள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்குதல் போன்ற பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். அடுத்ததாக நீர்பிடிப்பு பகுதி மேம்பாடு, அதாவது வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட். இதன் மூலமாக மழையை நம்பியுள்ள விவசாய பகுதிகளில் மழைநீரை சேமித்தல்.

0: மண் ஈரப்பதத்தை பாதுகாத்தல் மற்றும் நீர்வளத்தை மேம்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் ஆகும். இத்திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கான நன்மைகள் மற்றும் மானியங்களை பற்றி அறியலாம். சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசன அமைப்புகளை நிறுவுவதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சார்பில் மானிய உதவிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் பாசனத்திற்கு தேவையான குழாய்கள் மற்றும் நீர்த்தேக்க தொட்டிகள் அமைப்பதற்கும் தகுதி மற்றும் நடைமுறைகளுக்கு ஏற்ப நிதி உதவி கிடைக்கலாம். இதன் மூலமாக குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி அதிக பரப்பளவில் விவசாயம் செய்வதற்கும் பயிர்களின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் விவசாயிகளுக்கு உதவியாக அமைகிறது இத்திட்டம். மேலும் விவசாயிகளுக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், PMKSY திட்டத்தின் கீழ் கிடைக்கும் உதவிகள், மானிய அளவு மற்றும் தகுதி விதிமுறைகள் மாநிலத்திற்கு மாநிலம் மற்றும் திட்டத்தின் குறிப்பிட்ட பிரிவுகளுக்கு ஏற்ப மாறுபடலாம். எனவே இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அல்லது தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை அணுகி தற்போதைய தகுதி மற்றும் விண்ணப்ப நடைமுறைகளை தெரிந்து கொள்ளலாம். தண்ணீர் என்பது இயற்கை நமக்கு வழங்கிய விலைமதிப்பற்ற வளம். இன்று நாம் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினால்தான் நாளைய தலைமுறைக்கும் விவசாயத்திற்கும் போதுமான நீரை பாதுகாக்க முடியும். எனவே நீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம், வளமான விவசாயத்தை உருவாக்குவோம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: நேயர்கள், இதுவரை கரைக்கல் ஓஎன்ஜிசி காவிரி எசர் கரைக்கல் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கியோர் ஓஎன்ஜிசி காவிரி எசர் கரைக்கால்.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் கரைக்கல் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரிகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நேயர்கள் நினைவிற்கு, இன்றிரவு 7:25 கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம், குறுவை சாகுபடி, மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா அசிங்காடு, ஜிஆர் குருமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். ஆகாஷ்வாணி கரைக்கால் நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது நிகழ்ச்சி. வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
7: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: விடங்கலூர் எண்ணெய்
2: இணைந்த நிகழ்ச்சி வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
8: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
9: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: பூமேக்ஸ்
10: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
11: வணக்கம். விழுதுகள், அது ஒரு கட்டுக்கோப்பான குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு கணவன், மனைவி, ஒரு மகன் மற்றும் அம்மகனின் தந்தை என இவர்கள் மட்டுமே. கணவனும் மனைவியும் வேலைக்கு போயிடுவாங்க. தன் மகனும் மருமகளும் வேலைக்கு போன பிறகு வீட்டை பார்த்து கொள்வது அந்த முதியவர்தான். வீட்டில் மகனும் மருமகளும் வேலைக்கு போகும் பரபரப்பில் அப்படியே போட்டது போட்டபடி போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த முதியவர்தான் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வைப்பார். எந்த நேரமும் துருதுருன்னு கொள்ளை குடிகாட்டிலும் தொடர்ந்து ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பார். மகனும் மருமகளும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் அவரை, ஏம்பா இவ்வளவு வேலையும் உங்களை யார் பார்க்க சொன்னது? உடம்புக்கு ஏதாவது வந்துட்டதுனா எங்களுக்குன்னு யாருப்பா இருக்காங்கன்னு உரிமையோட அவர் மகனும் மருமகளும் கடிந்து கொள்வார்கள். அதற்கு மேல் மருமகளும் அந்த மனிதரை தன் தந்தை ஸ்தானத்தில்தான் வைத்து பார்த்து கொள்வாள். இதை பார்க்கும்போது எனக்கு இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்ணா? ஆச்சரியத்துடன் அவளை பார்ப்பேன். வயதாகிவிட்டாலே அலட்சியமாக நினைப்பது, அவர்களை மதித்து அன்பான வார்த்தைகள் கூட பேசாமல் இருப்பது இப்படி பல இடங்களில் பார்த்தும் இருக்கிறோம், கேள்விப்பட்டும் இருக்கிறோம். முதியவர்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்குபவர்களாகத்தான் நாம் காண்கிறோம். காலங்கள் உருண்டோடுகிறது.

0: அந்த பெரியவருக்கும் வயதாகிவிட்டது. மூப்படைந்து பல பல கஷ்டங்களை சந்திக்கும் சூழ்நிலைக்கு முதியவர் தள்ளப்பட்டார். இப்போதும் அவர் மகனும் மருமகளும் பேரனும் அவர் மீது கூடுதல் கவனமுடன் அக்கறையும் கொண்டு கவனித்துக் கொண்டார்களே தவிர அவரை கவனிப்பதில் சலிப்படைந்ததில்லை. அவருக்கு தளர்ச்சி அதிகமாகி படுத்த படுக்கையானார். அவர்கள் சற்றும் முகம் சுளிக்காமல் தினமும் அவரை குளிப்பாட்டுவதும் தூய்மை செய்வதும் அந்த பெரியவருக்கு உடைமாற்றி விடுவதும் அவருக்கு ஏற்ற உணவையோ கஞ்சையோ பழச்சாரோ கொடுத்து மிகவும் அன்பாக கவனித்துக் கொண்டனர். ஒரு விதத்தில் அந்த பெரியவர் பாக்கியசாலி என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்வை பார்த்ததும் எனக்கு ஒரு நாலடியார் பாடல் தான் நினைவுக்கு வந்தது. சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மற்றதன் மதலையாய் காலூன்றி ஆங்கு குதலைமை தந்தைகன் தோன்றில் தான் பெற்ற புதல்வன் மறைப்பக்கிடும். வயது முதிர்ந்த ஆலமரம் தளர்ந்து நிற்கும் அந்த ஆலமரத்தை கரையான் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டிருக்கிறது. பட்டு போய் விழும் அந்த சூழலில் கூட அது வீழ்ந்து விடாமல் அதனுடைய விழுதுகள் தாங்கிக் கொள்ளுமாம். இதிலிருந்து நாம் பெறும் நீதி, பெற்று ஆளாக்கிவிட்ட தகப்பன் வயதாகி தளர்வுற்ற காலத்தில் அவர் பெற்ற புதல்வர் அவரை தளர்ந்து சோராமல் தாங்கி தோள் கொடுக்க வேண்டும் என்பதே. நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதம்மாள் சித்தபாமாவின் விடங்கலூர் எண்ணை வழங்கிய
2: இன்சொல் அமுது. வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதம்மாள் சித்தபாமாவின் விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்
1: இணைந்த நிகழ்ச்சி வழங்கியோர் பூமேக்ஸ், பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: பூமேக்ஸ்
1: நேயர்கள் நினைவிற்கு இன்றிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலை நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரத நிகழ்ச்சிகள், இன்று காலை 8:00 ARC நடைய சித்யா ஜுவல்லரியின் தகவல் சுரங்கம், இன்று மாலை 15:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு, நாம் இணைந்திருக்கிறோம் காற்றில் தவழ்ந்து காதில் மொழி பேசும் கரை கல்பன்மலை 100.3. மலரும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இருமடங்காக அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்

என்று கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பான தடையற்ற வர்த்தகம் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக வாய்ப்புகளை திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, திறமை மற்றும் மாற்றத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச கணக்காளர்கள் கூட்டமைப்பின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் பல்வேறு நாடுகளுடனான நட்புறவு மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு வாய்ப்புகளை சார்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நிறுவனங்கள்

0: உலக அளவில் பல்வேறு நாடுகளுடனான நட்புறவு மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு வாய்ப்புகளை சார்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நிறுவனங்கள் மக்கள் மற்றும் அரசுகளுக்கு இடையே நம்பிக்கையை வளர்ப்பதில் பட்டய கணக்காளர்கள் மற்றும் தொழில்முறை அமைப்புகளின் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டினார். உலக அளவில் உறுதியான அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்கம் போன்றவற்றின் அவசியத்தையும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் விண்வெளி மையத்தில் இருந்து GSLV F-17 ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்ட EOS-05 செயற்கைக்கோள் அதன் சுற்றுவட்டார பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நாட்டின் புவிசார் கண்காணிப்பு திறனை வலுப்படுத்துவதுடன் பல்வேறு கண்காணிப்பு சேவைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெறிவித்துள்ளார். 60 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் விவசாயம், பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துல்லியமான தரவுகளுக்கு உதவிடும் என்று திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தில் பக்தர்கள் தங்களது வீடுகளில் சிறப்பு அலங்காரம் செய்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். நாடு முழுவதும் உள்ள வைணவ திருக்கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், மக்களவைத் தலைவர் உள்ளிட்ட பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ பாரம்பரியத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதை கடமை, அறம், நீதி, அறிவு, துணிச்சல் ஆகிய பண்புகளை போதிக்கும் காலத்தால் அழியாத வழிகாட்டியாக திகழ்கிறது என்று திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த தொழிலாளி சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சிவகாசியில் இயங்கி வந்த பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளது ஆழ்ந்த மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற விபத்துகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. அனைத்து தொழிற்சாலைகளும் மாசுக்கட்டுப்பாட்டு சட்டங்களின் கீழ் உரிய அனுமதி பெற்று இயங்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக இந்த வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாநிலத்தின் சில பகுதிகளில் சாயம் மற்றும் சலவை சார்ந்த தொழிற்சாலைகள் உரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்காமலும் முறையான அனுமதி பெறாமலும் இயங்கி வருவதாக தொடர்ந்து புகார்கள் வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கழிவுநீரை மறுசுழற்சி செய்யும் வகையில் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்து உரிய அனுமதி பெற்றபின் இயக்க வேண்டும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், சேலம் உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரில் ஒருசில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைனுக்கு உதவிடும் ஐரோப்பிய நாடுகளின் செயல்பாடுகளுக்கு பதிலடி தரும் வகையில் ரஷ்யாவில் உள்ள ஜெர்மனியின் கலாச்சார மையங்களை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஸ்பெயினின் கனாரி தீவை ஒட்டிய கடற்பகுதியில் படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். திரிபுராவிலிருந்து 18 மெட்ரிக் டன் அரிசி ஆஸ்திரியா மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. மறுசுழற்சி செய்யப்பட்ட ஜவுளிகளின் கொள்முதலை ஊக்குவிக்கும் வகையில் அரசின் மின்னணு சந்தை மற்றும் ஜவுளி குழுமம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தொழில் முனைவோராக உருவெடுக்க தேவையான தொடக்கப்பட்ட நிதியுதவியை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான கலை திருவிழா போட்டிகள் நேற்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3 சக்கர வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் விநாயகர் சிலைகளை குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் மட்டும் கரைக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தில் காவலர் தினத்தையொட்டி காவலர் மீனவர் நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் குற்றவாளியான ஜெய்சங்கருக்கு நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. குறைந்த விலையில் வெங்காயம் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நியாய விலை கடைகள் மூலம் வெங்காய விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 137 ரன் வித்தியாசத்தில் ஆங்காங் அணியை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆங்காங் அணி 16.2 ஓவரில் 56 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கி நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அகாஷ்வாணி கரைக்கால்.

0: நேரம் 6:55.
1: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
2: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
1: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேல்நிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசும் தள்ளி நிகழ்ச்சி வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேல்நிக்குழி குடிகாடு.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின? மேலணி குழி அபிநயா ட்ரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கே

0: வணக்கம் நேயர்களே, பசுந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: கேஸ் பூர்த்திகா.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th ஸ்டாண்டர்ட்.
0: சரி, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: லைஃப் பிரின்சிபல்ஸ்.
0: எங்க சொல்லுங்கள?
1: Be kind to everyone. Honesty is the best policy. Learn something every day. Work hard, stay humble. Respect yourself and others. Never give up on your dreams. Mistakes are lessons, not failures. Be grateful for what you have. Help others whenever you can. Do the right thing even when no one is watching. Do the right thing even when no one is watching. Focus on progress. Treat others as you want to be treated. Keep your promises. Take responsibility for your actions. Believe in yourself and your abilities. Success comes through patience and persistence. Effort beats natural talent. Value time because it never comes back. Speak kindly and listen carefully. Be disciplined even when motivation is slow.
0: சரிங்க பாப்பா, நீங்க அழகா லைஃப் பிரின்சிபல் பத்தி சொல்லிருக்கீங்க. உங்களுடைய லைஃப் பிரின்சிபல் என்ன பண்ணிட்டு வரீங்க?
1: லைஃப்ல நல்லா டிசிப்ளினா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், நான் நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும்.
0: சரிங்க பாப்பா, நீங்க சொன்ன மாதிரியே வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பிளம்பர் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது கரிகல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸின் பசுந்தளிர் நிகழ்ச்சி வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களையும் மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
4: முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
2: வானவீதியில் தேனமுதாய் கனமழை பொழியும் கரைக்கல் பண்பலை 100.3. நேரம் 7 மணி. நேயர்களை பொழுது கேட்கலாம் திரை இசை. தித்திக்க மொழி பேசி தவிட்டாமல் சுவை தரும் திரை இசையில் நாம் கேட்கலாம். இன்று கோகுலாஷ்டமி இல்லையா, கண்ணன் வருகின்ற அந்த கோலத்தை மகிழ்ந்து பார்க்கலாம். ராமு படத்தில் இருந்து வருகிறது திரை இசையில் முதலாவதாக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகள், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில். இதோ உங்கள் செவிகளுக்கு

வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அடையாத கதவிருக்கும் சன்னிதானம், அந்த

தித்தைக்கு மொழி பேசித்து விட்டாமல் சுவை கூட்டும் திரை இசையில் அடுத்து வருகிறது. அச்சம் என்பது மடமையடா என்ற படத்திற்காக ஏஆர் ரகுமான் இசையமைத்த பாடல். பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய வரிகளுக்கு விஜய் யேசுதாசின் குரல் இது.

திரையசையில் அடுத்து வருகிறது அலைபாயுதே படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்துவின் வரிகளுக்கு ஆஷா போன்ஸ்லே சங்கர் மகாதேவன் குரல் கொடுத்த அந்த பாடல் உங்கள் செவி நோக்கி வருகிறது.

0: உழைக்கின்ற படலம் நிறைவு பெற்றது. தித்திக்க மொழி வேசித்து விட்டாமல் சுவைதந்த திரை இசை தொடரும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கான 31 உறுப்பினர்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் பார்த்துரஹரி, மகதாப், ஜே தேஜஸ்வி சூரியா, நிஷிகாந்த் துபே, ஆர் ராசா, திருமதி சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திரு ஹர்ஷவர்தன் ஸ்ரீலிங்கா, திரு சஞ்சய்குமார் ஜா, திரு பிரஃபுல் பட்டேல், திருமதி மேனகா குருசாமி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் நன்கொடை தொடர்பான விவரங்களை வெளிப்படைத்தன்மையுடனும் அதன் பயன்பாடு குறித்த தரவுகளை முறைப்படி சமர்ப்பிக்கவும் இந்த சட்டத்திருத்த மசோதா வழிவகை செய்கிறது.

0: போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். யுக்ரைனின் கீவ் நகரில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரி சிபிஹா உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் இவ்வாறு கூறினார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இத்தகைய மோதல்களின்போது வர்த்தக கப்பல் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் வளரும் நாடுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் எரிபொருள் உரம் மற்றும் உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறினார். கல்வி, சுகாதாரம், விவசாயம், டிஜிட்டல் புத்தாக்கம், தூதரக பயிற்சி மற்றும் மேம்பாட்டு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் விவாதித்ததாக திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்யப்படுவதை உறுதி செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள VMMC மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையில் மேம்பட்ட சிறுநீர்ப்பை நோயறிதல் மையத்தை அவர் திறந்து வைத்தார். பின்னர் இந்த மருத்துவமனைகளில் உள்ள இதய சிகிச்சை பிரிவு மற்றும் விளையாட்டின் போது ஏற்படும் காயத்திற்கான சிறப்பு சிகிச்சை மையத்தையும் பார்வையிட்ட அவர் இந்த மையங்களில் மேற்கொள்ளப்படும் சேவைகள் மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்தார். அணு மருத்துவர் துறையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஸ்கேன் வசதிகள், புற்றுநோய் சிகிச்சை, இதயவியல், நரம்பியல், சிறுநீரக நோய்கள் மற்றும் நாளமில்லா சுரப்பியல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு துறைகளில் மருத்துவமனையின் செயல்பாட்டுத் திறனை மேம்படுத்த உதவிடும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதுடன் ஏற்றுமதி வாயிலாக சர்வதேச சந்தைகளுடன் போட்டியிடும் வகையில் வாகன உற்பத்தியாளர்கள் செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் வருடாந்திர மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியில் ஏற்படும் உலகளவிலான மாற்றங்களிலிருந்து உருவாக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தொழில்துறையினர் முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய உந்து சக்தியாக வாகன உற்பத்தித்துறை திகழும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் பன்முகப்படுத்தப்பட்ட சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வாகன உற்பத்தி துறையின் வளர்ச்சி அமையும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் தடுப்பணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரால் 23 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ள நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வாரணாசியின் மாவட்ட ஆட்சியர் திரு சத்யேந்திரகுமாருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார். காசியில் உள்ள நதிகளின் நீர்மட்டம், நிவாரண முகாம்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் பிரதமர் விசாரித்தார். இதனிடையே அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஃபருக்காபாத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானம் மூலம் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்த அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிலையில் சித்திரகூட்டில் மந்தாக்கினி ஆற்றின் நீர்மட்டம் மேலும் உயர்ந்து வருவதால் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியாவின் உற்பத்தி திறனுடன் பெல்ஜியத்தின் தொழில்நுட்பத்தை இணைப்பதன் மூலம் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு தளவாடங்களை மேம்படுத்த முடியும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளின் பாதுகாப்புத்துறையின் தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ஆளில்லா விமானங்கள், நீருக்கடியில் இயங்கும் வாகனங்கள் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் பரஸ்பரம் தங்களது வலிமையை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத் துறையில் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏமன் நாட்டின் தியாஸ் மாகாணத்தின் தென்மேற்கு பகுதியில் இந்த மோதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 15 வீரர்களும் ஹவுதி அமைப்பைச் சேர்ந்த 10 பேரும் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.

0: நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் நெருங்கிய உறவினர்களது டிஎன்ஏ மாதிரிகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில், இந்தியாவில் வசிக்கும் நெருங்கிய உறவினர்கள் குறிப்பிட்ட சில மையங்களில் தங்களது டிஎன்ஏ மாதிரிகளை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கென இந்தியாவில் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்கள், மாநில தடய அறிவியல் ஆய்வகங்கள் மற்றும் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக ஆய்வகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களில் வசதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள நாட்டின் காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிஎன்ஏ மாதிரி குறித்த விவரங்களை அந்நாட்டு அதிகாரிகளுக்கு பிரத்யேக மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் இயல்பு நிலை திரும்புவதற்கும் மறுவாழ்வு மற்றும் பொருளாதார சமூக நடவடிக்கைகளை மீட்டெடுப்பதற்கும் உகந்த சூழலை உருவாக்குவதற்கும் மாநில அரசு பணியாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெமர்சந்த் சிங் தெரிவித்துள்ளார். அம்மாநிலம் சட்டப்பேரவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்த அவர், பாதிக்கப்பட்டவர்களில் 59,000 பேருக்கு மாநில அரசு தொடர்ந்து நிதியுதவி வழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு நிவாரண முகாம்களில் 24,000 பேர் இருப்பதாகவும் அவர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வழிவகைகளை கண்டறிவதற்காக 7 சங்கங்களின் பிரதிநிதிகள் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹிம்பால் திமாபூர் கவுஹாத்தி இடையேயான பயணிகள் பேருந்து சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், முறைக் வர்த்தக பாதையை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக திரு யும்னம் கெமர்சந்த் சிங் தெரிவித்தார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-17, 22-24, 21-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ போப்போ, தோமோ ஜூனியர் போப்போ இணையை வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே, யசஸ்வினி கோர்பாடே, சிண்ட்ரெலா தாஸ், சுத்ரிதா முகர்ஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் தியா சித்தாலே, யசஸ்வினி கோர்பாடே இணை 11-8, 10-12, 11-6, 11-9 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் வலரியா சிசிச்பாய்க, மரியா பானோஃபிலோவை இணையை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் சிண்ட்ரெலா தாஸ், சுத்ரிதா முகர்ஜி இணை 11-8, 11-2, 8-11, 11-8 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் அரே ஆஷ்கேவா, நுரசியா நூர்மான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் தவழ்ந்து காதில் பேசும் கரைகள் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: நாகை மூராசன்ஸின் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். கல்வி கரை காண முடியாத கடல், யாரும் களவாட முடியாத செல்வம். கல்வியை கசடர கற்றுத்தரும் ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் 5 வரை ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆசிரியர்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
7: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
8: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
6: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்ஸ் அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். இணையற்றி வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
0: இந்நிகழ்ச்சியில் இணைந்து வழங்கும் ஒரு ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரை பூண்டி.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரை பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
4: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: இணைந்த நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
6: என்ன சார் உங்கள் பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போது அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னாரு அப்பா. இளம் பருவம் இப்படி தான் இருக்கும், அதையெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படின்னாரு அவரு. என்ன சார் சொல்கிறீங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கான், அதை ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கணுமா அப்படின்னாரு இவர். இளம் பருவத்தில் இளைஞர்களுக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கணும்னு தோணும். அது வெறுமனை அழகு பார்க்குறது மட்டும் இல்லை, அவங்க தங்களையே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி அது. இது ஒரு மனோதத்துவ விளைவு. இதுவரைக்கும் வந்து சின்ன பிள்ளையாக இருந்துட்டோம், இனிமேல் நாமளும் மற்றவங்க மாதிரி மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வருது. தங்களோட முகம் எப்படி இருக்குது, அழகு எப்படி இருக்குது, உடம்பு நேரம் எப்படி இருக்குது, முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆணோ பொண்ணோ தன்னை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மனோதத்துவ உண்மைகள், இதெல்லாம் இயற்கை. இதை பார்த்துட்டு பெற்றவங்க வந்து பிள்ளைங்க கெட்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி பல குடும்பங்களில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. மனுஷ வாழ்க்கையிலேயே இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத ஒரு பருவம் வந்து இளம் பருவம். 13-19 வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வகையை சேர்ந்தவங்க, டீனேஜ் குரூப். இவங்கள சின்னவங்கன்னு நினச்சிட முடியாது, பெரியவங்கன்னு நினச்சிட முடியாது. இவங்க ரொம்ப சென்சிட்டிவ். சமூகம் நினச்சா இவங்களை வந்து நல்லவங்களாகவும் ஆக்கலாம், கெட்டவங்களாகவும் ஆக்கலாம். கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் பெரிய பெரிய மேதைகளையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கலாம். ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா, அநேகமாக இவங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, இவங்களை சரியாக நடத்துகிறதும் இல்லை. இதுவரைக்கும் நாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்போல்லாம் அவன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு வருத்தப்படுற பெற்றோர்கள் அதிகம். இது வருத்தப்படுற விஷயம் இல்லை, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உங்கள் புள்ளை வந்து சொந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கிறதும் நடந்துக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு தப்பான விஷயமா? அவன் கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது என்ன நியாயம்? இன்றைக்கி இளைஞர்களை வந்து பெரியவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக நடத்துறதுனால தான் அவங்களுக்கு வெறுப்பு எரிச்சல் மனக்கசப்பு எல்லாம் உண்டாகுது. பெற்றவங்க சரியாக மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே வீணாக போகிற பிள்ளைங்க இன்றைக்கி அதிகம். சரி, பெற்றவங்களுக்கு இன்றைக்கி என்ன தான் புத்தி சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் எதையும் சொல்ல வரல, ஆனால் அது சம்பந்தமான சில நிபுணர்கள் சொல்லியிருக்கிறத உங்கள் காதில் போட்டு வைக்கலாம். அது என்னென்னா, பிள்ளைங்கக்கிட்ட அன்பு செலுத்துங்க. குழந்தையாக இருந்தப்போ எவ்வளவு பாசமாக இருந்தீங்க, வளர வளர அதை ஏன் குறைச்சிக்கிறீங்க? பெற்றவங்களின் அன்பான வார்த்தைகளுக்கு ஏங்குறவங்க தான் இன்றைய இளைஞர்கள். அவங்க எதை சொன்னாலும் அது அக்கறையாக காது கொடுத்து கேளுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க விரும்புகிறது உங்கள்கிட்ட இருந்து ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம், இவ்வளவு தான். அவங்க அவங்களாவே முடிவுகள் எடுக்கட்டும், அதுக்கு நீங்கள் உதவியாக இருங்க, அது போதும். மற்றவங்க முன்னாடி, முக்கியமாக அவங்க நண்பர்கள் முன்னாடி அவங்கள பற்றி மட்டமாக பேசாதீங்க. அவங்கக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்கள் பேரில் அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு போயிடும், நம்பிக்கை போயிடும். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போடக்கூடாது. உங்கள் பிள்ளைய எப்பவும் இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு பேசுகிற வேலையே வேணாம். கூட பிறந்த மற்றவங்களோட கூட ஒப்பிடக்கூடாது. இப்படி செஞ்சால் அவன் உங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான், அவங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான். பிள்ளை எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்லாம் வந்து துப்பறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இளைஞர்கள் வந்து தனிமையை விரும்புகிறவங்க. அவங்கள வந்து பெட்டியில் வச்சு மூடி பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்கள எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். உங்கள் பிள்ளை எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் நடந்து காட்டுங்க, அது போதும். ஒரு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நம்ம பொண்ணு பெரியவளாயிட்டா அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறா, சீக்கிரமாக ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்காமல் இப்படி மச மசன்னு கல் மாதிரி உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாங்க அந்த அம்மா. அவசரப்படாத, பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகாக லட்சணமாக

0: புத்திசாலியாக ஒரு பையன் கிடைக்க வேணாமா, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் அப்பா. இதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருந்தா எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது தெரியுமா அப்படின்னாங்களாம்.
1: நேயர்கள், இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்குவர் சைபால். அனைத்து மருந்து கடைகளும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இணைந்த நிகழ்ச்சி வழங்கியவர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி. திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: கேட்ட தகவல் நேரம் நிகழ்ச்சியை வழங்கினார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்தில் இருந்து ஒளியேறியது. காற்றில் கைகோர்த்து காதுகளுக்குள் உறவாடும் கரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கவிருப்பது தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் நலம் தரும் நல் உணவு. நேயர்கள் வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
8: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
9: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் ஸ்ரீ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் பேரளம்.
10: அறிவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: பேரளம் சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல், சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நீட் அகாடமியில்
12: 6th to 8th வரை நீட், ஐஐடி, ஜேஇஇ வகுப்புகளுக்கு ஃபவுண்டேஷன் பயிற்சியும் மற்றும் 9th to 12th வரை டைரக்ட் கோச்சிங்கும் நடைபெறுகிறது. சரோ சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல்,
11: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
12: மற்றும் நீட் அகாடமி,
11: பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
13: நலம் தரும் நல் உணவு. தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ கோதை நாயகி அவர்கள்.
14: உடற்பயிற்சி, இப்போ யாருமே எங்கேயுமே உடற்பயிற்சி பண்றோமான்றது பெரிய கேள்விக்குறி தான். பெட்டை விட்டு எந்திரிக்கிறப்ப நெக்ஸ்ட் எங்க போகுது கை அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்போன்ல தான் இருக்கும். நம்ம ஒரு சூரியனை கூட பாக்குறது கிடையாது. சூரியன்ல எவ்வளோ உங்களுக்கு தேவையான சக்தி இருக்கு பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் டின்னு சொல்லுவோம். அந்த விட்டமின் டி சூரியன்ல சுலபமா கிடைக்குது. இதுவே வெளிநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா அங்க சூரியன் ஒழுங்கா வராது. அதனால அங்க இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பீச் ஓரமா போயிட்டு அவங்க வந்து சூரியனை உடம்புல படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பீச் ஓரமா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அங்கேயே நிற்பாங்க. ஆனா நம்ம கடவுள் வந்து இயற்கையை வந்து என்னன்னா சூரியன் வந்து டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த சூரியன் போய் பார்க்கறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லை. அந்த சூரியனில் நீங்கள் தினமும் ஒரு 10 நிமிஷம் நின்னா கூட போதும் உங்களுக்கு தேவையான வைட்டமின் டி சக்தி வந்து கிடைக்கும். அந்த எலும்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சி செய்கிறப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே ஒவ்வொரு நாளைக்கும் புதுசாக உருவாகும். அந்த புதுசாக உருவாகிறதுக்கு ரெஜினுவேஷன் சொல்லுவோம். இதுக்கு ரொம்ப தேவைப்படுறது நம்மளோட உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சி நம்ம யாருமே வந்து தினமும் பண்ணுறது கிடையாது. அது காரணம் பார்த்திங்கன்னா பலவிதமான காரணம் இருக்குது. ஒன்று நேரமின்மை, டயர்டாக இருக்கிறது, காலேஜ் விட்டுட்டு வருவோம், நம்மளால் செய்ய முடியாது, நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் அதோட முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போன்ஸ் ஸ்ட்ராங் ஆகும், நம்மளோட செல்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். அது காரணம் என்ன அப்படின்னா உடற்பயிற்சி தான். ஜிம்முக்கு தான் போகணும்னு நம்ம அவசியம் இல்லை. வீட்லேயே சின்ன ஒரு 10x10 ரூமில் கூட நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம். கையை நீட்டி காலை மடக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். யோகா பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் டெய்லியும் நடந்தீங்கன்னா அப்படின்னா உங்க கால் ஒரு கண்ட சதை சொல்லுவோம்ல, காஃப் மசில் சொல்லுவோம், அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். உங்களோட காஃப் மசில் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா வயதானவர்கள் வந்து ஏஜிங் ப்ராசஸ்ல

0: அவங்களால வந்து ஒழுங்காக நடக்க முடியாது. நடக்க முடியாததாலே நான் வந்து தடுமாறி கீழே விழுந்து அவங்களுக்கு ஃப்ராக்சர் நடக்கும். அந்த ஃப்ராக்சரால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரும். கீழே விழக்கூடாது, நல்லா நடக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி இப்போலேருந்து ஒரு 10 நிமிஷம் நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட வயதான காலத்தில் என்ன ஆகுனா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நம்ம வந்து நம்ம பிள்ளைக்கு சொத்து சேர்க்க வைக்கிறோமோ இல்லையோ நம்ம நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வயதாயிடுச்சு படுக்கையில் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பிள்ளைக்கு நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நேரம் கிடையாது. நம்மளை செலவு பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட காசு இருக்காது. அவங்கள பார்த்துப்பாங்களா இல்லை உங்களை பார்ப்பாங்களா? அப்போ உங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். உங்களை எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா டெய்லி ஒரு 10 நிமிஷம் நடக்க ஆரம்பிங்க. அந்த நடக்கிறோட நன்மை வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது. ஒரு 60 வயது 70 வயது நீங்கள் தாண்டுறப்போ அதோட நன்மை உங்களுக்கு கிடைக்கும். சில பெரியவங்களாம் சொல்லுவாங்க நான் வந்து யாருக்குமே தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் நல்லா சாப்பிடணும், நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா தூங்கணும். அது இல்லாமல் கடைசியாக ஒன்றே ஒன்று உங்களோட உடற்பயிற்சி நல்லா பார்த்துக்கோங்க. தினமும் 30 நிமிஷம் டெய்லி உங்களுக்காக ஒதுக்குங்க அந்த உடற்பயிற்சிக்காக. 10 நிமிஷம் சூரியனில், 10 நிமிஷம் நடக்கிறதுல, 10 நிமிஷம் கை கால் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக நல்லபடியாக இருக்கலாம். அதனால் வைட்டமின் டி, கால்சியம் மற்றும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இந்த மூணுமே வந்து ரொம்ப முக்கியமானது.
1: நலம் தரும் நல் உணவு. தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் தனியார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ஏ. கோதை நாயகி அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கராசரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிய நலம் தரும் நல் உணவு நிகழ்ச்சி. வழங்கியோ தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
4: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம் அட்மிஷன் நடைபெறுகிறது.

கதிர் ஒளி வீசும் அனலில் காலையது சிறப்பது போல், ஒளிபட்டு களைகாட்டி கண் வியக்க வைப்பது போல், மயில் விரித்த தோகை அழகு மனம் சேர்க்க வைப்பது போல், மலர் விரிந்து சுரிய மனம் நாசிக்க மழை நர்த்திப்பது போல், நெல் வயல்வரப்பில் அசையும் பயிர் பசிதவிற்க வருவது போல், சொல்லெடுத்து வரும் தமிழ் நம் அறிவின் எல்லை கூட்ட வருவது போல், எப்போதும் மக்கள் நலம் நினைத்து நல் விருந்து படைக்க காற்றில் தவழ்ந்து காதில் மொழியாகும் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கலாம் காலை கம்போ.
1: காரைக்கால்
2: வாங்க. தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
7: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டில்

0: மேகூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவி. மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: புவி மீதில் புதுப்பெண் இசைத்து செவியோடு செந்தமிழ் சேர்க்க உங்களோடு இணைவது ஆர்ஜே இரா சுந்தரபாண்டியன். இனிய சொற்கள் ஆடுவதன் மூலம் மற்றவர்களுக்கும் மகிழ்வான மனநிலை உருவாக்கும், நம்மையும் எப்போதும் மகிழ்வுடன் இருக்க வைக்கும் என வண்ணத்தினுடன் எழும் மனங்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த மலர்கிறது இந்த காலை கம்போ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: காரைக்கால் நோய் தடுப்பு துணை இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு, ஆயுஷ்மான் டிஜிட்டல் மிஷன் திட்டத்தின் மூலம் நோயாளிகள்

அனைத்து மருத்துவ சிகிச்சைகளை பதிவு செய்ய மத்திய அரசு நடவடிக்கை முடிவெடுத்துள்ளது. இதில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாவட்டம் மாதிரி மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நமது புதுச்சேரி மாநிலத்தில் நமது காரைக்கால் மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதில் நமது மாவட்டம் பயன்பெற நாம் அனைவரும் ABHAID ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு கொண்ட ஹெல்த் கார்டு, அதாவது 14 இலக்கத்துடன் கூடிய தனித்துவமான எண் வைத்திருக்க வேண்டும். இந்த எண் மூலம் நமது சிகிச்சை மற்றும் பரிசோதனை அறிக்கை அனைத்தும் பதிவு செய்ய முடியும். நாம் இந்த அறிக்கை அனைத்தும் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மருத்துவமனைக்கும் எடுத்துச் செல்ல தேவையில்லை. நம்முடைய ஹெல்த் கார்டு கொண்டு சென்றாலே அந்த எண் மூலம் ஆன்லைனில் மருத்துவ அறிக்கையை தெரிந்து கொள்ளலாம். நேயர்கள் எப்பொழுது கேட்கலாம் சேவை செய்திகள். திருவிடை மருது நரசிங்கன்பேட்டை அருள்மிகு பெரிய நாயகி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை யாகசாலை பிரவேசம், பூர்ணாகுதி, தீபாராதனை. வேதாரண்யம் தேத்தாக்குடி யாதவபுரம் ஸ்ரீ

0: செய்திகள். திருவிடை மருது நரசிங்கன் பேட்டை அருள்மிகு பெரிய நாயகி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை யாகசாலை பிரவேசம், பூர்ணாகுதி, தீபாராதனை. வேதாரண்யம், தேத்தாக்குடி, யாதவபுரம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி கம்பசேவையில் இன்று அபிஷேக ஆராதனை. நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள். இணைந்திருக்கிறோம் காற்றில் கைகோர்த்து காது படல்களுக்குள் கவிதை தீட்டும் காரைக்கால் பண்பலை 100.3 உங்கள் காலை நேரத்தை கலகலப்பாக்கி கொண்டு இருக்கிறது இந்த காலை காம்போ. திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விடுத்துள்ள செய்தி குறிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாயி மாணவர் திட்டத்தின் கீழ் செப்டம்பர் 2026 மாதத்திற்கு நாளை மற்றும் 7/9/2026 ஆகிய நாட்களில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிற்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளது. எனவே தகுதியுடைய குடும்ப அட்டைதாரர்கள் இந்த திட்டத்தினை பயன்படுத்தி பயனடைமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டுக் குழுமம் வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பு. காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் கொமின் பஞ்சாயத்துக்குட்பட்ட கீழவாஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள காரைக்கால் போர்ட் பிரைவேட் லிமிடெட் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்திற்கான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் வருகின்ற செப்டம்பர் 9 காலை 10 போலகத்தில் உள்ள பல்நோக்கு மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் இந்த விரிவாக்கத்திடம் தொடர்பான தங்களது கருத்துக்களை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவிக்கலாம். இந்த திட்டம் தொடர்பான விவரங்களை பார்வையிட காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருமலைராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும மண்டல அலுவலகம், தொழில் மற்றும் வணிகத்துறை அலுவலகம் மற்றும் ஊராட்சி வளர்ச்சி அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ளன.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காதுகளுக்குள் கானம் இசைக்கிறது காரைக்கால் பண்பலையின் காலை காம்போ.

0: இதுவரை காற்றில் கலந்து காது மடல்களுக்குள் கவிதை பாடி கானம் இசைத்து மகிழ்ந்து மகிழ்வித்தது காலை காம்போ. இது காற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைகள் வன்முலை 100.3. நேரம் 7:55. நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் டீலா லட்சுமி நாராயணபத்தர் ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாலாற்றும் அன்னை வேளாங்கண்ணி. இணையற்று வழங்குவர் டீலா லட்சுமி நாராயணபத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை. அன்னை ஏஜென்சிஸ்
4: 50 ஆண்டிற்கும் மேலாக விவசாய துறையில் சேவை.
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.

0: வழங்குகிறார் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருட் திரு சி இருதயராஜ் அவர்கள்.
1: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று செப்டம்பர் 4, 2026 வேளாங்கண்ணி அன்னை ஆண்டு பெருவிழாவின் நவநாள்களிலே தமிழ்நாட்டின் பல எல்லைகளிலிருந்து மக்கள் பாத யாத்திரையாக வருவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய இல்லத்திற்கு நான் சென்று அவரை அங்கு வழிபடுவேன்,

ஏனென்றால் அவர் எனக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார் என்று நன்றி சொல்லக்கூடிய விதத்தில் தான் இந்த பாத யாத்திரை நடைபெறுகின்றன. வருகின்ற வழிகளில் எல்லாம் பக்தி முயற்சியோடும் ஜபங்களையும் விவிலியத்திலிருந்து பாடல்களையும் பகுதிகளையும் படித்து கொண்டு வருவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இதற்கு பேராலயத்திலிருந்து ஏறக்குறைய வடபுறம் பார்த்தால் சிதம்பரத்திலிருந்தும், தெற்கே பார்த்தால் ஏறக்குறைய மீமிசிலிருந்தும், இன்னும் மேற்கே தஞ்சை, இன்னும் அதை தாண்டி செங்கிப்பட்டியிலிருந்தும், மற்றும் காரைக்குடி, திண்டுக்கல், திருச்சி வழியாக வருகின்ற அனைவருக்கும் ஆங்காங்கே பேராலயத்திலிருந்து அவர்களுக்கு கொட்டைகைகள், தண்ணீர் இவைகளெல்லாம் தருவதற்கான ஏற்பாடுகளை ஆங்காங்கே இருக்கக்கூடிய பங்கு தந்தையர்களும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அவர்கள் தங்குவதற்கு தேவையான இடத்தையும் அவர்களுக்கு தேவையான உணவையும் செய்து தருகிறார்கள். இதைவிட மிகச் சிறப்பானது என்னவென்றால், வருகின்ற வழியிலே மக்கள் அனைவருக்கும் ஜாதி இன மத பேதங்களை எல்லாம் கடந்து எல்லா சமயத்தாரும் தண்ணீர், மோர், சர்பத், இன்னும் என்னவெல்லாம் கொடுக்க முடியுமோ. ஒரு இடத்துல நானே பார்த்தேன், நீடாமங்கலத்திற்கு அருகிலே மிகப்பெரிய ஒரு தென்னந்தோப்பு அருகிலே ஏறக்குறைய 60-70 பேருக்கு இளநீர் கொடுத்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே இது அனைவருக்கும் அருமையான ஒரு அனுபவமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாடு என்பது எல்லா எல்லைக்கோடுகளையும் கடந்து எல்லோரையும் அன்பு செய்கின்ற ஒரு அருமையான பகுதி என்பதையும், இன்னும் சிறப்பாக டெல்டாவில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே மத நல்லிணக்கத்தை விரும்புகின்றவர்கள் என்பதையும் இது நமக்கு பறைசாற்றுகிறது. ஆகவே தொடர்ந்து இந்த மனிதநேயத்தோடு அனைவரும் இந்த நடைபாதை பயணிகளோடு பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இன்றும் காலையிலிருந்து மதியம் 12 வரை பல மொழிகளில் திருப்பலியும், 12 மணிக்கு கொடியேற்றமும், பிறகு 6 மணிக்கு அன்னையினுடைய ஜபமாலை, மாதா மன்றாட்டு, நவநாள், மறையுறை, நற்கருணை ஆசிர் என்று வழக்கம் போல நடைபெறும். பிறகு இரவு 8 மணிக்கு அன்னையின் திருத்தேர் பவனி சிறப்பாக நடைபெறும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் நாகப்பட்டினம் டீலர் லக்ஷ்மணன் பத்திர ஜுவல்லரி பிறவி அன்னை ஏஜென்சிஸ் வழங்கிய அலைகடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி வழங்கினார். வேளாங்கண்ணி திருத்தல பேராலய அதிபர் சி இருதயராஜ் அவர்கள் நேற்று வழங்கி ஒட்டிகள் லக்ஷ்மணன் பத்திர ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்கிய ஒரு அன்னை ஏஜென்சிஸ் பறவை
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
0: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி நேரம் 8:01.
4: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
5: அனைத்தையும்
4: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: கற்றோடு கலந்து கதோடு பேசும் கரைக்கல் பண்பலை 100.3 நேர்கள் எப்பொழுது கேட்கலாம். துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில்
6: நேர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். அன்பிற்கும் வியாபாரத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்கு? சில விஷயங்களை நம்ம அன்பா செய்வோம், சில விஷயங்களை வியாபாரமா

0: பண்ணுவோம். ஒரு பெரிய அரசர் ஒருத்தர், அவர் என்ன பண்றாருன்னா காட்டுக்கு வேட்டையாட போறாரு. அங்க போய் வேட்டையாடி இருக்கும்பொழுது அங்க ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பாக்குறாரு, பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவருடைய தவத்துல இருந்து அவர் வந்து விடுபடுறாரு. அவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் அந்த மன்னர் பேசுறாரு. பேசணும்னா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. பேரரசர் கேக்குறாரு, நீங்க என்கிட்ட இருந்து ஏதாவது நன்கொடையா வாங்கிக்கணும் அப்படின்னு வந்து முனிவர்ட்ட கேக்குறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ரொம்ப நிலைமை திருப்தியா இருக்கு, எனக்கு இங்க இருக்கிற மரங்கள் நிறைய போதிய கனிகளை கொடுக்குது, என்னால வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியுது, இங்க இருக்கிற நீரோடைகள் நிறைய நீரை கொடுக்குது, நான் ரொம்ப இயற்கையா நல்லா இருக்கிறேன், ரொம்ப அழகா அந்த குகையில உறங்குறேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு மண்ணாகிய நான் சொல்றேன், நீங்க வந்து என்கிட்ட நன்கொடை ஏதாவது நீங்க எடுத்துக்கணும், சப்போஸ் உங்களுக்கு இங்க ஒண்ணு வேணாம்னா எங்க நாட்டுல வந்து நீங்க வாங்க, அங்க உங்களுக்கு என்ன தேவையோ நான் தரேன் அப்படின்றாரு. சரி ஓகே, நீங்க இவ்வளவு கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நகருக்கு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. சோ நகருக்கு வராரு. வந்து அவர் வந்தோடனே முனிவரை பாக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. பேரரசர் அவரை வந்து அவருடைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க போனா ஒரு பக்கம் பொண்ணு மணி அப்படியே எதை பார்த்தாலும் ரொம்ப வேந்து போற அளவுக்கு அவ்வளவு இருக்கு அந்த அரண்மனையில. எல்லாரும் பாத்தீங்கன்னா முனிவரை காத்திருந்து அழைச்சிட்டு போறாங்க. அவரை பார்த்து பிரார்த்தனை பண்றாங்க. முனிவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா உள்ள போறாரு. உள்ள போனவுடனே பேரரசர் என்ன பண்றாரு, ஐயா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்கிட்ட நன்கொடையா என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு கேட்டோடனே அவரு கேட்கறதுக்குள்ள ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போனோடனே இவரு மன்னர் என்ன பண்றாரு, போய் பார்க்க போறதுக்கு முனிவர் போறாரு. அவர் போய் கடவுள்கிட்ட கேட்கிறாரு, கடவுளே நான் வந்து எல்லாமே நான் வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன், எனக்கு இன்னும் என்னுடைய ராஜ்யம் பெருசாகணும், எனக்கு இன்னும் வந்து செல்வ செழிப்பு அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டா அந்த முனிவர் இதை காதல வாங்கிட்டு கிளம்பி வெளில போயிட்டு இருக்காரு. வெளில போனோன்னா திரும்பி ஓடி வந்து அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னா மன்னர் கேட்கிறாரு, நான் கொடுத்ததை வாங்கிக்காம எதுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீங்க அன்பா கூப்பிடுறீங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன், இங்க பார்த்தா ஒரு வியாபாரம் நடக்குது, நீங்க கடவுள்கிட்ட போய் இதை கூட அதை கூடன்னு சொல்லி கேட்கறீங்க, அவர்கிட்டருந்து எல்லாத்தையும் வாங்கி அதுலேருந்து எனக்கு ஒரு பாட்டை கொடுக்கறதுல வந்து என்ன இருக்கு, அப்ப வியாபாரத்துக்கும் அன்பிற்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொன்னோன்னா அப்பதான் வந்து அந்த மன்னர் யோசிக்கிறாரு, கொடுக்கறது அப்படிங்கறது வந்து நன்கொடையா கொடுக்கறது நம்மள்ட்ட இருக்கிறத கொடுக்கணும், நான் இதை செஞ்சா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி வேணத்தில் வச்சு கொடுக்கறது வந்து அதுக்கு பேர் வந்து நன்கொடை இல்ல. சில பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சில விஷயங்கள் செய்வாங்க, அதுக்கப்புறமேக்கு அங்கேயே போய் ஒரு பெரிய வேண்டுதல் போடுவாங்க, நான் இவ்வளவு ரூபாய் செஞ்சிருக்கேன் எனக்கு ஏதாவது நீங்க வந்து செய்யணும்னு சொல்லிட்டு வேண்டுவாங்க. ஒரு கடவுள்கிட்ட போய் நம்ம முறையிட்டு எனக்கு இதைத்தா அதைத்தான்னு கேட்காம இருக்கிறத வச்சுக்கிட்டு அதை எப்படி டெவலப் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி நம்ம வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வர முடியும், அதுலேருந்து பல பேருக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் அது உண்மையான ஒரு அன்பா இருக்கும். இந்த அரசர் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கணும்னு நினைச்சாரே தவிர, ஆனா அவர் வந்து கடவுள்கிட்ட இருந்து யாசகம் பண்ணி தான் கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த முனிவர் அதை புரிஞ்சு அவரை புரிய வச்சாரு, நீங்களும் வந்து கொடுங்க, நம்மள்ட்ட இருக்கிறது நம்ம தேவைக்கு போக இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுங்க, அந்த கொடுக்கக்கூடிய எண்ணம் நமக்கு வந்தாலே மத்தவங்க நம்மளை பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க, வாழ்த்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு கொடுக்கறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா மனசு தாங்க வேணும். பெரிய மனசோட நீங்க வாழுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82, 9715167282. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்குண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்குண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: திசையெங்கும் இசை பரப்பி தெஞ்சலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கம். இதம் சேர்க்கும் இசையோடு உங்களின் ஒவ்வொரு நொடியையும் இனிமையாக்க உங்களுடன் இணையும் நான் நித்யா. நேரம் காலை 8 மணி 7 நிமிடம்.

0: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெறுவது அதன் அலை எழுச்சி. வாசிப்பவர் கே. பரந்தாமன் அவர்கள்.
1: கதர் இயக்கம் அடைந்த அபிவிருத்தியை குறித்து விவரிப்பதற்கு மேலும் சில அத்தியாயங்களை எழுதி கொண்டிருக்கக்கூடாது.

நான் பற்பல காரியங்களில் ஈடுபட்டு இருந்திருக்கிறேன். அவை பொதுஜனங்களுக்கு நன்றாக தெரிந்த பிறகு அவற்றின் சரித்திரத்தை குறித்து இந்த அத்தியாயங்களில் நான் கூறிக்கொண்டிருப்பது இவற்றின் நோக்கத்திற்கே புறம்பானதாகும். நான் செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் எழுதி கொண்டிருந்தால் அதற்கே தனி நூல் எழுத வேண்டி இருக்கும். அதை முன்னிட்டே அம்முயற்சியை நான் செய்யக்கூடாது. என்னுடைய சத்திய சோதனையின் உடைய சில விஷயங்கள் தாமே வந்தவைகளைப் போன்றே எனக்கு எப்படி வந்து சேர்ந்தன என்பதை விவரிப்பதுதான் இந்த அத்தியாயங்களை நான் எழுதுவதன் நோக்கம். ஆகவே ஒத்துழையாமை இயக்க கதைக்கே திரும்புவோம். அலி சகோதரர்கள் ஆரம்பித்து பலம் பொருந்திய கிளாஃபத் கிளர்ச்சி தீவிரமாக நடந்து வந்த சமயத்தில் அகிம்சை விதியை ஒரு முஸ்லிம் எந்த அளவுக்கு அனுசரித்து நடக்க முடியும் என்ற விஷயத்தை குறித்து மௌலானா அப்துல் பாரி முதலிய உலமாக்களுடன் நான் விரிவாக விவாதித்தேன். இஸ்லாம் தன்னை பின்பற்றுகிறவர்கள் அகிம்சை கொள்கையை அனுசரிப்பதை தடுக்கவில்லை என்றும், அக்கொள்கையை அனுசரிப்பது என்று அவர்கள் விரதம் கொண்டிருக்கும் போது அந்த விரதத்தை அவர்கள் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்றும் முடிவாக எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள். கடைசியாக கிளாஃபத் மகாநாட்டில் ஒத்துழையாமை தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நீண்ட விவாதங்களுக்கு பிறகு நிறைவேறியது. ஒரு சமயம் அலகாபாத் கூட்டத்தில் இந்த விஷயத்தின் மீது இரவெல்லாம் விவாதம் நடந்தது. எனக்கு இன்னும் நன்றாக நினைவிருக்கிறது. அகிம்சையோடு கூடிய ஒத்துழையாமை காரிய சாத்தியமாகுமா என்பதில் காலம் சென்ற ஹக்கீம் சாகிப்புக்கு ஆரம்பத்தில் சந்தேகம் இருந்தது. ஆனால் அவருடைய சந்தேகம் நீங்கிய பின்னர் அந்த இயக்கத்தில் அவர் முழு மனதுடன் ஈடுபட்டார். அவர் உதவி இயக்கத்திற்கு மதிப்பிடற்கரிய பலனை அளித்தது. அதற்கு கொஞ்ச காலத்திற்கு பிறகு குஜராத் ராஜ்ய மகாநாட்டில் ஒத்துழையாமை தீர்மானத்தை நான் கொண்டு வந்தேன். அதை எதிர்த்தவர்கள் பூர்வாங்கமாக ஒரு ஆட்சேபத்தையும் கூறினார்கள். இதை பற்றி காங்கிரஸ் ஒரு முடிவு செய்வதற்கு முன்னால் இத்தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மாகாண மகாநாட்டிற்கு தகுதி கிடையாது என்பது அவர்களுடைய வாதம். இந்த வாதத்தை எதிர்த்த நான் பின்னோக்கி போகும் இயக்கம் சம்பந்தமாகத்தான் இந்த தடை பொருந்தும் என்றும், முன்னோக்கி போகும் விஷயங்களில் அதற்கு போதிய நம்பிக்கையும் உறுதியும் நம்மிடம் இருக்குமானால் இத்தகைய தீர்மானம் செய்வதற்கு கீழ்ப்பட்ட ஸ்தாபனங்களுக்கு பூரணமான தகுதி இருப்பதோடு அப்படி செய்வது அவைகளின் கடமை என்றும் கூறினேன். தாய் ஸ்தாபனத்தின் கௌரவத்தை அதிகரிப்பதற்கு செய்யும் முயற்சியை ஒருவர் அம்முயற்சியை தமது சொந்த பொறுப்பிலேயே செய்வாராயின் அதற்கு அனுமதி எதுவும் தேவையில்லை என்றும் வாதித்தேன். பின்னர் அந்த யோசனையின் தன்மை மீது விவாதம் நடந்தது. விவாதத்தில் சிரத்தை முக்கியமாக இருந்ததெனினும் இனிய நியாயத்திற்கு ஏற்ற சூழ்நிலையை விவாதம் இருந்தது. முடிவில் தீர்மானத்தின் மீது வாக்கெடுத்த போது அது மிக அதிக ஆதரவுடன் நிறைவேறியதாக அறிவிக்கப்பட்டது. தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேறியதற்கு ஸ்ரீ வல்லபாய், ஸ்ரீ அப்பாஸ் தயாப்ஜி ஆகிய இருவரின் செல்வாக்கே முக்கியமான காரணமாகும். ஸ்ரீ அப்பாஸ் தயாப்ஜியே அம்மகாநாட்டின் தலைவர். அவருடைய ஆதரவு முழுவதும் ஒத்துழையாமை தீர்மானத்திற்கு சாதகமாகவே இருந்தது. இந்த விஷயத்தை குறித்து விவாதிப்பதற்கு கல்கத்தாவில் 1920 செப்டம்பரில் காங்கிரஸ் விசேஷ மகாநாட்டை கூட்டுவது என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தீர்மானித்தது. அம்மகாநாட்டிற்காக பெருமளவில் முன்னேற்பாடுகள் நடந்தன. லாலா லஜபதி ராயை அம்மகாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுத்தனர். பம்பாயிலிருந்து காங்கிரஸ் கிளாஃபத் ஸ்பெஷல் ரயில்கள் சென்றன. கல்கத்தாவில் பிரதிநிதிகளும் வேடிக்கை பார்க்க வந்தவர்களும் ஏராளமாக கூடியிருந்தார்கள். மௌலானா ஷவகத் அலி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஒத்துழையாமை தீர்மானத்தின் நகலை நான் ரயிலிலேயே தயாரித்தேன். அச்சமயம் வரையில் நான் தயாரித்த நகல்களில் பலாத்காரமற்ற என்ற சொல்லை அநேகமாக நான் தவிர்த்து வந்தேன். ஆனால் என்னுடைய பிரசங்களில் மாத்திரம் அதை அடிக்கடி உபயோகித்து வந்தேன். இவ்விஷயங்கள் குறித்து உபயோகிக்க வேண்டிய சொற்களை நான் அப்பொழுதுதான் சேகரித்துக் கொண்டே வந்தேன். முற்றும் முஸ்லிம்களையே கொண்ட கூட்டத்திற்கு பலாத்காரமற்ற என்பதற்கு சரியான சமஸ்கிருத சொல்லை உபயோகிப்பதினால் நான் கூறுவதன் பொருளை அவர்கள் சரியானபடி அறிந்து கொள்ளும்படி செய்ய முடியாது என்பதை கண்டேன். ஆகையால் அதற்கு பொருத்தமான வேறு சொல்லை எனக்கு கூறும்படி மௌலானா அபுல் கலாம் ஆசாத்திடம் கேட்டேன். பா அமன் என்ற சொல்லை அவர் கூறினார். அதேபோல ஒத்துழையாமைக்கு தத் இ மவாலத் என்ற சொற்றொடரை உபயோகிக்கலாம் என்று அவர் யோசனை கூறினார். இவ்வாறு ஒத்துழையாமை என்பதற்கு சரியான ஹிந்தி, குஜராத்தி, உருது சொற்றொடர்களை கண்டுபிடிப்பதிலேயே நான் தீவிரமாக ஈடுபட்டு இருந்த சமயத்தில் அந்த முக்கியமான காங்கிரஸ் மகா

0: நாட்டிற்கு நான் ஒத்துழையாமை தீர்மானத்தை தயாரிக்க வேண்டி வந்தது. அசல் நகலில் பலாத்காரமற்ற என்ற சொல்லை நான் விட்டுவிட்டேன். இவ்வாறு விட்டு போய்விட்டதை கவனிக்காமல் அதே வண்டியில் என்னுடன் பிரயாணம் செய்த மௌலானா ஷவுகத் அலியிடம் அந்த நகலை கொடுத்தேன். அன்றிரவு தவறை கண்டுகொண்டேன். அச்சகத்திற்கு நகலை அனுப்புவதற்கு முன்னால் விட்டு போனதை சேர்த்துவிட வேண்டும் என்ற செய்தியுடன் காலையில் மகாதேவை அனுப்பினேன். ஆனால் விட்டு போனதை சேர்த்து விடுவதற்கு முன்னாலேயே நகல் அச்சாகிவிட்டது என்று எனக்கு ஞாபகம். விஷய ஆலோசனை கமிட்டி அன்று மாலையே கூட வேண்டும். ஆகையால் அச்சான நகல் பிரதிகளில் அவசியமான திருத்தங்களை நான் செய்ய வேண்டியிருந்தது. என்னுடைய நகலுடன் நான் தயாராக இல்லாதிருந்ததால் அதிக கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் என்பதை பின்னால் கண்டுகொண்டேன். என்றாலும் என் நிலைமை உண்மையில் பரிதபிக்கத்தக்கதாகவே இருந்தது. இத்தீர்மானத்தை யார் ஆதரிப்பார்கள், யார் எதிர்ப்பார்கள் என்பது பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. லாலா லஜபதி ராய் எந்தவிதமான போக்கு கொள்வார் என்பதும் எனக்கு தெரியாது. பிரசித்தி பெற்ற போராட்ட வீரர்கள் போருக்கு ஆயத்தமாக பெருங்கூட்டமாக வந்து கல்கத்தாவில் கூடியிருப்பது ஒன்றையே நான் கண்டேன். டாக்டர் பெசன்ட், பண்டித மாலவியாஜி, ஸ்ரீ விஜய ராகவாச்சாரியார், பண்டித மோதிலால்ஜி, தேசபந்து ஆகியோர் அவர்களில் சிலர் பாஞ்சால கிளாஃபத் அநியாயங்களுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளும் நோக்கத்துடன் ஒத்துழையாமை அனுசரிப்பது என்று மாத்திரமே என் தீர்மானத்தில் கண்டிருந்தது. ஆனால் அது ஸ்ரீ விஜயராகவாச்சாரியருக்கு திருப்தி அளிக்கவில்லை. ஒத்துழையாமை பிரகடனம் செய்வதென்றால் குறிப்பிட்ட அநீதிகளை பொறுத்ததாக மாத்திரம் அது ஏன் இருக்க வேண்டும்? நாடு அனுபவித்துக் கொண்டு வரும் பெரிய அநீதி அதற்கு சுயராஜ்யம் இல்லாதிருப்பதேயாகும். ஆகையால் ஒத்துழையாமை போராட்டம் அந்த அநீதியை எதிர்த்து நடத்துவதாகவே இருக்க வேண்டும் என்று அவர் விவாதித்தார். தீர்மானத்தில் சுயராஜ்ய கோரிக்கையை சேர்த்துவிட வேண்டும் என்று பண்டித மாலவியாஜியும் விரும்பினார். அதற்கு நான் உடனே சம்மதித்து சுயராஜ்ய கோரிக்கையையும் தீர்மானத்தில் சேர்த்தேன். தீர்மானம் நீண்ட விரிவான ஓரளவுக்கு கடுமையான விவாதத்திற்கு பிறகே நிறைவேறியது. இந்த இயக்கத்தில் முதலில் சேர்ந்தவர் மோதிலால்ஜி. தீர்மானத்தின் பேரில் அவருடன் நான் நடத்திய இனிமையான விவாதம் இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது. சொல்லமைப்பில் சில மாற்றங்களை அதில் செய்ய வேண்டும் என்று அவர் யோசனை கூறினார். அவ்வாறு நான் செய்தேன். தேசபந்துவையும் இந்த இயக்கத்தில் தாம் சேர்த்து விடுவதாக சொன்னார். தேசபந்துவின் உள்ளம் தீர்மானத்திற்கு ஆதரவாகவே இருந்தது. ஆனால் வேலை திட்டத்தை நிறைவேற்றி வைக்கும் ஆற்றல் பொதுமக்களுக்கு இருக்குமா என்பதில் அவருக்கு சந்தேகம் இருந்தது. நாகபுரி காங்கிரஸில்தான் அவரும் லாலாஜியும் அதை முழுமனதுடன் ஏற்றுக்கொண்டார்கள். லோகமான்யர் இல்லாததன் நஷ்டத்தை குறித்து விசேஷ மகாநாட்டில் நான் மிகவும் மன வருத்தத்துடன் உணர்ந்தேன். லோகமான்யர் அன்று உயிரோடு இருந்திருப்பாராயின் அச்சமயம் அவர் நிச்சயம் எனக்கு ஆசி கூறியிருப்பார் என்ற திடமான நம்பிக்கை எனக்கு இன்றும் இருக்கிறது. அது வேறு விதமாக இருந்தது. ஒத்துழையாமை இயக்கத்தை அவர் எதிர்த்திருந்தாலும் அவருடைய எதிர்ப்பை எனக்கு பாக்கியமாகவும் போதனையாகவுமே நான் மதித்திருப்பேன். எங்களிடையே எப்பொழுதும் அபிப்பிராய பேதம் இருந்திருக்கிறது. ஆனால் அது மனக்கசப்பை உண்டாக்கியதே இல்லை. எங்களுக்குள் இருந்த பந்தம் மிகவும் நெருக்கமானது என்று நம்பிக்கொள்வதற்கு அவர் எப்பொழுதும் என்னை அனுமதித்து வந்தார். இதை நான் எழுதும்போது கூட அவர் மரணத்தை பற்றிய சந்தர்ப்பங்கள் என் கண்முன்பு மிக தெளிவாக நிற்கின்றன. அப்பொழுது நடுநாசி நேரம். என்னுடன் அப்பொழுது வேலை செய்து வந்த பட்டவர்த்தன் அவர் மரணமடைந்தார் என்ற செய்தியை டெலிபோன் மூலம் எனக்கு அறிவித்தார். அச்சமயம் என்னுடைய சகாக்கள் என்னை சூழ்ந்து இருந்தனர். அச்செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே என் மிகப்பெரிய துணைவர் போய்விட்டார் என்பதை என் உதடுகள் தாமே ஒலித்தன. அப்பொழுது ஒத்துழையாமை இயக்கம் முழு வேகத்துடன் நடந்து கொண்டிருந்தது. அவரிடமிருந்து ஆதரவையும் உற்சாகமூட்டும் சொல்லையும் நான் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஒத்துழையாமையின் முடிவான கட்டத்தை குறித்த அவருடைய போக்கு எவ்விதம் இருக்கும் என்பது எப்பொழுதும் வெறும் ஊகமாகவே அதை பற்றி சிந்திப்பது வீண் வேளையாகவே இருக்க முடியும். ஆனால் அவருடைய மரணத்தால் ஏற்பட்ட ஈடு செய்ய முடியாத நஷ்டத்தை கல்கத்தாவில் கூடியிருந்த ஒவ்வொரும் அதிகமாக உணர்ந்து வருந்தினார்கள் என்பது மாத்திரம் நிச்சயம். நாட்டின் சரித்திரத்தில் ஏற்பட்டிருந்த அந்த நெருக்கடியான சமயத்தில் அவருடைய ஆலோசனை கிடைக்காது போனது குறித்து ஒவ்வொருவரும் வருந்தினார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரில்.

ஒரு பகுதி இன்று இடம்பெற்றது. அதன் அலை எழுச்சி. வாசித்தவர் கே. பரந்தாமன் அவர்கள்.

0: சிந்தனை துளி. சொட்டு நீர் வீணானாலும் அது நம் ஆயுளின் சுருக்கமே. குழாய்களை சரியாக மூடுவோம். என்றென்று மக்களையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்போருக்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வாடிக்கையாளர்களின் வேடுகோடு கிரங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
0: அபிப்பேரிச்சை நேரம் 8:20. அபிப்பேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரிச்சை.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
9: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
10: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
11: அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களை, தாய்மார்களே, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பு. காரைக்கால் மாவட்டம் திருமலராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கீழவாஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள காரைக்கால் போர்ட் பிரைவேட் லிமிடெட் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் வருகின்ற செப்டம்பர் 9 காலை 10 போலகத்தில் உள்ள பல்நோக்கு மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் இந்த விரிவாக்க திட்டம் தொடர்பான தங்களது கருத்துக்களை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவிக்கலாம். இத்திட்டம் தொடர்பான விவரங்கள் பார்வையிட காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருமலராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மண்டல அலுவலகம், தொழில் மற்றும் வணிகத்துறை அலுவலகம் மற்றும் ஊராட்சி வளர்ச்சி அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ளன.
0: நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் உங்கள் மனம் கவர்ந்த உற்சாகமான புது பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0434368. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 2312231 அல்லது 2994800 அல்லது 2995800 9566427231 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இன்னைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக வழக்கம் போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்

0: கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. நம்ம எல்லாருமே வந்து இந்த உலகத்தை பற்றி, குறிப்பாக பூமியை தவிர மற்ற கிரகங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆவலாக இருப்போம். இப்போது விண்வெளி அறிவியலும் ரொம்பவே வளர்ந்துருச்சு. இந்த பிரபஞ்சத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்தியாவோட பங்களிப்பும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதில் ஒரு மிக முக்கியமான தினம்தான் நம்ம சந்திராயன் 3 நிலவில் தரையிறங்கின நாள். இந்திய அதாவது நிலவோட தென் துருவத்துக்கு அருகில் வெற்றிகரமாக நம்ம இந்தியாவோட சந்திராயன் 3 விண்கலம் வந்து லேண்ட் ஆனிச்சு. இது ரிலேட்டான ஒரு கேள்வி தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவோட ப்ரைடு சந்திராயன் 3 வெற்றிகரமாக நிலவில் தர இறங்குச்சு இல்லையா, அந்த தினத்தை நம்ம தேசிய விண்வெளி தினம் அப்படின்னு கடந்த 3 வருடமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வருடம் 2026 தேசிய விண்வெளி தினம் கொண்டாட்டம் இந்தியாவோட எந்த நகரத்தில் நடந்துச்சு, இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட கேள்வி. இப்போவே எல்லாரும் பதிலை யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யோசிக்கிறதோட நிப்பாட்டிட்டாதீங்க. நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் இந்த கேள்விக்கான பதிலை உங்கள் பேர் ஊரோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியான விடை சொல்கிற நேயர்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கும், கால் பண்ணி நீங்கள் கேட்குற பாடல்களை எல்லாம் கொடுக்கறதுக்கும் நான் ரெடி ஆகிட்டேன். கேட்டு ரசிக்க நீங்களும் ரெடி ஆகிடுங்க. உள்ளத்தை உற்சாக மூட்டும் பாடல்களுடன் இது துள்ளி வரும் பாட்டு. இன்னைக்கு நிகழ்ச்சியோட தொடக்கமாக ஒரு அருமையான பாடலை கேட்கறதுக்காக நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பேசலாம். காலை வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பேசுறது யாருங்க?
1: துகிலி அம்மா பட்டையிலிருந்து நடராஜன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கேன் மேடம்.
0: ரொம்ப நல்லமா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன்
0: மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியோட தொடக்கமா?
1: எனக்கு மாமன் பாடல் மேடம். கண்ணாலே
0: கண்ணாலே பேசுமா பாடல் வருது, கேட்டு ரசிங்க. நன்றி.
1: நன்றி மேடம்.

0: ஜீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
0: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொலமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இன்சொலமுது நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மெழுநிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.

0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். காற்றின் மொழி பேசும் காரை பண்பலை 100 புலி மூன்றில் நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் PSR தங்க மாளிகை வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: இன்னைக்கு தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, 2026 தேசிய விண்வெளி தின கொண்டாட்டம் இந்தியாவோட எந்த நகரத்தில் இடம்பெற்றது அப்படின்னு. இந்த கேள்விக்கான சரியான விடையை வந்து நிகழ்ச்சியோட நிறைவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சரியான விடையை நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பேரளம் சந்தோஷ்குமார், ஆணிமடம் கார்த்திகேயன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் வேல்முருகன் சரியான விடையை

0: சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பிரகாஷ் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கைலாச காரைக்கால் நளினி அருள் ஷாலினி பிரியா சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் ரமணி ராஜேஷ் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மேலவாஞ்சர் ஃபாத்திமா சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சென்னை பிரமிளா தமிழ்ச்செல்வன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலிச்செல்வி செல்வம் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பிரதாமராபபுரம் கவியரசன் பிரியா யோகநாயகி அனல்யா சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நன்னிலம் நாகைக்குமரன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி நிஷான் ஹலீம், நன்னிலம் அம்பலவாணன், ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜுமுதீன், மஞ்சக்கனி மோகனசுந்தரம், சத்யா மோகேஷ் சர்வேஷ், பூவம் குபேர், தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, மதுரை சண்முக சுந்தரம், அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை பாரி வல்லல், மேலவொடுதுறை காரைக்காலிலிருந்து சேப்பு விஜயராகவன் இவங்க எல்லாருமே சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பூவம் தினேஷ் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், பூவம் நிலா, அப்புறம் காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர் இவங்க எல்லாருமே சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கூவாகம் இளங்கோவன், ஆயக்காரன் புலம் பழனிவேலு, கோமல் சரவணன், அரியலூர் வீரதுரை, தேவனூர் ஜோதிலக்ஷ்மி இவங்க எல்லாருமே சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. புலோப்பாளையம் ஆனந்த முருகன், காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர், நாகப்பட்டினம் ஷதா ஜெயகிருஷ்ணன் இவங்க வந்து விண்வெளி தினம் வந்து என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க, ஆனால் எந்த நகரத்தில் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லலை. நாகப்பட்டினம் ரஜினிகண்ணன் இவங்களும் வந்து எந்த தினம்னு சொல்லியிருக்காங்க, சரியான எந்த நகரத்தில் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லலை. நாகை அகரவுரத்தூர் ஹரி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நனிலம் சுப்பிரமணியன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நிறவி கஜேந்திரன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அப்புறம் மேட்டுப்பாளையம் திருவாரூர்லேருந்து ரவி, நாகை பாபு, அப்புறம் மணக்குடி சத்யா, நெருவிலிருந்து நச்சுப்பிள்ளை குடும்பம், நாகூர் ஜகஃபர் சாதிக் முகமது யூசுப், பேரளம் செந்தில்கண்ணன், நெம்மேலி நந்தகுமார், ஜெயம்கண்ணம் கலைவாணன் மெர்சிராணி, புவனகிரி சுமதி பாபு, அதம்பார் ராமன், கடலங்குடி பூங்கோதை, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு இவங்க எல்லாருமே வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நீங்களும் இன்னும் டைம் இருக்குது நிகழ்ச்சியோட நிறைவில் யாரெல்லாம் சரியான விடையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட கமெண்ட்ஸை வந்து நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் நான் கேட்டிருக்க கேள்விக்கு சரியான விடை என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போது எனக்கு ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யாருன்னு பேசிடலாம். காலை வணக்கம்.
1: என்ன
0: பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
1: மதராசி படத்துல இருந்து தங்க பூவை போடுங்க மேடம்.
0: பாடல் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தையும் கேட்டலாம். நன்றி.
1: நன்றிங்க மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கும் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பேண்டா. நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேயர் யார் பேசலாம்? காலை வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம். யாருங்க சொல்றது?
6: மேனாபூர்ல இருந்து அமுதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
5: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன்
5: மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
6: டியூட் படத்துல இருந்து ஏதாவது பாட்டு கொடுங்க மேடம்.
5: டியூட் படத்துல இருந்து ஒரு பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி
6: நன்றி நன்றி மேடம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டூடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐயா கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
3: ஆர்பிஐ சொல்கிறது,
2: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
4: இங்க

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக பேசலாம்? காலை வணக்கம்.
2: காலை வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்றது யாருங்க?
2: ஆக்கூர் மடப்புறத்துல இருந்து நாச்சியா மன்சூர் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
2: டூரிஸ்ட் ஃபேமிலில இருந்து ஏதாவது ஒரு நல்ல பாட்டா போடுங்கம்மா.
0: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி,
2: வாய்ப்புக்கு நன்றிமா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: தொழிவரும் பாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். மணி வந்து 8:52 ஆயிருச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கிற நேரமும் வந்துருச்சு. சந்திராயன் 3 அது வந்து வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கின அந்த தினத்தை ஆகஸ்ட் 23, 2023 இதை நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக வருடா வருடம் தேசிய விண்வெளி தினம் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். இதுதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, விடையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்லிடுறேங்க. 2024 இந்த தினம் 3 கொண்டாடிட்டுருக்கோம். இந்த வருடம் 2026 இந்தியாவோட எந்த நகரத்தில் கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட கேள்வி. அதற்கான விடை என்ன அப்படின்னா, குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத். இதுதான் விடை. இந்தியாவோட விண்வெளி பயணம் குறிப்பாக சந்திராயன் 3 வெற்றி பற்றின உரைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் இந்த கொண்டாட்டத்தில் நடந்திருக்கு. இளைஞர்களையும் மாணவர்களையும் விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஈடுபட ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய நிகழ்ச்சிகள்

0: நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் மாடல் அதை உருவாக்குற மாதிரியான சேலஞ்ச், இந்த மாதிரி போட்டிகள், குறிப்பாக குவிஸ் போட்டிகளும் நடந்திருக்கு. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு விருதுகளும் வழங்கியிருக்காங்க. அகமதாபாத் அப்படின்னு சரியான விடையை நிறைய பேர் ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் படித்து முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் சரியான விடையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சிடலாம். பெருஞ்சேரி ஜார்ஜ் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பஞ்சநதிக்குளம்லேருந்து கோவி இளவரசன், நீடாமங்கலம் மட்டம் காலாச்சேரி மணிமாறன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பாளையம் நாகராஜன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சீர்காழி தென்னங்குடி விஜயா முத்துக்குமார் பாலபத்ரன் கௌசிகா இவங்க எல்லாருமே சேர்ந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு சரியான விடையை சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிகழ்ச்சியோட நிறைவில் டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்ஸையும் சேர்த்து படிச்சிடுறேன். இப்போது நிறைவாக இணைப்போற நேயர் யார் அப்படின்னு பேசிடலாம். காலை வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்றது யாருங்க?
1: நான் தில்லையாடியிலிருந்து நவீலன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போகிறோம் நிகழ்ச்சியோட நிறைவா?
1: எனக்கு கூலி படத்துலேருந்து சிக்கடு சிக்கடு தான்.
0: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
1: நன்றி.

0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவுலையும் வந்து கமெண்ட்ஸ் இருந்தால் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியான விடையை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்லேரியிலேருந்து பிரகாஷ் இவங்க மட்டும் நிறைவாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் PSR தங்கமாளிகை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்கமாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்கமாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காற்று மாளிகையின் கவின்மிகு நாயகன் கரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9:00.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
7: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
6: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
8: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
9: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
8: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
9: சொல்றத காது கொடுத்து
10: கேட்டாதானே? சத்தம்
9: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா.
8: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
11: முதல் செப்டம்பர் 5 வரை ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆசிரியர்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மூராசன்ஸ், நாகை. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: நேயர்களை கேட்கலாம். முதலாவதாக நேயர்கள் கேட்கவிருப்பது சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ இணையாட்சி வழங்குவது ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
12: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
13: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
12: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
13: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
12: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
13: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
14: திருவாரூர் அருண் என்டர்பிரைஸ்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் செல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
14: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
15: அடுதா, தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
14: அருண் என்டர்பிரைசஸ், LIMN கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
15: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
16: நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
17: ஸ்கூல் போகிற வயதில் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வந்து ஊட்டச்சத்து கொடுக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். விஜிடபிள்ஸாக நம்ம வந்து குழம்புல போட்டு அப்படி இப்படின்னு நம்ம பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி கொடுக்காமல் எந்த விதத்தில் கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம கேரட் மில்க் ஷேக், பீட்ரூட் மில்க் ஷேக்கு, சூப்பு, ஜூஸு, அதெல்லாம் நான் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி முடிஞ்சவங்க

0: சுகர் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை ரொம்பவே நல்லது, ஜாகரி வெல்லம் அந்த மாதிரி நம்ம அதை ஆட் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம பெற்றோர்கள் அனைவரும் குழந்தைக்கு விரும்புகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும். தினமும் ஒரு கிளாஸ் பால் கண்டிப்பாக அவங்க குழந்தைங்க எடுத்துக்கணும். பால், தயிர், பன்னீர், இதுலேருந்துலாம் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய கால்சியம், விட்டமின் டி இது எல்லாமே கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அவங்க நல்ல வளர்ச்சி அடைய, உயரமாக வளர அவங்களுக்கு உதவியாக இருக்கும். சுறுசுறுப்பான மூளை, அவங்களுக்கு நான் எப்பயுமே ஆக்டிவாக இருப்பாங்க. குழந்தைங்க என்ன சொல்கிறது கேட்க மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க ஒரு இடத்துல, அவங்க எப்பயுமே ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து அவங்க பாடிக்கு தேவைப்படும். அப்போது பாதாம், முந்திரி, வால்நட்ஸ் போன்ற நட்ஸ் வகையெல்லாம் அவங்க நல்லாவே சாப்பிடலாம். அப்படியே கொடுத்தா சில பேர் மென்று சாப்பிடலாம், விளையாட்டு இதில் வேணான்னு சொல்லுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்க எப்படி ஈஸியாக கன்சியூம் பண்ணுற மாதிரி நம்ம அதை பவுடர் ஃபார்மில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான சத்துக்களும் அதுலேருந்து கிடைச்சிரும். எப்பயுமே அவங்க மென்டலியே ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க. அப்புறம் அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எப்பயுமே சாப்பிட வைக்கக்கூடாது. அவங்க லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுமே தவிர அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடுன்னு நம்ம கட்டாயப்படுத்தவே கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பண்ணணும். சப்பாத்தி ரோல், பன்னீர் ரோல், தோசையை பொம்மை வடிவத்தில், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸில் அவங்களுக்கு கொடுக்கலாம். என்ன மாதிரி ஷேப் அவங்களுக்கு பிடிக்கும், பியர் மாதிரி இல்லை ஹார்ட் மாதிரி, சில குழந்தைங்க ஹார்ட் ஷேப்னா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம ஊற்றி கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே நல்லா அதை ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் சாப்பிடும்போது முக்கியமான விஷயம், சாப்பிடும்போது குழந்தைங்க டிவி பார்க்கவோ மொபைல் பார்க்கவோ நம்ம கண்டிப்பாக அலோவ் பண்ணவே கூடாது. அந்த கவனம் பூரா மொபைல்லையும் டிவிலையும் இருந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து என்ன சாப்பிட்றாங்க, எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படிங்கறதே சுத்தமா அவங்களுக்கு தெரியாது. அது வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்காது, உடம்புல அது வந்து சேரவே சேராது. நம்ம எப்பயுமே அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, டிவி பாக்குறது மொபைல் பாக்குறது எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிடும்போது நல்ல குழந்தைங்க வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட டேஸ்ட் ஃபிளேவர் எல்லாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும் போது கண்டிப்பா அது வந்து உடம்புல சேர்ந்து அவங்க நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
1: நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
2: நிகழ்ச்சி வழங்கிய ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
3: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
3: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
4: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவார், செங்கல் சூளை மற்றும் விதிகள் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். காற்றில் கை வீசி காதுகளுக்குள் காவியம் படைக்கும் கரைக்கல் பண்பலை 100.3.

0: நேயர்களே இப்பொழுது கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு

0: ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பாயிண்ட் டு பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட்ல ஆர்ஜே, நான் இரா சுந்தர பாண்டியன்.
6: இந்த பாயிண்ட்ல ஆர்ஜி நித்யா.
5: நித்யா, இப்போ கடைக்கு போய் யார் இதை முதல்ல செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் சொன்னால் அந்த பேசக்கூடாது, புடவை எடுப்பாங்க. அப்படியே அந்த கடையில் ராக்கையில் இருக்க புடவை பூரா இறக்கி வச்சு பார்ப்பாங்க. அவர் அப்படியே டயர்டாகி கீழே விழுற வரைக்கும் எடுத்து இந்த கடையில் இருக்கிற எல்லாம் பார்த்து ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து வீட்டுக்கு வந்து கட்டும்போது, இதைத்தான் இவ்வளோ மெனக்கட்டு தேடினியானு யாராச்சும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் இந்த புடவையை மாற்றிக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்பாங்க. எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாங்குறப்ப தேவையான பொருளாக தெரிஞ்சுது, வீட்டுக்கு வந்தது தேவையில்லை தேவையில்லையோன்னு தோணிடுச்சு. இப்போ கூட புடவை கூட மாத்துறது தான், சில பொருளை வாங்கிட்டு வந்துடுவோம், அங்கே பார்க்கும்போது நல்லா இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே இது ஏன் வாங்கணும், இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருக்க வேண்டியலையோ, இது இன்னும் ரேட்டு கம்மியாக கூட கிடைக்குமோ அப்படின்னு நினைப்போம். இல்லை தேவையே இல்லாமல் வாங்கிட்டு வந்துட்டோமோ அப்படின்லாம் நினைக்கும். இந்த மனசு இருக்கு பாருங்க, இந்த மாதிரி நினப்பு வந்து யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னு கேட்போம்.
6: கண்டிப்பா கேட்டலாம். பெரும்பாலும் வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல தான் இப்படி நடக்கும்
5: இல்லையா,
6: பாக்குறது ஒன்னா இருக்கும், கைக்கு வந்து சேர்றது ஒன்னா இருக்கும். சோ நம்ம நேயர்கள்
5: ஆன்லைன்ல மட்டும் இல்ல, சில பொருள் கண்காட்சியும் போடுவாங்க.
6: ஆமா,
5: அங்க இருந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கவே நீட்டா இருக்கும். இந்த மாதிரி இங்க நம்ம ஊர்ல கிடைக்கவே இல்ல, வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சோம்னா அதுல பெருசா ஒரு தெரிப்பு இருக்கும்,
6: நம்ம கண்ணே நமக்கு துரோகம் பண்ணிருக்கோம்.
5: அவரு அப்படி பண்ணுவாரு,
6: அதுதான்
5: அந்த அந்த விற்பனை திறனை அவங்க வச்சிருப்பாங்க. அப்படி அது மாதிரி நிறைய இருக்கும், பார்ப்போம். நேயர்கள் சொல்லுவாங்கல்ல,
6: ஆமா, இந்த மாதிரி அனுபவத்தையும் சொல்லுவாங்க.
5: ஆன்லைன்ல வாங்குற எல்லா பொருளுமே அப்படிதான் சார்.
6: அடடா,
5: அப்ப நீங்க சொன்னதே ஒரேடி அடிச்சிருந்த சுரேஷ் ராஜேந்திரன்
6: கண்ணாரப்பாளையம்ல இருந்து ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லிருக்காங்க,
5: அப்படி
6: ஒண்ணு நடந்ததே இல்லைன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா நாங்க ஒரு பொருள் வாங்குறப்ப எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்குவோம், வாங்கும் போதே எது வேணும் அப்படின்னு
5: முடிவு பண்ணுவோம். நீங்க அவ்வளவு கிளவரா இருக்கிறீங்க, நாங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து
6: அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுரும்.
5: அந்த அந்த சூழல்ல ஒரு பதட்டம் வரும்.
6: ஆமா,
5: ஆனா எனக்கு தெரிஞ்சு பெண்கள் புடவையில இப்படி பண்ணுவாங்க, மற்ற இதுல கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க.
6: டிரெஸ் எடுக்கும் போதுதான் எப்படின்னா நமக்கு அந்த லைட்டிங்ல எல்லாம் பார்க்க நமக்கு அழகா இருக்கும்.
5: வீட்லயே நம்ம லைட்டிங் வச்சிருந்தா அந்த பிரச்சனை இல்லை.
6: ஆமா,
5: இந்த கடையில வச்சிருக்கோம் லைட்டிங் வீட்டுல உணவு வச்சிட்டோம்னா இந்த பிரச்சனை இல்லை, அதே மாதிரி இருக்கும்.
6: அதுதான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா இதை போயா இவ்வளவு நேரம் தேடணுங்கிற மாதிரி இருக்கும்,
5: அப்படி வேற இருக்கும்.
6: ஆமா,
5: ஆனா பொது மற்ற பொருட்கள் வாங்கும் பொழுது பெண்கள் கொஞ்சம் தெளிவா முடிவெடுப்பாங்க. இருங்க இருங்க இருங்க, இது என்ன இவ்வளவு இவ்வளவு குறைச்சு கொடுக்கலாம் பேசுவாங்க. ஆண்கள் அப்படி இல்லை, நம்மளையும் தப்பா நினைச்சிருவாங்களோ, கடக்கார தப்பா நினைச்சிருவாரு, இவருக்கு அவருக்கும் பார்த்தே அன்னைக்குதான் பாப்பாரு, ஆனா மனசுக்குள்ள அந்த கெத்து ஒண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க மனசுல, நம்மள தப்பா நினைச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா பெண்கள் அப்படி இல்லை, தேவை தேவையில முடிவெடுப்பாங்க பெரும்பகுதி.
6: வேற
5: ஆஃபர் வாங்குற பொருள் எல்லாம் சொல்லலாம், ஜெயங்கொண்டம் சுரேஷ் எடுத்து
6: அது அந்த ஆஃபர்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம், கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். ஆனா அது வீட்டுக்கு பயன்படுற மாதிரியான பொருளாவும் இருக்காது, அது ஒரு மூலையில இருக்கும், எங்க இருக்குன்னு அதுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது.
5: அதே மாதிரி அன்றன்றைக்கு வேலைக்கு போய் கூலிக்கு போறவங்க கூட அந்த பொருளாதாரத்தை ஏன் செலவு பண்ணி யோசிப்பாங்க. இப்ப வந்து IT ஃபீல்ட்ல வந்து இருக்காங்க இல்லையா, கை நிறைய சம்பளம் ஆகும் போது ₹1,000 தானே
6: நீடாமங்கலம் மட்டும் காலாச்சேரி மணிமாறன், இது வரைக்கும் அது மாதிரி நடந்ததே கிடையாது, ஏன்னா வாங்கும் போது பல முறை யோசிச்சுதான் வாங்குவேன்னு சொல்லிட்டாங்க.
5: ஆமாங்க, சில சமயம் அப்படி தோணி இருக்கு, நான் கடைக்கு தனியா செல்லும் போது துணி சோப்பு வாங்கி வந்து விடுவேன், வீட்டிற்கு வந்து பார்த்தா என் மனைவி ஏற்கனவே வாங்கி வைத்திருப்பார். அசட்டு வழி நிற்க வேண்டியதுதான். சும்மா இருக்கும் என் குணசம்
6: பரவாயில்ல, ஆனாலும் அது வீணா போகாது. இல்லை
5: வீணா போகாது, அதனால அந்த நேரத்தில் தேவையில்லை, வேற வாங்கியிருக்கலாம்ல. அதில் அவருக்கு ரொம்ப உண்மையை சொன்னதுனால அவருக்கு ஒரு பாராட்டி.
6: பரிசு கொடுக்க முடியாத நிலைமையில அன்னப்பன் பேட்டி ஜோதியோட கமெண்ட் படிச்சிடலாம். என் மகளுக்கு பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்க போனா எனக்கும் ரெண்டு புடவை சேர்த்து எடுத்துட்டு வந்துருவேன். வீட்டுக்கு வந்தது வருத்தப்படுவேன், பணத்தை செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு.
5: புடவையா எடுத்து வச்சிருக்கிறோமே,
6: ஜவுளி கடையில கால் எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என் பேச்ச என் மனசு கையும் காலும் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க.
5: இந்த ஜவுளி கடைக்கு போகும்போது இன்னொரு பீரோ உள்ள வருது, ரெண்டு ரிலேட்டட் ஆயிருது. ஏன்னா வைக்கணும்ல என் மகளுக்கு, இப்போ அதான் சொல்லிட்டீங்களா. அப்புறம் வந்து கொடிக்கால் பாளையம் ஷாகுல் கமிந்து ராஜா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு போட்டார். ஏன் இதை போய் நம்ம சொல்லி
6: நீங்க எதை வேணா பேசிக்கோங்க, நான் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன்,
5: நல்லா இருக்கும் போங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் தேவையான பொருள் மட்டும் வாங்குவோம், உங்கள் அன்பின் காரைக்கல் நிறைவு, என் அன்பின் நச்சிப்பிள்ளை குடும்பம்.
6: கருத்து மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓசூர் குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவையில்லாததா, இவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கமெண்ட் தேவையில்லாத வாங்குறதே கிடையாது, ஒரு துண்டு சீட்டில் இதை தான் தேவைன்னு எடுத்துட்டு போயிட்டு அதையே வாங்கிட்டு வந்துடுவேன். பெரும்பாலும் இந்த மால்கெல்லாம் போனால் தானே இந்த பழக்கம் வரும்.
5: அன்பு தோழிக்கு அன்பான காலை வணக்கம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்க ரெண்டு தடவை வேற.
6: அதுவும் உங்களையும் தோழியா
5: அப்படி கேட்டாங்க, உங்களுக்கே ரெண்டு வணக்கமும். என்ன போங்க காலையிலே இப்படி கேட்டுட்டீங்க, எந்த பொருளும் அந்த மாதிரி வாங்கியதில்லை, கரெக்டா வாங்கிடு. இல்ல என்றால் வீட்டு அம்மாவிடம் பாட்டு வாங்கணும், நல்ல நாள்லயே கழுவி ஊத்துவாங்க அப்படின்னு அவர்
6: இருக்கிறாரு.
5: குறிப்பு வேற, ஏன் சார் காலையிலே இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு வீட்டில் மாட்டிடுறீங்க,
6: நீங்க கரெக்டா வாங்கிடுவீங்கல்ல, அப்புறம் பயப்படுறீங்க.
5: ஏன் பயப்படுறீங்க, அதான் சொல்ல முடியல அவரு. இல்ல என்னன்னா, செய்தி சொல்லும் போது உங்களுக்கு வணக்கம் சொல்லிருக்காரு, மாட்டி விடுறத மட்டும் என்ன சேர்த்துக்கிட்டாரு, ஏன் சார் மாட்டி விடுங்கன்னு, பிரச்சனைனாலே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டாரு. ஆனா காலையிலே கேட்டீங்க பாரு, சாயந்தரம் கேட்க முடியாது இல்லையா, அதனால இப்பயே கேட்டுருவோம்.
6: ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதேதான், எனக்கு பிடிச்ச பொருளை மட்டும்தான் வாங்குவேன், பணத்தை வீண் விரயம் செய்ய மாட்டேன் அப்படின்னு.
5: பிடிச்ச பொருளே அப்படி ஆயிட்டா என்ன சார் இருந்தான். ஒரு முறை விண்டோ ஸ்கிரீன் வாங்கி வந்தேன், விண்டோ ஸ்கிரீன்னா வீட்டுக்கு
6: விண்டோ ஸ்கிரீன்,
5: அது விண்டோன்னு போ சொல்லிட்டேன். நம்ம நம்ம உடனே நம்மளால கம்ப்யூட்டர்லாம் தேடுறேன், விண்டோ ஸ்கிரீன் எப்படி,
6: அது எப்படி காசு கொடுத்து
5: விண்டோ ஸ்கிரீன் வாங்கி வந்தேன். பார்க்கும்போது நல்லா இருந்தது, அது வரைக்கும் அதை யூஸ் பண்ணவே இல்லை,
6: இது வரைக்கும்
5: அதை யூஸ் பண்ணவே இல்லை. பாருங்க யார் சொல்லிருக்கா, நான் ஒரு யூசுப் மாலி.
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ் நிகழ்ச்சி வழங்குவோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ், உங்கள் சோலை மற்றும் விதிரல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தீதியும் சீதியும் நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
2: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி,
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார் நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: வெலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்,
5: மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி வழங்குவோர் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நாகப்பட்டினம்.
6: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பறவை அன்னை ஏஜென்சிஸ்,
7: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்குள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது நிகழ்ச்சி வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
8: உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ARC காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
10: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ CBSE ஸ்கூல் வழங்கும் நலம் தரும் நல் உணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
11: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ சங்கரா சரோ CBSE ஸ்கூல் பேரளம்.
12: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம், அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல போய் பொருளை வாங்கிட்டு வீட்டு பாயிண்ட்டுக்கு வந்த உடனே அது ஏண்டா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப யார் சொல்ல வரனா, TR பட்டினம் ரமேஷ் சூப்பர் மார்க்கெட் மற்றும் பொருட்காட்சி செல்லும் போது அங்க இருக்கிற ஒரு நவீனமான பொருட்களை பார்க்கும் போது தேவைதான் என்று வாங்க தோன்றும். வீட்டிற்கு வந்த பின் உபயோகப்படாமல் ஓரத்தில் கிடப்பதை நினைத்தால் வருத்தமாக இருக்கும். அதனால எங்கு சென்றாலும் சரி கண்ணில் பட்ட பொருட்கள்லாம் தேவையின்றி வாங்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு நமக்கு ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்காங்க.
13: பெரும்பாலும் இவங்க நவீனமான பொருட்கள் தான் சொல்றாங்க இல்லையா. நம்ம அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே பாத்திரமா வாங்குவாங்க. இருக்கிற பாத்திரம் அந்த சில்வர் பாத்திரம் இருக்குல்ல, எவர் சில்வர், அதை திரும்ப திரும்ப அதே மாதிரி அதே வடிவத்தில் ஒரே மாதிரி பொருட்கள் எதுக்கு வாங்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. அதை மூட்டை தான் கட்டி வச்சிருப்பாங்க.
0: அதாவது ஏன் இந்த டம்ளர் தான் நம்ம வீட்டில் இருக்க, இல்ல யாராச்சும் வந்தா நல்ல டம்ளரா வேணும், ஆனா வந்தா காஃபி கொடுப்பாங்களான்னு யோசனை வேற இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரா இருக்கும் போது அவங்க அம்மா அங்க இருந்து ஒரு டம்ளர் எடுக்கிறாங்க. உடனே ஏன் இதை எடுக்கிறாங்கிறாரு காமராஜர், இல்ல வீட்டுக்கு வந்தா யாருக்கும் காஃபி எல்லாம் கொடுக்க நல்ல டம்ளரா இல்ல இந்த அலுமினிய டம்ளர் தான் இருக்கு அப்படிங்கிற, அது வந்து அரசாங்க சொத்துன்னு அது வையின்னு அப்படின்றாராம். அப்ப எவ்வளவு தூரம் எந்த பொருளும் நம்ம வந்து மக்களுடைய இதுலேருந்து எடுத்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அது மாதிரி ஆனால் காந்திகள் சொல்வார், எந்த பொருள் தேவையில்லாமல் வச்சுருக்கோமோ அது அடுத்தவங்கள்ட்ட நம்ம திருடி வச்சுருக்க மாதிரி பொருள் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. இப்போ நமக்கெல்லாம் வணக்கம் சொல்லியிருக்காரு, பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் வச்சுங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் ரெண்டு கையெல்லாம் வேற தட்டி விட்டு வச்சுருக்காங்க.
13: கல்லேரியிலேருந்து பிரகாஷும் வந்து பெருசாக எதுவும் சொல்லலை, குட் மார்னிங் அப்படின்னு முடிச்சிட்டாங்க.
0: செங்குந்தபுரம் நடராஜன் சொல்லுங்கள், அப்படி ஒன்றும் நடக்கவில்லை, தேவையான பொருள் மட்டும் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்துவிடும், அதை மட்டும் தான் வாங்கி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பொன்னியம்மனுடைய வண்ணை கணேசன் செய்தியை அனுப்பியிருக்கிறார், அதையே அவர் கைத்தட்டும் போது வல்லன்னு தெரில. தான் எந்த கடைக்கு போனாலும் ஒரு காட்சிக்கு போனாலும் அங்காடிக்கு போனாலும் பார்த்த உடனே வாங்கி விடணும். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏன் அந்த பொருளை வாங்கணும் என்று கவலை உண்டாகும். இது போல நிறைய நடந்திருக்கு.
13: திட்டச்சேரி நிஷான் ஹலீம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கடையில் இருந்த அந்த உணர்ச்சி பெருக்குனால வீட்டுக்கு வந்திருந்ததும் வந்ததும் பகுத்தறிவாக மாறிடுறது தான் முக்கிய காரணம். அந்த கடையில் உணர்ச்சி பெருக்க பொருட்கள் வாங்கிடுறது
0: சரி, உணர்ச்சி பெருக்குங்கிறது பாருங்க, பார்த்த உடனே தேவை தேவை யோசித்து வரையாமல் டப்புன்னு
13: வாங்கிடுறது. வீட்டுக்கு வந்ததும் தான் நம்ம பகுத்தறிவு வேலை பார்க்குது. அதுதான் இதுக்கு அழகாக காரணம்.
0: பகுத்தறிவு அங்க வேலை செய்ய மாட்டாங்க, உணர்ச்சி வசப்படுறது வீட்டுக்கு வந்து சரியான அந்த சொற்கள் கையாண்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்து கண்டிப்பா கண்டிப்பா டெஃபினெட்லி பிறந்த நாள் நான் ஷர்ட் எடுக்க போயிட்டு இருந்தேன், அப்ப கடையில கரண்ட் போச்சு, சைஸ் 38 தெரியாம 36 எடுத்து போட்டா கையை உள்ளே போகல அப்படின்னு பூந்தோட்டம் கார்த்திகேயன் சொல்லிருக்காரு. இது வந்து ஒரு தப்பு இல்லையா,
13: தவறுதான் நடந்த விஷயம். நம்ம வேணும்னே போய்
0: வாங்கிட்டு
13: கடை வீதிக்கோ இல்ல வெளியில எங்காவது செல்லும் போது ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா வாங்கணும் போல இருக்கும், சரின்னு வாங்கிட்டு வந்துருவேன். அப்படி ஒரு முறை சுற்றுலா போன போது வெங்காயம் வெட்டுற கட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து என் மனைவி அதை பார்த்ததும் ஒரே அர்ச்சனை. ஏற்கனவே ஆன்லைன்ல அதையே வாங்கி வேஸ்டா கிடக்கு, உங்களுக்கு காசு அருமையே தெரியாதா அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அப்பல இருந்து இப்போ வரைக்கும் எது வாங்கினாலும் போன் போட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது அப்படின்னு குழஞ்சி எப்பன் காட்டுமன்னார் கோயில் இருந்து சொல்லியிருக்காங்க.
0: வெங்காயம் வெட்டும் போது கண்ணுல தண்ணி வந்ததோ இல்லையோ, அப்ப வந்த தண்ணி இன்னும்
13: ஞாபகமா சொல்லியிருக்காங்க.
8: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
14: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
15: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
16: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதி வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:30.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல்படி.
5: நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் VPN கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம்.
9: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
9: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
10: VPN கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
9: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
9: VPN கண் மருத்துவமனை.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி, திருவாரூர்.
11: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
12: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
11: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.

0: பேதையும் சேதையும் வரலாற்றில் கடந்த காலங்களில் இதே நாளில் நடைபெற்ற நிகழ்வுகளை கூறுகின்ற நேரம் அது. இன்று செப்டம்பர் 4 நாள்.
1: இந்திய புரட்சியாளர், பத்திரிகையாளர் மற்றும் சமூக சிந்தனையாளர் பூபேந்திரநாத் தத்தர் அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1880 கொல்கத்தாவில் பிறந்த இவர் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்று ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை பரப்பியவர். சுதந்திர போராட்ட வீரரும் ஆன்மீக தலைவருமான சுவாமி விவேகானந்தரின் இளைய சகோதரரான இவர் சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராகவும் இந்தியாவின் சுதந்திரத்திற்காகவும் தனது எழுத்தின் மூலம் குரல் கொடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: 1888 ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் தான் கண்டுபிடித்த படப்பிடி கருவிகளுக்கு ஈஸ்ட்மேன் கோடாக் என்பதை வர்த்தக குறியீடாக காப்புரிமை பெற்றுக் கொண்ட நாள் இன்று.
1: சுதந்திர போராட்ட வீரர், பத்திரிகையாளர் கல்கி சதாசிவம் அவர்களின் பிறந்த நாள் இன்று. மகாகவி பாரதியாரின் பாடல்களையும் கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றியுள்ளார் இவர்.
0: 1978 இதே நாளில்தான் அண்ணா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது.
1: பிரபல இந்தி நடிகர் ரிஷி கபூர் அவர்களின் பிறந்த நாளும் இன்றுதான். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இவர் இளம் தலைமுறையின் முன்னணி கதாநாயகனாக தம்மை நிலைநிறுத்தி பின்னாளில் பல்வேறு குணச்சித்திர வேடங்களிலும் சிறப்பான நடிப்பை வழங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: இந்திய தேசத் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி பிறந்த நாள் இன்று. தாதாபாய் நவ்ரோஜி 1825 செப்டம்பர்

0: நான்காம் நாள் மும்பையில் பிறந்தார். 1850 எல்பின்ஸ்டன் கல்லூரியில் கணிதம் மற்றும் இயற்கை தத்துவ உதவி பேராசிரியராக பணிபுரிந்தார். 1855 அவர் பிரிட்டனில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் இந்திய கம்பெனியான காமா அண்ட் கோவின் பங்குதாரராக லண்டன் சென்றார். 3 ஆண்டுகள் கழித்து அந்த கம்பெனியை விட்டு விலகி பின்னர் நவ்ரோஜிக் அண்ட் கோ என்ற சொந்த கம்பெனியை துவக்கினார். லண்டன் பல்கலைக்கழகத்தில் குஜராத்தி பேராசிரியராக பணிபுரிந்தார். 1866 லண்டனில் கிழக்கு இந்திய சங்கம் தோற்றுவித்தார். ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இந்தியர்களின் துயரத்தை லண்டனில் வெளிப்படுத்தினார். இந்திய தேசிய காங்கிரஸின் முன்னோடியான இந்திய தேசிய சங்கத்தை சுரேந்திரநாத் பானர்ஜியுடன் தொடர்ந்து உருவாக்கினார். தாதாபாய் நவ்ரோஜி 1885 ஆலன் ஆக்டிவியன் ஹியூம் மற்றும் உமேஷ் சந்திர பானர்ஜியுடன் சேர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கினார். 1892 முதல் 1895 ஐக்கிய ராஜ்யத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இவரது பிரித்தானிய தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்கின்ற நூல் பிரிட்டானிய அரசின் கொடுங்கோன்மையை பற்றிய உண்மைகளை உலகிற்கு உணர்த்தியது.
1: பழம்பெரும் நடிகையும் நடன கலைஞருமான குமாரி ருக்மணி அவர்களின் நினைவு தினம் என்று 1929 ஏப்ரல் 19 பிறந்த இவர் குழந்தை நட்சத்திரமாக தனது பயணத்தை தொடங்கினார். ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து ரசிகர்களின் கவனத்தையும் ஈர்த்தவர். திரையுலகில் பல தலைமுறைகளை தாண்டி தனது கலை பயணத்தை தொடர்ந்த குமாரி ருக்மணி 2007 இதே நாளில் தான் மறைந்தார். நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: என்றும் இளமையாய் எப்போதும் இனிமையாய் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:35. நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளு கிடங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
10: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
9: இன்றே பயன்பெறுவி. மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: பாயிண்ட் டு பாயிண்ட். ஒரு பொருளை கடையில் போய் வாங்கி வீட்டுக்கு வந்த உடனே ஒரு நேயர் சொன்ன மாதிரி அங்கே இருக்கும்போது உணர்ச்சி வசமாயிடுது, வீட்டுக்கு வந்தோம்னா பகுத்தறி வேலை செய்யுது அப்படின்னு.
11: ஆமாம், அதே தான் வந்து குத்தாலம் KVS நகர் கிருஷ்ணமூர்த்தியும் சொல்லியிருக்காங்க. காய்கறி வெட்டும் அந்த பிரத்யேக கருவிகள், பழச்சாறு பிழையிற அந்த சிறிய இயந்திரங்கள்லாம் கடையில் பார்க்கும்போது அப்படியே நம்ம வேலையை எளிதாக்கிடும் போல அப்படின்னு தோணும்.
0: வீட்டுக்கு அவசியம் தேவை.
11: வீட்டிற்கு வந்த பின் அதை விட கையே சிறந்தது அப்படின்னு தோணும்.
0: அதை சில பேர் வாங்கிட்டு வந்துடுவாங்க. பொங்கலுக்கு சுத்தம் பண்ணும்போது தான் தெரியும் என்னடா இந்த பொருளை வேற வாங்கி வச்சிருக்கோம் நம்ம, பயன்படுத்தாமல் வச்சுட்டோமே அப்படின்னு.
11: அதை சுத்தம் செய்யும் வேலையை நினச்சி பார்த்தா பயன்படுத்தாமலே ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த காய்கறி வெட்டும் பிரத்யேக கருவினால என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க.
0: என்ன மாதிரி
11: என்ன மாதிரி
0: அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் சொல்லுவோம்.
11: அதுதான் எப்படின்னா நம்ம கடையில் போய் பார்க்கும்போது அவர் அப்படியே வெட்டும் போது ஆசையா இருக்கும். காலையில ஏஞ்ச உடனே அப்படியே இப்படிங்கிறதுக்குள்ள நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வருவோம். ஆனா அது வீட்டுக்கு வந்தது வேலை பார்க்காம போயிடும். அது என்ன மந்திரம்னு இப்போ வரைக்கும் தெரியல.
0: வேலை பார்க்காம போயிடும். அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு வெட்டி எடுக்கிறதுக்குள்ள 3 வெங்காயத்தை வெட்டிடலாம்.
11: அது நம்ம அவரு

0: காட்டுற மாதிரி அது நம்மளால வெட்ட முடியாது. அது ஏன்னு தெரியல.
1: பொருளாதார இப்போ இருக்கும் பொருளாதார சூழலை தேவையானது மட்டும் வாங்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறேன்னு நாழிகள் பற்றி எழில் முத்துசாமி சொல்லியிருக்காரு.
0: பேரளம் செந்தில்கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுதான் அது நான் அது மாதிரி தேவையில்லாத பொருளை வாங்க மாட்டேன், என் மகளை கடைக்கு அழைச்சிட்டு போய் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கணும், அதாவது அவங்கள அழைச்சிட்டு போனால் தான் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கணும்னு நடம் பிடிப்பாங்களாம். அப்படியே அவங்க தான் வந்து வீட்டுக்கு வந்ததும் அப்படி வாங்கிய பொருள் தேவையில்லாததாக தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இல்லைங்க, தேவையான பொருட்களை மட்டுமே வாங்குவேன். அப்புறம் நாகூர் ஜெயபர் சார் இருக்காரு. இல்லை என்ன ஒன்றுனா, பிள்ளைங்க ஏதாவது கேட்கும், இது எதுக்கு இப்ப தேவையில்லாம வாங்கின உடனே உடைச்சிருவோம் அப்படிங்க. ஆனா குழந்தைகள் அப்படி
0: சொல்லக்கூடாது.
1: குழந்தைகள் வந்து அது உடையிற பொருள் தான், அந்த வாங்குற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதை கொடுத்துடும். குழந்தை தனத்துல அந்த குழந்தையோட மகிழ்ச்சியை கொடுத்துடும். அப்புறம் மெல்ல மெல்ல இது தேவையில்லைங்கிறத உணர்த்தும். எடுத்த உடனே உணர்த்தக்கூடாது. பொருளாதார அறிவெல்லாம் பிள்ளைங்கள்ட கூட ஆட்டக்கூடாது. அந்த குழந்தை தன்மைக்கான சூழ்நிலையை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
0: ஆனா நம்ம பிள்ளை எல்லாம் என்ன பண்ணணும் தெரியுங்களா, வாங்கி அந்த வாங்கின ஒரு மணி நேரம் மட்டும்தான் அந்த பொருள் கையில
1: இருக்கும்.
0: அதுக்கப்புறம் அந்த பொருள் எங்க இருக்குன்னு வாங்கினவங்களுக்கும் தெரியாது, அந்த பொருளுக்கும் தெரியாது.
1: அது அதாச்சும் பரவாயில்ல. இந்த ஆண் பசங்களா தான் வச்சாங்க, ஏதாச்சும் காருக்கு வாங்கிட்டு போய் ஒரு நாள் ஓடும், அடுத்த நாள் உடையாது, உடைக்கப்படும். பிரிச்சு பிரிச்சு மெக்கானிக் எல்லாம் பண்ணி எடுத்து வச்சு அப்புறம் ஒரு வீல கானு தேடி அந்த வீல் வேறுனு அழுது.
0: இதெல்லாம் அறிவியல் கத்துக்கிறோம்ல,
1: டெக்னீஷியன் ஆயிரம்ல. கரைக்கால் நளினி என்ன சொல்லிருக்காங்க, ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கி விடுவேன், கையில இருக்கிற பணத்தை வச்சு வீட்டுக்கு வந்து யோசிப்பேன், இருந்த பணத்தை வச்சு நாம அதை வாங்கிட்டோமே அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணுவேன். வேற என்ன செய்யறது, அடுத்த வேலைக்கு கடன் வாங்க வேண்டியதுதான், அப்புறம் திருப்பி கொடுத்து விடுவேன் அப்படிங்கிற உண்மையை யதார்த்தத்தை உடைத்து இருக்கிறார்கள்.
0: அடுத்தது வந்து, என்னுடைய பொருளாதார சூழ்நிலை காரணமாக எந்த பொருளை வாங்கினாலும் தேவையான பொருளை தான் வாங்குவோம், அது குடும்பத்திற்கு பிடித்ததாகவே இருக்கும் அப்படின்னு காட்டுமன்னார் குடியிலேருந்து டி மடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க.
1: சேத்தூர் சீதா கல்யபெருமா, ஆமாம், வாங்கும் பொழுது தேவைதான் என்று வாங்கிய பொருள் மேஜை, சாய்வு நாற்காலி, சோபா, 12 லிட்டர் கொண்ட குக்கர், ஹாட் பாக்ஸ், இன்னும் நிறைய இருக்கிறது. இதையெல்லாம் வாங்கினத தங்கனையாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம், கல்யாண காட்சிகள் போட்டுட்டு போகலாம் என்று தோன்றுது. அதற்காக வெளியில் தூக்கி போடவும் முடியல, வேற என்ன பண்ணது, வீட்டுல இடத்த அடைப்பதற்காக வைத்துக் கொள்ள வேண்டியதுதான்.
0: அதுல என்ன கொடுமைன்னா, வாங்கிட்டு வந்து வச்சிருவோம், அதை கிளீன் பண்றதுக்குன்னு இந்த பொங்கலுக்கெல்லாம் சுத்தம் பண்ணும்போது அது வந்து அதை கிளீன் பண்றதுக்கே எக்ஸ்ட்ரா வேலை எடுக்கும்.
1: ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னா, குடும்பம்னா யாரு எதை பாதிப்பு சொன்னாலும் அந்த பாதிப்பை நீங்களும் சேர்த்துக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாவும் வாங்கி வச்சு
0: நானும் பெண் தானே.
1: அப்படியா?
0: ஆமா, அதனால அவங்க சொல்ற இதெல்லாம் என்னால ரிலேட் பண்ண முடியும்.
1: நம்ம மாதிரியே ஃபீல் பண்றாங்களே, நம்ம வாங்கினது மாதிரியே வாங்கியிருக்காங்களே. திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, எந்த ஒரு பொருளும் வாங்கும்போது தேவையா தேவையில்லை முடிவு செய்தான் வாங்குவோம், இதுதான் நான் பின்பற்றுவேன் சொல்லியிருக்கேன்.
0: முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், இதுவரையும் இன்னும் நான் படிக்கிற கமெண்ட் எல்லாம் இதுவரையும் எந்த பொருளும் தேவையில்லாமல் வாங்கியதில்லை, பலமுறை ஆலோசனை செய்த பிறகுதான் பொருள் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. அதான் சொல்லியிருக்காங்க.
1: ஆனா நம்ப முடியல உங்களால.
0: ஆமா,
1: சமீபத்தில் சாலையோரம் இருக்கப்பட்ட மண்ணால் செய்த தோசைக்கல் அங்க அவர்கள் விற்கும் பொழுது செய்து காட்டினார்கள். தோசை வந்தது வீட்டிற்கு வந்த பிறகு இதுவரை ஒரு நாள் கூட நான் தோசை விட்டு சாப்பிட்டதே இல்ல. அந்த பொருள் வாங்கியது தேவையே இல்லது என்று
0: தோன்றியது.
1: என்ன கொடுமைன்னு கேப்பீங்கல்ல, அந்த தோசை கலவரை போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து வடநாட்டிலிருந்து வந்து இந்த வாகனங்களை வச்சு விக்கிறாங்க. என்னைக்காவது நம்ம இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் விக்கிறது வாங்கிருப்போம், நம்ம உடஞ்சிடும் வாங்க மாட்டோம்.
0: நீங்க வந்து நம்ப மாட்டீங்கன்னு அவங்க போட்டோ அனுப்பிட்டு
1: பாருங்கன்னா, அப்படியே இந்த தோசை நடுவில் வர கரு இருக்கு. இதுல தோசை ஊத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும்?
0: ஊத்தி இருக்காங்க போல, ட்ரை பண்ணிருக்காங்க.
1: பண்ணிருக்காங்க, எப்படி பண்ணாம நாங்க இருப்போம்? கண்டிப்பா சில பொருட்கள் மட்டும் தெரியுது. வீட்டுல 2 தொலைக்காட்சி வைத்துக் கொண்டு ஆர்வத்தின் காரணமாக எல்இடி பெரியது வாங்கி வைத்து இருக்கிறேன். இப்போது வாங்கிய பிறகு யோசிக்கிறேன், இனி என்ன செய்ய முடியும்? குவாகம் விளங்குவன்.
0: நிறவி கஜேந்திரன் வந்து, இது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு முடிச்சிட்டாங்க.
1: நல்லா கேட்டிருக்கீங்க,
0: நல்ல கேள்வி, நல்லா தான் கேட்டிருக்கீங்க, பதில் சொல்லலையே
1: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது
0: வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. முல்லைக்காலிலேருந்து பாபு பணங்கட் சரி படிங்க. பனங்கட்டங்குடி அனுசியா சங்கர் வந்து, எனக்கு அப்படி எதுவுமே நடந்தது இல்லைங்க, பாருங்களேன் இந்த கமெண்ட் என்கிட்ட தான் வரணும்னு இருக்கு. எனக்கு மட்டும் தான் தேவையான பொருட்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பொறுமையா வாங்குவேன், தேவையில்லாததை வாங்கினதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இப்ப இதை பார்த்தவனும் என்ன தோணுது, நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி தோண மாட்டேது அந்த நேரத்துல கடையில போன உடனே அப்படின்னு யோசிக்கும்.
0: கடைக்குள்ள போனா நம்ம மூளை வேலை பார்க்காது, கண்ணு மட்டும் தான் வேலை பார்க்கும்,
1: கண்ணு மட்டும் தான் வேலை செய்யும். அப்புறம் வந்து மேல உடுதலை சேப்பு விஜயராகவன், பாயிண்ட் பாய் நிரலை சிறக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது வந்து, அப்படி எதுவும் நடந்ததில்லை, எது வாங்கினாலும் நல்லா யோசனை அப்படி தான் வாங்கணும்னு பெருஞ்சேரி ஜார்ஜ் சொல்லியிருக்கிறாரு.
0: இதில் வேலங்குடி குணசுந்தரி செல்வன் அதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைக்கு சென்றவுடன் 10 பொருளுக்கு வேண்டும் என்று 12 பொருள் எடுக்கிறது வழக்கமா போயிருச்சு. வீட்டுல

0: மேட் இருக்குது அப்படின்னாலும் வாங்கியதுக்கு அப்புறமா இதை வா இதுக்கு பதிலாக தொடப்பும் வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருள் தேவையான பொருள் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நிறைய பொருட்கள் ரோட்டில் போட்டு விற்பார்கள், அதை பார்க்கும்போது விலையை கேட்கலாம்னு போவேன், வியாபாரமே இல்லைன்னு சொல்லுவார், அதை கேட்டு வாங்கி வந்து விடுவேன். கொஞ்ச நாள் கழித்து பழைய பொருள் கடைக்கு போய்விடும், பழைய பொருள் அந்த பழைய பொருளை வைக்கிறாங்களே அந்த கடைக்கு போய்ட்டு சொல்லி சிவபுரம் ஆறு சோமசுந்தரம் சொல்லியிருக்கேன்.
0: இது மாதிரி எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்னன்னா இப்போ நம்ம துணி கடைக்கெல்லாம் போவோம் இல்லையா, நம்ம சும்மாவா துணி பார்ப்போம், இருக்கிற துணி எல்லாத்தையும் கீழே இறக்கி அப்போ வந்து அவங்க
1: கஷ்டப்பட்டு வந்து வாசல் வரைக்கும் ஓடுறது மாதிரி செஞ்சிருவோம்.
0: அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறதுக்காக எதையாவது ஒன்று எடுத்துட்டு வந்து,
1: யாரு கஷ்டப்படுறாங்களே
0: அந்த எடுத்து போடுறவங்க எடுத்து இவ்வளோ நேரம் எடுத்து போட்டிருக்காங்க, எடுக்காமல் போனா பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்து அதை அது எனக்கு பிடிக்காது இல்லையா, அதனால அதை பயன்படுத்தாம அது ஒரு மூலையில இருக்கும், நான் ஒரு மூலையில இருப்பேன்.
1: ஓஹோ,
0: அந்த மாதிரி.
1: ஆனால் பரவாயில்ல, எல்லாத்தையும் எடுத்து இறக்கி அதில் ஒன்று எடுத்துட்டு வந்து அது பிடிக்காம வச்சிருக்கீங்க. ஒரு
0: ஆமாம்,
1: சோஃபா மற்றும் ஏர் கூலர் மற்றும் உடல் எடையை குறைக்க உதவும் ட்ரிம்மிங் மிஷின் ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்குலேருந்து.
0: லிஸ்ட் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு,
1: பெருசால காஸ்ட்லியா இருக்கு.
0: ஆமா, தேவையானதை மட்டும் அது பாருங்க, தேவையானதை மட்டும் தேர்வு செய்து வாங்குவோம், தேவையில்லாத பொருட்களை வாங்கியதில்லை. நான் நீலம் சுப்ரமணியம், இந்த கமெண்ட் படிக்கிறதுக்குன்னு இன்னைக்கு
1: காலையிலிருந்து உங்களுக்கே சொல்லிட்டே இருக்கிறேன்.
0: ஆமா,
1: எந்த ஒரு பொருளையும் வாங்கும்போது நன்றாக சிந்தித்து நமக்கு தேவைப்படும் பொருளா என்ன சிந்தித்து வாங்குவேன் மீன் சுட்டி ராஜா சொல்லிருக்காங்க.
0: அப்பதான் மனசு நிம்மதியா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி
1: எனக்கு ரெண்டு மூணு வந்துருக்கு.
0: பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துருவோம், வீட்டுக்கு வந்தா தேவையில்லாதது போல இருக்கும், ஆன்லைன்ல வாங்கி வேஸ்ட் ஆகி இருக்கு சார் அப்படின்னு மணக்குடி சத்யா சொல்லியிருக்காங்க.
1: ரொம்ப ஆசையோடு ப்ளூடூத் வாங்கினேன், இது நான் கூட தூங்காமல் சில நாட்கள் இருப்பதுண்டு, ஆனால் நான் வாங்கிய ப்ளூடூத் பயன்படுத்தப்படாமல் இந்த வீட்டில் நிரந்தரமாக தூங்கி கொண்டிருக்கிறேன். இன்றை நான் பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு நான் செலவழித்த தொகைதான் நினைவுக்கு வருகிறது. தேவை என்று வாங்கி தேவையில்லாமல் ஆகிவிட்ட பொருள் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, ஒருத்தவங்க போட்டுறதை பார்த்து வாங்கிடுவாங்க, ஆனா இவங்களுக்கு தேவை இருக்காது அவருக்கு தேவை இருக்கும், வாங்கிட்டு பயன்படுத்தவும் அப்படியே இருக்கும். ரொம்ப அழகா நேரில் சொல்லிட்டு வராங்க, தொடர்ந்து பேசலாம்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்.

விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: பாயிண்ட் டு பாயிண்ட்ல ரொம்ப அழகாக நேயர்கள் சொல்லிருக்காங்க, வாங்குறப்ப தேவையான பொருளாக தெரிஞ்சது வீட்டுக்கு வந்து தேவையில்லையோன்னு தோணிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நேயர் ரொம்ப அழகாக சொன்னது மாதிரி அங்கே உணர்வு பூர்வமாக இருக்கு, இங்கே வந்தால் பகுத்தறிவு வேலை செய்யுது அப்படின்னு ரொம்ப அழகாக
6: சொன்னாங்க.
5: மாற்றிட்டோம், ரொம்ப அழகான வரி இல்லது. கடலூர் துறைமுகம் சுரேஷ், எனக்கு ஞாபகம் இருக்கிறது சார், சென்னையில் ஒரு முறை டேப் ரெக்கார்டர் MT கேசட்னு 3250 ரூபாய்க்கு வாங்கினேன். பாடல் பிடிப்பதற்காக ரெக்கார்டிங் சென்டர் எடுத்து சென்னேன். அதை பார்த்து விட்டு அந்த கடைக்காரர், இதில் பாடல் பிடிக்க முடியாது, ஓலையில் செய்யப்பட்டது என்றார். அப்பொழுதுதான் தெரிந்தது ஏமாந்து விட்டோம். இதுபோல் சைக்கிளுக்கு காத்திருக்கும் சைனா பம்பு வாங்கி ஏமாந்து விட்டது. நானே பேசிக்கொள்வேன், தேவையா உனக்கு?
6: இந்த அனுபவம் எனக்கும் உண்டு, சிந்தித்து வாங்குவது நல்லது அப்படின்னு கிளியனூர் மன்சூரா சொல்லியிருக்காங்க.
5: நாகூர் AGM முகமது ஜலீல் சொல்றாரு, ஒரு முறை கடைக்கு சென்ற பொழுது சிறிய போர்ட்டபிள் சேர் மடக்கும் நாற்காலி வாங்கினேன். கடற்கரைக்கு செல்லும் போது கடற்கரையில் அமர வசதியா என நினைத்து வாங்கினேன். கடற்கரை நாற்காலியில் அமர்ந்தால் சிறிய மடக்கும் நாற்காலி மண்ணில் புதைந்து தரையோடு தரையாகிவிட்டது. ஏன் இந்த பொருளை வாங்கினேன் என வருத்தப்பட்டேன்.
6: பிரியா லட்சுமி ஊர் பேர் சொல்லல, தோசை ஆயில்ல பிரஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, தோசைக்கல்ல தேய்க்கிற பிரஷ், அது 2 முறை வாங்கிட்டு வந்தேன், ஆனா அது உபயோகப்படவில்லை, தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நல்லது, ஏன்னா அது பயன்படுத்துறது வந்து
5: உடலுக்கு
6: கேடு. அதனால
5: குலினம் கருணாநிதி வணக்கம்னு சொல்லியிருக்கிறாரு, எந்த பொருளையும் பலமுறை யோசித்து தான் வாங்குவேன். காலை வணக்கம், கடம்போடு வாழ்வு சி நல்ல பெருமாள்.
6: மயிலாடுதுறை JJ நகர் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, வாங்கின பொருளோடு கொஞ்சம் அட்வான்டேஜாக வாங்கியிருக்கலாம்னு வேணா தோணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: நாகூர் முகமது ரபிக், எனது மகன் செல்போன் வாங்க போனால் எனக்கு ட்ரெஸ் எடுத்து வாங்குவேன், கவலைப்பட மாட்டேன்.
6: இதுதான் வேணும் எங்களுக்கு, நாங்களும் கவலைப்பட மாட்டோம்,
5: நாங்களும் வாங்குறது தானே.
6: ஆமா, இது என்னன்னா
5: பயன்படுத்த,
6: அக்கா தங்கச்சி இருக்கிற மாதிரியான பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுலாம் எப்பவுமே வீணா போகாது.
5: ஏன்
6: எங்களுக்கு பிடிக்கலனா அவங்கள்ட்ட கொடுத்துருவோம்.
5: அருமையா இருக்கு, உனக்காக தான் எடுத்தேன்.
6: ஆமா, செமனார் கோயில் கீர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் வீட்டுக்காரு 1 லிட்டர் அப்படின்னு எழுதியிருக்கிற ஒரு ஜார் வாங்கினாங்க, பிரியாணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், தண்ணி அளந்து ஊத்துறதுக்கு அப்படின்னு. அதை வாங்கிட்டு வந்த நேரமோ என்னமோ தெரியல, மாசத்துக்கு 2 தடவை பிரியாணி போட்டுட்டு
5: இருந்தேன்.
6: அதாவது அதுக்கு முன்னாடி வந்த வரைக்கும் மாசத்துக்கு 2 தடவை பிரியாணி போட்டிருக்காங்க. அந்த பிரியாணி அளக்கிறதுக்குன்னு வாங்கிட்டு வந்த அந்த பாத்திரத்தை வாங்கினதுக்கு அப்புறம் 2 மாசத்துக்கு 1 தடவை கூட போடுறது கிடையாது.
5: ஆன்லைன்ல ஒரு பொருள் ஆர்டர் போட்டா வேற ஒரு பொருள் மாறி வந்தது, ஏண்டா போட்டோம் நினைச்சேன்னு ஜெயங்கணம் கலைவாணன் மெர்சி ராணி சொல்லிருக்காங்க.
6: இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. கடையில பார்க்கும் போது தேவையா தெரியும், வாங்கிட்டு வந்தா அப்படியே கிடக்கும், என்னத்த சொல்ல அப்படின்னு அநிலம் நாகை குமரன் சொல்லியிருக்காங்க.
5: இல்லைங்க, எனக்கு பிடித்ததை மட்டுமே வாங்குவேன், திரும்ப மாத்த மாட்டேன். அது மாதிரி ரொம்ப நேரம் வாங்குறது பிடிக்காது, பிடித்தவுடன் வாங்கி விடுவேன். செல்வி தெத்தி,
6: நான் வீட்டுக்கு போகும்போது யோசித்து பார்த்து தேவையான பொருளை மட்டும்தான் வாங்குவேன். ஒரே ஒரு பொருளை மட்டும் தேவைன்னு வாங்கினேன். இப்போ தேவையில்லாத பொருளாகிட்டு ஒரே ஒரு பொருளை மட்டும்தான், அதாவது உங்க என்டையர் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பொருளை
5: மட்டும்தான்
6: தேவையில்லாத தேவை அப்படின்னு சொல்லி வாங்கி அது தேவையில்லாததா போயிருச்சான்.
5: நம்ம என்டையர் ஹிஸ்டரியிலே 1 தடவை தான் தேவையானது வாங்கியிருப்போம்.
6: அதுதான்
5: மேமாத்தூர் அமுதாஷ் சேகர், தேவையில்லாத எந்த பொருளும் வாங்க மாட்டேன், ஆனால் ஜவுளி கடைக்கு போனால் மட்டும் புடவை எடுக்க தோணும், அதுதான் தேவையில்லை என்று சொல்லலாம்.
6: அதுதானே எங்களோட
5: ஸ்பெஷாலிட்டி.
6: கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமா உண்மைதாங்க, வாங்கும் போது தேவைப்படும் அப்படின்னு வாங்குவேன், வீட்டுக்கு வந்த பிறகு யோசிக்க வைக்கும், இருந்தும் வாங்கிய பொருட்கள் வீண் போகவில்லை, மகள் மகன் எல்லாம் எடுத்து பயன்படுத்திடுவாங்களா,
5: பரவாயில்ல, என்ன மாதிரி
6: மகன் மகள்லாம் எடுத்துக்கிறாங்க.
5: அப்புறம் அடுத்தது வந்து இந்த மாதிரி பல தடவை சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்லும் போது நடந்திருக்கிறதுன்னு NP ஸ்ரீதர் மாசகர் காரைக்கால்னு சொல்லியிருக்காரு.
6: திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லிக்கோங்கன்னா, தேவையான பொருட்கள் வாங்க மாட்டேன் எப்பவுமே, என்ன

0: தேவையா அது மட்டும்தான். தனித்தனியா பொருட்கள் வாங்குறதும் பழக்கம் இல்லை. நானும் என் கணவரும் சேர்ந்து ஏன்னா
1: மாத்தினா ரெண்டு பேரும் மாட்டிக்கலாம்.
0: ஆமா,
1: கத்திரிப்புளம் பாக்கியராஜ் வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. மருதூர் வடக்க பன்னீர்செல்வம் வணக்கம் சொல்லியிருக்காரு. வீட்டிற்கு தேவையான சாமான்கள் மனைவிடம் கேட்டுக்கொண்டு செல்வது, டாய்லெட் நிறைய ஹார்பிக் அதாவது வாங்கி மாட்டிக்கொண்டு வைக்க இடமில்லாமல் இருக்கு. ஏற்கனவே நிறைய வாங்கி வச்சிருக்கிறாங்க, இருக்கட்டுமே இருக்கட்டுமே வாங்குறதா. அது மாதிரி ட்ரெஸ் தைக்கிறதுக்கு பாருங்க, குழந்தைங்களை தைப்பாங்க, நேருங்க கொஞ்சம் ஒரு இன்ச்சு சேர்த்தே வைங்க. ஏன் சொல்லுனா வச்சிருந்து போடலாம் அப்படின்னு. இன்னைக்கு போடுறதுக்கு எப்படி இருக்கும்னா தொங்கிட்டு இருக்கும் அது. அது கரெக்டான அளவுல இப்ப பயன்படுத்துற மாதிரி வாங்கணும் தெரியாம ஒரு முன்னெச்சரிக்கையா அப்படி காலரை தூக்கிட்டு செய்யறது அதெல்லாம்.
0: திருவாலங்காடு சரவணகுமார் வந்து வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. நாகை அகரவரத்தூர் ஹரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு நாள் வந்து ஆன்லைனில் ஷர்ட் ஆர்டர் பண்ணேங்க. மொபைலில் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, வீட்டுக்கு வந்து அந்த ஆர்டரை பிரித்து போட்டு பார்த்தேன், அதில் இன்னும் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அது ரொம்ப தாராளமாக இருந்துச்சு அந்த துணி.
1: பரவாயில்ல, மனசு தாராளமாக இருக்கு.
0: என்ன செய்ய, பக்கத்து வீட்டில் இருக்கேன், சித்தப்பாட்டை கொடுத்துட்டேன்.
1: அவர் யார்ட்டையும் கொடுக்காம போனார். அதம்பார் ராமன், பஜாரில் எதை பார்த்தாலும் வாங்கணும் போல் தோன்றும். தேவையானது மட்டும் வாங்கிவிடுது நல்லது, அப்படி வாங்கினாலும் உபயோகம் இல்லாமல் ஒதுங்கி கிடக்கும், வாங்காமல் இருந்தால் நிம்மதிதான்னு சொல்லியிருக்கிறாரு. நிகழ்ச்சிக்கு வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. கடலங்குடி பூங்கோதை, ஒன்னா ரெண்டா சொல்வதற்கு நிறைய இருக்கு. எதை சொல்றது எதை வர்றது, மொத்தமா விட்டுருவோம்.
0: மொத்தமா விட்டுட்டாங்க.
1: அப்புறம் வழங்க மல்ல துரையை சொல்றாரு,
0: ஆன்லைன்ல எந்த ஜாமானும் வாங்குறது இல்லை, நேரடியா போய் வாங்கிட்டு வந்துருவேன், அதுவும் தேவையானது மட்டும்தான் அப்படின்னு மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க.
1: கொடைக்கால் பாளையம் ஜான் ராஜா நஜமுதி, வாங்கும்போது தேவை என்று தெரிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே தேவையில்லையே இந்த பொருள் என்று நிறைய நினைத்ததுண்டு. எங்கள் ஊர் தர்காக்களில் கந்தூரி சமயத்தில் நிறைய விளையாட்டுப் பொருட்கள் கடைகள் வந்திருக்கும். அப்போ என் பிள்ளைகளுக்கு அந்த விளையாட்டுப் பொருட்களை வாங்கி கொடுக்கும். ஒரு மணி நேரம் அந்த பொருட்கள் நல்லா கண்டிஷனாக இருக்கும். அது மாதிரி அக்கு வேறு ஆணி வேற கட்டிடுவாங்க. இப்போ அப்போ தோணும் எனக்கு இந்த பொருளை வாங்கியிருக்க தேவையில்லைன்னு. ஆனால் தான் முதலில் நம்ம சொல்கிறோம், குழந்தைகளுக்கு அதை சொல்ல வேணும்.
0: குழந்தைகளுக்கு அது தேவையானதாக தான் இருந்திருக்கும்ல, சந்தோஷமாக இருந்திருக்கும்.
1: மகிழ்ச்சி.
0: கடைசியாக ஒரு கமெண்ட் வந்திருக்கு, அதம்பார் தமிழரசி ராமன், 100 ரூபாய்க்கு 5 பொருட்கள்னு கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டேன். அவங்க செஞ்சு காட்டும் போது நல்லா தான் இருந்துச்சு, வீட்டுக்கு வந்து என்னால் அது மாதிரி வித்தை காட்ட முடியல.
1: நம்ம வித்தை காட்டிட்டு நம்ம பண்ணுறதே பொருள் வித்தே ஆகிடுது.
0: ஆமாம், நீ ஏமாந்த இதாக மிச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கோவை இளவரசன் பஞ்சநிதி குளத்திலிருந்து, இப்படி நடக்கிறது எல்லாம் சகஜம்தான், என்ன செய்ய, இப்படி சொல்வது எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, தேவையற்றது வந்து சேர்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
0: ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க.
1: இருக்கிறது. அப்புறம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல். அப்புறம் நிறவி ராஜவேல் ரவி, எனக்கு நிறைய அனுபவம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா கோயில் ரவியும் வணக்கம் சொல்லியிருக்காரு. மன்னருடைய சசிகலா தியாகராஜன், ஆல் இன் ஒன் மிக்சி, இதில் சப்பாத்தி மாவு பிசையும் வெங்காயம் பண்ணுற காய்கறி ஓடி வெட்டலாம் என்று வாங்கலாம். அதை விட ஃபாஸ்ட்டாக நாமளே செஞ்சிடலாம், அதை கிளீன் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கு. அது மாதிரி இந்த பழச்சாறு பிழுத்து ஒரு மிஷின் இருக்கும், அதை வாங்கி அந்த பழச்சாறை புளிய வைக்கிறதுக்குள்ள நம்ம கையெல்லாம் கசங்கி போயிடும்.
0: இப்பெல்லாம் இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு கூட டிஷ்வாஷர் மிஷின் வந்துருச்சு
1: இல்லையா.
0: அதுல என்ன பண்ணணுமா, நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல அடுக்கி வச்சு அதுக்கப்புறமா அது கழுவி கொடுக்கறத திரும்ப நம்ம தொடச்சி வைக்கிறதுக்கு.
1: ஓ, அப்படி வேற செய்யணுமா,
0: கையால கழுவிட்டு போயிடலாம் மாதிரி.
1: எதிர்வீடு
0: எதிர் வீடு பக்கத்து வீடுன்னு யார் என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை எங்கள் வீட்டில் வாங்குவோம், அதெல்லாம் யூஸ் இல்லாமல் தான் கிடைக்குது அப்படின்னு ஜெயங்கொண்டம் ரித்விகா சொல்லியிருக்காங்க.
1: உண்மையை உறக்க சொல்லியிருக்கிறார். கடைக்காரிடம் வெளியே நின்று கேட்டு வாங்கிய போதெல்லாம் ஆனால் பொருட்கள் சேரவில்லை. என்னைக்கும் கடைக்கு போய் நாமே இருக்க ஆரம்பித்தோமோ, தேவையில்லாத பொருள் மட்டும் தான் வாங்கி கொண்டிருந்தோம்
0: அப்படின்னு
1: கருத்து அடிச்சிருக்கிறாரு. இந்த பொருள் வாங்குறதுக்கு பாருங்க, அது சுவாரஸ்யமானது. முதலே சொன்னது மாதிரி பெண்கள் கொஞ்சம் அதில் ஒரு அழுத்தமாக இருந்து வாங்குவோம். ஆண்கள் வந்து எங்கே நம்மளை தப்பாக நினைச்சிட்டு போகிறாரோ, நம்ம பணம் இல்லைன்னு நினச்சிருவாரோ, நம்மளுக்கு உணர்ந்து நினைச்சிடுவாரோன்னு சொல்லி டப்பா டப்பா வாங்க பார்ப்பாங்க. ஆனால் கடைகளுக்கு போனவுடனே அந்த மாதிரி உணர்ச்சி வசப்படாமல் நின்று நிதானமாக வாங்கி நமக்கு தேவைப்படுற பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துச்சுங்க. அப்புறம் இன்னொன்று, எது தேவை எது தேவையில்லாதுன்னு நமக்கு தெரியாது அங்கே
0: போனவுடனே
1: இல்லையா. பார்க்குறதெல்லாம் தேவையாக இருக்கும், அது ஏற்கனவே வீட்டில் இருக்கும், மறந்துடுவோம். அது மாதிரி காய்கறி அப்படி தான் வாங்கிட்டு போயிடுவாங்க, அதை எவ்வளோ பயன்படுத்த முடியும். தக்காளி பழம் ஒரு அளவுக்கு தான் வச்சுக்கலாம், ஆனால் இப்போ எல்லாம் அழுகியே போதளவு தக்காளிலாம் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அப்படிலாம் பார்த்து வாங்குவோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: காற்றில் அலையாய், காதில் மொழியாய், காரைக்கால் பண்பலை 100.3.

0: சிந்தனை அரங்கம். நேரம் 10:01.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: செந்தமிழ் சொற்கள், அதில் சிந்தனை துளிகள், செயல்பட தூண்டும் வார்த்தைகள், அரிய தகவலோடு உலாவரும் சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு, நுனிப்புல் சுவைக்குமா? இந்த தலைப்புல பேசணும் அப்படின்னா நேயர்களை அழைக்க வேண்டிய எண் 43868 என்கின்ற காரைக்கால் இணைப்பகனை முதலில் நீங்கள் தொட்டு, பிறகு 231-231 இந்த எண்ணை அழையுங்கள். அல்லது 299-48 இந்த எண்ணோடு இணையுங்கள். அல்லது 299-58 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது 9566-42-7231 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் வரலாம். நுனிப்புல் சுவைக்குமா அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு நம்ம கேட்டக்கூடாது. நுனிப்புல் அப்படின்னா நுனிப்புல் மேயக்கூடாது அப்படிம்பாங்க. அப்போ யாரை சொல்கிறாங்க? விலங்கினங்கள் இல்லை, நம்மளை தான் சொல்கிறாங்க. எப்பயுமே ஒரு பொருள், ஒரு செய்தி நமக்கு வருது அப்படின்னா உடனே காதில் வாங்கி நம்ம ஒன்று ரெண்டு மூணு சேர்த்து வச்சு சொல்கிறதுக்கு பாருங்கள், அது ரொம்ப தப்பு. அப்போ வர்ற செய்தியை சரியாக நம்ம கேட்கணும். அதுக்கு தான் அந்த காலத்தையே சொல்லியிருக்கிறாங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு. இப்பெல்லாம் நிறைய நம்மளுக்கு வந்து சமூக ஊடகங்களில் நிறைய வருது, அதில் எது உண்மை எது இது பொய்ன்னு நமக்கு தெரியல. ஆனால் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ அது இப்போ மொழியிலேயே கூட சொல்கிறோம் பாருங்க, விபரம் அப்படின்னு எழுதுவோம். செலவு விபரம், வி ப ர எம் விபரம் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இல்லை இந்த இது குறித்த விபரம் அப்படின்னு எழுதுவோம். இப்போ அதை என்ன சொல்கிறாங்க இலக்கண ஆசிரியர்லாம், அது தவறு. இப்போ எப்படி நம்ம இதை தெரிஞ்சுக்கிறது? இந்த விபரம் அப்படிங்கிறது இதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவரித்தல், விவரித்து சொல்லுதல். அப்போ விவரித்தலுடைய சுருக்கம் என்னவாக இருக்கும்?

0: விவரம் அப்படி தான் இருக்கணும் இல்லையா, விவரையும் விவரம். இப்படி தான் எந்த ஒரு சொல்லினுடைய வேரையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு தகவல் நமக்கு வருதுன்னா நம்பிடாமல் அது குறித்த வேர் அது எந்த புத்தகத்தில் இருக்குது, எது மாதிரி இருக்குது, ஒரு வரலாற்று செய்தி அதோட எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனித்தோம் அப்படின்னா அந்த நுணிப்புள் நமக்கு சுவைக்குமான்னு தெரிந்துவிடும். இது குறித்து நேயர்கள் கருத்து சொல்ல வர்றாங்க. சுருக்கமாக நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேட்கலாம். இது குறித்து விவரம் சொல்கிறேன், விளக்கம் சொல்லணும், நிறைய எஸ்டாப்ளிஷாக பெருசாக போகணும். சுருக்கமாக அழகாக ஒன்று ரெண்டு வரிகள் நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் ஆழமான சொல்ல எடுத்து சொல்லணும். அதனால் அப்படி ரொம்ப அழகாக சொல்ல வர்றீங்க. நுனிப்புள் சுவைக்குமா அப்படிங்கிற தலைப்பில் இணையக்கூடிய முதல் நேயர் என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கிறது செய்யும் காரை பண்பலையின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பான அறிவிப்பாளர் வணங்குவது பெங்களூர் வந்து வேளாங்கண்ணி சொக்கொள்ளிங்க. ஐயா
0: பேசுங்க. ஐயா
1: முனிப்புள் சுவைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. முனிப்புள் சுவை தரும், ஏன்னா அதுல வந்து முனிப்புல வந்து பசுமை நிறைஞ்சு காணப்படும். அதனால இந்த ஆடு மாடெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பசுமையை பார்த்து ஓடி போய் அந்த பசு மேல இருக்க புள்ளெல்லாம் கடிச்சு தின்றும். அதனுடைய சுவைக்காக நிறைந்திருக்கும், அதனுடைய பசுமை இணைந்திருக்கும், அதனால முனிப்புள் சுவைக்கும். ஐயா
0: சரி, நன்றி. இணைப்புல வந்தது நன்றி. அவர் நேரடியா நுனிப்புள்ளுக்கே போயிட்டார். நம்ம இது ஒரு சொல்லாடலாக கொடுக்குறோம் நுனிப்புல் அப்படின்னா, அது நேரடியான நுனிப்புல் அல்ல. நாம் எதையும் மேலோட்டமாக ஏற்றுக்கொண்டால், புரிந்து கொண்டால் அது எப்படி இருக்கும், அது சுவைக்குமா, அதுதான் இதனுடைய உள்ளர்த்தம். தொடர்ந்து நேரில் என்ன சொல்ல வர்றாங்க கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். கும்போணம்
0: பேசுங்க.
2: அந்த ஒட்டகம், மான், ஒட்டக சுருங்கி, மாடு, மாடு இதெல்லாம் வந்து உள்ள தவிர வேற எதையும் மேயாது.
0: சரி.
2: ஆனா வந்து அந்த கரடிங்கிறது ஒன்று வந்து பழங்களையும் சாப்பிடும், மாமிசம் சாப்பிடும்.
0: சரி.
2: நாம வந்து மனிதர்கள் ஆயிட்டோம், நாம இல்ல பல.
0: சரி.
2: அதாவது அந்த நுனிப்புல் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமானது. இன்னைக்கு எல்லாம் கோயில்ல படைக்கிறாங்க, அருகம்புள் ஜூஸ் எல்லாம் விற்கிறாங்க. நீங்க சொன்ன ஊடகம் எனக்கு சத்தியமா தெரியாது, ஏன்னா நான் பட்டன் போல தான் பேசுறேன். மற்ற ஊடக நாளிதழ் தான், சில நாவல்கள் தான், புத்தகம் தான் படிப்பேன். நம்ம ஆழமா போனோம்னாக்கா மூளையில ஒரு நரம்புல அது வந்து பொறி தட்டிக்கும். அந்த செய்திகள் எல்லாம் சொன்னீங்க ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி. காலையில் இருக்குறது.
0: நன்றி. நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: யார் பேசுவது?
3: பாபுராஜ் வஜன் முகமது இக்பால்.
0: பேசுங்க ஐயா.
3: நுனிப்புள் சுவைக்குமான்னு
0: கேட்டிருக்கீங்க.
3: அதாவது சுவைக்குமா சுவைக்காது, அதோடைய அத விவசாய விஷயத்தை தெரியாதான் முடியும். அதான் சொல்லுவாங்க, வள்ளுவ நைய வள்ளுவர் சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார் வைக்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுட்டோம்னா அது உண்மையா நம்ப கூடாது, அது உண்மையா இருக்காம நம்ம யோசிக்கணும். அது இல்லாம இப்ப சமூக ஊடகத்துலாம் கேட்கற பாக்குறதெல்லாம் உடனே ஃபார்வேர்ட் பண்ணிடுறாங்க, அதுதான் ரொம்ப தவறுலாம் நடக்குதுங்க.
0: சரி.
3: அதனால நுனிப்புள் சுவைக்குமாங்கிறது அது நல்லா தீர ஆராய்ஞ்சிட்டு தான் நம்ம மேற்கொண்டு அதை முடிவு செய்யணும்.
0: நுனிப்புள் சுவைக்குமா சுவைக்காதா?
3: நுனிப்புள் வந்து சுவைக்காதுன்னா இடம்பொருள்
0: உங்களுக்கு உங்களுக்கு நீங்க நீங்க எடுத்துக்கொள்வது எப்படி?
3: நான் வந்து சுவைக்காதுன்னு சொல்றேன்.
0: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. அதான் நேரடியா சொல்றேன், ரொம்ப அழகான விளக்கம்னு சொன்னார். இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: இனிய முற்பகல் வணக்கம்.
0: சொல்றது யார்?
4: பஞ்சநதிக்குளம் கோவில வரேன்.
0: பேசுங்க.
4: அந்த முனிப்புள் சுவைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. அதாவது வாழ்க்கையில எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அது தீர ஆலோசித்து அதனுடைய தன்மை புரிந்து நம்ம செயல்படக்கூடாத சுவையும் அதனுடைய தன்மையும் புரியும். அதனால நம்ம நுனிப்புள் சுவைக்குங்கிறதுல எனக்கு அது அவளோட கருத்து ஒத்து வரல.
0: சுவை சுவைக்காதுங்கிறீங்க?
5: எப்படி நம்ம செய்ய வச்சு முனிப்புள் சுவைக்கும் சார்?
0: நம்ம செய்தியை வச்சு.
5: ஆமாம் சார்.
0: சரிங்க. சரி.
5: நன்றி சார்.
0: நன்றி. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம். அதம்பா ராமன்.
0: பேசுங்க.
6: ஒரு விஷயத்தின் பொருளை மேலோட்டமாக மட்டும் கற்றுக்கிட்டு ஆட்டம் போடுறவங்களே தற்பெருமை பேசுகிறவங்க தான் நுனிப்பல் மாறிப்பவர்கள்ங்கிறோம்.
0: சரி.
6: இப்போ கரும்பு நுனியில் துவக்கம் போக போக அடிகரும்பு போகும்போதே இனிப்பாக இருக்கும்.
0: சரி.
6: அதுபோல படித்தவர்களுடைய பண்பு நல்லவர்களுடைய நட்பு போக போக இனிமையானதாகவும்

0: நற்பண்புடையதாகவும் இருக்கும்.
1: சரி, நன்றி இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
0: நன்றி சார்.
1: நீங்கள் ரொம்ப அழகான உதாரணம் வேற சொன்னார். இணையக்குடிநேயர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் சார்.
1: சொல்வது யார்?
2: நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் பேசுறேன் சார்.
1: பேசுங்க ஐயா.
2: அதாவது இந்த பேஸ்புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இறந்து போன மாதிரி எல்லாம் பதிவு விடுறாங்க. அதை பார்த்துட்டு நான் வந்து சில பேர்கிட்ட கேட்டுட்டு நான் ரொம்ப
1: சங்கிச்சப்பட்டேன்.
2: என்ன இதே மாரி எல்லாம் உயிரோட இருக்கிறவங்க பிரபலமா இருக்கிறவங்க மாலை போற மாதிரி எல்லாம் விடுறாங்களா, அதை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? அது ஒரு டவுட் சார். இன்னொன்னு சொல்லிடுறேன். எங்க பகுதியில நான் வண்டியில போகும்போது லைன் அருந்து விழுந்துட்டேன் மேல. ஆனாலும் உயிர் தப்பிச்சுட்டா, நாங்க என் தம்பி மூணு தப்பிச்சிட்டோம்.
1: சரி,
2: அந்த செய்தி எனக்கு நான் விழுந்தது இன்னொரு ஆளு மூலமா எனக்கு வருது. கரங்களை அடிபட்டு ரெண்டு பேரும் ஸ்பாட் ஆகிட்டாலும் திருப்பி எனக்கு தெரிய வருது.
1: சரி,
2: இதே மாரி ஒரு அவது ஒரு எதுவுமே செய்யாம சில பேர் போயிட்டு இருக்காங்க.
1: சரி, நன்றி.
2: அந்த தலைப்பு ஒட்டி இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, சொல்லிட்டேன் சார். நன்றி சார்.
1: நன்றி. பொதுவா ஒரு முறை நாங்க வந்து தஞ்சாவூர் நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு காரை ஒரு இந்த பன்றிகள் கூட்டமாக குட்டி குட்டியாக சாலையில் விடும்போது இந்த காரு கார் போயிட்டு இருந்தவர் டபான்னு காரை நிப்பாட்டார். பன்றி அடியே அதை மேலே ஏற்றிடக்கூடாதுன்னு பின்னாடி வேகமாக வந்து இருந்த ஒரு வேன் என்ன பண்ணார்னா அந்த காரில் இடிச்சிட கூடாது திருப்பினார் பாருங்க. அது போய் அந்த நடுவில் பிரிக்க விட இந்த டிவைடரில் ஏறி வேன் பிறண்டுட்டு அந்த காட்சியை போட்ட உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா வேன் டிரைவர் இப்படி தான் மது குடிச்சிட்டு போய் விழுந்துட்டார், இப்படி தான் கண்மூடித்தனமாக ஓட்டி விடுறாங்க அப்படின்னு. அப்போ எங்கேயோ ஒரு அரசியல் மாணவர்கள் அதோட தொடர்பு படுத்தி இதை பேசுகிறார்கள். நேரடியாக பார்த்தவர்கள் சொன்னது என்னென்னா இப்படி தான் நடந்தது, இப்படி நுனிப்புள்ள பார்த்துட்டு ஒரு தகவலை பார்த்தவொன்னே நம்ம ஒரு கருத்தை சொல்லிடுறது அதுதான் நுனிப்புள் சுவைக்கமான சுவைக்காக தான் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. தொடர்ந்து பேசலாம்.
3: வாடிக்கையாளர்களின் வேடுகோளுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்
4: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேரில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு புறம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் மங்கள்யான். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. இணையற்றி வழங்குவோர் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிரலை இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் சிதம்பரம் பெரியார் தெருவிலிருந்து நேயர்களிடையே நேரலையாக உலாவரும். இது கரைக்கல் பண்பலையின் உருப்பள்ளி 3.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இது காற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைக்கால் பண்பலை 100.3. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம் இன்றைய தலைப்பு நுனைப்புள் சுவைக்குமா. நேயர்கள்ட்ட கேட்போம் என்ன சொல்ல வர்றாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம். யார் வந்திருக்கீங்க?
10: வணக்கம் சார்.
0: யாரு?
10: தெர்னூல்ல இருந்து சித்திரவேலு.
0: எங்க இருந்துங்க?
10: தெர்னூல்ல சித்திரவேலு.
0: பேசுங்க.
10: அடிப்புல நுனிப்புலா இருந்தாலும் கசக்கு தான் செய்யும். ஏப்பிள தின்னு பார்த்தா ஆரம்பத்துல கசக்கும், அப்புறம் முழுமையா தின்னு பார்த்தா உரப்பு பயங்கரமா இருக்கும் சார்.
0: ஓ சரிங்க, நன்றி இணைப்புல வந்ததுக்கு நன்றி. அவர் நேரடியா நுனிப்புல்லுக்கே போயிட்டார். வணக்கம்
11: அன்பு சகோதரருக்கு. வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார்?
11: கண்டிப்பாக சுவைக்கும்.
0: கண்டிப்பாக சுவைக்கும்.
11: இன்னைக்கும் சரிதான். நீங்க எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்த நேரத்தில் நான் உடனே பேசுவேன்.
0: அது வேற. அது வேற.
11: என்னங்க?
0: அது வேற.
11: அது ஒன்று.
0: ஒரு தகவல் உங்களுக்கு வந்தால் உடனே பேசுறது கூடங்க, எதையுமே பேசிடலாம். அதனால அந்த புள்ளி விவரங்கள் இருக்கு பாருங்க, இந்த டேட்டாஸ், அதுக்கான ஒரு உழைப்பு அது இருக்கணும். ஒரு இதுக்கு கூட நீங்க இன்னும் அழகா அந்த அது குறித்த தகவலில் கொடுக்கும்போது இன்னும் சுவையாக இருக்கும்.
11: இல்லைங்க, நான் என்ன பொறுத்தது கேட்டீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் கசப்பாக இருந்தாலும் இனிப்பாக இருந்தாலும் புளிப்பாக இருந்தாலும் சரிதான், குழந்தைநாதன் உடனக்குடைய டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துருவேன்.
0: சரி, என்னோட நன்றிங்க இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த இணையர் வணக்கம்.
12: வணக்கம்.
0: யார் பேசுவது?
12: அரியலூர் மாவட்டம்

0: உங்க உதயநாத் சுப்பிரமணியம்
1: பேசுங்க ஐயா.
0: நான் சரி புள்ளையில மாடு மேப்பில் மேய்ஞ்சிட்டே போவோம், ஆனா அடிப்புள்ள ருசி காணும் போது கவி கவி மேயும்.
1: ஏன்
0: பசிய போக்க,
1: பசிய போக்கறனா அடிப்புள்ள தான்,
0: அடிப்புள்ள தான்,
1: நுனிப்புள்ள பசி போக்காது,
0: நுனிப்புள்ள போற போக்கல அது மேயத்துக்காக வந்திருக்கத வச்சு சும்மா மேல மேல கட்டிட்டு போகுமே தவிர வயிறு நொம்புற அளவுக்கு அது செய்யாது.
1: சரி,
0: அதே மாதிரிதான் நம்ம படம் பார்க்க போனாலும் சரி இல்ல ஒரு குடும்ப காரியத்துக்கு போனாலும் சரி ஆரம்பத்துல அவ்வளவா நல்லா இருக்காது. ஒரு காரியம் முடிஞ்ச உட்பாடு
1: நல்லா இருக்கும்,
0: அவங்களுடைய செயலை பார்த்து ரசிக்கிறது அப்பதான்.
1: சரிங்க, நன்றிங்க.
0: ஆரம்பத்துல கிடைக்காது,
1: பிறகுதான்.
0: நன்றி,
1: நன்றி. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய இடத்துல நேரத்தை பேசுவோம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: யார் பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் புகுதியிலிருந்து மணிவாசகம்
1: பேசுங்க ஐயா.
2: தன்மை பொறுத்துதான் இருக்கு.
1: சரி,
2: நிலத்தின் தன்மைங்கிறது அந்த மண்ணுக்கு சத்துங்கிறது இருக்கும்.
1: சரி,
2: அந்த மண்ணுக்கு சத்து இருக்குங்கிறப்ப அந்த புல் வந்து நல்லா இருக்கும்.
1: சரி,
2: மண்ணுக்கு சத்து நல்ல இல்லைன்னா அந்த புழு நல்லா இருக்காரு.
1: சரிங்க,
2: புழு நல்லா இல்லாத இடத்துல ஆடு மேயும், ஆனா அது காஞ்சி இருக்கும், புழு காஞ்சி இருக்கும்,
1: அது மண்ணோட சுவையில இருக்கும்.
2: அந்த புழு வந்து ஆடு மாடுக்கு அந்த மாடு ஆடும் எங்க மேய்ஞ்சா புழு நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அந்த ஆடு மாடுக்கு தெரியும்.
1: சரிங்க, நன்றிங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணைப்பு நேயர்கள் சில பேர் என்ன பண்றாங்க, நுனிப்புல்னு ஒன்னே இந்த புல் மேயறத பத்தி போயிட்டாங்க. நம்ம என்ன புல்லா சாப்பிட்றோம், ஆனால் இது ஒரு சொற்றொடர், இதுக்கு மரபு தொடர் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இது வந்து பழமொழி, அதில் வர்றது நுனிப்புல் மேயக்கூடாது அப்படிங்கிறது தான் வரி. அப்போ நம்ம போய் நுனிப்புல் மேயறதில்லை, அது எதுக்கு உள்ளது அப்படின்னா, நம்ம வந்து மேலோட்டமாக எதையும் பார்க்கக்கூடாது, அடி ஆழத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதோட சொற்றொடராக வச்சுருக்கிறாங்க. அதுலேருந்து நம்ம நுனிப்புல் சுவைக்குமா அப்படின்னு கேட்டால் அது சுவைக்கும் சுவைக்காதுங்கிறத இந்த நம்முடைய வாழ்க்கைக்கு வந்துடும். நம்ம எப்படி கையாளுகிறோம், அது சுவைக்குமா மேலோட்டமாக நம்ம ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு திடீர்னு ஒருத்தர் மேலே தெரிஞ்ச உடனே கோவப்படுறோம் எதில் நிற்கிறவங்கள, ஆனால் அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இதுதான் நுனிப்புல். அப்போ என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அதுக்கு மேலே நிதானிக்கிற முறைகள் இருக்குது, இதெல்லாம் எப்படி கையாளலாம் அப்படின்னு நேர்கள் சொல்லலாம். வருவாள் என்று எதிர்பார்க்குறோம், ஸோ கேட்போம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: யார் பேசுவது?
3: சத்தியிலேருந்து செல்வம்.
1: பேசுங்க.
3: நுனிப்புல் மேய்தல்.
1: நுனிப்புல் சுவைக்குமா?
3: என்ன
1: தெரியும்,
3: ஏன்னா நம்ம ஆரம்பத்தையும் கடைசியும் படிக்க கூடாது, இடையில உள்ளதையும் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கறத படிக்கிறதுதான் சார். எந்த ஒரு செயலுமே முழுமையா ஈடுபடல, அது அரைக்குறையா செஞ்சு முடிப்பது போலதான் சார்.
1: அது மாதிரிதான். அழகா சொன்னீங்க, ஒரு புத்தகத்தினுடைய அட்டையை பார்த்து மேலோட்டமா பார்த்து புத்தகமே நல்லாலும் முடிவு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அழகான சொல்ற ஆங்கிலத்தில் உள்ள டோன்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, புக் டோன்ட் ஜட்ஜ் ஏ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தினுடைய உரையை பார்த்து நீங்கள் வந்து நீங்கள் முடிவெடுத்துறாதீங்க அப்படின்னு. டோன்ட் Judge a book by its cover. அதான் அதனுடைய சொற்றொடர். ரொம்ப அழகா செல்வி சொன்னாங்க, நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசுவோம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறது?
4: நட்டாலே வணக்கம் கூறுது மணக்குடி ராஜேந்திரன்.
1: பேசுங்க ஐயா.
4: அதாவது ஒரு குடும்பத்துல வந்து ஒரு விஷயம் வருதுன்னு
1: வச்சுங்க
4: சார், ஒரு பிரச்சனை வரும், அந்த குடும்ப தலைவன் எடுத்தோன்னே எடுத்தோன்னு பரோகமா இருக்க கூடாது, பரோகமா இருந்தாலே அங்க பிரச்சனைகள் வரும்
1: வரும்
4: வாங்கிக்கணும், பெற்ற அம்மா சொன்னாலும் இந்த காதலை வாங்கிக்கணும், பிள்ளைகள் சொன்னாலும் காதலை வாங்கிக்கணும், எல்லாத்தையும் காதல்.

0: வாங்கிட்டு நம்ம வந்து கண்ணால் காண்பதும் போய் நேரில் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்றாங்க. தீர விசாரிக்கணும், தீர விசாரிச்சாதான் நுனிப்புள்ள இனிக்கும், ஆரம்பத்துல இனிக்கும்,
1: அப்புறமா தான் தெரியும்.
0: நுனிப்புள்
1: தொடக்கத்துல சுவைக்கும், போக போக தான் அது கசப்பெல்லாம் தாங்க முடியாம இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சில பேர் சொல்றதை கேட்டு நம்பி அப்படியே பேசுவாங்க, யாராவது ஒரு சொல்லிட்டாங்கன்னா அதை கேட்டு நம்பி அப்படிதான் இருக்கும்னு பேசி முடிவெடுத்து பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க நினைச்சது மாதிரியே சில தகவல்கள் அப்படி சில காட்சிகள் நடக்கும், இதெல்லாம் உண்மைன்னு நம்பிடுவாங்க. அதனால ரொம்ப தெளிவா ஆழமா யோசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நிலையில் அமைந்திருக்கிறோம் காரைக்கால் பெண்மலை நூறுப்பள்ளி மூன்றில். இது சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரியார், வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சார், வாழ்க வளமுடன்.
1: யார் பேசுவது?
5: விலமல் தேன்மொழி முத்துக்குமார் சாமி பேசுறேன் சார்.
1: பேசுங்கம்மா.
5: நுனிப்புள் சுவைக்கும் சார்.
1: சுவைக்குமா?
5: ஆமா சார்.
1: எப்படி?
5: ஆனா பசி குறையாது, வயிறு நிறையாது. பொதுவா ஆடு மாடுகள் என்ன செய்யும்? மழை நீர்ல வளர்ந்த புல்லோட நுனிய மட்டும்தான் திங்கும். முழுவதையும் தின்னா அது அடிப்பகுதியெல்லாம் கசக்கும். அதனால அடியோட திங்காதுன்னு சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லியிருக்காங்க.
1: சரி,
5: அதாவது எந்த வேலையை செஞ்சாலும் சார் நுனிப்புள் வேயாதுன்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நுனிப்புள் சுவைக்கும், அடியோட வந்துச்சுன்னா சுவைக்காது, அதனாலதான் அதை சொல்லுவாங்க. அதனால எந்த வேலையை செஞ்சாலும் நம்மளோட செய்திகளை முழுவதையும் காது கொடுத்து கேட்கணும். முழுவதையும் சரியா கேட்டுக்கிட்டோம்னா அறகுறையா இல்லாம நம்ம வேலைகள் வந்து நல்லா இருக்கும். அதனால அம்மாடமா கற்றுக்கொள்ளாமல் மேலோட்டமாக மட்டும் பார்ப்பவரை பார்த்துதான் நுனிப்புள் மேயாதுன்னு சொல்லுது.
1: சரிம்மா, நன்றிம்மா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
5: நன்றி சார், வாய்ப்பு.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்க அணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்க அணிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாம் அணிந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது சிந்தனை அரங்கம். நேரம் 10:30. நுனிப்புல் சுவைக்குமா? ரொம்ப அழகாக நேரில் கருத்துகள் சொல்லிட்டு வராங்க. ஒன்று ரெண்டு பேர் தான் நுனிப்புல் அப்படின்னா நேரடியாக புல்லுக்கே போயிட்டாங்க. அது எப்படி இனிக்கும் சுவைக்கும் அப்படிங்கிறதான் சொல்ல போயிட்டாங்க. இப்போ நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பதில் சொல்லியிருப்பீங்க. சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி முகநூல் பதிவில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கு நேயர்கள் என்னென்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்காரு. நுனிப்புல் சுவைக்குமா? நுனிப்புல் மேதல் என்பது ஒரு விஷயத்தை ஆழமாக படிக்காமல் அல்லது ஆராயாமல் மேலோட்டமாக கற்றுக்கொள்ளப்படுவதை குறிக்கும் ஒரு பழமொழியாகும். மாடுகள் புல்வெளியில் மேயும் போது புல்லை வேறு பிடுங்கி உண்ணாமல் அந்த நுனியை மட்டும் லேசாக கடித்து தின்றுவிட்டு அடுத்த இடத்துக்கு சென்றுவிடும். இதனால் மாட்டின் பசி முழுமையாக அடங்குவதில்லை. அதேபோல் ஒரு கவலையையோ அல்லது கல்வியையோ ஆழமாக கற்காமல் மேலோட்டமாக மட்டும் தெரிந்து கொண்டால் அதனால் முழுமையான பயன் கிடைக்கும் என்பதை உணர்த்தவே இந்த பழமொழி பயன்படுகிறது. அழகாக சொல்லியிருக்காரு. காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி வணக்கம் சொல்லியிருக்காரு. வெறும் செய்தி சொல்லியிருந்தா பின்னாடி படிக்கலாம். காட்டுமரம் அப்புறம் தோப்புத்தேர் வேல்முருகனும் அப்படி செய்தி வந்திருக்கான்னு தெரியல, அவருடைய பெயர் மட்டும் வந்திருக்கு. ஒரு விஷயத்தை ஆழமாக படிக்காமல் அல்லது கற்றுக்கொள்ளாமல் மேலோட்டமாக மட்டும் பார்த்து விட்டு தனக்கு எல்லாம் தெரியும் என்று அது ஒரு பெரிய முட்டாள்தனம். தெரிந்த தொழில் விட்டும் கெட்டவனும் இருக்கிறார்கள், தெரியாத தொழிலை தொட்டும் கெட்டவனும் இருக்காங்க. எதையுமே ஆழமாக யோசித்து சிந்தித்து செயல்படும் நமக்கு நல்லது. நுனிப்புல் கண்டிப்பாக சுவைக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படின்னு இதுக்கு சொல்லுவார்கள். அப்புறம் மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன், நாம் மேலோட்டமாக பார்த்தால் எதுவுமே சரியாக இருப்பது போல்தான் தெரியும். அதை கையாளும் போது தான் விவரம் புரியும். சிந்தித்து செல்வன் மிக்க நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கத்திரிப்புளம் பாக்கியராஜ், நுனிப்புல் சுவைக்குமா? நுனிப்புல் மேதல் என்பது கருத்துக்களை ஆழமாக உள்வாங்காமல் இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயாவுடைய அசோக்ராஜ் கனிமொழி சிந்தனை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சேத்தூர் சீதா கலியபெருமாள், நுனிப்புல் சுவைக்குமா? அடுத்தவரை பற்றி தேவையற்ற தூற்றுதல் வேண்டுமானால் தூற்றுபவர்களுக்கு முன்பு சுவைக்கும், ஆனால் அதுவே பலரிடம் செய்திகள் போய் திரும்பி அவர்களுக்கே வரும்பொழுது அந்த சொல் இனிக்கும். ஆகவே எந்த செய்தியாக இருந்தாலும் ஆழ்ந்து தெரிந்து கொள்ளாததற்கு முன்பு பள்ளி விதைக்கக்கூடாது வார்த்தைகளை என்பது தான் எனது கருத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு குறிப்பு நம்ம இதை வச்சு சொல்லிடலாம். எப்பயுமே ஒரு அவதூறு பரப்புறவங்களுக்கு அந்த செய்தி போய் ஒருத்தரை டேமேஜ் பண்ணுறதோ இல்லை ஏதோ இருக்கும்போது சுவைக்கும். ஆனால் இப்போ அவரை பற்றி நாம் சொன்னதுனால மற்றவங்களுக்கு போய் சுவைக்குது. அந்த மாதிரி செயல்பாடுகள் இருந்தால் நம்மை பற்றி அதுவாகவே வெளிப்பட்டு சிரிக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் பெரியோர்கள் சொன்ன கருத்து. அதனால் நாம் ஒருத்தர் அவதூறு சொல்லலாம், நமக்கான அவதூறு அழிக்கப்படாத கரையாக மாறிடும். அது உண்மையிலே நகழ்ந்துடும். பொய்யாக சொன்னால் நமக்கு உண்மையில் நகர்ந்துடும். அந்த வழி அதை நம்ம துடிக்கக்கூடிய சூழல் இயற்கை அப்படி தான். இயற்கை நீதினு இதுக்கு பேர் சொல்கிறாங்க. எப்பொழுதுமே அதுக்கு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காருல, பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். இது ஒரு தீமை தானே. பிறருக்கு தீமை செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தீமை கண்டிப்பாக தன்னாலே வரும். அடுத்தவங்க கொடுத்துல நமக்கு இயல்பாகவே வந்துவிடும். அதனால தான் இந்த தலைப்பை கொடுத்து

0: அப்படி தான் நம்ம அப்படி யாரையும் சொல்லிவிடக்கூடாது அப்படின்னு திருமணஸ்தான வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. பக்கங்களை புரட்டுவது படிப்பாகாது, பார்வைகள் யாவும் அறிவாகாது, ஆழமாக இறங்க துணியாதவரை வாழ்க்கையின் ரகசியம் கைவராது, தொட்டிச் செல்வது தொழுபானமாகாது, நுனிப்பில் என்றுமே பசித்திருக்காது, ஆழமாயினில் அகலமாயினில் எப்போது அப்போதுதான் விளையும் உண்மை கல் அப்படின்ற அழகாக ஒரு கவிதையை சூப்பராக எழுதி அனுப்பி இருக்கிறாங்க. நுனிப்பில் சுவைக்குமா என்பது ஒரு விஷயத்தை ஆழமாக படிக்காமல் அல்லது ஆராயாமல் மேல்போக்காக மட்டும் தெரிந்து கொள்வதை குறிக்கும் ஒரு பழமொழியாகும். மாடு புலிகள் வந்து ஒரே இடத்தில் நின்று வேர்வரை ஆழமாக சாப்பிடணும், அங்கங்கே இருக்கும் புலி நுனியை மட்டும் கடித்துக் கொண்டு வருவதைப் போல மனிதர்கள் சில எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையான ஞானம் பெறாமல் மேலோட்டமான தகவலை மட்டுமே தெரிந்து வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்கிறாங்க. பனங்கட்டாங்குடி அனுஷ்யா சங்கர், நுனிப்புல் சுவைக்குமா இந்த செய்தி எதுக்காகனா ஒரு பேச்சுவார்த்தை ஒரு வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு, போகிற போக்கிலே அந்த வார்த்தைகளை நம்ம காதில் வாங்கிட்டு அது இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து தப்பான கருத்து வேற ஒருத்தவர்கிட்ட போய் சொல்லுவோம், ஆனால் அது அந்த கருத்தாக இருந்திருக்காது. அதனால எட்டி இருந்து காதில் வாங்கிட்டு ஒரு முடிவை எடுக்கக்கூடாது, தீர ஆராய்ஞ்சு அதுதான் அப்படின்னு உண்மையை போய் சொல்லணுன்ற அழகான ஒரு செய்தியை அனுஷ்யா சொல்லியிருக்கிறாங்க. போகிற போக்கில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வார்த்தை காதில் வாங்கிட்டு விடு, இல்லை ஒரு பேரை காதில் வாங்கிட்டு விடு, அவர் ஏதாச்சும் ஒரு பேரை சொல்லியிருப்பார், வெளிநாட்டில் இருக்கிற பேரோட சொல்லியிருக்கலாம், நம்ம இங்கே இருக்கிறவங்கள சொல்லி தூண்டுறது அது மாதிரி ஒன்று நடந்திருக்கு. ஒருத்தர் ஒரு பேரை சொல்லி அவங்களுடைய மாமியார் இந்த மாதிரி ஒரு துக்க செய்தியை சொல்ல அவர் அதே பேரில் உள்ள இன்னொருத்தவங்களோட மாமியார்னு ஊர் புற ஒருத்தர் சொல்லிட்டார். பிறகு உண்மை தெரிஞ்ச பிறகு என்ன செய்ய முடியும், இந்த செய்தி பரவிட்டுனா தப்பா பண்ண இல்லையா, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்கன்னு அனுஷ்யா. டிஆர் பண்ண நளினி சங்கர், எதையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நேரில் அனுப்புகிற செய்திகளை அப்புறமாக படிக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் நேரடியாக தொலைபேசி வாயில வருகின்ற கருத்துக்கள் என்னென்னு கேட்போம். அதுக்கு முன்பாக
1: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: அமைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100 மூன்றில் இது சிந்தனை அரங்கம். நுனிப்புல் சுவைக்குமா நேரில் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம், யார் வந்திருக்கிறீங்க? பேசுங்க ஐயா.
4: அதாவது எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்க முடியாது, அதிமேதாவிகள் கிடையாது. ஏன்னா நாம சில பேர் சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிரட்டல் மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா ஒண்ணுமே இருக்காது.
0: சரி,
4: ஏன்னா அதாவது இளம் வயதுல வந்து நம்ம வந்து பாடம் கற்றுக்கிறோமா, இப்ப புல்லு இருக்குல்ல, புல்லு சொன்னா புல்லு கீழே இருந்து மேல வர்றது, நுனிப்புலதான் மேல வரும். அது மாதிரி நம்ம கீழே இருந்து மேல என்ன கத்துக்கிட்டு வர்றோமா, அதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும்.
0: சரிங்க, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் சொல்லுங்க?
5: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
5: அதாவது அந்த ஒரு பேப்பரை நம்ம வந்து பாக்குறோம், பிரிச்சு பாக்குறோம் அப்படின்னாக்கா மேலோட்டமா நம்ம செய்தி தலைப்பு செய்தி மட்டும் பார்த்தா போதுமா? அந்த மாதிரி பார்க்க கூடாது. உள்ளார்ந்த என்ன விஷயம் இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து
0: பார்த்தாதான்
5: தெரியும். எடுத்த உடனே சும்மா மேம்போக்கா பாத்துட்டு நம்ம பாட்டுக்கு போனா நுனி புல்ல வந்து சாப்பிட்டா கரும்பே நீங்க இருங்க, அடி கரும்பு இனிக்கும், நுனி கரும்பு கசக்கும்,
0: நுனி புல் சுவைக்காது. அப்படின்
5: ஆமா சுவைக்காது. அதனால எதுவா இருந்தாலும் அது வந்து நல்ல ஒரு அரும்பா இருந்தாலும் சரி, பேப்பரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ம ஆழ்ந்து உள்ளார போய் என்ன இருக்குங்கிறத பாத்துட்டு வந்தாதான் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சுவைக்கும்.
0: இனிப்புல
5: சாப்பிட்டா சுவைக்காதுங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு, ஆழமா பாக்கணும் அப்படின்னு. இப்ப ஏதாச்சும் பரவாயில்ல, தலைப்பு இருக்கும், அந்த தலைப்பு கேட்ட செய்தி நம்ம செய்தித்தாள் இருக்கும். சில பிரபலமான ஊடகங்கள் கூட ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க, அதை பார்த்துட்டு உள்ள போய் பார்த்தா அதில் ஒன்றுமே இருக்காது, அந்த தலைப்புக்கு தொடர்பாகவே இருக்காது. அது ரொம்ப இப்போ நிறைய நடக்குது. அதை எப்படி அவங்களுக்கு நேயர் சொன்னது மாதிரி அவது ஒரு பரப்பொருளுக்கு வேண்டாத சுவையாக இருக்கும், ஆனால் பிறகு அவர்களுக்கே வரும்பொழுது அது கசக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு. இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
6: ஐயா வணக்கம். ஐயா,
0: யார் பேசுவது?
6: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்கள் யார்?
6: அரியலூர் மாவட்டம் கலைவாணன் மெசிராணி.
0: பேசுங்க.
6: முனைப்புள் வைக்கமா என்ன பொறுத்தவரைக்கும் சுவைக்காதுங்கய்யா.
0: சுவைக்காது
6: அதுங்கய்யா. ஒரு செய்தி, நான் இப்போ பைபாஸ் ரோடு ஓரமாக தான் என் வீடு இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதை பூசி நடந்தது வேற. நான் 108 போன் பண்ணி நான் எல்லா விஷயத்தையும் அனுப்பிவிட்டேன்.
0: கண்ணால பார்த்து ஏத்தி விட்டது நீங்க.
6: ஆமா, ஆக்சிடென்ட் நடந்தது
0: வேற.
7: ஒரு ஆள் வந்து பாத்துட்டு பாக்குறது.

0: அப்படின்ட்டு போய் சொல்லிட்டோம்ல,
1: பொய்யா சொல்லிட்டார்.
0: அதான் எதையும்
1: நிறைய கருத்துக்களை தொகுத்து கொண்டு வராங்க. ரொம்ப நேரடியாக கொடுத்த நல்லா இருக்கும். அவர் சொன்னது ரொம்ப முக்கியமானது, விபத்து ஏற்பட்டு நடந்தது ஒன்று, ஆனால் வந்த செய்தி நேரம். நமக்கு காது இருக்கிறதே பிறர் ஏதாவது சொல்கிறது ரகசியத்தை கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, நல்லவை கேட்பதற்கு தான். இந்த மனதை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய செய்திகளை நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணும். அதை வள்ளலார் ரொம்ப அழகாக இந்திரிய ஒழுக்கம் அப்படிங்கிற சொல்ல, நல்லவை கேட்டல் அப்படின்னு. இந்த கருவி கரணாதிகள் வந்து நல்லதை கேட்கணும் உள்ளே. அதுக்கு தான் சில பேர் நிறைய பக்தி பாடல்களை இப்படிலாம் போட்டு கேட்டிருப்பாங்க. நல்ல செய்திகள் கேட்கணும். யாரையாவது ஒரு குற்றத்தை குறைகளை கேட்டு கேட்டு போனாலும் நம்மகிட்ட ஈஸியாக வந்தது, நமக்கு சுவை அது தருகுது, அதனால அது சொல்கிறாங்க. தொடர்ந்து நேரில் என்ன சொல்லுறாங்க கேட்போம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க? பேசுங்க.
2: எல்லா விஷயத்திலும் நமக்கு வந்து இனிப்பு இருக்கு, கசப்பா இருக்கு.
1: சரி,
2: ஆழ்ந்து யோசிக்கணும், எரியும் சிந்தித்து செயல்படணும். ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பொண்ணு பாத்திரம் தேர்றோம், வீட்டுக்கு கொண்டு வர்றோம். ஆரம்பத்துல ஏன் பொண்ணு மதிய மருமக மாதிரி முடியுமான்னு சொல்றாங்க எவ்வளவோ பேரு. செஞ்சு பட்டு இனிக்குது. ஆரம்பத்துல போக நம்ம நடக்கிறதுலயே இருக்குது. நமக்கும் அவங்க நாளமான அவங்களுக்கு வந்து ஒரு இன்பத்தை கொடுக்கணும்.
1: சரிம்மா, சரி.
2: அவங்க போக்குறதுக்கு நடக்கணும்.
1: சரி,
3: நுனிப்புல் சுவைக்குமாங்கிறீங்க நீங்க, முன்னுரையில அழகா சொல்லிட்டீங்க அதனுடைய விளக்கத்தை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க திருக்குறளோ இல்ல விவேக சிந்தாமணியோ இல்ல செய்யலோ நம்ம மேலோட்டமா படிச்சோம்னா அதனுடைய பொருள் நமக்கு தெரியாது. அது பொருள் உணர்ந்து பேசுறேன். அந்த பொருள், அதனுடைய பொருள் என்ன நம்ம படிக்க உள்ளதான் அந்த பாடலுடைய விளக்கமே நமக்கு புரியும். இப்படிதான் பலர் என்னன்னா மேலோட்டமா சொல்லத அப்படியே நம்பிடுறாங்க. உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாமலே நம்ம நம்பிடுறோம். அப்ப நம்ம நம்பக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன சொன்னாங்களோ அதே கண்ணோட்டத்துல அவங்க நம்மள பாக்குற மாதிரி ஆயிடுது. நம்ம நீங்க ஆரம்பத்தில் தீர விசாரிப்பது மூணு இது சொல்லி சொன்னீங்க. இப்ப இதுக்கு ஒரு சின்ன விளக்குங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம், கழுதைக்கு புரியுமா கற்பூரை வாசனம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இதை போய் இவனுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மையான விளக்கு என்ன, கழு என்பது ஒரு கோரை பில் வகையை சேர்ந்தது. அதற்கு இயல்பாகவே கற்பூர வாடை உண்டு. அத பாயாக தைக்கும் போது அந்த வாடை வரும். அதான் கழு தைக்கும் போது கற்பூரை வாடை வரணும். அது போல நம்ம எதையுமே பொருள் உணர்ந்து பார்த்து ஆழமா சிந்திச்சாலும்
4: மற்றும்
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
1: காற்றில் அலையாய் காதில் மொழியாய் காரைக்கால் பன்மலை 100.3 சிந்தனை நிகழ்ச்சியில நுனிப்புள் சுவைக்குமா நேர்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம்.
7: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
7: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
1: பேசுங்க ஐயா.
7: அதாவது பல விஷயங்களை நாம மனசுக்கு வெளியில நின்று யோசிக்கிறோம்
1: சரி.
7: அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எது நல்லது எது கெட்டதுங்கிறத பத்தி நம்மளால தீர்மானத்துக்கே வர முடியல.
1: சரி,
7: பொதுவாவே உள்ள ஜென்ரேஷன் நம்மளுமே என்னம்னா பேச்ச ரொம்ப குறைச்சிட்டோம். இப்போ பேச்ச குறைக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்த்த விஷயங்களை மட்டும் வச்சு எந்த விஷயத்தையும் தீர்மானிக்க முடியாதுங்க.
1: சரி,
7: அதாவது அந்த காலத்துல வந்து ஒருத்தரை ஒருத்தர் கருத்துக்களை

0: மாறிக்கிட்டதுனாலதான் அவங்களுடைய அறிவுமே அடுத்தது அவங்களோட செயல்களும் நேர்த்தியா இருந்துச்சு.
1: சரி,
0: இன்னைக்கு இது மாதிரி ஒரு நேர்த்தியான நிலை போவதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க?
1: என்ன காரணம்?
0: மேலோட்டமா பல விஷயங்களை நாம பார்க்கறதுனாலதான் இன்னைக்கு நாம அதுதான் உண்மை நினைச்சுக்கிட்டு நம்ம அதோடய போயிட்டு இருக்கோம்.
1: சரி,
0: இதனாலதான் நம்மளுடைய இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே நம்மளால வந்து ஒரு சரியான இலக்க நோக்கி பயணிக்க முடியல.
1: அதனால நுழைப்பில் சுவைக்கும் சொல்றீங்களா, சுவைக்காதுன்னு சொல்றீங்களா? வணக்கம்.
2: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் ஐயா
1: பேசுங்க.
2: என்ன பொறுத்த வரைக்கும் நுனிப்புல் அப்படிங்கறது நிச்சயம் இனிக்கவே இனிக்காது ஐயா. மேம்போக்கா எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய அந்த அழகியல் என்ன அப்படிங்கறத நம்மளால உணர முடியாது. அதே போலதான் ரிலேஷன்ஷிப், இதுவும் கூட சில பேர் மேம்போக்கா பயணிக்கணும் அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய அந்த நற்குணங்கள்லாம் என்ன அப்படிங்கறத அந்த நுனிப்புல் மேரா மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இனிக்காது. அதே போலதான் இந்த வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம், சில பேருக்கு 10 வேலை தெரிஞ்சிருக்கும், ஆனா எல்லாமே நுனிப்புல் மேயிற மாதிரி இருக்கும். அதுல ஒரு 4 வேலைகள் அல்லது 3 வேலைகள் ஆழமாக தெரிஞ்சு கொள்ளும் பொழுது அதனுடைய அந்த சுவாரஸ்யம் அப்படிங்கறது இனிக்கும். ஐயா கடலை மேல்வட்டமா பார்க்கும் பொழுது வெறும் கடல் மாத்திரம் தான் தெரியும், ஆனா அடியில போய் பார்க்கும் பொழுதுதான் எவ்வளவு உயிரினங்கள், எவ்வளவு அழகியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத உணர முடியும்.
1: ரொம்ப அழகா அழகா சொன்னீங்கம்மா. கடல் மேல இருந்து பார்க்கும் போது இருக்குது. ஒரு காலத்துல அப்படிதான் நினைச்சாங்க, இந்த பூமி வந்து நேரடி தட்டையாக இருக்கும் என்று கணித்தார்கள். ஏன் அப்படின்னா அது அப்படியே பிளாட்டா தெரியும் நம்ம பார்வைக்கு. காலம் மாற மாற அதன் பிறகு தானே இது உருண்டையாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா கப்பல் போய்கொண்டே இருக்கிறது கடலில், அது அப்படியே நேரடியாக போயிட்டே இருக்கும்ல, கீழே மறையுது. அப்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் அறிவு விளங்க விளங்க ஆழத்துக்கு போய்கொண்டே இருக்கிறது மனம் இல்லையா. ரொம்ப அழகாக அவங்க சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வெறுசாக இப்படி தான் பார்க்குறோம், ஆனால் இமயமலையே மூழ்கக்கூடிய பள்ளம் கடலில் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிகிறதில்ல. அது மாதிரி மலைகள் அதில் இருக்குது, எரிமலைகள் இருக்குது, நிறைய சொன்னாங்க. அதில் ரொம்ப நுணுக்கமாக அவங்க சொன்னதில் இந்த உறவுகள் அதை ரசிக்க முடியல, கோபம் கூட நம்ம மீது ஒருத்தர் கோபப்பட்டுட்டாருன்னா அதையே ரசித்து பார்க்கலாம், நம்ம மீது அக்கறை கொண்டு கோபம் கொள்ளுவாங்க, அந்த கோபத்தை ஏற்றணும்ல. மேம்போக்காக நம்மளும் எடுத்துக்கணும், நம்ம மேலே கோபப்பட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிறத விட நம்ம மேலே ஏன் கோபப்பட்டாங்க, என்ன உரிமை எடுத்துக்கொண்டார்கள், அதை செஞ்சிருந்த நம்ம என்ன மேலே நமக்கு என்ன பாதிப்பு வரும், இதையெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. அதனால் நுனைப்புள் சுவைக்கவே சுவைக்காது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார் நேயர். நேயருக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: யார் பேசுவது?
3: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தையல் கலைஞன் சிட்டிமேனி என்கிற தியாகராஜன்
1: பேசுங்க.
3: என்னை பொறுத்தவரைக்கும் நுனைப்புள் சுவைக்காது சார்.
1: சுவைக்காதா?
3: அதுக்கு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன்.
1: சொல்லுங்க.
3: இப்போ ஒரு எலெக்ஷன்ல தேர்தல் நடக்குது சார், அதுல பாத்தீங்கன்னா 10,000 ஓட்டுல ரீடிங்ல இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா விடி வெடிச்சு அமக்கல் பண்ணி ரகலை விட்டுட்டு இருப்பாங்க,
1: கடைசியில பார்த்தா மாறி போயிடும்.
3: கடைசியில பாத்தீங்கன்னா 1,000 ஓட்டுல அவர் தோத்துருவார்.
1: ஓ
3: ஆமா சார், அதனாலதான் நுனிப்புல சுவைக்கங்கிறது கடைசியில்
1: பாக்கணுங்கிறது. நல்ல உதாரணம் சொன்னீங்க, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப அழகா சொன்னாரு பாருங்க, எடுத்த உடனே பட்டாசு வெடிச்சிருவாங்க, கடைசியில இந்த ரிசல்ட் வந்து மாறி இருக்கும், அது எப்படி இருக்கும், அது மாதிரிதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நன்றி இணையருக்கு. இணைப்புல எடுத்த நேர் வணக்கம். இணைப்பு வந்ததுக்கு வரல. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: யார் பேசுவது?
4: வேதாரணி வட்டம் பேசக்கூடிய வடக்கு செல்வ பாரதி
1: பேசு.
4: அதாவது புல்லுல வந்து ஒரு 2 பக்கம் இருக்கு, ஒன்னு அடிப்பக்கம் இன்னொன்னு நுனிப்பக்கம்.
1: சரி,
4: அடிப்பக்கம் வந்து வெளியில தெரியாது, நுனிப்புல தான் வெளியில தெரியும்,
1: வெளியில தெரியும்.
4: அதே மாதிரி உண்மைகள் வந்து சில சமயங்கள்ல அந்த அடிப்புல் மாதிரி மறைஞ்சிருக்கும்.
1: சிறப்பு.
4: அந்த பொய்களும் வதந்திகளும் தான் வெளியில தெரியும்,
1: மேல தெரியும்.
4: அதனால அதை மேயாம
1: சுவைக்குமா சுவைக்குமா சுவைக்காதா
4: விஷயத்தை நம்ம கொண்டு வரணும்.
1: நுனிப்புல் சுவைக்குமா சுவைக்காதா?
4: நுனிப்புல வந்து நமக்கு சுவைக்கிற மாதிரி தெரியும்,
1: ஆனா சுவைக்க
4: உண்மை இல்ல.
1: சரி, நன்றி நன்றி. இணைப்புல வந்து நுனிப்புல் சுவைக்குமா அப்படின்னு கேட்டா அது உண்மை இல்லை அப்படின்றாரு. இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
1: யார் பேசுவது? பேசுங்க ஐயா.
5: அதாவது நுனிப்புல் என்னுடைய கருத்துப்படி இந்த பிள்ளைகளை பாடம் படிக்கும் போது அப்படியே நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு பரிசு எழுத போறான் பாருங்க. எந்த ஒரு சப்ஜெக்டையும்

0: உள்வாங்கிக்கணுங்க ஐயா.
1: உள்வாங்கணும்.
0: உள்வாங்கிட்டு அதனுடைய நல்லது கெட்டது தெரிஞ்சு அதுபடி செயல்பட்டா அந்த காரியம் சக்சஸ் ஆகும். சில பேரை பாத்தீங்கன்னா கட்டுறது கைமன் அளவு அதை வச்சுக்கிட்டு தனக்கே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. தான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தான மதுவாக பாவித்து தன் பொருளாதாரத்தை விரி தாடினால் போதுமே கல்லாதன் கட்டவைங்கிற மாதிரி
1: வெளிப்பட்டு போயிடும்.
0: அது மாதிரி ஆயிடும்.
1: அதனால
0: இந்த ஒரு விஷயத்துல இன்வால்மெண்ட் இருக்குங்கிறது என்னுடைய கருத்துக்கே வாய்ப்பு.
1: குழந்தைகள் கூட மேலோட்டமா படிச்சுட்டு போய் தான் பரிச்சை தராங்க, அது மெக்கப் பண்றாங்க. அதனால் அந்த விஷயங்களை அவர்கள் ஆழ தெரிஞ்சுக்கணும். வரலாறே இருக்குன்னு வச்சுக்கல.

0: வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யாருங்க?
1: சார், பூம்புகார் மேரி வந்து ஜிவி இளங்கோவன் பேசுறேன் சார்.
0: பேசுங்க இளங்கோவன்.
1: காலை வணக்கம் சார்.
0: வணக்கம், பேசுங்க.
1: தலைப்பு சார் இப்போ தான் சார் ரெடியாக கேட்டேன் சார்.
0: தலைப்பு இப்போ கேட்டு பேச போறீங்களா? நீங்க இப்ப கேளுங்க, அடுத்த நிகழ்ச்சியில பங்கெடுங்க. நுனிப்புள் சுவைக்குமாக தலைப்பு, அதனால அடுத்த நேருக்கு வழி விடுவோம். நீங்க அடுத்த நிகழ்ச்சியில பேசுங்க. நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேர், வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறாங்க, நான் குரல் வரல. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுவது?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யாரு?
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: பேசுங்க.
2: நுனிப்புள் சுவைக்குமா? நுனிப்புள் சுவைக்குமா சுவைக்காதா? சுவை இருக்காது சார்.
0: சரி, நன்றி. ரொம்ப அழகா
2: சுவைப்பது போல் தோன்றும்.
0: சுருக்கமா சொன்னீங்க, நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.

0: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.
1: இது காற்றோடு கலந்த காதோடு உறவாடும் கரைக்கல் பண்பலை நூறு பிள்ளை மூன்று நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம் நுனிப்புள் சுவைக்குமா. நேரில் ரொம்ப அழகாக சொன்னாங்க சுவைக்கும் சுவைக்காதுன்னா முகநூல் பக்கத்துலேயும் சொல்லியிருக்காங்களே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்மிடம் வரும் ஒரு செய்தியை கேட்ட உடனே நாம் ஒரு முடிவுக்கு வருவது தவறானது. நுனிப்புள் சுவைக்கும் என்று நாம் நினைப்பது போன்றது தீர விசாரிப்பதை மெய் என்பதற்கேற்ப ஆராய்ந்து பார்த்தால் முடிவுக்கு வர வேண்டும் ரமேஷ் ராய்டு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நுனைப்புள் சுவைக்குமா, சுவைக்காது, தொட்டு பார்த்தால் ஆயுதம், அதுவே தொடர்ந்து படித்தால் பேராயுதம் அப்படின்னு அமுதராயன் கோட்டை பாரிவல்லில் சொல்லியிருக்கிறாரு. ஆக்கூர் மணப்புறம் நாச்சியா மன்சூர், நுனைப்புள் சுவைக்குமா, மேலோட்டமான அறிவு ஆபத்தானது, ஆழமான அறிவு வெற்றியை தரும், மேலோட்டமான உழைப்பு அரைகுறை பலனை தரும், ஆழமான கற்றலே முழுமையான வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல பெருமாள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. குள்ளிடம் கருணாநிதியும் வணக்கம் சொல்லியிருக்காரு. வேளங்குடி குணசுந்தரி செல்வனார், ஒருவர் நம்மிடம் தரும் தகவலை ஆராய்ந்து பார்த்தால் பார்த்தேன் செயல்படுவது நுனைப்புள் போல் சுவைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளவாஞ்சூர் ஃபாத்திமா, நுனைப்புள் சுவைக்காது, ஏன்னா அந்த விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்கக்கூடாது, ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும், எந்த விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு புத்தகமோ நியூஸ் பேப்பரோ அந்த தலைப்பை அறிந்து சுவைக்குமா கசக்குமா என்பதை கண்டறிவேன்னு சொல்லி ஆண்டி மடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. நிடமங்கலம் காலாச்சேரி மணிமாறன், மேலோட்டமாக எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளாமல் ஆரம்பிக்கும் பொழுது மிகப்பெரிய இழப்பை ஏற்படுது என்பது எந்தவித சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்குரும்பர் ஆனந்த முத்துக்குமரன், எதையும் மேலோட்டமாக பார்த்தால் நன்றாக தெரியும், ஆனால் அதுவே சரியாக இருப்பதில்லை, அது முழுமையாக அலைசி ஆரம்பிச்சு செல்வதுதான் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, ஊடகங்களை நம்புவதை தவிர்க்க வேண்டும், செய்திகளை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் உண்மை, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தேர்வு விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விஷயத்திலும் மேலோட்டமாக இராமல் ஆழமாக இறங்கி படித்தால் அல்லது கற்றுக்கொண்டால் மட்டுமே அது முழு பயனும் உண்மையான சுவையும் கிடைக்கும், மேலோட்டமான அரைக்குறை அறிவை பயன்படாதுன்னு சொல்லி திட்டச்சேரி நிஷான் அலியும் சொல்லியிருக்காரு. நுனைப்புள் மாடுகள் சுவைக்கும் போது சுவையாக இருக்கும், ஆனால் அதுபோல் ஒருவரை தூற்றும் போது நமக்கு சுவையாக இருக்கும், அவர்களுக்கு எவ்வளோ வழி தரும் என்பதை நாம் உணர்ந்து பார்க்கணும்னு சொல்லி மெர்சி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னா அதம்பார் தமிழரசி, ஒரு விஷயத்தை ஆழமாக கற்றுக்கொள்ளால் மேலோட்டமாக மட்டும் படித்துவிட்டு தனக்கு எல்லாம் தெரியும் நினைப்பவர்களை தான் நுனைப்புள் மீது என்று சொல்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. நுனைப்புள் சுவைக்காது, வாழ்க்கையில் எந்த ஒரு செயலை செய்தாலும் தொடக்கத்தில் நமக்கு இருக்கும் ஆர்வம் கரும்பு போல் இணைக்கத்தான் செய்யும், ஆனால் தொடங்கும் போது இருந்த ஆர்வம் இருவன் போக போக குறைந்து சோம்பல் அலட்சியம் காரணமாக முழுமையை செய்யாமல் பாதையில் விட்டுவிடலாம், நமக்கு வெற்றியான வாழ்வு தராது. அரைகுறை வேலையும் அரைகுறை அறிவும் எப்போதுமே ஆபத்தானது, தவறான முடிவுகளுக்கு தான் வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆழ உழுவதே சிறந்த பயிர் தொழிலுக்கு அழகு என்பார்கள். அதுபோல வாழ்க்கையில் கற்பது, படிப்பது, செய்வது, பேசுவது என எதுவாக இருந்தாலும் அதில் நுனைப்புள் மையாமல் சுவைக்க ஆழமாக கற்று முழுமையாக செய்து முடித்து வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவோம்னு சொல்லி தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்கிறாங்க. வழங்கமான் துறை சொல்லியிருக்காரு, நுனைப்புள் மீது கூடாது, அது கூடினால் பசி இறங்காது, கால் நடக்கி மனித வாழ்வில் மேலோட்டம் என்பதே மென்மையடையாது, கருக்காத மேகம் முழுமையான மறை தராது, இதுவே உண்மை அப்படின்னு சொல்லி வழங்கமான் துறை சொல்லியிருக்காரு. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சது, நுனைப்புள் சுவைக்குமா, மேலோட்டமாக எதிர்பார்த்தாலும் அது வந்து சரியாக இருப்பதும் தெரியும், ஆனால் அது ஆழமாக பதியும் போதான் அது தன்மை புரியும், எதாக இருந்தாலும் ஆராய்ச்சி செல்வம் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதாசேகர், நுனைப்புள் சுவைக்குமான்னு கேட்டிருக்கிறீங்க, சுவைக்காது சார், அது எல்லாவற்றுக்கும் பொருந்தும், கேட்பது பார்த்தது முழுமையாக அதை தெரிந்து கொண்டால் தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுனைப்புள் சுவைக்குமா, நுனைப்புள்ளும் தலைப்புள்ளையும் ஒன்று, மற்றவர்களுக்காக வாழ்வோர்னு சொல்லி மின்சுட்டி ராஜா சொல்லியிருக்காரு. நம்ம அழகாக நேரில் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. நுனைப்புள் சுவைக்குமா அப்படின்னு இரு நிகழ்ச்சியினுடைய நிறைவில் ஒரு பாடல் உடைத்தது இல்லையா, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. அழகாக கண்ணதாசன் அதில் வரிகளை சொல்லியிருப்பார், எப்படியெல்லாம் பொய் சொல்கிறாங்க, கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் கேட்குறோம்ல, நம்ம இருக்கிறவங்க தான் வருது, அதனால் நம்ம அதை நம்பிக்காமல் கொள்ளாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய தீமையை நமக்கு கொடுத்துரும். நுனைப்புள் சுவைக்குமா அப்படின்னா சுவைக்குதோ சுவைக்கலோ அது கூட அடுத்த பிரச்சனை, ஆனால் அது ஒரு விஷமானது. இந்த மேலோட்டமாக நம்பிக்கொண்டு களத்தில் இறங்குவது எல்லாத்துக்குமே, ஒரு லோன் தரேன் அப்படின்னு வந்து நம்மள்ட்ட சொல்லுவாங்க, நம்ம பல்லுக்கு அவரை நம்பி இறங்கிடுவோம், ஆனால் அவருடைய அச்சீவ்மெண்ட்டில் குறிக்கோள் இருப்பார் தவிர நம்முடைய நண்பர் நமக்கு தெரிந்தவர் இவருடைய வாழ்க்கையை பாதிக்கவே தெரியாது, இத்தனை இலக்குகளை அடைய போகிறவங்கள தான் குறியாக இருப்பார், நமக்கு ரொம்ப நெருங்கியவர் இருந்தாலும் சரி தான். அப்போ நாம் நுனைப்புள்ளா மேயாமல் ஆழமாக யோசித்து பார்க்கணும். ஒரு பொருள் வாங்கும்போது கூட அதில் தரத்தை பார்க்கணும், மேலோட்டமான வண்ணங்களையும் அழகையும் பார்த்துட்டு ஏமாந்துடக்கூடாது. அப்படித்தான் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பார்க்க வேண்டும். நுனைப்புள் சுவைக்குமா அப்படின்னா ஒரு கல்வியறிவு இல்லாத காலத்தில் நுனைப்புள்லாம் மேய்ஞ்சிருக்கலாம், அப்பயே அவர்கள் அப்படி இருந்ததில்லை, ஆனால் கல்வி அறிவு மிகுந்திருக்கிறது, நாம் கற்றவர்கள் என்றால் நுனைப்புள் நமக்கு சுவை தராது, அதனால் நுனைப்புள்ளை நமக்கு வழங்க இருப்பதையும் நாம் தவிர்க்க வேண்டும். எந்த ஒன்றிலும் ஆய்ந்து ஆராய்ந்து ஆழ அகல அது குறித்து விவரித்து தான் தெரியணும். அதுதான் முதல்லே சொன்ன விவரித்தல் அப்படிங்கிற வேர்ச்சொல்லேருந்து தான் விவரம் அப்படிங்கிறது வந்திருக்கு, ஆனால் நம்ம விவரம்னு எழுதுவோம்.

கோயில் என்பது கூட, கோ என்பது அரசன் இருக்கின்ற இடம், இல் என்பது இல்லம், கோயில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இறைவன் இருப்பதே அன்றைக்கு நம்மை ஆட்சி செய்கின்றவனாக கருதி அது அந்த பெயர் வந்திருக்கிறது. இப்படி மொழியிலும் நம்முடைய நடவடிக்கையிலும் வாழ்க்கையிலும் உறவிலும் இதிலும் நுனிப்புள் நமக்கு சுவை தராது. அதனால் நுனிப்புள்ளை நாமும் யாருக்கும் கொடுக்க வேணாம். நம்மிடம் யாரும் கொடுத்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் நல்லது. நுனிப்புள் சுவைக்காது என்ற செய்தியோடு நிறைவேறுது இன்றைய சிந்தனை. தொடர்ந்து இருங்க. வணக்கம் தோழின்னு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க லாவண்யா.

0: மின்சார சிக்கனம் பண சேமிப்பு மட்டுமல்ல, புவி வெப்பமயமாதலுக்கான தீர்வும் கூட. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. குழலோசை கேட்டாலே மனம் மகிழும், மயிலிறகை பார்த்தாலே கண்ணன் நினைவுக்கு வரும். வெண்ணை திருடிய குறும்புக்காரனாகவும் உலகத்துக்கே வாழ்க்கை பாடம் சொன்ன ஞானியாகவும் நம் மனங்களில் என்றும் வாழ்பவர் கண்ணன். மதுராவில் பிறந்து கோகுலத்தில் தவழ்ந்து யசோதை மடியிலும் ஆயர்களின் இதயத்திலும் அன்பை விதைத்த அந்த பாலகிருஷ்ணனின் இனிய பிறந்த நாள்தான் இன்று. இன்றைய நாளில் உங்க வீட்டு குட்டி கிருஷ்ணா மற்றும் ராதாவுடனான அழகிய தருணங்களை நேயர்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நம்மளுடைய மகளிர் நேயர்கள், உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் நீங்கள் ராதா கிருஷ்ணா இந்த மாதிரியான வேஷங்கள்லாம் போட்டு ரசிச்சிருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அதோடு கூடவே உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான கிருஷ்ண ஜெயந்தி விழாவை நீங்கள் எந்த மாதிரிலாம் கொண்டாடுவீங்க, இதை பற்றின அழகிய நினைவுகளையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் தோழிகள் அழைக்க வேண்டிய எண்கள் 43368 இது முன்னிணைப்பு எண், 231231 299480 அல்லது 299580 இந்த தொலைபேசி எண்களுக்கோ 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைத்து வரலாம். இது காரைக்கால் பண்பலையின் 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போ 11:09 ஆகுது. நம்ம நிகழ்ச்சிக்காக முதல் தோழியும் வந்திருக்காங்க. யார் அவங்க கேட்கலாம்? வணக்கம்.
3: வணக்கம் தோழி.
2: வணக்கம் தோழி, யார் வந்திருக்கீங்க?
3: சித்திரைபுள்ளி தேவி.
2: தேவி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
3: கோகுலத்தின் சீவை பாட்டு. கோகுலத்து கண்ணா கண்ணான்.
2: சரிங்க, பாடல் கொடுத்துடலாம். உங்க வீட்டு குட்டி ராதா கிருஷ்ணா அவங்கள பத்தி சொல்லுங்க. அது மாதிரி உங்க வீட்டுல என்ன மாதிரியான கொண்டாட்டங்கள்லாம் இருக்கும் அதை பத்தியும் சொல்லுங்கம்மா.
3: மேடம், எங்க வீட்டுல எங்க சின்ன பசங்களுக்குலாம் நான் போட்டது இல்லை மேடம். இப்ப வந்து பேர பசங்களுக்கு 2-3 வருஷமாவே போட்டுக்கிட்டு இருக்கோம் மேடம். இன்னைக்கு

0: போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மேடம். வீட்டுல வந்து முறுக்கு அதிரசம் இந்த பலகாரம் எல்லாம் வாங்கி வச்சு வீட்டுல கோல மாவு அரைச்சி பாதம் போட்டு கிருஷ்ணர் பாதம் போட்டு சாயந்தரமா வீட்டுல சாமி கும்பிடுவோம் மேடம்.
1: சரி, ரேடியோட வால்யூம் அதிகமா வச்சதுனால நீங்க பேசுறத நீங்களே திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: ஒரு
1: தடவை நமக்கு போட தெரியாது, நம்ம அழைச்சிட்டு போய் போடுறோம், அடுத்தடுத்த தடவைக்கு நீங்க ட்ரை பண்ண மாட்டீங்களா?
0: காட்ட மாட்டேங்குதோ மேடம், கூட அழகா காமிக்குதோ மேடம், வீட்டுல சுத்தமா காட்ட மாட்டோம் மேடம்.
1: போட்டோ எல்லாம் எடுத்து எடுத்துக்குவீங்களா?
0: போட்டோலாம் எடுத்து இப்ப பிரேம் பண்ணி வைக்கணும்னு பெரிய பையனுக்கு போட்டோம், அவனுக்கு 4 வயசு ஆயிட்டு, அதனால இந்த வருஷம் அவனுக்கு போடல மேடம். சின்ன பையனுக்கு இப்பதான் 1 வயசு முடிஞ்சிருக்கு, அதனால அவனுக்கு இந்த வருஷம் போடலான்ட்டு.
1: லிட்டில் கிருஷ்ணாவுக்கு போட போறீங்க?
0: ஆமா, குட்டி கிருஷ்ணனுக்கு போட.
1: சரிங்க. ராதா உங்க வீட்டுல இல்ல?
0: ராதா இல்ல மேடம்.
1: ராதா இல்ல, பக்கத்துல இருக்காங்களா?
0: கிருஷ்ணா
1: உங்களுக்கு குடுத்துட்டாங்க வாய்ப்ப. நன்றி, உங்க பேர குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா கேட்டதா.
0: வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூமா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிமா.
0: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. நேரம் இப்போ 11:17, 20 நொடியாகுது. காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த தோழி வந்திருக்காங்க. யார் அவங்க, என்ன பாட்டு விருப்ப பாட்டு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: காரைக்கால் நளினி.
0: நளினிமா
1: சொல்லுங்க.
0: சூப்பரா இருக்க நளினிமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு பூந்தோட்ட காவல்கரன் படத்துல இருந்து
0: உங்களுக்காக பாடல் கொடுத்துருவோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து உங்க வீட்டு குட்டி கிருஷ்ணா ராதா இவங்களை பத்தி சொல்லுங்க. உங்க வீட்டுல எந்த மாதிரியான கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள்லாம் இருக்கும், அதை பத்தி பகிர்ந்துக்கோங்கம்மா.
1: வீட்டுல வந்துட்டு சாமிக்கு சாயந்தரம் படைப்போம் மேடம்.
0: என்ன மாதிரியான நிவேதனங்கள்லாம் செய்வீங்க?
1: என் தம்பி பொண்ணு சாலினி ரியாவ மேக்கப் பண்ணி ராதை வேஷம் போட்டு.
0: யார் பண்ணி விடுவாங்க மேக்கப் ராதைக்கு?
1: வீட்லயே பண்ணிடுவாங்க மேடம்.
0: என்ன மாதிரியான பலகாரங்களா செஞ்சு கொடுப்பீங்க உங்க குழந்தைங்களுக்கு?
1: இப்போ இன்னைக்கு உண்டு உங்க வீட்டுல?
0: உண்டு கண்டிப்பா. மத்ததெல்லாம் கடையில?
1: மத்ததெல்லாம்

0: கடையில்.
1: சரிங்க, நன்றிம்மா. உங்களுக்கு பாட்டு வரும், கேட்கலாம். நன்றி.
0: நன்றி மேடம்.
1: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் என்னை வழங்கும் இன்சொல்லமது. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபினியா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபினயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியை மேலும் இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசிச்செட்டிய ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் நன்பேண்டா.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இது வணக்கம் தோழி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: 11:27 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த தோழியும் வந்திருக்காங்க, யார் அவங்க கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் வந்திருக்கீங்கம்மா?
3: ஆக்கோர் தீபா ஜெயசலா மேடம்.
2: தீபா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: பொண்ணுக்கு
2: கிருஷ்ணா வேஷமா?
3: பாப்பாவுக்கு 2 வரப்போகுது. அவங்க நேத்துதான் ஊர்ல இருந்து வந்தாங்க.
2: கிருஷ்ணா வேஷமா ராதா வேஷமா?
3: என்ன மேடம்,
2: கிருஷ்ணாவா ராதாவா?
3: கிருஷ்ணா மேடம்.
2: கிருஷ்ணா போட போறீங்க? சரிங்க சரிங்க.
3: ஆமா மேடம்.
2: நீங்க சின்ன வயசுல உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் போட்டு விட்டுருக்கீங்களா? இல்ல, அப்ப வந்து அத பண்றதுக்கு உங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்ணா?
3: எங்க வீட்டுக்காரங்க ரெடி பண்ணுவாங்க மேடம்.
2: பரவாயில்லையே,
3: அவங்க எல்லாமே செய்வாங்க, சூப்பரா செஞ்சு விட்டுருவாங்க மேடம்.
2: அதனால வேற யாரோட துணையும் உங்களுக்கு தேவைப்படல.
3: அவங்க எல்லாமே போடுவாங்க மேடம், சூப்பரா செஞ்சு விடுவாங்க மேடம். செஞ்சு விட்டு போன்ல போட்டோ எடுத்து வச்சுட்டாங்க மேடம்.
2: போட்டோ எடுத்துக்குவீங்க? கோயிலுக்கு அழைச்சிட்டு போவீங்களா சாயந்தரத்துல?
3: சாயந்தரத்துல உள்ளூர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் மேடம். பக்கத்துல இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, பாப்பா தம்பி வண்டியில கூட்டுட்டு போயிட்டு வந்துருவோம்.
2: வேற உங்க பகுதியில இந்த உரி அடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்குமா? கிருஷ்ண ஜெயந்தி
3: அதெல்லாம் இங்க கிடையாது மேடம், இங்க வைக்க மாட்டாங்க.
2: சரிங்கம்மா, நன்றி. உங்களுக்காக பாட்டு வரும், கேட்கலாம்.
3: நன்றி மேடம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த தோழியும் வந்திருக்காங்க, யார் அவங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர்.
0: வணக்கமா, சொல்லுங்க, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு மனதில் உறுதி வேண்டும் படத்துல இருந்து கண்ணா வருவாயா
0: பாடல் கொடுக்கலாம். உங்க வீட்டு குட்டி கிருஷ்ணா ராதா அதை பத்தின விஷயங்கள்?
1: எங்க அம்மா வீட்டுலதான் மேடம் பழக்கம். என் பொண்ணு பிறந்து 8 மாச குழந்தையப்ப கிருஷ்ண ஜெயந்திக்கு போயிருந்தோம். அப்ப படைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இவ மண்டி போட்டு போய் படைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க.
0: கிருஷ்ணாவா மாறிட்டாங்க.
1: ஆமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்புறம் ஸ்கூல் டேஸ்க்குலாம் நாங்க கிருஷ்ணர் வேஷம்லாம் நிறைய போட்டிருக்கோம்.
0: போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா குழந்தைங்க?
1: எடுத்து வச்சிருக்கேன் மேடம். இப்ப காலேஜ் போறா.

0: இருந்தாலும் அது அந்த 1 வயசு 2 வயசுக்குள்ளே ஒரு கிருஷ்ணர் வேஷமும் ராதை வேஷமும் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வந்து எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அந்த
1: மறக்க முடியாத நிகழ்வுகள்.
0: ஆமாம், திடீர்னு நம்ம இது பண்ணுவோம், அந்த பானை இல்லைனா அதுக்கு அதுக்கு ஒரு ஆல்டர்னேஷன் வச்சுக்குவோம், அந்த புல்லாங்குழல் இல்லைன்னா கம்பு பையில இருக்கிற அந்த கம்பு எடுத்து வச்சு கொடுக்குறது, அந்த லேஸ் எல்லாம் சுற்றி எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அதை நம்ம திடீர்னு முடிவு பண்ணோம் அப்படின்னாக்கா இருக்கிறதுக்குள்ளே அழகாக செஞ்சு அந்த விஷயம் அந்த ஃபோட்டோ பார்க்கும் போதெல்லாம் அப்போ நம்ம என்ன பண்ணோமோ அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா?
1: சரிங்க,
0: உங்கள் தங்கச்சி என்ன செய்வாங்க?
1: ஒருத்தவங்களுக்கு
0: சமையல் நல்லா தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு அழகு கலை நல்லா தெரியும், அதனால எது யாருக்கு வருமோ அதை செஞ்சுட்டு போயிடலாம் இல்லையா? சூப்பர்மா, உங்களுக்காக பாட்டு வரும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. அடுத்ததாக நம்ம காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் இதுக்கான போஸ்டர் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு கீழே யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணா மற்றும் ராதாவோட அழகிய தருணங்களை பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து கடலூர் துறைமுகத்துலேருந்து தமிழ் சுடர் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் இருப்பவர் குட்டி கிருஷ்ணன் தான், கிருஷ்ண வேடம் போட்டால் அவ்வளவு அழகாக இருப்பாங்க, சேட்டை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆக்கூர் மடப்புறம் நாச்சியார் சொல்லியிருக்காங்க, அன்பான தோழிக்கு இனி காலை வணக்கம், என் பையன் 5வது படிக்கும்போது கிருஷ்ண வேஷம் போட்டு சென்றிருக்கார், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேலங்குடி குணசுந்தரி செல்வநாத நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வீட்டில் ராதா இருக்காங்க, ஆனால் ராதை வேஷம் போடலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் பெண் குழந்தைகள் வந்து சாதாரணமாக மேக்கப் பண்ணி பார்த்தாலே அது ராதை மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து செந்தில் கண்ணன் ஷோபா இவங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் ராதை தான், என் மகளுக்கு சிறு வயதில் ராதை வேடம் போட்டால் மிகவும் அழகாக இருக்கும், நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தியின் போது ராதை வேஷம் போட்டு அழகு பார்ப்போம் கண அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து புதுத்துறை சித்ராதேவி சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம், கோகுலாஷ்டமி தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் இனிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன் இவங்க சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம், தங்கச்சி பெறம் கிருஷ்ணன் வேஷம் போட்டு காலையிலேயே முறுக்கு சீடை தட்டு லட்டு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, கியூட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து மெர்சி வணக்கம் தோழி, எங்கள் வீட்டுக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிய பழக்கம் இல்லை, எப்படி செய்வாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைங்க வந்து அலங்காரம் பண்ணி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுபவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க, என்னுடைய பையன் 3வது வகுப்பு படிக்கும்போது கிருஷ்ணர் வேடம் போட்டு பரிசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார்குடி டீம் மடப்புறம் ஆனந்தவல்லி சொல்லியிருக்காங்க, என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணன் வேஷம் போட்டு பள்ளிக்கூடத்துக்கு சென்று பரிசு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இனிய காலை வணக்கம், என்னுடைய பெரிய பொண்ணு 3வது வகுப்பு படிக்கும்போது ராதை மாதிரி வேஷம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடியிலேருந்து சத்யா, அடுத்து பனங்காட்டங்குடி அனுஷியா சொல்லியிருக்காங்க, சின்ன வயசுலேருந்து என் பையனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கோம், போன வருடம் கூட அந்த வேஷம் போட்டு வீட்டில் ஜாலியாக இருந்தோம், இப்போ கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டோம் அதனால் அது போடுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம் இனிய மதிய வணக்கம் கொடுத்துருக்காங்க. அதம்பர் கலைச்செல்வி, எங்கள் வீட்டில் ராதை கிருஷ்ணர் இருவரும் உள்ளார்கள், என் பேத்தி பேரனுக்கு ராதை வேஷம் கிருஷ்ணர் வேஷம் போட்டு பார்த்து மகிழ்வோம், இன்று மாலை வேளையில் ராதா கிருஷ்ணர் வேஷம் போட்டு முறுக்கு சீடை பலகாரம் வைத்து படைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே எடுத்ததை ரொம்ப அழகாக இருக்க அந்த கிருஷ்ணா ராதா போட்டு குழந்தைங்களோட ஃபோட்டோவையும் அனுப்பியிருக்காங்க. அடுத்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, இளைய மகன்

0: 11:45 காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த தோழியும் வந்திருக்காங்க. யார் அவங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: மானாம்பேட்டையிலேருந்து தேவி.
0: சொல்லுங்க தேவி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: தசாவதாரம் படத்துல கிருஷ்ணா பாட்டு பாடும்.
0: சரிங்க, உங்களுக்காக பாட்டு கொடுத்துலாம். உங்க வீட்டு குட்டி கிருஷ்ணா ராதா இவங்களை பத்தி?
1: எங்க வீட்டுல இந்த பழக்கம் இல்ல மேடம். அதனால பொண்ணு வீட்டுல பேர பிள்ளைக்கு செய்வாங்க, அங்க போய் நான்
0: பாத்திருக்கேன்.
1: அப்படியே பிள்ளைய அழகா ஜோடிச்சு சாயந்தரம் நடக்க விட்டு வாசல இருந்து அழைச்சிட்டு குட்டி கிருஷ்ணனே அடி எடுத்து வச்சு வர்ற மாதிரியே இருக்கும்.
0: அந்த கோலம் எல்லாம் போடுவாங்களா? அந்த பாத கோலம்
1: போட்டு கையை பாதம் போட்டு பாதத்துல பிள்ளைய நடக்க வச்சு உள்ள வர சொல்லுவாங்க. அவள வந்து எல்லாம் பலாரமா செஞ்சு வச்சு எல்லாம் அங்க தெருவுல உள்ள பசங்களை எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதோட இப்ப தங்கச்சி வீட்டுக்கு மாங்குடிக்கு ஒரு நாள் போயிருந்தா அவங்க வர சொல்லியிருந்தாங்க. அங்க போனோம், அங்க ராதா கிருஷ்ணா எல்லாம் அழகா ஜோடிச்சு வீட்டுக்கு வீடு எல்லா பிள்ளையருமே ஜோடிச்சு ஒரு வீட்டுக்கு வந்துச்சு.
0: கிருஷ்ணர் கோவில் இருந்தா அங்க கூப்பிட்டு போவாங்க எல்லாரும் சாயந்தர நேரத்துல குழந்தைங்களை விதவிதமா அழகழகா எல்லா குழந்தைங்களும் வேஷம் போட்டு வச்சிருப்பாங்க. அடுத்து ஒரு வீடுங்கள்ல கூட அந்த பஜனை பண்றதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு.
1: ஆமா, ஒரு வீட்டுல செஞ்சு எல்லா வீட்டு பிள்ளையும் ஒரு வீட்டுக்கு வந்துச்சு. அப்படியே அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஐயோ, நம்ம ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் இல்லையே அப்படின்னு நானே நினைச்சுக்கிட்டேன்.
0: கண்குள்ளா காட்சியா இருந்திருக்கும் இல்லையா?
1: ஆமா, அழகா பிள்ளைங்களை ஜோடிச்சு அப்படியே கிருஷ்ணனே வர்ற மாதிரியும் ராதா வர்ற மாதிரியுமே இருந்துச்சு. நடந்து அது பிள்ளைய வரும்போது
0: பார்த்தேன். சரிங்கம்மா, நன்றி. உங்களுக்காக பாடி வரும் கேட்கலாமா? நன்றி.
1: ஆ, நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கல் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த தோழியும் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு குட்டி ராதாகிருஷ்ணா அவங்கள பற்றி தான் நம்ம தோழிகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தும் கூட தோழி வந்திருக்காங்க, யார் அவங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: சங்கரி.
0: சங்கரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் ஒரு நாள் ஓர் கனவு, பல நாள் நினைவீது காரை பண்பலை. பாடல் காட்டில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா.
0: சரி, உங்களுக்காக பாடல் கொடுத்துலாம். உங்க வீட்டு குட்டி ராதாகிருஷ்ணா அவங்கள பத்தி, யாருக்கு நீங்க என்ன பண்ணி விட்டீங்க மேக்கப், அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
1: இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து என்னோட அண்ணன் பையனுக்கு மேக்கப் போடுறதா இருக்கும். கிருஷ்ணன் மேக்கப்
0: பிளான் போட்டாச்சு.
1: அவளும்
0: சக்கரையும் சொல்லுவாங்க,
1: அதுதான் நித்தியம் பண்ணுவோம்.
0: நன்றிமா, உங்களுக்காக பாட்டு வரும் கேட்கலாம்.
1: தோழி.

காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது வணக்கம் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தோழிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும்

இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேரம் 12 மணி. எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நமது பண்பலையில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளின் குறிப்புகள். நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் PSR தங்க மாளிகை. அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து பகல் 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், இன்றைய தளிர் செல்வி கே ஸ்பூர்த்திகா, 12:55 பன்னிசை சிவனார் என தொடங்கும் பாடல் பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள், 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை. இரண்டு மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம், ரசாயன உரங்களை குறைத்திட பூச்சி நோய் மருந்துகளை தவிர்த்திட கடல் தாவரத்தின் பங்கு, கும்பகோணம் வேளாண்மை சார்ந்த நிறுவன வல்லுநர் எம் மோகன் அவர்கள் பங்குபெறும் நேரடி

ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 6:45 இசைத்துரிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஏழு:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், குறுவை சாகுபடி. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா அசிங்காடு GR குருமூர்த்தி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவும் மலரும், 11:00 காய்ச்சலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நமது பண்பலையில் இன்று மாலை ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், மாலை 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சீட்டுக்கு ஒரு பாட்டு. நிறைவு பெற்றது FM எக்ஸ்பிரஸ். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 இந்த Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: சிந்தனை துளி. முந்துவதில் இல்லை பெருமை, பாதுகாப்பாக சேருவதே முழுமை. என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம் மனதில் நின்றவை. நேயர்கள் கடித மொழி விருப்பம் தெரிவித்த மனம் வருடும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது மின்சார கனவு திரைப்பட பாடல். ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னிமேனன், சித்ரா மற்றும் ஸ்ரீனி ஆகியோர் இணைந்து பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்காங்க காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், நாகவல்லி, நிலானி, வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன். இவர்களின் விருப்பமாக ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: கேட்க கேட்க இனிமே இது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. நிகழ்ச்சியில அருமையான பாடல்களை கேட்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் நீ வந்து ஃபேஸ்புக் பக்கத்துல மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டர்ல கமெண்டா பண்ணலாம். நீங்க பண்ற கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கும் இன்னும் சூப்பரான பாடல்களை எல்லாம் கொடுக்கறதுக்கும் நான் ரொம்பவே தயாரா இருக்கேன். அதுக்கு முன்னாடி எழுமலை படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏழுமலை திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் டி ஆர் பட்டினம். பூங்குடி தேவா, மீனா செல்வம், ரேணு பழனிவேலு, மோனிஷா, ஹேமா, கீதா கண்ணா, வினிதா பாலமுருகன், சாரதா தட்சிணாமூர்த்தி, தர்ணீஸ்வர், கைலாஷ்வர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுலை மற்றும் விதைநீள் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
5: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி இருக்குங்க. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த்
7: அன்கோ.
8: சரி,
0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 7:55 டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நாகப்பட்டினம் பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
10: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
11: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி.
0: மனதை மயக்கும் பாடல்களுடன் இது மனதில் நின்றவை. நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒலிக்கப்பெற ஒரு சூப்பர் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் இருக்கட்டாஞ்சேரி சுப்பராயலு, நாகலட்சுமி, தில்லையாடி, வீராசாமி, தமிழன்பன், மூங்கில் தோட்டம், குரு ராணி, தேவயானி, கீழமுக்குட்டு, செம்பனார் கோயில், அன்பழகன், ஆதித்யா, வீரமணி, பாஸ்கர், ஸ்ரீராமலு, மூர்த்தி, மூங்கில் தோட்டம், கந்தபெருமாள், இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் என் சுவாச காட்சி திரைப்பட பாடல். ஏ ஆர் ரகுமான் இசையில் வாலி வரிகளில் ஹரிணி, அனுபமா மற்றும் ஸ்ரீராம் ஆகியோர் இணைந்து பாடியது.

நேரம் 12:32 ஆயிடுச்சுங்க. நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதில் நின்றவை. நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சார் கோயில் அமிர்தா

0: சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சலம் இது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சக்கரை பேரளம் ஸ்ரீ சங்கராச்சாரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் நலம் தரும் நல்லுணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
5: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம், அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: வாடிக்கையாளர்களின் வேடுகோளுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்ஸ்க்கு யார் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சிடலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முதல் 2 பாடலை பற்றின கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை பாரி வள்ளல், புவனகிரி சுமதி பாபு, அப்புறம் வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன் இவங்களாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பேரளம்லேருந்து செந்தில் கண்ணன், ஷோபா, அபர்ணா இவங்கெல்லாம் வந்துட்டு மின்சார கனவு படத்தில் வந்து பாடல் வந்து சூப்பர், எல்லா பாடலும் இதே மாதிரி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. சிவகுமார் ஒரு பேர் வந்து குறிப்பிடலை. புதுத்துறை செல்வகுமார் வந்து வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க, பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் ரமணி ராஜேஷ் பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன், காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் வேல்முருகன், டிஆர் பட்டினம் நளினி சங்கர் இவங்களும், அப்புறம் காட்டூர் சிவகுமார், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, பனங்கட்டங்குடி அனுசியா சங்கர் இவங்களும், பொன்னியம்மன்மேடு வன்னி கணேசன் இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் அருள் ஷாலினி ரியா நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கோவி இளவரசன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா கமெண்ட்ஸையும் படித்தாச்சு. இப்போது நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிற பாடல் ஏது அப்படின்னா, இருவர் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் ஹரிணி மற்றும் ராஜகோபால் ஆகியோர் இணைந்து பாடிய இந்த சூப்பரான பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரீனா, ஆசிஃபா, ஆஷிக், வானவன், மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன் இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒழிக்கிறது இந்த பாடல்.

ஒலித்த இந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மனதில் நின்றவை நிகழ்ச்சி. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் மற்றும் நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, இப்போ வாட்ஸ்அப் சேனலையும் வந்துட்டோம், அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 GSLV-F17 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இஸ்ரோவின் இந்த வெற்றி விண்வெளித்துறையில் மற்றொரு மகத்தான சாதனையாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறமைகளை இது வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவுக்கும் இந்திய தொழில்துறையினருக்கும் இடையேயான ஒத்துழைப்பு அதிகரித்து வருவது நமது விண்வெளி திட்டங்களுக்கு புதிய வலிமையை சேர்ப்பதோடு ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வை காரணமாக இந்திய விண்வெளித்துறை புதிய உச்சங்களை எட்டி வருவதாக கூறியுள்ளார். இதுபோன்ற சாதனைகள் விண்வெளித்துறையில் இந்தியாவை உலகளாவிய சக்தியாக மாற்றும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக செலுத்தியதன் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்ட பிறகு செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், நாட்டின் விண்வெளி தேவைகளை நிறைவேற்ற தனியார் பங்களிப்பும் அவசியம் என்று கூறினார். தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரோவால் மட்டுமே அவற்றை பூர்த்தி செய்ய இயலாது என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதைய சூழலில் இந்தியாவிற்கு 100க்கும் அதிகமான செயற்கைக்கோள்கள் தேவைப்படும் நிலையில்

0: 56 செயற்கைக்கோள்கள் மட்டுமே உள்ளதாகவும் திரு நாராயணன் குறிப்பிட்டார். தமிழகத்தின் குலசேகரப்பட்டினத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏவுதளத்திற்கான கட்டுமானப் பணிகள் திட்டமிட்ட காலத்திற்குள் முடிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். ககன்யான் விண்கலத்தின் முதற்கட்டமாக இந்த ஆண்டே ஆளில்லா விண்கலத்தை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு நாராயணன் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. இதில் பிரிக்ஸ் மற்றும் நட்பு நாடுகளைச் சேர்ந்த மூத்த நீதிபதிகள் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தில் பங்கேற்றுள்ள நீதித்துறை பிரதிநிதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் ஆலோசனை நடத்தவுள்ளார். நீதித்துறையில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்த நேரடி கலந்துரையாடலாக இது அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. மதுரா மற்றும் பிருந்தாவன் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதிலும் இருந்து வந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்தர்களின் தேவைகளுக்கேற்ப போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் ட்ரோன் காட்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள பதிவில், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ பாரம்பரியத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை உண்மையையும் கடமை உணர்வையும் மக்களுக்கு போதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கிருஷ்ண பகவானின் போதனைகள் தன்னலமற்ற சேவைகளுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டு மக்கள் அனைவரது வாழ்விலும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி மற்றும் வளம் பெருகிட கிருஷ்ணரை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், எத்தகைய சூழலிலும் கடமை தவறாது செயல்படுவதுடன் தர்மத்தின் வழியில் மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கை பயணத்தை முன்னெடுக்க கிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அந்த பயிற்சி மையத்தின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் பெர்னாண்டஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் பங்கேற்ற இளம் ராணுவ அதிகாரிகள் தற்காப்பு கலை, குதிரையேற்றம், களரி பயிற்று, பதுங்கு குழி தகர்ப்பு போன்ற சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக அங்குள்ள திரிசூலி நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். அந்த சுரங்கத்தில் சிக்கியுள்ள எஞ்சிய தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 26ஆம் தேதி நேரிட்ட இந்த பெருவெள்ளத்தில் சிக்கிய 5,053 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தியாவிலிருந்து சென்றுள்ள மீட்புக் குழுவினர் சிலிமி மின்திட்ட பகுதியில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் மாநிலம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். உணவகங்கள், இனிப்பகங்கள் மற்றும் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உட்பட 1,730 இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சரத்வத் முகோபாத்யாய் தெரிவித்துள்ளார். தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் நிறுத்தும் வரை அந்நாட்டுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட மாட்டாது என்று அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அணுசக்தி திட்டங்களை ஈரான் கைவிடாவிட்டால் அந்நாட்டிற்கு எதிராக பொருளாதார மற்றும் ராணுவ ரீதியிலான தடைகள் விதிக்கப்படும் என்று கூறினார். எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய சர்வதேச அளவிலான அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானுடன் பேச்சுக்கள் நடத்த காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் திரு

0: பேன்ஸ் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட நிலச்சரிவு காரணமாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரகுவீர் மலைப்பகுதியில் நேற்றிரவு நேரிட்ட இந்த நிலச்சரிவால் சதாரா மற்றும் ரத்னகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சுமார் 20 கிராமங்களுக்கான போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தொலைத்தொடர்பு சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவால் அசாம் அருணாச்சல பிரதேசம் இடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிப்புகளை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். மழைக்காலங்களில் இதுபோன்று அடிக்கடி நிகழும் பாதிப்புகளை சரிசெய்ய இப்பகுதியில் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் இன்று கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளிலும் இதே நிலை காணப்படும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தெற்கு உட்புற கர்நாடகா, தெலங்கானா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் நாதன் பார்கியை வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 13-11, 11-7, 5-11, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மியூ கிஹாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மீன் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: நேயர்கள் கேட்க இருப்பது

0: ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயம்கொண்டம்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழலை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
3: வணக்கம் பாப்பா.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: கேஸ் பூர்த்திகா.
3: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: 4th ஸ்டாண்டர்ட்.
3: சரி, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
4: லைஃப் பிரின்சிபல்ஸ்.
3: எங்க சொல்லுங்கள?
4: Be kind to everyone. Honesty is the best policy. Learn something every day. Work hard, stay humble. Respect yourself and others. Never give up on your dreams. Mistakes are lessons, not failures. Be grateful for what you have. Help others whenever you can. Do the right thing even when no one is watching. Focus on progress. Treat others as you want to be treated. Keep your promises. Take responsibility for your actions. Believe in yourself and your abilities. Success comes through patience and persistence. Effort beats natural talent. Value time because it never comes back. Speak kindly and listen carefully. Be disciplined even when motivation is low.
3: சரிங்க பாப்பா, நீங்க அழகா லைஃப் பிரின்சிபல் பத்தி சொல்லிருக்கீங்க. உங்களோட லைஃப் பிரின்சிபல் என்ன பண்ணிட்டு வரீங்க?
4: லைஃப்ல நல்லா டிசிப்ளினா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், நான் நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும்.
3: சரிங்க பாப்பா, நீங்க சொன்ன மாதிரியே வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ.
2: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:55. நேயர்கள் இனி கேட்கலாம் கிருபானந்த வாரியார் அவர்கள் பாடிய சிவனார் என தொடங்கும் பன்னிசை பாடல்.

நிறைவு பெற்றது பன்னிசை. கேட்க மறந்துடாதீங்க நேயர்களே, இன்னைக்கு பிற்பகல் 2 மணிக்கு உழவை போற்றுவோம் நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில ரசாயன உரங்களை குறைத்திட, பூச்சி நோய் மருந்துகளை தவிர்த்திட கடல் தாவரத்தின் பங்கு. கும்பகோணம் வேளாண்மை சார்ந்த நிறுவன வல்லுநர் எம் மோகன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். 4 மணிக்கு ஊரமுறவும் நிகழ்ச்சி இருக்குங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி சிதம்பரம் பெரியார் தெருவிலிருந்து நேரடியா உலாவரும். 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சி இருக்கு. இதுல ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடரா ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். ஏழு:30 உழவரங்கம் நிகழ்ச்சியில குறுவை சாகுபடி குறித்து மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா அசிக்காடு ஜி ஆர் குருமூர்த்தி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டுமில்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.

மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர்காப்பு. வான் அமுதத்தை மண்ணில் சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின்மங்கள் வழங்கும் தேன் மழை.

0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: தேன்மழை நிகழ்ச்சியில் 70-80களின் திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக சித்ரா பாடிய பாடல். MS விஸ்வநாதன் இளையராஜா இணைந்த இசையில் கவிஞர் வாலியின் வரிகளில்

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் தேன்மழை நிகழ்ச்சிக்கான போஸ்டரும் கொடுத்துருக்கோம். அதில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் நேர்களே. மேலும் காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேன்மழை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் சத்யா படத்திற்காக SB பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் பாடிய பாடல்.

0: காரைப்பன்மலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் மழை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் இரட்டைவால் குருவி படத்திலிருந்து பாடல்.

0: காரைப்பன்மலை 100.3 70-80களின் தெவிட்டாத தேனிசை கானங்களாய் இது தேன் மழை. நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை காலை 10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். ஒரு 1:18 தேன்மழை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது தெற்கத்தி கல்வன் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஒரு முறையும் நிகழ்ச்சியானது. சிதம்பரம் பெரியார் தெருவிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும். காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சிக்காக போஸ்டர் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் யார் யாரெல்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இனிய பிற்பகல் வணக்கம், தேன்மழை நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் சிறப்பாக கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாரிவள்ளல் அமிர்தவராயன் கோட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, அவங்களும் கூட கார்மேகம் கூடிட கனிந்ததோர் வேளையில் வானம் பொழிந்தது பொன்மழை அல்ல, பூமியின் தாகம் தீர்த்திடும் தேனாய் பூவினும் மெதுவாய் ஒரு தேன்மழை, இலைகள் தாங்கும் வைரத்துளிகள் இதழ்கள் வழியும் இனிய தேன் துளிகள், மண்ணின் மடியில் தேன் வந்து பாய மனமெல்லாம் நனைகிறது காரைக்கால் பண்பலையின் தேன்மழையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அவர் சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி சொல்லியிருக்காங்க, காரைக்கால் நளினி அருள் ஷாலினி ரியா இவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி இவங்களும் வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பனங்கட்டங்குடி அனுஷியா இவங்களும் நிகழ்ச்சிகள் வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர் இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பத்மாவதி ஸ்ரீதர் இவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து மிகவும் பாடல்கள் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பொன்னியம்மன் மேனு வண்ணை கணேசன் இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, கருணா சித்ரா இவங்க

இருக்காங்க. அம்பலவாணன் நன்னிலத்திலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடூர்லேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து யார், ஸ்ரீகிருஷ்ணா இந்த ஐடியிலேருந்து, மங்கைநல்லூர் தியாகராஜன் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி இவங்களும் கொடுத்துருக்காங்க. நல்ல பெருமாள் இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஆர் பட்டினம் ரமேஷ் இவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நளினி சங்கர் இவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்து காமேஸ்வரம் செல்வி இவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. காட்டூர் சிவகுமார் இவங்களும் வாழ்த்து கொடுத்துருக்காங்க. கலைவாணன் மெர்சிராணி ஜெயங்கொண்டத்திலேருந்து தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. திருக்கண்ணபுரம் ஆனந்த் இவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மஞ்சக்கொல்லையிலேருந்து பாலாஜி இவங்களும் கொடுத்துருக்காங்க. புதுத்துறை சித்ராதேவி இவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்து. கனக சுந்தரி பாஸ்கரன் இவங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிவகுமார்ன்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு. அமுதா சேகர் மேமாத்தூர் இவங்களும் வாழ்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பேரளம் செந்தில் கண்ணன் ஷோபா இவங்களும் சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி காட்டுமன்னார் கோவில் டி மடப்புரம் தோப்பு தெரு வேல்முருகன் இவங்கெல்லாம் கூட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். சின்ன தம்பி பெரிய தம்பி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. வைரமுத்து வரிகளில், கங்கை அமரன் இசையமைப்பில்.

0: பண்பலையின் 100.3 நாம் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
0: காரைப்பன்மலை 100.3 தேன்மழை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் சிறையில் பூத்த சின்னமலர் படத்திற்காக அருண்மொழி எஸ் ஜானகி பாடிய பாடல்.

இளம் தென்றலில் வரும் இசை தென்றல். இது காரைக்கால் பண்பலை 100.3. தேன்மழை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் நல்லவனுக்கு நல்லவன் படத்திற்காக கே.ஜே. ஏசுதாஸ் மஞ்சுளா பாடிய பாடல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீரானவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார். கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இத்தாலியின் நீண்டநாள் பிரதமராக ஜார்ஜியா மெலோனி பதவி வகித்து வருவதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர், இரு நாட்டு மக்களின் வளமான எதிர்காலத்திற்காக ஒருங்கிணைந்து செயல்படுவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறினார். பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியின் பங்களிப்பை பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் எடுத்துரைத்துள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடனும் உற்சாகத்துடனும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஸ்ரீகிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றி அனைவரது வாழ்விலும் நேர்மறை ஆற்றல் வலிமை கிடைக்க வாழ்த்தியுள்ளனர். இந்நன்னாளில் மக்கள் தங்கள் இல்லங்களில் கிருஷ்ணர் பாதங்களை வரைந்தும் மலர்களால் அலங்கரித்தும் வெண்ணெய், அவல், பொறிக்கடலை உள்ளிட்டவைகளை படைத்தும் வழிபடுகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு திருக்கோவில்களில் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி ஏராளமான மக்கள் இன்று காலை முதல் சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மருதூரில் உள்ள அருள்மிகு வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு தரிசனத்தை தொடர்ந்து உற்சவ மூர்த்தி வீதி உலா நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோகுலாஷ்டமி எனப்பெறும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கிருஷ்ண பகவான் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் விழுப்புரத்தில் உள்ள கிருஷ்ண ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வீதி உலா உரியடி திருவிழாக்கள் நடைபெற்றன. விழுப்புரம் மருதூரில் உள்ள வேணுகோபால சாமி கோவிலில் இன்று காலை சிறப்பு தரிசனம் நடைபெற்றது. உச்சவமூர்த்தி வீதி உலாவும் நடைபெற்றன. இதேபோன்று ராதாகிருஷ்ணன் சமேத கோகுல கிருஷ்ண ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இன்று மாலை உரியடி திருவிழா நடைபெறும். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: தர்மபுரியை அடுத்த ஆட்டுக்காரன்பட்டியில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தருமபுரியை அடுத்த ஆட்டுக்காரம்பட்டியில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் கோயிலில் கோகுலாஷ்டமியையொட்டி காலை 6 மணி முதல் துளசி பூஜை, தரிசன ஆரத்தி, சந்தியா ஆரத்தி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதையடுத்து ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. சிறுவர்கள் கிருஷ்ணர் ராதை வேடமிட்டு கோயிலில் வலம் வந்தது பார்ப்பவர்களை கவர்ந்தெழுத்தது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர் கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்து நடனமாடி உற்சாகமாக இந்நாளை கொண்டாடினர். தென்காசி மாவட்டம் பிரசித்தி பெற்ற பொருந்து நின்ற பெருமாள் திருக்கோவிலில் இன்றிரவு உரியடி திருவிழா நடைபெறுகிறது. அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் தென்காசியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான குழந்தைகள் கிருஷ்ணர் வேடம் அணிந்து வருகை புரிவதால் விழா களை கட்டியுள்ளது. கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயங்கள் வண்ண வண்ண ஒளி அலங்காரங்களுடன் ஒளிர்கின்றன. உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இவ்விழாவில் பங்கேற்க மக்கள் அங்கு வருகை புரிந்துள்ளனர். GSLV F-17 ராக்கெட் மூலம் EOS-05 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. 36,000 கிலோமீட்டர் தொலைவில் புவி நிலை சுற்றுவட்ட பாதையில் இந்த செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்திய விண்வெளித்துறையின் சாதனைக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நாட்டின் முதல் புவிசார் இமேஜிங் செயற்கைக்கோளின் வெற்றி இந்திய விண்வெளித்துறையின் புதுமையையும் தொழில்துறையின் வளர்ந்து வரும் பலத்தையும் பறைசாற்றுகிறது என பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.

0: பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் மாநாடு புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்திய உச்சநீதிமன்றம் சார்பில் நடைபெறும் இந்த 3 நாள் மாநாட்டில் நீதி வழங்கும் நடைமுறைகள், சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களில் விவாதங்கள் இடம்பெறும். முதல் நாளான இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் ரஷ்யா, சீனா, எகிப்து, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாட்டு நீதித்துறை தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். நேபாள பெருவளத்தில் உருக்குலைந்த திரிசூலி நீர்மின் நிலைய சுரங்கத்திற்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளின் முதற்கட்டமாக 2 பேர் 10 நாட்களுக்கு பின்னர் இன்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சுரங்கத்திற்குள் சிக்கியிருக்கும் மேலும் 150 பேரை மீட்கும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கொன்னையாறு கிராமத்தில் நேற்று நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீரானவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார்.

0: போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை இன்று சந்தித்து பேசிய அமைச்சர், கடந்த கால ஆட்சியில் கஜானா காலி செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய அரசுக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் கூறினார். மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் இப்பேச்சுவார்த்தையின் போது உடனிருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் காவிரியாற்றில் மண்டியுள்ள செடி புதர்கள் அகற்றும் பணிகளை இன்று துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாய்க்கால்களில் கழிவு நீர் கலப்பதை தடுக்கும் பணிகள் விரைவில் துவங்கும் என்றார். 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பணிகள் நடைபெறுவதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் திறக்கப்பட்ட நீர் முக்கொம்பு மேலணைக்கு இன்று வந்தடைந்தது. இந்த தண்ணீர் ஓரிரு நாட்களில் கல்லணை சென்றடையும் என்றும், நாளை மறுநாள் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து நீர் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று 92.16 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7,790 கனஅடியாக உள்ள நிலையில், காவிரி டெல்டா பாசனத்திற்காக 7,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடப்பாண்டு மழை பொழிவு குறைந்துள்ளதால் மாற்றுப்பயிரை சாகுபடி செய்ய விவசாயிகள் முன்வர வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். குறைந்த நீரை பயன்படுத்தி சிறுதானியங்கள் உள்ளிட்டவற்றை சாகுபடி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மழைப்பொழிவு குறைவாக உள்ள சூழ்நிலையில் குறைந்த நீர் தேவைப்படும் மக்காச்சோளம், நிலக்கடலை, பயிர் வகைகள் மற்றும் சிறுதானியங்கள் போன்ற மாற்று பயிர்களை தேர்வு செய்து சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் மூலம் நீர்வளத்தை சிக்கனமாகவும் பயன்படுத்துவதுடன் விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும். குறுகிய காலத்தில் அறுவடைக்கு வரும் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்வது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் என் முருகேசன்.
0: பெரம்பலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் முதியோர், மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கும் பணி நாளை முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறும். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் தெத்துக்காடு கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு குறைதீர்நாள் கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கி காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தஞ்சை மண்டலத்திற்குட்பட்ட ஓவியர்களின் சிறந்த படைப்புகள் நாளை முதல் 2 நாட்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது. US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் இவான் கிங் இணை நெதர்லாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் எஸ்கோபார் இணை ஆஸ்திரிய, செக் குடியரசு இணையுடன் இன்று மோதவுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை டென்மார்க் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீரானவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார். கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் இவான் கிங் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 1:55. நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: சிந்தனை.

துளி. குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவோம். பொது இடத்தை நந்தவனமாக்குவோம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் உழவை போற்றுவோம். நம்ம நாட்டோட முதுகெலும்பா இருக்கிற உழவு தொழிலை மேம்படுத்த பல பயனுள்ள தகவல்களை நிபுணர்களோட வழிகாட்டுதலோட உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தாங்க இந்த உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியோட நோக்கம்.

0: அந்த வகையில் இன்றைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்? விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்கிறதுக்காக ரசாயன உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் பயன்படுத்திட்டு வந்துட்ருக்கோம். என்ன தான் அதனால் மகசூல் அதிகரித்தாலும் மண்ணுக்கு பாதிப்பு இருக்குது. இந்த ரசாயன உரங்களோட பயன்பாட்டை குறைச்சி இயற்கை வழியில் பயிர்களோட வளர்ச்சிக்கு உதவுறது தான் கடல் தாவரங்கள். குறிப்பாக கடல் பாசிகள், இந்த மாதிரி நிறைய கடல் தாவரங்கள் வந்து விவசாயத்தில் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுது. இதனால் விவசாயத்தில் பயன்படுத்துறதுனால மண்ணுக்கும் பயிருக்கும் என்னென்ன நன்மைகள் இருக்குது, ரசாயன உரங்களுக்கு ஒரு மாற்றாகவோ இல்லைனா அதோட பயன்பாட்டை குறைக்கவோ இந்த கடல் தாவரங்கள் எந்த அளவுக்கு உதவும், பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களை சமாளிக்கிறதுல இந்த கடல் தாவரங்களோட பங்கு என்ன, இன்னும் நிறைய விஷயங்களை இன்னைக்கு உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். நேர்களான உங்களுக்கும் இந்த கடல் தாவரங்களை விவசாயத்துக்கு பயன்படுத்துறதைய பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அப்படி சந்தேகங்கள் இருந்தால் நம்ம பண்பலை எண்களான 0436 8 இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231 231 அல்லது 299 4 8 0 அல்லது 299 5 8 0 இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். இந்த தொலைபேசி எண்கள் மட்டும் இல்லைங்க, 956642 7231 இந்த அலைபேசி எண்ணுக்கும் அழைத்து தெளிந்து கொள்ளலாம். இந்த கடல் தாவரங்கள் பயன்பாடை பற்றி தெளிவாக நமக்கு விளக்கிறதுக்காக கும்பகோணம் வேளாண்மை சார்ந்த நிறுவன வல்லுநர் எம் மோகன் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது கடல் தாவரங்கள் வந்து விவசாயத்தில் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கடல் தாவரங்களை நம்ம வேறு எங்கெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் சார்?
1: பொதுவாக கடல் தாவரம் வந்து உலக அளவில் கிட்டத்தட்ட ஒரு 3300 கோடி அளவு டன் அளவுக்கு விளைகிறது. கிட்டத்தட்ட நம்மளோட இந்திய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 900 கோடி ரூபாய்க்கு 900 லட்சம் கோடி ரூபாய்க்கு விளைகிறது. இது அதிகமாக எந்த நாடுகளில் விளையிறங்கிட்டுனாக்கா சீனா, இந்தோனேசியா, ஜப்பான் நாட்டில் விளையுது. இந்த கடல் தாவரத்தை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ரெட் ஆல்க்கு, பிரவுன் ஆல்க்கு, பச்சை மூணாக பிரிக்கிறாங்க. இது எது எதுக்கு பயன்படுத்துனாக்கா உலக அளவில் வந்து உணவுக்கு பயன்படுத்துகிறாங்க, மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து காஸ்டமைஸ் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதாவது பண்டைய காலத்திலேருந்து விவசாயத்தை பயன்படுத்துகிறாங்க. அது குறிப்பாக இப்போ கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக விவசாயத்துக்கு பயன்படுவது வந்து அதிகரிச்சே வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் கேட்டீங்கன்னாக்கா மண்ணில் வந்து எப்பயுமே வந்து மண் வளம் சொல்லி பொதுவாக சொல்கிறோம். அப்போ மண் வளம் வந்து மண்ணுக்கு உயிர் உண்டு. ஏன்னா உயிரற்ற மணலிலே விவசாயம் செய்ய முடியாது. அப்புறம் அந்த உயிர் வாழ்வதற்கு அங்கே அங்கக பொருள் வேண்டும். அங்கக பொருள் வந்து ஆர்கானிக் வேணும். ஆர்கானிக் வந்து பொதுவாக வந்து ஒரு நல்ல வளமான மண்ணில் வந்து 35% இருந்து அது மக்கி பல்விக் என்ற ஒரு பயிருக்கு கிடைக்கக்கூடிய 1.3% இருக்கும்போது அந்த மண்ணில் வளம் இருப்பதாக கருதப்படுகிறது. அந்த நுண்ணுயிர் வாழ்வதற்கு அது உணவாக அங்கே இருக்கின்றது. நுண்ணுயிர்கள் எந்த அளவுக்கு மண்ணில் பெருக்கம் இருக்கின்றதோ, உதாரணத்துக்கு ஒரு கரண்டி ஒரு ஸ்பூனில் வந்து 700 கோடி நுண்ணுயிர் வாழ்வதாக சொல்கிறாங்க. இந்த நுண்ணுயிரோட பணி என்னான்னு கேட்டி சொன்னாக்க மண்ணில் இருக்க

0: இருக்கின்ற சத்துக்களையும் நாம் இடுகின்ற ரசாயன உரங்களையும் காற்றில் உள்ள ஆக்சிஜனாக இருக்கட்டும் நைட்ரஜனாக இருக்கட்டும் வெப்பமாக இருக்கட்டும் இதை ஒரு ஒரு சத்துக்கும் ஒரு ஒரு வகையான நுண்ணீர்கள் பரிமாற்றம் செய்து கொடுத்தாலும் மட்டுமே பயிர்கள் எடுத்து கொடுக்க முடியும். அந்த வகையில் நுண்ணுயிர் இருந்தால் உயிருள்ள மண்ணாக அங்கே அமையும், நுண்ணுயிர் இல்லாவிட்டால் உயிரற்ற மண்ணாக அமையும். அப்போது இன்றைய காலகட்டத்தில் அதுவும் கடந்த 1970க்கு பிறகுதான் ரசாயன உரங்களை பயன்படுத்த துவங்கினோம். கடந்த 25 ஆண்டுகளாக ரசாயன உரங்களை மட்டுமே பயன்படுத்த நிலை வந்துவிட்டது. இதற்கு காரணம் வந்து ஆடு மாடு எருவு கோழி எருவு புண்ணாக்கு ஸ்கிரிட்டி கம்போஸ்ட்டு பயோ கம்போஸ்ட்டு வெறிமி கம்போஸ்ட்டு இது போ தலை தவ இதுமாரி பல வகையான ஆர்கானிக் உரங்கள் நமது இந்திய நாட்டு 35 கோடி ஏக்கர் நிலங்களுக்கு, பொதுவாக தமிழ்நாட்டில் விவசாயம் செய்யக்கூடிய 1.5 கோடி ஏக்கர் நிலத்திற்கு 10-20% கிடைத்தால் அரிது, அதுவும் சிறு குறு விவசாயிகளுக்கு கிடைக்க வாய்ப்பு குறைவு. இந்த நிலையிலே தான் வந்து கடலிலே விளையக்கூடிய கடலிலே வந்து 21,000 வகை கடல் தாவரம் இருப்பதாக ஒரு ஒரு கன்றியிலும் ஆய்வு செய்துள்ளார்கள். அதில் குறிப்பாக ப்ரௌன் ஆல்கையை விட ரெட் ஆல்கே வந்து மிக சிறந்த, அதாவது அதில் உள்ள நியூட்ரியன்ட் சத்துக்கள் அடிப்படையில் அது மிக சிறந்த ஒரு கடல் தாவரமாக இருப்பதால் மற்ற தாவரங்கள் வந்து தானாக விளையக்கூடியது. இந்த சிகப்பு வகை பாசி மட்டும் சாகுபடி செய்துதான் நாம் அதை எடுத்து பயன்படுத்த முடியும். அந்த வகையிலேயே இந்த சாகுபடி வந்து தமிழ்நாட்டில் கடலோர பகுதியில் தூத்துக்குடி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் போன்ற இடங்களிலும் குஜராத்தும் இந்த 2 மாநிலத்தில் மட்டுமே இந்தியாவில் விளையக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. ஆனால் இது இந்திய தேவைக்கு எந்த அளவுக்கு போதுமா என்ற நிலையில் இந்தோனேசியா நாடுகளில் 2700க்கு மேற்பட்ட தனித்தீவு இருப்பதால் அங்கு இந்த ரெட் ஆல்கை வளர்ப்பதற்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கின்றது. அதனால்தான் இந்தோனேசியா சீனா நாடுகளில் மட்டுமே அதிக விளையக்கூடிய கடல் அங்கே வந்து சாதகமாக இருப்பதால் அதிக விளைகிறது. இதை இந்த 3 நாடுகளிலே அதிக விளை வைப்பது சரி, அதை அதிக பயன்படுத்துவது சரி, அவர்கள் பல வகையில் உற்பத்தி பண்ணி உலக நாடுகளுக்கு அனுப்புகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் கடந்த சில ஒரு குறிப்பாக ஒரு 20 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கிடையே இந்த சிகப்பு வகை கடல் தாவரம் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த துவங்கிவிட்டார்கள். இது மண் வளத்தை, அதாவது முதலில் மண்ணை, அதாவது ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்கள், மண் கட்டமைப்பு, மண் கட்டமைப்பு இருந்தால் மட்டுமே, அதாவது மண்ணில் வந்து 25% காற்று செல்வதற்கும் 25% நீர் செல்வதற்கும் குப்பை சத்துக்கள் 5% இந்த மண் கட்டமைப்பு இருந்தால் மட்டுமே நிலத்தில் வேர் வளர்ச்சி தண்ணீர் போவதற்கு நம்ம இடுபொருள் செல்வதற்கு அத்தனைக்கும் அங்கே அமைக்கப்படும்.
1: அதாவது கடல் தாவரங்களை எப்படிலாம் பயன்படுத்துகிறோன்னு ஒரு கேள்வி தான் கேட்டேன். நீங்கள் கிடக்கிடக்கிடக்கிடன்னு நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து எந்தெந்த கடல் தாவரங்களை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்கங்கிறத பற்றியும் சொன்னீங்க, ரெட் ஆல்கி ப்ரௌன் ஆல்கி இது பற்றி சொன்னீங்க. இது எப்போலேருந்து பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லுங்கள் சார்.
0: இந்த கடல் தாவரை பற்றி உலகளவில் ஆராய்ச்சி பண்ணும்போது பண்டைய காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்திருக்கிறாங்க. இடையில் வந்து அதோட பயன்பாடு வந்து மண் வளம் இருந்ததுனால அது பெருசாக நினைக்காம இருந்தாங்க. கடந்த 25 ஆண்டுகளாக உலக அளவில் வந்து இதுக்கு இந்த இயற்கைக்கு மாற்று இயற்கை உரை உரம் கிடைக்காது, இயற்கை தாவரங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய கழிவுகள் கிடைக்காத காரணத்தினால் இந்த கடல் தாவரத்தை அதிக அளவிலே பயன்படுத்தக்கூடிய நிலை கடந்த 25 ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது. ஒரு ஒரு வருடமும் அது ஆராய்ச்சி சொல்கிறது, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 2 மடங்கு கடல் தாவரத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்தினாலே முன் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு வந்துள்ளது என்பதை நாம் அறிகின்றோம்.
1: ஓகே சார்,

0: இது வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சு. இது ஒரு எப்படி ரெட் ஆல்கே வந்து நமக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் தான் சாகுபடி செஞ்சு தான் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க, இது கடல்லேருந்து நேரடியாக எடுக்கிறதா இல்லை நம்ம தனியாக சாகுபடி செய்கிறது, எந்த ஃபார்மில் சந்தையில் கிடைக்குது சார்?
1: அதாவது வந்து இது வந்து கடலில் வந்து கடலாக

0: ஜாஸ்தி அலை அப்படின்னா கடலில் வந்து அலை இல்லாவிட்டாலும் அங்கு சத்துக்கள் வந்து சேர்வதில்லை. அலை அதிகமாக இருந்தாலும் அந்த அலையிலே வளர்க்கக்கூடிய அந்த ராப்ட் கிழிந்துவிடும். அந்த காரணத்தினால் அலையாத்தி கடல் என்று கூறுவார்கள். அந்த வகையிலேயே இந்தியாவிலேயே குஜராத்திலும் தமிழகத்தில் மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்கின்றது. ஆனால் இப்போ இந்தியா இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் 90% கடலில் வந்து இந்த அலையாத்தி கடலாக அமைந்திருக்கிற காரணத்தினால் அங்கே வளர்ப்பதற்கு சாதகமாக இருக்கின்றது. அதனால் இது வந்து மீனவ விவசாயிகளுக்கு அவரோட வாழ்வாதாரத்துக்கு வயசானவர்களுக்கும் பெண்களுக்கும் அவருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து இந்த கடல் சாவரோடைய ரெட்டால்கேங்கிற ஒரு செடியை ஒரு நர்சரியாக அவருக்கு கயிறு களி ராப்ட் எல்லாம் கொடுத்து அவரோட வளர்க்க சொல்லி ஒரு 200 கிராம் உள்ள ஒரு செடியை நர்சரியாக பதிவு பண்ணால் அது 45 நாட்களில் ஒரு 2 கிலோ 1.5 கிலோ அந்த அளவிலே வளர்கிறது. இது இந்த விளைந்த அந்த செடியை ஒரு 24 மணி நேரத்திற்குள் அதை ஜூஸாக மாற்ற வேண்டும். இல்லாட்டி அதை வந்து டைல்யூட் ஆகிடும். உங்களுக்கு ஜூஸாக மாற்றி மத்திய அரசு சிஎஃப்எம் சிஆர்ஐ அவங்க நிறுவனம் தான் இந்த ரெட்டால் கையை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார்கள். கடந்த 30 ஆண்டுகள் முன்னாடி அறிமுகப்படுத்தி இதை வேளாண்மைக்கும் மருத்துவத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய இதனுடைய மூலப்பொருள் வந்து கராஜினின். இந்த பொருளை இந்திய அளவில் வளர்க்கப்பட்டு காப்புரிமை அவர் செய்து இந்த காப்புரிமை செய்ததை அவர்கள் வந்து தனியார்களுக்கு கொடுக்கப்பட்டு சில தனியார் நிறுவனங்களும் வளர்த்து அதிலிருந்து உணவுக்கும் விவசாயத்துக்கும் பயன்படுத்தி வருகிறது.
1: ஓகே சார், இந்த கடல் தாவரங்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். விவசாயத்திற்கு இந்த கடல் தாவரங்களை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியும் நேர்களே உங்களுக்கும் வந்து இந்த விவசாயத்தில் கடல் தாவரங்களை வந்து ஒரு இயற்கை இடுபொருளாக பயன்படுத்துறது எப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்தால் நம்மளோட பண்பலை எண்களான 0-4-3-6-8 இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த எண்களில் ஒரு எண்களுக்கு அழைத்து உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். சிறு விளம்பரம் இடைவேளைக்கு பிறகு தொடர்வோம் சார்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மெழினிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பேண்டா.

0: உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் ரசாயன உரங்களை குறைச்சி பூச்சி நோய் மருந்துகளை தவிர்க்கிறதுல கடல் தாவரத்தோட பங்கு என்ன அப்படிங்கிறத குறித்து கும்பகோணம் வேளாண்மை சார்ந்த நிறுவன வல்லுநர் எம் மோகன் அவங்க தான் வந்து நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை கடல் தாவரங்கள் பற்றி பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நேர்களே. சார், இப்போ வந்து புதுசாக விவசாயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ரசாயன உரங்கள் எதுவுமே பயன்படுத்தாமல் இந்த கடல் தாவரங்களை மட்டும் முழுக்க முழுக்க பயன்படுத்தி விவசாயம் பண்ண முடியுமா?
1: அதாவது கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆர்கானிக் மட்டும் பயன்படுத்தி விவசாயம் வந்தாங்க. அன்னைக்கு மண் வளம் இருந்துச்சு. மண்ணை வளர்க்கும் போது பயிருக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்கள் இறஞ்சிருந்தது. கடந்த குறிப்பாக 30 ஆண்டு காலமாக ரசாயன உரங்கள் மட்டும் பயன்படுத்தி மண் வளம் என்பது மிக குறைந்து விட்டது. 70% மண் வளம் குறைஞ்சதாக ICAR நிறுவனம் மத்திய அரசு கூறுகிறது. இந்த நிலையில் பொதுவாக குப்பை சத்து என்பது ஆர்கானிக் அங்கக உரம் வந்து 1% கூடுவதற்கு 600 டன் குப்பை பயன்படுத்தினால் மட்டுமே 1% கூடும். அப்போது 5% குப்பை சத்து இருந்த நிலத்தில் இன்றைக்கு 1 அல்லது 2% இருக்கும்போது உடனடியாக ஊட்டச்சத்துக்களை ரசாயன உரம் மூலம் கொடுக்கவது நிறுத்திவிட்டு உடனடியாக ஆர்கானிக்கு மட்டும் செல்வது உடனடியாக விளைச்சலை குறைக்கும் என்பதால் ஒரு சிறிது காலத்துக்கு 2 அல்லது 3 ஆண்டு காலத்துக்கு ரசாயனத்தை பாதியாக குறைத்து அத்துடன் ஆர்கானிக்கு இடால்கை இணைத்து சென்றால் அங்கு மகசூல் கூடும் நிலை உருவாகும். ஒன்று, முக்கியமாக ஆர்கானிக்கையும் ரசாயனமும் பயன்படுத்தும் போது இந்த நிலங்களில் மண்ணில் நுண்ணீர் பெருகி பயிர்களுக்கு ஊட்டச்சத்து கொடுப்பதுடன் அங்கு முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது, பூச்சி தாக்கல் குறைகிறது. எப்படி ரெட்டால்கையும் ரசாயன உரம் படுத்தும் போது ரெட்டால்கை பயன்படுத்தினால் பூச்சி தாக்கல் குறைகிறது, நோய் தாக்கல் குறைகிறது என்ற விவரங்கள் சொல்ல வேண்டுமென்றால் பொதுவாக நோய் என்பது இல்லை. மனிதர்களாக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும் பயிலாகட்டும் நோய் என்பது இல்லை. எல்லா அனைத்துக்குமே ஒரு சத்து குறைபாடு முதல் உருவாகி அதன் மூலமாக அது நோயாக மாறுகிறது. அதிக அளவில் சில நோய்கள் மட்டும்தான் காலநிலைக்கு காரணம் ஆகிறது. அந்த அளவிலேயே சத்து குறைபாடு நீங்கிவிட்டால் அங்கு நோய் வர்றதுக்கு வேலை இல்லை. அப்போ விவசாயிகள் வந்து நோய் மருந்து என்று வாங்கும் நிலை தேவையில்லை. ஒன்று, ரெண்டாவது வந்து அங்கே பயிரில் எதிர்ப்பு சக்தி வந்து விட்டதால் பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக குறையும். அதில் 2 விதம், 1 விதம் எந்த பயிராக இருக்கட்டும் அந்த பயிரிலேயே சிலிக்கான் கண்ணாடி சத்து அதிகமாக இருந்தால் உருவாகக்கூடிய சிறிய புழுக்கள் அதை சுரண்டி சாப்பிடுவதில் அதற்கு சிரமம் அதிகரிக்கும். அப்படியே அது உன்றாலும் அது செரிமான கோளாறு வரும், அதற்கு மேலே வளர்ச்சி பாதிக்கும், அதற்கு மேலே மறுபடியும் மலடாகிடும். இந்த சூழ்நிலையில் பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக குறையும். ரெண்டாவது வந்து ரெட்டால்கை என்பது ஒரு தாவரம், குறிப்பாக அதிக பயிர்களில் 1 பயிர்களுக்கு வரும் பூச்சிகள் அதிக அளவில் மற்ற பயிர்களை உண்ணாது. இப்போ இந்த ரெட்டால்கை என்பதை நம் தாவரத்தில் மண்ணில் இட்டாலோ இல்லை பயிரில் தெளித்தாலோ அது இந்த பயிரில் இந்த ரெட்டால்கையுடைய வாசனை ருசி இரண்டும் அங்கு ஊடுருவிப்பாகி அந்த புழுக்களுக்கு விரும்பத்தக்காத நிலை, வாசனை பிடிக்காத நிலையும் ருசியில்லாத நிலையும் ஆகிடும். இந்த 3 காரணத்தினால் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் கண்டிப்பாக குறையும் என்பதை கூறுகின்றோம்.
0: ஓகே சார், இப்போ வந்து இந்த பூச்சி நோய் தாக்குதலை பற்றி நானும் கேள்வியாக கேட்கணும்னு இருந்தேன், நீங்கள் அந்த வரிசையாக சொல்லிட்டீங்க. நேயர்கள் இணைப்பில் வராங்க, பேசிடலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
2: இனிய மதிய வணக்கம் சாருக்கும் உங்களுக்கும். இனிய மதிய வணக்கம் சொல்வது ராஜேந்திரன் மணக்குடி.
0: உங்க கேள்வி கேளுங்க
2: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
2: சார், ஆதி காலத்தில் நாங்கள் வந்து இயற்கை உரங்கள் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு புரட்சி வந்த பிறகு நம்ம வந்து செயற்கை உரங்களை போட்டு இப்ப நீங்க புதுசா கடல் தாவரங்கள்ல இருந்து ஒண்ணு கொண்டு வரலாம்னு சொல்றீங்க. அது சீனாவில பண்றாங்க, இந்தோனேஷியாவில பண்றாங்க. இப்ப இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம டெல்டா மாவட்டத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து புது கருத்தா இருக்கு. இப்ப இன்றைய காலகட்டங்களை பாத்தீங்கன்னா விவசாயம் மிக கடுமையான ஒரு சூழ்நிலையில தான் நீங்க இருக்கிறோம். எப்படி சாகுபடி பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியல, உழுது போட்டிருக்கோம் அதோட இருக்கு. இந்த கடல் தாவரங்கள் வந்து என்ன சார் பாசி வேற என்ன வகைகள் இருக்கு சார், இந்த வகைகளை எந்த அளவுல நாங்க பயன்படுத்தணும், அதுவும் இயற்கை உரத்தோட கலந்து பண்ணணுமா, இல்ல செயற்கை உரம் எந்த அளவுக்கு கணக்கு இது எங்கெங்க கிடைக்கும்?

0: இது எங்கெங்க கிடைக்குது, எப்படி நாங்க யூஸ் பண்ணணும், அது வந்து வாங்கிட்டு வந்து அது எந்த அளவுக்கு எந்த அளவோட அதை மிக்ஸ் பண்ணோம்னா அது எந்த அளவுக்கு எங்களுக்கு ஈடு. நீ சொல்றது வந்து பூச்சி அதிக உற்பத்தி கிடைக்குங்கிறீங்க, பூச்சி இருக்காதுங்கிறீங்க, அதுதான் முதல் களை இருக்க
1: விரிவா பேச வேண்டியது எல்லாத்தையும் ஒரே காலரே கேள்வியா கேட்டு போயிட்டாங்க. என்னன்னா இப்போயும் நம்ம எல்லாருமே வந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம், அப்படி ரசாயன உரங்களை பயன்படுத்திட்டு போது இந்த கடல் தாவரங்களுக்கு எப்படி வந்து பழகிறது என எங்களுக்கு புதுசு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கடல் தாவர இடுபொருட்களை எப்படி பயன்படுத்துறது, முழுக்க வந்து ரசாயன உரங்களை நிறுத்திட்டு பயன்படுத்தணுமா இல்ல கடல் தாவரங்கள்ல இது ரெண்டையும் கலந்து பயன்படுத்தணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு விளக்கம் சொல்லுங்க சார். அடுத்தடுத்த கேள்விகளுக்கு
2: பொதுவாக ஊட்டச்சத்து என்பது குறிப்பாக 22 மேல் தேவை என்றால் கூட இப்ப 16 சத்துகள் நடைமுறையில் உள்ளது. ஆனால் 90% விவசாயிகள் 16 சத்துக்கள் இடுவதில்லை. என்பிகே, நுண்ணூட்ட உரம், சிஎம்எஸ் இந்த மாதிரி போன்ற பதத்தை இடுவதில்லை. அப்போது என்னவென்றால் நிறைய இடங்களில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் அதிகம் வந்துவிட்டது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து சில ரசாயன உரங்களை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக டிஏபி மணிசத்துகளும் தலைசத்து யூரியாவும் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தி அதனால் மண்ணில் இந்த மைக்ரோப்ஸ் ஆர்கானிக் கண்டென்ட்கள் இல்லாத காரணத்தினால் அந்த நுண்ணீர் வாழ்வதற்கு அங்கே உணவு இல்லாத காரணத்தினால் இப்போ குறிப்பாக பாஸ்பரஸ் என்றால் பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர் வந்து பரிமாற்றம் செய்து கொடுத்தால் மட்டும்தான் அந்த பயிருக்கு எடுத்து கொடுக்கணும். இந்த பரிமாற்றம் நடப்படாமல் அங்கே வந்து பாசி உருவாகி பாசி படலம் படர்ந்து கேஸ் ஃபார்ம் ஆகி மண்ணிறுக்கம் வந்து மண்ணில் யூரியா அதிகம் பயன்படுத்தும் போது அமிலத்தன்மை வந்து இன்றைக்கி இந்த கூடிய வெப்பத்தில் வந்து பல வகையில் பயிர்கள் வளர்ந்து கருகுகிறது. இதற்கு வந்து சில பொருட்களை அதிகமாக இட்டது ஒரு காரணமும் பல பொருட்களை இடாத ஒரு காரணமும்
1: சத்து குறைபாடு.
2: எந்த ஒரு சத்தை அதிகமாக விட்டால் சில சத்துக்களை எடுக்க விடாது. அப்படி என்றால் ரசாயன உரத்துடன் ஆர்கானிக்கும் இணைத்து விட்டால் மட்டுமே நுண்ணுயிர் பெருக்கம் உருவாகி மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் காற்றில் உள்ள சத்துக்களையும் ரசாயன உரங்களையும் பரிமாற்றம் செய்து கொடுத்தால் மட்டுமே நன்மை பெருக்கும். அதனால் ரசாயன உரங்களை எப்போதும் போல முழுமையாக பயன்படுத்திவிட்டு ஆர்கானிக் செலுத்தினால் ஆர்கானிக் வேலை செய்யாது. அப்படி என்றால் தற்போது நடைமுறையில் உள்ள விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்களை பாதியாக குறைத்து ஆர்கானிக் ரெட்டால்க்கு தாவரத்தை இணைத்தால் மட்டுமே அங்கே பயன் தரும். விவசாய ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டு சொன்னார்கள், இது புதிதாக இருக்கின்றார்கள், கடந்த 20 ஆண்டு காலமாக மத்திய அரசு அனுமதி வழங்கி
1: தமிழகத்திலேயே புதுசு அப்படின்னு
2: சொல்ல டெல்டா மாவட்டத்திலேயே வந்து தூத்துக்குடி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டங்களிலேயே வந்து கடந்த 25 ஆண்டுகளாக சாகுபடி செய்து விளைவிக்கப்படுது. ஆனால் இந்த சாகுபடி செய்து விளைவிக்கக்கூடிய இந்த ரெட்டால்க்கு விவசாயத்துக்கு ஒரு சிறிது அளவிலேயே பயன்படுகிறது, அதிக அளவிலே அதை வேறு பயன்பாட்டுக்கு எடுத்து செல்கிறார்கள். விவசாயிகள் பயன்பாடு வந்து விவசாயிகள் தேவை என்றதை அறிந்து இதை பயன்படுத்த துவங்கிவிட்டால் தமிழகத்திலே உள்ள 1.5 கோடி நிலங்களுக்கு நமது தமிழகத்திலே விளைய வைத்து அத்தனை நிலங்களுக்கும் வழங்கக்கூடிய நிலையிலே இங்கு நிலங்கள் கடல் அமைந்து இருக்கின்றது என்பதை தெரிவித்துக்
1: கொள்கின்றேன். இப்போ வந்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க ரசாயன உரத்தை பாதியாக குறைச்சிட்டு ரெட்டால்க்கு அந்த இயற்கை இடுபொருட்களை பாதியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட அளவு இருக்கா சார், இவ்வளோ பயன்படுத்தணும், இவ்வளோ நிலத்துக்கு இவ்வளோ ரசாயன உரம் பயன்படுத்தினா இவ்வளோ இயற்கை இடுபொருள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி?
2: அதாவது பொதுவாக யூரியா நைட்ரஜன் அறிமுகம் செய்யும் போது ஒரு ஏக்கருக்கு வந்து 13 கிலோ என்ற அறிமுகப்படுத்தினார்கள். இதை பயிர்கள் வந்து அங்கே வந்து சத்து குறைபாட்டுகள் பயிர் வளர்ச்சி இல்லாத காரணத்தின் போது யூரியாவை மட்டுமே அதிகம் பயன்படுத்தி வளர்ச்சியை மட்டும் உருவாக்கி மகசூல் குறை நடைய உழுந்துகிறது குறைஞ்சி விட்டது. பொதுவாக கடந்த 25 ஆண்டுகள் முன்னாடி ஜப்பானில் ஒரு ஆராய்ச்சி 5 ஆண்டு நடைபெற்றது. அதிலே 100 கிலோ தலைசத்து இட்டால் 11 கிலோ மட்டுமே பயிர் எடுத்துக்கொள்ள கூறுகிறது. அந்த வகையில் நாங்கள் கண்டறிந்த ஒரு ஆராய்ச்சியிலும் ஆராய்ச்சி நிலையங்களை கேட்டறிந்ததையும் கணக்கிட்டால் ஒரு ஏக்கருக்கு டிஏபி என்றால் 1.5 மூட்டை அளவும், ஏனென்றால் அதில் வந்து 46% மணிசத்து இருக்கின்றது, காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர் என்றால் 20% மணிசத்து இருக்கின்றது. அப்படி காம்ப்ளெக்ஸ் இட்டால் 1 மூட்டை அளவிலும் டிஏபி விட்டால் 1.5 மூட்டை அளவிலும் இட வேண்டும். நம்பர் 1, அடிவரத்தை நடவுக்கு முன் அடியில் தான் இட வேண்டும். பெரும்பாலான விவசாய மக்கள் நட்ட பாய்ஞ்சானால் இடுகிறார்கள், வேர் கீழ் நோக்கி செல்வதால் கண்டிப்பாக

0: அடிவரத்தை அடியில் செல்வது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த அடிவரத்த மணிசத்தை நிறைய இடங்களில் இருமுறை மூன்று முறை வரை பயன்படுத்துகிறார்கள். அதுவும் தவறானது. மண்ணில் வந்து அதுவுமே பாசியாக மாறுகிறது. மூன்று வந்து யூரியாவை ஒரு முறைக்கு 25 கிலோவுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. அதே போல இருமுறை மொத்தத்தில் 50 கிலோ மேலே பயன்படுத்தக்கூடாது. இவர்கள் 45 நாள் 60 நாள் வரை 3 முறை வரை 3 மூட்டை வரை பயன்படுத்துகிறார்கள். இதனால் விளைச்சல் பெருகாமல் வளர்ச்சியை அதிகரிக்கிறது. பூச்சி வருவதற்கு மிக மிக முக்கிய காரணம், எந்த ஒரு தாவரத்திலையும் நைட்ரஜன் அதிகமாக பயன்படுத்தும் போது அந்த செடி வளவளப்பாக ஆகிறது. அப்போ உருவாகக்கூடிய புழுக்கள் ஈஸியாக ஓட்டைப்பட்டு உள்ளே செல்வதற்கோ இல்லை அந்த தோகையை கடித்து சாப்பிட்றதுக்கோ அதுக்கு ஏதுவாக அமைந்து விடுகிறது. அதனால் எப்போது யூரியாவை குறைக்கின்றோமோ அப்போது பூச்சி நோய் தாக்குதல் மிக குறைவாக இருக்கும். ஒன்று, எப்போது ஆர்கானிக்கையும் ரசாயனத்தையும் இணைத்திடுகிறார்களோ அப்போது ஊட்டச்சத்துகளும் நுண்ணீரோட பெருக்கமும் ஆகி விளைச்சலை பெருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியும் உருவாகி எல்லாம் அமையும் என்பது எனக்கு கருத்து.
1: ரெண்டையும் கலந்து பயன்படுத்துறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம். வணக்கம், பேசுறது யாருங்க?
2: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
1: உங்க சந்தேகத்தை கேளுங்க.
2: இப்ப இந்த மாவு பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? ஏன்னா இந்த செடியில எல்லாம் ஃபுல்லா மாவு பூச்சியா இருக்கு, கத்திரிக்காய் செடியிலயும் ஒரே மாவா இருக்கு. அதை வந்து கட்டுப்படுத்துறது சொல்லுங்க.
1: சரி, ஓகே சார்,
2: ரேடியோல கேட்டுக்கிறேன். மாடி தோட்டம் தான் வளர்க்கறேன்.
1: மாடி தோட்டத்துல மாவு பூச்சியை கட்டுப்படுத்த என்ன பண்ணணும்னு கேட்டுக்கீங்க. உங்க பதில ரேடியோல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார். நன்றி.
2: நன்றிமா.
1: சொல்லுங்க சார்.
0: பொதுவாக இந்த மாவு பூச்சி என்பது பருத்தி செம்பருத்தி சில பயிர்களை தாக்கம் அதிகமாக வருகின்றது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து மண்ணிலேயே ஊட்டச்சத்து குறைபாடு உருவாகி வெப்பம் அதிகமாகி நீர் சத்து வெளியேறும்போது அந்த இலைகளில் அமோனியா ஃபார்ம் ஆகி அந்த அமோனியாவுடைய ருசிக்கு அதிகமாக மாவுச்சத்து மாவு பூச்சிகள் அங்கே உருவாகிறது. இதுக்கு ஊட்டச்சத்தை சரி செய்தால் மட்டுமே நிவாரணம் கிடைக்கும், மருந்து மட்டும் அது நிவாரணம் அல்ல.
1: இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கேட்கறாங்க சார். ஊட்டச்சத்தை சரி பண்ணணும்
0: மாவு தற்காலிகமாக வேப்பெண்ணெயை பயன்படுத்தலாம். மாவு பூச்சியை கொள்ளக்கூடிய நிறைய தனியார் நிறுவனங்களில் மருந்துகள் உள்ளது. அதை தற்காலிகம் பயன்படுத்திவிட்டு தொடர்ந்து ஊட்டச்சத்தை அவர் சரி செய்தால் மட்டுமே இதுக்கு நிவாரணம் கிடைக்கும். வெப்பம் ஒரு காரணம், இந்த இன்னைக்கு தண்ணீர் வந்து பற்றாக்குறை இருக்கின்றது, அது ஒரு காரணமாக அமைகிறது. நீரை பொறுத்தளவில் குறைவாக பயன்படுத்தினாலும் அங்கே பயிர்களுக்கு பல பாதிப்புகள் வரும்.
1: அதிகமாக
0: பயன்படுத்தினாலும் அதை விட கூடுதலாக பாதிப்பு வரும்.
1: ஓகே சார். இப்போ அடுத்த நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
3: வணக்கம் அலம்பார் ராமன். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். உங்க கேள்வி கேளுங்க
3: சார்.
1: தெரியப்படுத்த முடியுமான்னு தெரியல, பட் மத்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார். நன்றி. சார், இப்போது இவங்க கேட்டது தான் எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். இப்போ நெல் வாழை தென்னையெல்லாம் இருக்குது அப்படின்னா எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தலாமா, இல்லை இந்த பயிர்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார்?
0: பொதுவாக அங்கக பொருள் அப்படின்றால் எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இந்த கடல் தாவரம் ஒரு அங்கக உரம். அப்படி என்றால் இது வந்து அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். ஒன்று, எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார்கள்.
1: அதான், அது இப்போ இந்த ஸ்டேஜில் பயிர் வளர்க்குறதுல எந்த ஸ்டேஜில் இதை பயன்படுத்தணும், நாற்று நடுறதுக்கு முன்னாடியா இல்லை எந்த ஸ்டேஜ்ன்னு கேட்டிருந்தாங்க சார்.
0: நடவு செய்வதற்கு முன்பு பயன்படுத்துவது சரி. ரசாயன உரங்களையும் ஆர்கானிக் உரங்களையும் நுண்ணூட்ட உரங்களையும் இணைத்து நடவு செய்து அன்றே பயன்படுத்துதல் சரியான முறையாகும்.
1: சரியான முறையாக இருக்கும்.
0: அது மட்டும் இல்லாமல் பயிர் வளர்ச்சி பருவத்தில் 3 கட்டமாக இருக்கிறது. ஒரு பயிர்கள் அது வாழ்வதற்கு தேவையான சத்தை 3 பங்கு வயதில் 2 பங்கு சத்துக்களை எடுத்துக்கொள்ளும். அப்படி என்றால் எந்த அளவுக்கு வந்து முன்பே பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பயிர் பலனளிக்கும். அந்த வகையில் வந்து நடவுக்கு முன் பயன்படுத்த வேண்டும். கட்டாயமாக இன்று மண் வீக் அதாவது தரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் 2 முறை ஆர்கானிக் வடிவில் போலியோ ஸ்ப்ரே பயன்படுத்த வேண்டும். இந்த வெப்பத்தை காரணத்தை கலந்து கொண்டும் ஊட்டச்சத்து குறைபாடு என்ற காரணத்தினாலும் கட்டாயமாக 2 முறை ஆர்கானிக் வடிவில் போலியோ ஸ்ப்ரே பயன்படுத்த

0: ஏன் ஆர்கானிக் வடிவில் பயன்படுத்தும்னு கேட்டால், ரசாயனமாக பயன்படுத்தும் போது பயிர்கள் 20-30% தான் அது அப்சர்வேஷன் பண்ணும். இதே ஆர்கானிக் வடிவில் பயன்படுத்தினால் 80% பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளும். அந்த காரணத்தினால் ஆர்கானிக் வடிவில் முறையான சத்துக்கள் உள்ள இந்த தாவரத்தை போலியஸ்பர் இரு முறையும் சாயலில் ஒரு முறையும் பயன்படுத்தலாம். இது தனியார் கடைகளில் குருணை வடிவிலும் ஜெல் வடிவிலும் கிடைப்பதாக அறிந்தேன்.
1: ஓகே சார், நீங்களே சொல்லிட்டீங்க எல்லா எங்கெங்கே கிடைக்குதுன்னு. பரவலாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாமா சார்? எல்லா இடத்துலையும் கிடைக்குதா இல்லை ரொம்ப ரேராக தான் கிடைக்குதா இந்த கடல் தாவரங்களோட இயற்கை இடுபொருள்?
0: இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஒரு 40% தனியார் கடைகளில் கிடைக்கிறதா அறிந்தேன்.
1: ஓகே,
0: விவசாயிகள் இதை அறிந்து இதை நிறைய இடத்தில் கேட்க ஆரம்பித்தால் அத்தனை இடத்திலும்
1: வாய்ப்பு
0: இருக்கின்ற.
1: ஓகே சார், அடுத்த நேர்ல பேசலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3. காரைக்கால் பண்பலை 100.3.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தென்பிடாயில இருந்து ஆனந்தன் பேசுறேன்.
1: பேசுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க.
2: முன்னெல்லாம் சார் இந்த கடல் பாசிங்கிறது ஒரு இது எங்க ஏரியாவில நிறைய கிடைச்சிது, எல்லா உரக்கடையிலும் வச்சிருந்தாங்க. அது அது இப்ப வர வர குறைஞ்சிட்டு சார், அது விவசாயிகள் அந்த அளவுக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன சார் காரணம்?
1: சரி, ஓகேங்க, உங்க கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க, நீங்க எஃப்எம்ல கேட்டுக்கோங்க. நன்றி. முன்னாடியே இந்த கடல் பாசி நிறைய இருந்தது, இப்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பேசுற கடல் தாவரங்களும் இவங்க பேசுற கடல் பாசியும் ஒண்ணுதானா சார்?
0: கடல் வந்து கலை, கடல்னா சி, சி வீடுன்னு
1: சொல்லுவாங்க.
0: சீனா கடல், வீடுனா கலை. அப்படி என்றால் கடலிலே விளையக்கூடிய கலைகளை எடுத்து வந்து சில நிறுவனங்கள் அதை கடல் பாசி உரம் என்று தயாரித்து விற்கிறார்கள்.
1: இப்பவும் வித்துட்டிருக்காங்க,
0: நிறைய விற்கப்படுகிறது. அது தவறு என்று சொல்ல முடியாது. அதில் என்ன சத்து இருக்கின்றதோ அந்த அளவில் இருக்கும்.
1: எந்த தாவரத்துக்கு அது எந்த பயிருக்கு அது தேவையோ அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம்.
0: அந்த அதுமாரி விளையக்கூடிய ப்ரௌன் ஆல்கே சொல்லுவாங்க, அதில் உள்ள கண்டென்ட் வந்து கராஜ் இது அந்த பொருளாக இருக்க வேண்டும். இப்போ வந்து இந்த ரெட் ஆல்கே என்பது வந்து இது தனி கேரக்டர் உள்ளது. இப்போ கூட மத்திய அரசு வெளியிட்டு தான் ஒரு சோதி சொல்கிறாங்க, அதிலே 18,000 ppm பொட்டாசியம் குளோரைடு இருப்பதாக. இன்று பொட்டாஸ் விலை அதிகமாக இருப்பது காரணத்தினாலும், பொட்டாஸ் இறக்குமதி பண்ணுறதில் சிரமம் இருக்கின்றனாலும், ரெட் ஆல்கே அதிகமாக பயன்படுத்தக்கூட வேண்டும் என்று மத்திய அரசு கூட இப்போ சர்க்குலர் விட்டுருக்கிறது உங்களுக்குங்க. அந்த வகையில் இந்த ரெட் ஆல்கே தான் மிக சிறந்தது. மற்றவை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. அதிக அளவில் சத்துக்களும் அதில் மண்ணை இழக்கக்கூடிய பாலிசாக்ரேடு போன்ற எல்லா உள்ள 100+ சத்து உள்ள அடங்கிய இந்த பொருளாகும். அதனால் விவசாய மக்கள் எங்கு வாங்கினாலும் யாரிடம் வாங்கினாலும் ரெட் ஆல்கே என்று கேட்டு வாங்கினால் அவருக்கு மிக பயனளிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ஓகே சார், தொடர்ந்து விளம்பரத்திற்கு பிறகு நிறைய பேசுவோம் சார்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPNI ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
8: தங்க நகைகளின் கலைக்கூடம்
9: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அன்கோ.
10: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
11: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும்

0: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை காலை 7:55 டிஎல்ஆர் ருக்மிணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நாகப்பட்டினம் பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
2: கொல்லை ருக்மிணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சல் அமுது.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சக்கரை பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் நலம் தரும் நல்லுணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர்.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
8: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் உழவை போற்றுவோம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரசாயன உரங்களை குறைத்திட, பூச்சி நோய் மருந்துகளை தவிர்த்திட கடல் தாவரத்தோட பங்கு பற்றி கும்பகோணம் வேளாண்மை சார்ந்த நிறுவன வல்லுநர் எம் மோகன் அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார், இன்னொரு நேயர் இணைப்பில் வராங்க, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
9: அம்மா வணக்கம். அம்மா மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஆ பேசுங்க. உங்க சந்தேகம் கேளுங்க.
9: எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த கடல் தாவரங்களை பயன்படுத்தி நம்ம பொதுவாக அந்த நெல் ரகங்கள் அப்புறமா அந்த காய்கறி ரகங்கள் அப்படிங்கறதுல இந்த மகசூல் அப்படிங்கறது அதிகம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கறது இருக்குமா? குறிப்பிட்டு எல்லா வகையான பயிர்களுக்கும் இந்த கடல் தாவரங்களை பயன்படுத்தி நம்ம விளைவிச்சோம்னா அதற்கு ஆனா அந்த விளைச்சல் அப்படிங்கறதும் சிறப்பா இருக்குமா, அல்லது குறிப்பிட்ட இந்த ரகங்கள் மாத்திரம்தான் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு இருக்கா? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா
1: கேள்வி கேட்டுறேன். கடல் தாவரங்கள் மட்டும் பயன்படுத்துறத பத்தி கேக்குறீங்களா, இல்ல ஏன்னா ஏற்கனவே சார் என்ன சொன்னாங்கன்னா ரசாயன உரங்களையும் கலந்துதான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கேள்வி
9: ரெண்டும் கலந்து பண்றத விட கடல் தாவரங்களை வெறும் பயிர் வகைகளுக்கு யூஸ் பண்ண முடியுமா,
1: பண்ண முடியுமாங்கறது அவங்க கேள்வி.
9: அதுல ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கறது
1: உங்க கேள்வி. கேட்டிருக்காங்க, பதில் சொல்லுவாங்க. எஃப்எம்ல கேட்டுக்கோங்க. நன்றி. அதுதான் சார் முன்னாடியே நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, கடல் தாவரங்களை மட்டும் பயன்படுத்த முடியுமா, இயற்கை இடுபொருளாக பயன்படுத்தினா அதோட விளைச்சல் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
10: பொதுவாக ஒரு மனிதரை நீ எந்த மனிதர்கள் ஆப்பிள் சாப்பிடலாம், எந்த மனிதர்கள் கீரை சாப்பிடலாம் என்று கேட்டால் அப்படி ஒன்றுமில்லை, எல்லா மனிதர்களுக்கும் இது பொருந்தும். அதுபோல் இது ஒரு கீரை வகை சார்ந்தது. அப்படி என்றால் அனைத்து பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். ஒன்று அம்மையார் கேள்வி கேட்ட கேள்வி என்னென்றால், இது என்னென்ன பயிருக்கு பயன்படுத்தலாம்னு சொல்கிறார்கள். எல்லா பயிருக்கும் பயன்படுத்தலாம். ஆர்கானிக் கடல் தாவரத்தை மட்டும் பயன்படுத்தி சாகுபடி செய்ய முடியுமா என்ற அடுத்த கேள்வி. இந்த கேள்வி வந்து மண்ணிலேயே மாதம் ஒரு முறை பயன்படுத்தினால், இலைவழி மூலியமாக 15 நாளைக்கு ஒரு முறை தெளிப்பு செய்தால் கட்டாயமாக இந்த கடல் தாவரத்தை வச்சு கண்டிப்பாக சாகுபடி ரசாயனம் பயன்படுத்துவதை விட கூடுதலாக மகசூல் எடுக்க முடியும். அது போன்ற ஆர்கானிக் பயன்படுத்தும் போது அவர்களுக்கு பூச்சி மருந்து நோய் மருந்து என்பது தேவையில்லை என்பதை நான் கூறுகின்றேன்.
1: மகசூல் அதிகமாக தான் இருக்கும்னு சொல்றீங்க.
10: அவனை தொடர்ந்து பயன்படுத்தணும், ஒரு முறை பயன்படுத்தி விட்டு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து மண்ணில் 3 முறையும் தெளிப்பான் மூலியமாக 3 முறையும் பயன்படுத்தினால் கட்டாயமாக மகசூல் கூடும்.
1: ஓகே சார். இந்த நோய் மற்றும் அந்த பூச்சி தாக்குதல் இருக்கு இல்லையா சார், இதை கட்டுப்படுத்துறதுக்குமே இதை இயற்கை இடுபொருளாக இந்த கடல் தாவரங்களை மட்டுமே பயன்படுத்தலாமா சார்?
10: அதாவது ஒரு பயிரிலே நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டால் நோய் இல்லை. அந்த பயிரிலே வந்து சிலிக்கான் சத்து கூடிவிட்டால் அங்கு பூச்சி தாக்குதல் இல்லை. அதனால் இயற்கை உரம் ரிடால்கை பயன்படுத்தும் போது பூச்சி நோய் வந்து 100% வராது என்று கூற முடியாது, ஆனால் 75% வர வாய்ப்பு இல்லை. அதற்கு காரணம் அங்கே இம்யூனிட்டி பவர் கூடுவதனால் அது காரணமாகிறது.
1: ஓகே சார். அடுத்த நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
11: வணக்கம்.
1: பேசுறது யாருங்க?
11: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர்மா. நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?

0: கேள்வி கேளுங்க.
1: ஐயா நல்லா இருக்காங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க கேள்வி கேளுங்க ஐயா.
1: ஆமா சரிம்மா. இதுமா இந்த பாசிங்கிறதுமா எங்கம்மா கிடைக்குது? பொட்டாசி, டிஎஸ்பி, என்ன யூரியா எல்லாமே கிடைக்குது. பாசி உரம் எங்க வாங்கி எங்கம்மா கிடைக்குது? ஐயா கிட்ட கொஞ்சம் தெளிவா கேட்டு சொல்லுமா. அது பாசி போட அது கிடைக்கல, ஆனா போடுறதுனால என்னம்மா நன்மை? அதையும் ஐயா கிட்ட கேட்டு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, நான் ரேடியோல கேட்டுக்கிறேம்மா.
0: ஓகே சார், நன்றி. இவ்வளோ நேரம் பேசணும், ஆனாலும் வந்து இது எங்கே கிடைக்கிது, இது போடுறதுனால என்ன நன்மைன்னு கேட்டிருக்காங்க. மேபி அவங்க நம்ம பேசினதை இது வரைக்கும் கேட்கலையா இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் சார், எங்கே கிடைக்கிதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. தனியார் நிறுவனங்களில் 40% வந்து இது கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்ன நன்மைகள்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக, இன்னொரு தடவை சொல்லிவிடுங்க சார்.
2: நன்மை என்பது சொல் கூறும்போது மண்ணிற்கு உயிர் உண்டு. அந்த உயிருள்ள மண்ணில் மகசூல் பயிர் சாப்பிடு செய்ய முடியும். அப்போ அந்த உயிர் என்றால் அதுக்கு காற்று வேண்டும், உணவு வேண்டும், தண்ணீர் வேண்டும். அந்த வகையில் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து ரசாயனங்களை உண்ணாது. அப்படி என்றால் இந்த நுண்ணுயிர் வாழ்வதற்கு இந்த ரெட்டையாளுக்கை பயன்படுத்தினால் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகம் உண்டாகும். அந்த நுண்ணுயிர் வந்து ஒரு குறுகிய நேரத்தில் பிறந்திருந்துவிடும். அந்த நுண்ணுயிர் பெருக்கம் நிறைய கோடிக்கணக்கு உருவாவதே மண்ணிற்கு ஒரு சிறந்த ஆர்கானிக் உரமாகவும் அமைகிறது. அதனால் இந்த மண்ணில் இடுவதால் மண் கட்டமைப்பு நுண்ணுயிர் பெருக்கமாகி மண் கட்டமைப்பு உருவாகிறது. மண் கட்டமைப்பு உருவாகும் போது காற்று, நீர், நம்ம இடுகின்ற சத்துக்கள் அத்தனையும் அங்கு கிடைக்கின்றது. அடுத்தபடியாக இந்த நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் உள்ள சத்துக்களையும் காற்றில் உள்ள சத்துக்களையும் இடுகின்ற சாகுபடி பரிமாற்றம் செய்து கொடுக்கிறது. இந்த மூன்று வகை காரணத்தினால் அங்கு வந்து சாகுபடி சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஊட்டச்சத்து என்பது நுண்ணுயிர்கள் இல்லாவிட்டால் பல சத்துக்கள் பரிமாற்றம் செய்யாமல் அங்கே வந்து மண்ணிலே தீமையை விளைவிக்கின்றது. அதனால் விவசாயத்தில் மண்ணில் நுண்ணுயிர் ஒன்றை வளர்த்துவிட்டால் அத்தனைக்கும் அது வந்து துணையாக நிற்கும். மகசூலுக்கும் சரி, பூச்சி நோய் தாக்கதும் சரி, அத்தனைக்கும் அது துணையாக இருக்கும் என்பது கருத்து.
0: ஓகே சார், அவங்களுக்கு அவங்களோட சந்தேகம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த செலவு இருக்கு இல்லையா சார், நம்ம விவசாயத்துலேயே வந்து நம்ம பெருசாக செலவு பண்ணுறது உரத்துக்கு தான் அதிகமாக செலவு பண்ணுவோம். அந்த வந்து நம்ம எடுக்கிறது தான் கஷ்டம் விவசாயம் பண்ணி. ரசாயன உரங்களுக்கு ஆகிற செலவை விட இப்போ இரண்டையும் கலந்து பயன்படுத்தும் போது செலவு எப்படி இருக்கும் சார்?
2: நான் அறிந்தவரை ரசாயன உரங்களை வந்து காம்ப்ளெக்ஸ் டிஏ போன்றவங்களை 2 முறை, சிலர் 3 முறை பயன்படுத்துகிறார்கள். யூரியாவை அதிகமாக 2-3 முறை பயன்படுத்துகிறார்கள். பொட்டாசு வந்து 1 முறை பயன்படுத்துகிறார்கள். அது இப்போது விலை அதிகமாக இருக்கும், அதையும் பயன்படுத்தி குறைஞ்சி விட்டது. அப்போ 3 முறை ரசாயன உரங்களை பயன்படுத்தி அதனால் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதலுக்காக குறைந்தபட்சம் 2-3 முறை பூச்சி மருந்து பயன்படுத்துகிறார்கள். இதுபோல் பயன்படுத்தும் போது அந்த ரசாயன உரங்களுடைய பூச்சி மருந்தினுடைய செலவு வந்து சுமார் ஏக்கருக்கு வந்து 7-10,000 வரை வருகிறது. இந்த ரசாயன உரங்களை பாதியாக குறைத்து இந்த ரெட்டாலுக்கை பயன்படுத்தும் போது இந்த பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் செலவு குறைந்து மொத்தத்தில் இந்த ரசாயன உரத்தை மட்டும் பயன்படுத்துவதை விட இது செலவு வந்து 1 ஏக்கருக்கு 2-3,000 வரை குறையும். 1, கட்டாயமாக மகசூல் வந்து 30-40% கண்டிப்பாக கூட வரும். இதில் வந்து விவசாயிகள் நிறையா சில தவறுகள் நடக்கின்றது. மண் இறுக்கம் வருவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட பெரிய இயந்திரங்களை வைத்து உழுவதும் களைக்கொல்லி பயன்படுத்துவதும் சில காரணங்களால் மண் கெடுகிறது. அதனால் அன்பான வேண்டுகோள், பெரிய இயந்திரங்கள் தலைவர்ந்து உழுவது, சிறிய இயந்திரங்கள் இன்னைக்கு அரசு மானியத்தோடு நிறைய கிடைக்கின்றது, சிறிய இயந்திரங்களை பயன்படுத்தும்னு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் ஏக்கர் களைகள் வந்து இந்த வெப்பத்தாலும் மண் இறுக்கத்தாலும் களை நாளுக்கு நாள் அதிகமாக உருவாகிறது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 100 ரூபாய் வீதத்திலே களைகள் தெளிக்கப்பட்டது. இன்று வந்து 1 ஏக்கருக்கு 2,000 ரூபாய் வரை களை மருந்து வந்துவிட்டது. இதுக்கு காரணம் வந்து 90 வகையான களைகள் பழைய மருந்துகள் கட்டுப்படுதல் சொல்கிறார்கள். அப்படி என்றால் 20 ஏக்கர் நிலம் வைத்திருப்பவர்கள் 1 போகத்துக்கு 40,000 ரூபாய், 2 போகத்துக்கு 80,000 செலவு செய்கிறார்கள். இன்று களை எடுக்கும் எந்திரம் வந்து குறைச்சலில் 30,000 நிறைய நிறுவனங்கள் கொண்டு விட்டது. அதனால் களைக்கொல்லியை பயன்படுத்தி விட்டு களை இயந்திரத்தை பயன்படுத்தினால் மண் வளமும் கெடாது, மண்ணில் உள்ள அமிலத்தன்மை, பாசி, களைகள் எல்லாமே வந்து மண்ணுக்கு உரமாக மாறிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: ஓகே சார். இப்போ இரண்டையும் கலந்து பயன்படுத்துறதுனாக்கு ஆகிற செலவு வந்து நமக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முழுக்க முழுக்க நம்ம இயற்கை இடுபொருளை மட்டும் பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க, அடிக்கடி தெளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதை மட்டும் பயன்படுத்தும் போது ஆகிற செலவு பற்றி சொல்லுங்கள் சார்.
2: அதாவது ரசாயன உரங்களை வந்து 3 முறை

0: பயன்படுத்தி 3 முறை பூச்சி தாக்குதல் மருந்தில் செலுத்த அடிக்க செலவை விட இந்த ஆர்கானிக் உரங்களை மட்டும் 3 முறை பயன்படுத்தி 3 முறை இலைவேலி தெளிப்பும் போகும்போது செலவு கண்டிப்பாக அதை விட வந்து 20% குறைவாகவே அமையும்.
1: ஓகே சார், நேர் இணைப்பில் வராங்க, பேசிடலாம். வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
2: வணக்கம்மா, அண்டக்குடியிலிருந்து ஜானகிராமன் பேசுறேன்.
1: உங்க ஊர் பேர் மட்டும் இன்னொரு தடவை சொல்லிடுங்க சார்.
2: அண்டக்குடி.
1: ஓகே சார், உங்க கேள்வி கேளுங்க சார்.
2: இந்த நெல்லுக்கு தான் சொல்லிட்டீங்க சார் சொல்றது.
1: என்ன சார்?
2: அதாவது நெல்லு பயிருக்கு தான் சொல்றாங்க இந்த கடல் பாசி. நான் வந்து வாழை விவசாயி, எனக்கு அது எப்படி பயன்படுத்துறதுங்கிற ஒரு விளக்கம் வேணும்
1: சார். ஓகே சார், எஃப்எம்ல கேட்டுக்கோங்க சார். நன்றி.
2: ஓகே ஓகே.
1: நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எல்லா தாவரங்கள் எல்லா இதுக்குமே பயன்படுத்தலாம், எல்லா பயிர்களுக்குமே இதை பயன்படுத்தலாம்னு. குறிப்பாக இவங்க வந்து வாழைக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
0: பொதுவாக நெல் வந்து ஒரு 4-5 மாத பயிர்கள், வாழை வந்து 8-10 மாத பயிர்கள் உங்களுக்கு. அதனால் நீண்டகால பயிர்களுக்கு வந்து நெற்பயிருக்கு இருந்ததை விட 2 மடங்கு பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நெற்பயிரை பொறுத்தவரை ஒரு சாகுபடியில் ஒரு 4 டன் 2.5 டன் நெல் விளையிறதுனால் 4 டன் வைக்கோல் விளைகிறது. அப்போது வந்து நம்ம எடுக்கின்ற உரங்கள் வந்து குறைவாக எடுக்கின்றோம், எடுப்பது கூடுதலாக எடுக்கின்றோம். அதுபோல் வாழை பொறுத்தளவில் வந்து நீண்ட நாள் பயிர் வந்து வாழைக்கு அதிகமாக ஊட்டச்சத்து தேவைப்படுவதால் 3-4 முறை உரம் வைக்கிறார்கள். அதனால் நெல்லுக்கு பயன்படுத்துவதை விட 2 மடங்கு கூடுதலாக வாழை, கரும்பு, மஞ்சள் போன்ற பயிர்களுக்கு பயன்படுத்த வேண்டும்.
1: ஓகே சார், அடுத்த நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம், லைன்ல இருக்கீங்க? ஓகே சார், யாரும் வரல. இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் வந்து நம்ம நிகழ்ச்சியே முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கடல் தாவரத்தை வந்து இடுபொருட்களாக பயன்படுத்தும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் சார்? இப்போ ரசாயன உரங்கள்னால் நம்ம அதை ஒரு பாதுகாப்போடு தான் உரமே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். மாஸ்க் போட்டுக்கணும், கையில் க்ளவுஸ் எல்லாம் அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? இதெல்லாம் பண்ணணும், எந்த விஷயம்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் சார்?
0: கடல் தாவரத்தில் வந்து 0% வந்து பூச்சி நோய் மருந்து அதில் இல்லை, விஷம் இல்லை, முழுக்க முழுக்க ஆர்கானிக். ஆனால் அந்த தாவரத்தை உற்பத்தி செய்து எந்த மாதிரி வகையில் விற்பனைக்கு வருகிறது பார்க்க வேண்டும். சில நிறுவனங்கள் ஜெல் வடிவில் தருகிறார்கள், சில நிறுவனங்கள் அதை பரிமாற்றம் செய்து குருணையாக தருகிறார்கள். அதுபோன்று வந்து தரும்போது இதுக்கு வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. அதனால் 2 ஆண்டுகள் வரை வைத்து வந்து பயன்படுத்தலாம்.
1: ஓகே சார், 2 வருஷம் வரைக்கும் அதை பயன்படுத்தலாம். வேறு ஏதாவது கவனத்தில் வச்சுக்கணுங்கிற மாதிரி இருக்கா சார்?
0: அது மாதிரி ஒன்றும் இல்லை,
1: ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து கேஷுவலாகவே பயன்படுத்திடலாம். ஓகே சார். இப்போது முழுக்க முழுக்க கடற்தாவரங்களை வந்து இடுபொருட்களாக பயன்படுத்தி விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போது நார்மலாக ரசாயன உரங்கள் பயன்படுத்தும் போது எல்லாத்துக்குமே இந்த மண் பரிசோதனையெல்லாம் செய்வோம், பயிர் பரிசோதனை இதெல்லாம் செஞ்சு தான் பண்ணுவோம். இதுக்கும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுமா சார்?
0: பொதுவாக மண் பரிசோதனை செய்வது நல்ல ஒரு விஷயம். ஆனால் மண் பரிசோதனை அதிகமாக செய்வது வந்து NPK மட்டும் செய்கிறார்கள். என்னை பொறுத்தவரை 16 சத்துக்களும் செய்ய வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். ஆனால் மண் பரிசோதனை செய்து எந்த சத்து குறைபாடு இருக்கிறதோ அந்த சத்துக்களை நாம் அதிகமாக இடுவதும், அதிகமுள்ள சத்துக்களை குறைப்பதுமாக இருக்கின்றோம். ஆனால் இந்த ஆர்கானிக் ரெட்டால்களை வந்து பல வகை சத்துக்கள் இருப்பதால் மண் பரிசோதனை என்று தேவைப்படாது. இதுவே அனைத்து சத்துக்களையும் அங்கு பயனளிக்கும்.
1: ஓகே சார்.

ஏன் இந்த கடைத்தாவரத்தை அதிக அளவில் விவசாயிகள் விழிப்புணர்வுடன் அதை வாங்கி பயன்படுத்த கூடாது என்பது என்னுடைய கேள்வி. இதை மத்திய அரசும் மாநில அரசும் இது நிறைய கிடைக்க வாய்ப்பு உள்ள காரணத்தினால் இது மக்களுக்கு இந்த தெளிவுரையை, ஏன்னா மத்திய வேளாண் பல்கலைக்கழகங்களில் நிறைய ஆராய்ச்சி செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். உலக அளவில் ஆயிரக்கணக்கான அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றது. எல்லோரும் கூறுவது இந்த கடல் தாவர இடால்கே வந்து விவசாயத்திற்கு மிக சிறப்பாக ஊட்டச்சத்து அளிக்கிறது.

0: சார், வேற ஏதாவது இந்த கடல் தாவரங்களை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்கா சார்?
1: கடல் தாவரத்தை பற்றி சொல்ல சொன்னாங்க, அது ஒரு நாள் புறம்னு சொன்னாலும் அதுக்கு வந்து எனக்கு கடல் பெரிது.
0: சுருக்கமாக ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள சொல்லிடுங்க சார்.
1: ரைட்டு. கடல் தாவரத்தை பொறுத்தவரை வந்து இன்றைக்கு வந்து மற்ற, அதாவது உணவுக்கும் மற்றவர்களுக்கும் 80% பயன்படுத்துகிறார்கள். நம்ம வந்து இந்த மண்வளம் குறைஞ்ச நேரத்தில் ஆர்கானிக் கிடைக்காத நிலையில்

0: அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றது. எல்லோரும் கூறுவது இந்த கடல் தாவர நெடாழ்கை வந்து விவசாயத்திற்கு மிக சிறப்பாக ஊட்டச்சத்து அளிக்கிறது, பயனளிக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால் விவசாயிகளும் இதை விழிப்புணர்வாக வாங்க பயன்படுத்த ரெடியாக வேண்டும். மத்திய மாநில அரசுகளும் இந்த உண்மை நிலையை உண்மையாக இருந்தால் விவசாயிகளுக்கு நிறைய அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன்.
1: ஓகே சார். ஒரு நேயர் இணைப்பில் வராங்க ஒரு கேள்வியோட. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
2: மேடம், நான் உண்மையில பேசுறேன்.
1: யார் பேசுறீங்க சார்?
2: கோவிந்தராசன்.
1: சரி சார், உங்க கேள்வி கேளுங்க.
2: வந்து கத்திரி காலை வந்து அதிகமா பூச்சடிக்கிறது மேடம், மாவு பூச்சி. ஆனா அது வந்து இப்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அதுக்கு
1: ஓகே சார்.

0: சார், அந்த நேயர் வந்து மாவு பூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம கடல் தாவரங்களை பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா சார்?
1: கடல் தாவரத்தை வந்து ஒரு 10 நாள் இடைவெளியில் 3 முறை பயன்படுத்தினால் கண்டிப்பாக மாவு பூச்சியோடைய பயன்பாடு
0: அதோட தாக்கம்
1: கண்டிப்பாக குறையும்.
0: குறையும். ஓகே சார். அவங்களுக்குமே வந்து இந்த விஷயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதுவரைக்கும் எங்கள் கூட இணைஞ்சு இந்த கடல் தாவரம் அப்படிங்கிறதே எல்லாருக்குமே புதுசான ஒரு விஷயமா இருந்துச்சு. நம்ம நேயர்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய பயனுள்ள கேள்விகளை நம்மள்ட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கடல் தாவரங்களை எப்படி இயற்கை இடுபொருட்களாக பயன்படுத்துறது, இதை எப்படி பயன்படுத்தணும், எவ்வளோ அளவில் பயன்படுத்தணும், எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் பயன்படுத்தணும், இது எங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கு நிகழ்ச்சியில் எங்களுக்கு இன்னும் தெளிவாக ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.
1: மிக்க நன்றி. இந்த ஆல் இண்டியா ரேடியோ நிறுவனத்துக்கும் இந்த விவசாய சமுதாயத்திற்கும் அனைவருக்கும் விவசாயம் வளர்ச்சி அடைய நான் வாழ்த்து கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார். நேயர்கள், இதுவரை கேட்டது உழவை போற்றுவோம். ரசாயன உரங்களை குறைத்திட, பூச்சி நோய் மருந்துகளை தவிர்த்திட கடல் தாவரத்தின் பங்கு குறித்து கும்பகோணம் வேளாண்மை சார்ந்த நிறுவன வல்லுநர் எம் மோகன் அவர்கள் பங்கேற்ற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்த நான் அறிவிப்பாளர் நித்யா. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இசை வழி மனம் நிரப்பும் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

5:20 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவு கடும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், வட சிறுவலாறு, கள்ளக்குறிச்சி, கடவனூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், அவலூர்பேட்டை, உத்திரமேரூர், சூரப்பட்டு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வந்தவாசி, மூங்கில் துறைப்பட்டு, அயப்பாக்கம், காசிமேடு, திருநின்றவூர், சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், அரியலூர், வெம்பாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அரக்கோணம், நெற்குன்றம், ஒக்கியம் துறைப்பாக்கம், புதுச்சேரி, மணிமுத்தாறு, மீனம்பாக்கம், பள்ளிக்கரணை, அண்ணாநகர் மேற்கு, கும்மிடிப்பூண்டி, மரக்காணம், கொரட்டூர், கஞ்சனூர், ஆவடி, வடபழனி, திருநின்றவூர், திருவேற்காடு, புதுச்சேரி, திருவள்ளூர், ஷாலிகிராமம், வேலூர், சென்னை கண்ணகி நகர், காரையூர், பெரம்பூர், அமைந்தகரை, மணலூர்பேட்டை, திருக்கனூர், ராணிப்பேட்டை, பூண்டி, மடிப்பாக்கம், வில்லிவாக்கம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. பேசின் பாலம், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், செய்யாறு, மேடவாக்கம், அம்பத்தூர், தண்டையார்பேட்டை, ஊத்துக்கோட்டை, கீழ்பெண்ணாத்தூர்,

0: சென்னை அரியலூர் கேம்ப், பூவிருந்தவல்லி, கீழ்ப்பாடி, ஈஞ்சம்பாக்கம், மயிலம், கொளத்தூர், பள்ளிக்கரணை, திருத்தணி, புழல், செய்யூர், ரிஷிவந்தியம், ராஜா அண்ணாமலைபுரம், ஜமனாமரத்தூர், மாதவரம், ஐசௌஸ், பெருங்குடி, செஞ்சி, முகையூர், சங்கராபுரம், மதுரை வடக்கு, மதுரை, செம்மேடு, அம்பத்தூர், நுங்கம்பாக்கம், மூரார்பாளையம், தானியமங்கலம், மதுராந்தகம், மானாமதுரை, முகலிவாக்கம், கலவை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் பாளையம், கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சேலம், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தருமபுரி, கரூர், மதுரை விமான நிலையம், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, மதுரை, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மதுரை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.7 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி. பாதுகாப்பான சுற்றுச்சூழல் நம் உரிமை அல்ல, அது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். அதில் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, உங்களோட டயட்டை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு உணவு எது? அதாவது நம்ம ரொம்ப கண்ட்ரோலாக இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படி ஆரோக்கியமாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்ருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு உணவு வந்து நம்மளோட ஃபேவரட்டாக இருக்கலாம். அதை பார்க்கும்போது அந்த மனக்கட்டுப்பாடு, அந்த உணவு கட்டுப்பாடு வந்து நம்மளை மீறிட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உணவு எது அப்படின்றத நேயர்கள் வந்து காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்துக்கு வந்து உங்களோட கமெண்ட்டை நீங்கள் தெரிவிக்கலாம். ஏன்னா இது காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம ஒரு போஸ்டர் கொடுத்துருந்தோம். உங்களோட டயட்டை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு உணவு எது? அதாவது ரொம்ப மனக்கட்டுப்பாடோட நம்ம இருப்போம், ஆனால் இதுக்கு முன்னாடி என்னோட மனக்கட்டுப்பாடு தோத்து போச்சு அப்படின்னு நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நேயர்கள் அவங்களோட கமெண்ட் கொடுத்துருக்காங்க. யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டே வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணாரப்பாளையத்துலேருந்து சுரேஷ் ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க. அடுத்து மனக்கு ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, டயட்டை பிரேக் பண்ண வைக்க உணவென்றால் குலோப் ஜாமுன் தான். இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சாலும் குலோப் ஜாமுன் பார்த்ததுமே அந்த முடிவு மாறிடும், டெம்ட் ஆகும் இல்லை நமக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, பிரியாணியும் வடை பஜ்ஜி ஆக சுவையோ சுவை, என் மனது சொல்வதை என் கையும் வாங்கி கேட்காது, நன்றி தோழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து சத்யா மணக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, இனிய மதிய வணக்கம், எனக்கு டயட் கிடையாது, வீட்டில் நான் சமைக்க மட்டுமே சாப்பிடுவேன், வெளியில் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டேன், அதனால எனக்கு பிடிச்சதை நானே செஞ்சு சாப்பிடறதுனால டயட்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது லைக் ஷேர் கமெண்ட்.

0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கி கொண்டிருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உங்க டயட்டை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு உணவு எது அப்படின்னு. நேயர்களும் ரொம்ப அழகா அவங்களோட டயட்டை பிரேக் பண்ற உணவு எது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்ததை யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு சொல்லியிருக்காங்க, உணவு பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் சாப்பிடுவேன், டயட் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவுடைய அசோக் ராஜ் கனி மொழி வணக்கம் சொல்லிட்டு, எனக்கு டயட் எல்லாம் கிடையாது, காலையில் எழுந்தவனதும் 40 நிமிடம் வாக்கிங் போவேன், பிறகு 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ள 5 இட்லி, அதுதான் என்னோடய டயட், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, கொடிக்கால் பாளையம் இதுலேருந்து ஷாகுல் ஹமீது ராஜா இவங்க சொல்லியிருக்காங்க, இனிய பிற்பகல் வணக்கம் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. என்னுடைய உணவு முறையை உடைக்கும் ஒரு உணவை குறிப்பிட வேண்டுமானால் சீஸ் அதிகம் சேர்க்கப்பட்ட பீட்ஸா தான், அதை பார்த்தாலே டயட்லாம் கொஞ்ச நேரம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நகைச்சுவையாக சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் அன்பான மாலை வணக்கம், இப்படி கேட்டுட்டீங்களே, வீட்டில் செய்யும் உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன், டயட் எல்லாம் கிடையாது, கடை உணவை கூடிய வரைக்கும் தவிர்ப்பேன், நன்றி வணக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து திட்டச்சேரி ஃபைஜர் ரகுமான் இவங்க, அப்படியெல்லாம் இதுவரை இல்லைங்க, நல்ல உணவு எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவேன், குறிப்பாக வீட்டில் சமைக்கப்படும் உணவு வகையை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இளங்கோவன் வைத்தியலிங்கம் இவங்க சொல்லியிருக்காங்க, சாப்பாட்டு நேரத்துக்கு வீட்டில் எது இருக்கோ அதை சாப்பிடுவேன், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் கேட்க மாட்டேன், பசிக்கு கிடச்சா போதும் என அனுசரிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அவங்களோட மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி, அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்சதை ஒரு தடவையாவது நான் சாப்பிட்டு பார்த்துடணும், எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்டு பார்த்துடுவேன், அது இதுதான் அப்படிலாம் கிடையாது, எல்லாத்தையும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. நாளை காலை 8:30க்கு வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:40க்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இப்பொழுது விற்பனையில்.

0: மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலே அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுலம் இது. தார்பாய்கள், கிரீனைட், ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். காரைப்பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக இப்போ ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம மீண்டும் நேயர்களோட கமெண்ட்ஸை படிக்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேரம் இப்போ 3:23:24 ஆகுது. நம்ம நிகழ்ச்சிக்காக லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நேயர்கள் அவங்களோட கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. உங்கள் டயட்டை பிரேக் பண்ணுறக்கூடிய ஒரு உணவு எது அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு வந்து மேலே ஓடுதுறையிலேருந்து சேப்பு விஜயராகவன் இவங்க சொல்லியிருக்காங்க. சப்பாத்தி, ஆமாங்க அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சப்பாத்தியே ஒரு டயட் உணவு தான், அதில் என்ன பிரேக் பண்ணுறதுக்கு இருக்குன்னு தெரியல. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. அதாவது பீட்ஸா பர்கர் இந்த மாதிரி ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது, இது உடம்புக்கு கெடுதல் தரும், டிரான்ஸ்ஃபேட் அதிகம் இருக்குது, சர்க்கரை உப்புலாம் அதிகம் இருக்கும், அதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா ரகுபதி இனிய வணக்கம் சொல்லிட்டு, நான் எவ்வளவுதான் உணவுகளை கட்டுப்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டுமென்னு நினைக்கிறேன், ஆனால் திருமண பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்து அவசியம் வர வேண்டும் என்று சொல்லும்போது அந்த பிரியாணி எல்லா டயட்டையும் உடைச்சிடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அந்த பாய் விட்ட பிரியாணிக்கு ஒரு இது இருக்கதான் செய்து அதுதான் அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடுத்து காரைக்கால்லேருந்து அருள் ஷாலினி ரியா இவங்க சொல்லியிருக்காங்க, முன்னாடியெல்லாம் எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன், இப்போ தான் நான் டயட்டில் இருக்கிறதுனால அளவை குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் டயட்லாம் இல்லை, அதுவும் அளவாக தான் எதையும் அளவாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பேரிளம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க. இனிய மாலை வணக்கம். டயட் என்பது ஒன்றும் இல்லைங்க, என் வீட்டில் என்ன இருக்கோ நேரம் தவறாமல் சாப்பிடுவேன் அவ்வளோதாங்க அப்படின்ட்டு அரியலூர் மாவட்டம் பாரிவல்லல் இவங்க சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, டயட்டெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு பிடிச்சது என் கண்ணெதிராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவேன், என் வாய் கேட்காது, எனக்கு பிடிச்சதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாப்பா கோவில் ரவி சொல்லியிருக்காங்க, எண்ணெய் பலகாரங்களை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது எதில் உங்களுக்கு டெம்ட் ஆகி பிரேக் ஆகுதுன்னு தான் நான் கேட்டிருந்தேன். அடுத்து கொள்ளிடம் கருணாநிதி, வீட்டில் எந்த உணவு கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், பெரும்பாலும் வீட்டில் சமைத்த உணவை தான் உண்பேன், வெளியில் எங்கும் கடையில் சாப்பிட மாட்டேன், அப்படியே சாப்பிட்டாலும் 4 இட்லி மட்டும் பூரி தோசை இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன், ஏன்னா என்ன என்று தெரியாது, பெரும்பாலும் நான் வீட்டு உணவு மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோடு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேரம் 3:31. இனி நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்றைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக உங்கள் டயட்டை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு உணவு எது அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அடுத்து யார் பார்க்கலாம். ரமணி ராஜேஷ் சிதம்பரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, காஃபி தான் மேடம், குறைக்க வேணும்னு நினைப்பேன் ஆனால் முடியலங்க. இனிப்பு பலகாரங்களை குறைச்சிட்டேன், எண்ணெய் பதார்த்தங்களை நிறுத்தி விட்டேன், பால் கலந்த காஃபியை மட்டும் என்னால் நிறுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதம்பர் ராமன், அடுத்து டயட்டெல்லாம் கிடையாது மேடம், காலையில் கிடைக்கும் அபூர்வமான பழைய சோறும் ஊறுகாயந்தான் நிம்மதி, ஆரோக்கியம், நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுஷியா சங்கர் பனங்காட்டக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, நான் உணவு விஷயத்தில் கண்ட்ரோலாக தான் இருப்பேன், நல்ல உணவை தான் சாப்பிடணுன்னு ஆசைப்படுவேன், ஆனால் என்னையும் மாற்ற ஒரு விஷயம்னா நான் சத்து மாவு கஞ்சி தான் காலையில் எழுந்து குடிக்கணும்னு கொஞ்ச நாளைக்கு அது போயிட்டே இருக்கும். திடீர்னு அந்த டீ ஞாபகம் வந்துட்டால் சத்து மாவு கஞ்சி ஒரு 3 நாளைக்கு ஓரம் தள்ளி டீயை குடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான் அடுத்து மறுபடியும் புத்தி தெளிஞ்சு சத்து மாவு கஞ்சி கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்து மதிய வணக்கம், மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், நான் வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டேன், எப்போதாவது பரோட்டா வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மைதான்றதுனால நம்ம அதை வெளியில் வாங்காமல் வீட்டில் பண்ணி சாப்பிடும்போது கோதுமையில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அது டயட் கான்ஷியஸாக இருக்கும். அடுத்து புஷ்பவனம் விஸ்வநாதன் இவங்க சொல்லியிருக்காங்க, வீட்டில் எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிடுவோம், கடையில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கடலங்குடியிலேருந்து பூங்கோதை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வீட்டில் தயாராக உணவுகளை தான் சாப்பிடுவோம், நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரதாபராமபுரம், கவியரசம் பூ போல் இட்லி புதினா சட்னி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதே சாப்பிடணும் போல தான் இருக்குது நமக்கு. வணக்கம் தோழி, எனக்கு டயட் கிடையாது, வீட்டில் என்ன உணவு தராங்களோ அதை தான் சாப்பிடுவேன், கடையில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கலைவாணன் மெர்சிராணி ஜெயங்கொண்டத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள், வீட்டில் சமைத்த உணவை தான் நான் சாப்பிடுவேன், வெளியில் சாப்பிட்றது இல்லை, டயட்டெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, டயட்டெல்லாம் கிடையாது, அது வேணும் இது வேணும்னு நான் கேட்கவும் மாட்டேன், பசிக்கு பனம்பழத்தை சாப்பிட்ற பழமொழி போல் எது வீட்டில் இருக்கோ அதை சாப்பிடுவேன் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டயட்டை பிரேக் செய்கிறது மட்டன் பிரியாணி, மீன் குழம்பு சாப்பாடு அப்படின்னு சொல்லி சோமசுந்தரம் சொல்லி நம்ம பசியும் கொஞ்சம் லைட்டாக தூண்டி விட்டுருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நம்ம இணையலாம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணை வழங்கும் இன் சொல்லமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
2: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியின் பிரீப்ஸ் வழங்கும் நண்பேண்டா.
9: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வாழ்க்கை தான்.
2: காரைக்கால் பண்பலையின் 100.3 காரைக்கால் பி சத்தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக நேயர்கள் அடுத்தது என்ன கமெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் இலக்கியா திருக்கோழிக்காடியிலிருந்து அவங்க டயட்டை பிரேக் பண்ணுற உணவு வந்து பிரியாணி சப்பாத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வலங்கை மான் ஆட்டோதுரை, சரியான உணவே இல்லை, இதில் கட்டுப்பாடு வேறையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. திருபுவனம் அலமேலு மங்கை சத்தியபம்மா, ஸ்நாக்ஸ் எல்லாமே டயட்டை பிரேக் பண்ணிடும் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரெண்டு நாளைக்கு மேலே டயட்டை ஃபாலோவே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கூடுதலாக கொஞ்சம் மனக்கட்டுப்பாடு தேவைப்படும், அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா. அடுத்து இனிய மதிய வணக்கம், டயட்டெல்லாம் கிடையாது மேடம் அப்படின்னு சொல்லி உதயகுமார் கோவில்பட்டியிலேருந்து சொல்லியிருக்காங்க. வீட்டில் செய்யும் உணவுகள் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் மாஸ் நகர் காரைக்கால்லேருந்து கொடுத்துருக்காங்க. கல்லேரியிலேருந்து பிரகாஷ், நோ டயட் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்காங்க. அடுத்து பாபு முல்லைக்காடுலேருந்து, வீட்டில் சமைக்கும் உணவை பெரும்பாலும் விரும்பி சாப்பிடும் பழக்கம் தான் இப்போது வரை தொடர்கிறது, கடைகளில் வாங்கி சாப்பிடும் பழக்கம் குறைவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னர் கோயில் டீ மடபுரம் தோப்புத்துறை வேல்முருகன், வீட்டில் இருக்கும்போது வீட்டு உணவு தான், ஸ்வீட் சாப்பிடக்கூடாது என்று வீட்டில் சொல்வார்கள், திருமணத்துக்கு செல்லும்போது என்ன செய்வாங்க, ஸ்வீட் கலந்த உணவு சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் சொல்லியிருக்காங்க, இனிய மதிய வணக்கமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் கொடுத்துருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், எனக்கு பிடிச்ச எல்லா உணவையும் சாப்பிடுவேன், ஆனால் பசிச்ச பிறகு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, என் மனைவி நல்லா சமையல் செய்வாங்க, நான் எதையும் கழிக்காமல் சாப்பிடுவேன், என் உடம்புக்கு ஏற்றவரை உண்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நல்லா சமைக்கிற ஒய்ஃப் கிடைக்கிறதே ஒரு பெரிய வரம் இல்லையா. அடுத்து வண்ணை கணேசன் அவங்க கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, சப்பாத்தி வெங்காய பச்சடி சாதம் சப்பாத்தி இப்படியே இதை தான் சாப்பிட்றேன், அப்படி வெறும் சப்பாத்தி வெங்காய பச்சடி இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அடுத்து இனிய முற்பகல் வணக்கம், மேலே வாஞ்சூர் ஃபாத்திமா, டயட் இல்லை வீட்டு சமையல் தான் அளவாக சாப்பிட்டுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் வந்து, இனிய மதிய வணக்கம், எண்ணெயில் பொறித்த பஜ்ஜி வடை தான் என்னோடய டயட்டை பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம், இனிய நண்பகல் வணக்கம், டயட் என்பது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு பிடிச்சதை வீட்டில் சமைச்சு சாப்பிடுவேன், கடையில் அதிகம் வாங்குறது இல்லை, அவ்வளோதாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரிப்பண்பலை 100.3 இல். இது லைக், ஷேர், கமெண்ட்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: 3:51 காரைக்கால் பண்பலை 100.3 லைக்ஷர் கமெண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். உங்க டயட்டை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு உணவு எது அப்படின்னு கேட்டிருந்தேன், அதுக்கு நேர்கள் அவங்களோட கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் சொல்லியிருக்காங்க, கடையில் சாப்பாடு பிடிக்காது, வீட்டில் சைவம் தான் அதிகமாக சமைப்பேன், அசைவம் எப்போதாவது தான் செய்வோம், டயட் கிடையாது, ஆனால் உப்பு ஆயில் இதெல்லாம் அளவாக சேர்த்துக்குவோம், எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் சரியாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிதானுங்க. அடுத்து ஆர்ஆர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதீன் இவங்களும் சொல்லியிருக்காங்க, டயட் பிரேக் பண்ண வைக்கும் உணவு என்றால் அப்படி இதுவரை ஒன்றும் இல்லை, எல்லா உணவுகளையும் அளவோடு சாப்பிடக்கூடியவன் அடியேன், அதனால் டயட் என்று ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி

இதே மெயின்டைன் பண்ண முயற்சிக்கிறேன், மிக்க நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்ட்ரோலில் எல்லா விஷயங்களும் இருந்துட்டால் சந்தோஷம்தான். நீடாமங்கலம் மட்டும் காலாச்சேரி மணிமாறன் சொல்லியிருக்காங்க, மூன்று வேளையும் ஹோட்டல் சாப்பிட்றதால டயட்டும் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொந்தமாக நம்ம சமைச்சு சாப்பிட்டா தான் அந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணவே முடியும். திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், டயட் கிடையாது ஆனால் வீட்டு உணவு மட்டும், அதில் சிறுதானிய உணவுகள் உண்டு, விட முடியாது என்றால் காஃபி தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து புதுப்பட்டி பொன்னமராவதியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க மகின்றவங்க. அடுத்து மேமாத்தூர் அமுதா, இனிப்பு வகை என்றால் என்னால் கட்டுப்படுத்த முடியாது, சாப்பிட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, நான் இருக்கும் ஊரில் டயட் இருக்க முடியாது மேடம், தினமும் ஃப்ரெஷ்ஷாக மீன் இறால் கனவா நண்டு கிடைக்கும், அங்கே குழம்பு கொதிப்பதற்கு முன்பு வயிறு கொதிக்க ஆரம்பித்து விடும், அந்த குழம்பு வாசனையை அப்படியே இழுக்கும், அதை பார்த்துட்டு சாப்பிடாமல் இருக்க முடியுமா மேடம், அதனால் கடல் உணவுகளை அதிகம் விரும்பி சாப்பிடுவேன், ஆரோக்கியத்துக்கும் அரை கடல் உணவு

முடியாது மேடம், தினமும் ஃப்ரெஷ்ஷாக மீன், இறால், கனவா, நண்டு கிடைக்கும். அங்கே குழம்பு கொதிப்பதற்கு முன்பு வயிறு கொதிக்க ஆரம்பித்து விடும். அந்த குழம்பு வாசனையை அப்படியே இழுக்கும். அதை பார்த்துட்டு சாப்பிடாமல் இருக்க முடியுமா மேடம்? அதனால் கடல் உணவுகளை அதிகம் விரும்பி சாப்பிடுவேன். ஆரோக்கியத்துக்கும் கடல் உணவு ஆரோக்கியம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டெம்ட் ஆகுற மாதிரியே இருக்குது அந்த ஃபோட்டோ. அடுத்து நல்ல பெருமாள் அவங்க கடம்போடு வாழ்வுலேருந்து சொல்லியிருக்காங்க. இனிய மாலை வணக்கம், நிகழ்ச்சி அருமை அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நான் குழந்தை கொரநாட்டு கருப்பு பிரபாகரன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பொறையல்லாதா டயட் எதுவும் கிடையாது, எந்த உணவாக இருந்தாலும் வீட்டு சாப்பாடு மட்டும் கடையில் சாப்பிடுவது தயிர் சாதம் ஊறுகாய் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிடுவோம், கடையில் வந்து தயிர் சாதம் ஊறுகாய் இதோடு நிறுத்திக்கொன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அரிசி உணவு என்றால் மிகவும் பிடித்தமான உணவு நெய் விளக்கு, தூய மணி இவங்க சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், என்னுடைய டயட்டை பிரேக் செய்கிற உணவு பால்கோவா தான். இனிப்பு சாப்பிடவே கூடாது என்று பிடிவாதமாக இருப்பேன். ஸ்வீட் கடைக்கு செல்கிறப்ப பார்த்தோட உணவை வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் சொல்லியிருக்காங்க, டயட் எல்லாம் கிடையாது, தினமும் சாப்பிட்ற சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சரி கலாவதி ராஜ்மோகன், இவங்க வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மூணு தான் என்னோட டயட்டை பிரேக் பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கத்தரிப்புள்ளத்துலேருந்து பாக்கியராஜ், எனக்கு மூன்று வேளையும் தயிர் சாதம் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலாக எதுவும் சமைக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடியக்கமங்கலம் தயிர் கலைஞர் சிங்காரவேலி இவங்க சொல்லியிருக்காங்க, உணவு காலை இட்லி, பொங்கல், வடை, தோசை, இடியாப்பம் இதெல்லாம் சாப்பிடணும் தான் நினைப்பேன். ஆனால் வாய்ப்பில்லை மேடம், இதில் ஏதோ ஒன்று தான் மேடம் வீட்டில் உள்ளதோ அதை தான் சாப்பிடுவேன். கடை சாப்பாடு வாய்ப்பில்லை, எதுவாக இருந்தாலும் வீட்டு உணவு தான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாப்பிடும்போது உணவு கொஞ்சம் சுவையாக இருந்துட்டு அன்றைக்கு டயட் பிரேக் தான், டயட் நாளையும் தொடரலாம். ஆனால் இது இன்று வந்த சுவையை எப்படி விடுவது அப்படின்னு சொல்லி இதுதான் எதார்த்தம். எது நல்லாயிருக்கோ அதை கொஞ்சம் தெரியாமல் சாப்பிட்றதான் செய்கிறோம். அடுத்து சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நாளைக்கும் அதுவே வந்துட்டுனா கஷ்டம்தான். முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் இவங்க சொல்லியிருக்காங்க, என்னோடய டயட்டை பிரேக் பண்ண உணவு சிக்கன் பிரியாணி தான் அப்படின்னு. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கேக் அப்படின்ற மாதிரி கேக் படத்தை போட்டு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, கோமல் சரவணன், இனிப்பு தான் அவங்க டயட்டை பிரேக் பண்ணுற உணவு அப்படின்றக்காங்க. கோவை இளவரசன் இவங்க பஞ்சநதி குளத்துலேருந்து, சுகர் ப்ரெஷர் எல்லாம் இருக்குது, காலை உணவு கோதுமை உப்புமா, இட்லி சாம்பார், கருப்பு அரிசி சாதம், கூட்டு பொரியல் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவேன். தேநீரில் இனிப்பு இல்லாமல் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சுகர் லெவலில் தான் இருச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் யூசுப் மாலிம், எனக்கு டயட் ஃபுட் சப்பாத்தி தான் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. காரைக்கால் பண்பலை 100.3, இது லைக், ஷேர், கமெண்ட்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் 4:42, காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: மண்ணின் மக்களையும் ஊரின் உறவுகளையும் அவர்களின் நினைவுகளையும் நிகழ்வுகளையும் நம் மனத்துறையில் மலர செய்யும் இந்த நிகழ்ச்சி காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும். நிகழ்ச்சிக்காக சிதம்பரம் பெரியார் தெருவிலிருந்து நேரலையாக நேயர்களோடு இணைகிறார் நமது நிலைய அறிவிப்பாளர் கே. பரந்தாமன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் லாவண்யா மேடம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஊரும் உறவும் நிகழ்ச்சி ஆடல் வள்ளான் ஆனந்த நடனபுரியம் தில்லை சிதம்பரத்தில் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி மலர்ந்து கொண்டிருக்கு. இப்பொழுது நாம எந்த இடத்துல இருக்கோம்னா, சிதம்பரம் நடராஜர் கோவிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய

0: கூத்தாடும் பிள்ளையார், இவர் நடனம் ஆடக்கூடிய பிள்ளையார். அந்த பிள்ளையார் கோவில் அருகில் இருக்கக்கூடிய பெரியார் திருவு, அங்குதான் வந்து இன்றைய நிகழ்ச்சி மலர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை துர்வாச முனிவர் தில்லை நடராஜரை தரிசனம் பண்ணுவதற்கு அர்த்த ஜாம பூஜை முடிஞ்ச பிறகு வராரு. அப்போ வந்து நடைய அடைப்பு முடிஞ்ச பிறகு நடராஜரின் ஆனந்த நடனத்தை காண முடியவில்லையே என்று வருந்தி அவர் வரும்பொழுது அன்னை பராசக்தி சிவகாம சுந்தரி தோன்றி அவருக்காக உணவளிக்க வரக்கூடிய சமயத்துல நடராஜருடைய நடனத்தை என்னால பார்க்க முடியலன்னு அவர் வருந்துறாரு. அப்படி வருந்தும் பொழுது விநாயக பெருமான் அவரே வந்து தந்தை செய்யக்கூடிய அந்த ஆனந்த நடனத்தை விநாயக பெருமானே நடனமாடி ஒரு கூத்தாடிய நிகழ்வு இங்கு நடைபெற்ற இடம். அது கூத்தாடும் பிள்ளையார். அந்த கூத்தாடும் பிள்ளையார் இருக்கக்கூடிய வீதி பெரியார் திரு. அந்த பெரியார் வீதியில் இருக்கக்கூடிய இன்று கிருஷ்ண ஜெயந்தியை இதை முன்னிட்டு இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் ஏராளமானவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ண மடத்திற்கு அனைவரும் வந்து இறைவனை வழங்கி செல்லக்கூடிய அந்த காட்சியையும் நாம் பார்க்க முடிகிறது. அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் அவர்களை தான் இன்று நாம் நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: உங்க பேருங்க ஐயா?
1: பாலமுருகங்க.
0: ஐயா என்ன செய்றீங்க?
1: நான் நம்ம ஜி தமிழ்ல தாங்க முத முதல்ல.
0: சரிங்க. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஐயா? நீங்க என்ன செய்றீங்க?
1: தொழில்.
0: சரிங்க. வேற என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க நம்ம ஊரு என்ன ஊரு? நம்ம
1: ஊருங்க அனுவம்பட்டுங்க.
0: சரிங்க. இங்க இருந்து எவ்வளவு தூரம்?
1: ஒரு 6 கிலோமீட்டர் வருங்க.
0: நீங்க கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடுறீங்க?
1: கிருஷ்ண ஜெயந்தி ஒரு ஜாலியா சந்தோஷமா கொண்டாடி இருக்கோங்க. அவரை பத்தி பாடலே ஒரு பாட்டு, ஆயர் பாடி மாலைகள், அந்த பாட்டு நல்லா இருக்குங்க. பாடினா சிறப்பா இருக்கும்.
0: நல்லா பாடுவீங்களா? எதிர்பார்க்கலாம். சரிங்க, பாடுங்க பாப்போம்.
1: ஆயப்பாடி மாளிகையில் தாய் மடியில் தந்தின போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளிலோ. ஆயப்பாடி மாளிகையில் தாய் மடியில் தந்தின போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளிலோ. அவன் வாய் நிறைய மண்ட தின்று அர்ப்பணங்கள் நீந்து கொண்டு மன்னவர் போனீளை செய்தான் தாலேலோ. அவன் மண்மடியில் அவன் உறங்க அவன் மடியில்

0: தந்தின போல் மாய கண்ணன் தூங்குகின்றா தாளேடோ.
1: ரொம்ப அற்புதம் ஐயா, அழகா பாடினீங்க. நீங்க வந்து தனியார் தொலைக்காட்சிகள்லாம் நீங்க பங்கு பெற்று பாடியிருக்கீங்க அப்படின்னு நம்முடைய நேயர்கள் வந்து தொலைக்காட்சிகள் மூலமா உங்களை நிச்சயமா பார்த்துருப்பாங்க. இந்த குரலுக்கு சொந்தக்காரர் அவங்க பாடுனது பாலமுருகன், அதை எல்லாரும் பார்த்துருப்பாங்க உங்களை. எப்படி உங்களுக்கு இந்த பாடக்கூடிய ஆர்வம் எல்லாம் எப்படி பிறந்தது, அது சம்பந்தமா தெரிஞ்சுப்போமா?
0: தெரிஞ்சுக்கலாங்க. அதுங்க நம்ம ரேடியோவில் கேட்டு நம்ம காரைக்கால் எஃப்எம்லாம் ரொம்ப கேட்பான், பிடிக்கும். அடிக்கடி நான் கேட்பேங்க, எனக்கு மகிழ்ச்சி. அதில் வரக்கூடிய பாடல்கள்லாம் நான் பாடி ஐயா பாலசுப்ரமணியம் பாடின பாட்டை வந்து அவர் சார் பாடின பாட்டை வந்து எனக்கு ரொம்ப அவர் குரல்லையே நான் அதே போல் நான் பாடி ட்ரைனிங் பண்ண அதே போல் வந்து போச்சு. கடவுள் வர பிரசாதம் எனக்கு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
1: பெரிய பெரிய பாடகர்கள்லாம் வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நீங்கள் நிகழ்ச்சிக்காக, அவங்கெல்லாம் ஒரு தொடர்புல இருக்காங்களா?
0: ஆ இருக்காங்கங்க, எல்லாருமே நம்ம கூட பாடினவங்கெல்லாம் தொடர்புல இருக்காங்கங்க, இருக்காங்க. ஆமாம். அப்புறம் வந்து முதல் ஸ்ரீ தமிழில்.
1: சரிங்க, சரிங்க ஐயா. எப்போ உங்களுக்கு நீங்க நம்மால பாட முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறந்தது?
0: எனக்கு ஒரு 15 வயசுல பாட ஆரம்பிச்சிருங்க, சின்ன வயசுலயே. அப்போ எனக்கு சினிமாவில் நல்லா பாடிருக்காங்களே, அதேமாரி நம்மளும் பாடணும். நம்ம ராஜா சார் இளையராஜா இசையில் வந்த பாடல் எல்லாமே அவர் பாடல்னா ரொம்ப, அதேமாரி தேவா மியூசிக்ங்க எம்எஸ் ஐயா விஸ்வநாதன் ராமம் அவங்க மியூசிக்கில் வந்த பாடல், இதேமாரி அம்மா சுசீலாம்மா ஜானகி அம்மா அப்புறம் மனோ சார் எல்லாமே பாடுற பாட்டு ஜெயச்சந்திரன் இதேமாரி பாட்டெல்லாம் சித்திரா பாடின பாட்டுங்க.
1: எஸ்பிபி

0: அவர்கள் பாடின பாட்டில் உங்களுக்கு ரொம்பவும் ஒரு பிடிச்ச பாட்டு, பாதிச்ச பாட்டு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: மண்ணில் இந்த காதல் என்று அந்த பாட்டு நல்லா இருக்குங்க. கேளடி கண்மணி
0: ஒரு லைன் பாடுங்க.

0: வெண்ணிலாவும் பொண்ணுன்னாதியும் கண்ணியும் தூணாயுண்டு என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையில் சுகமின்றி சந்தனமும் தங்க தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வாரும் குங்குமோ மோதம் தங்கிடும் குமுதம் கண்ணி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கண்ணி தூணை எழுந்தால் முழுதும் கசக்கும் விழியிலும் மொழியிலும் நடையிலும் உடையிலும் அது செய்யும் சுகந்தாரும் மணங்கிவள் பிறப்பிதுதான்.
1: நல்லா பண்ணீங்க பாலமுருகன் ஐயா. என்ன இன்னும் வருங்காலத்துல என்ன ஆகணும்னு விரும்புறீங்க?
0: வருங்காலத்துல நானு ஐயா இளையராஜாவை கூட நான் இசையில நான் பாடணும்னு எனக்கு ஒரு ஆசைகள்ங்க. அந்த ஆசை எனக்கு அவரு கூட ஐயா கூட பயணிச்சா எனக்கு கொஞ்சம் அவங்க இசையில பாடினா எனக்கு ரொம்ப கொஞ்சம் எனக்கு மன திருப்தியா இருக்குங்க.
1: உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையட்டும். நன்றிங்க பாலமுருகன் ஐயா. நேர்களை ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைப்போம்.

0: நேயர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரீனிட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: www.pmsuryagar.gov.in ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேரம் இப்போ 4:16. 16 நொடியாகுது. காரைக்கால் பண்மலையின் 100.3 ஊரும் உறவும் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி சிதம்பரம் பெரியார் தெருவில் இருந்து நேரலையா நேர்களோட ரொம்ப கலகலப்பா ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அடுத்ததா யார் பேச வராங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம்.
11: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்துங்க ஐயா. வணக்கம், நான் சிதம்பரத்திலிருந்து கலியமூர்த்தி பேசுறேங்க. ஒரு இணைய வானொலி வானொலி நேயர் நானு. நம்ம காலை பண்பலையில வந்து நிறைய நிகழ்ச்சிகள்லாம், மனம் விடையதே போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்குபெற்றிருக்கேன். என்னுடைய நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்பாயிருக்கு. சிதம்பரத்திற்கு வருகை தந்து சிறப்பிற்கும் காலை பண்பலைக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் என் இனிய நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வருடமும் ஊரும் உறவும் நிகழ்ச்சி மூலம் வந்து எங்களை சந்திக்கிறது, மக்களை நேயர்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கு. ஊர்வலம் நிகழ்ச்சி மூலம் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் நடக்கும்போது அந்தந்த நேயர்களை வந்து இந்திய சந்தித்து உரையாடி மகிழ்ப்பது நமது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாக அளிக்கிறது. உங்களுடைய நிகழ்ச்சிகள் இணைய தொடர நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்
12: ஐயா. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடுனீங்க?
11: கிருஷ்ண ஜெயந்தி வந்து நான் கொஞ்சம் வெளியில கொஞ்சம் வேலையா

0: அதனால வந்து வீட்டுலதான் கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் வந்து நிகழ்ச்சியில வந்து கிருஷ்ணஜி நிகழ்ச்சியில எதுவும் கலந்துக்க முடியல, ஒரு சொந்த வேலையா வந்து வெளியூர் போயிட்டு இந்த நம்ம நிகழ்ச்சிக்காக வந்து நான் இங்க இருந்து புவனகிரியில இருந்து நான் அவசரமா கிளம்பி நம்ம 4 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை கலந்துக்காக வந்து சேர்ந்தேங்க. அதனால வந்து கிருஷ்ண ஜெயந்தி நிகழ்ச்சிகள் வந்து நான் என்னால வீட்டுல எதுவும்
1: இப்ப வானொலி எப்ப போடலாம் கேக்குறீங்க?
0: வானொலி எப்போ வந்து நான் பெரும்பாலும் வந்து இரவு நேரத்தில் தானே வானொலியை கேட்பேன். மதியம் 1 மணிக்கு நிகழ்ச்சி, இரவுல இருந்து உறங்கும் வேலைகள் வந்து இந்த நிகழ்ச்சியில தான் எனக்கு வந்து கேட்க முடியும். அதே மாதிரி காலையில 9-10 மணி வரைக்கும் காலையில நிகழ்ச்சிகளை கேட்பேன்.
1: புதுப்பாட்டெல்லாம் காலையில போடுறோம், அதுவும் கேட்க வேண்டியது,
0: அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். புதுப்பாடல்கள் எல்லாம் எல்லா நிகழ்ச்சிகளும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம்.
1: சரிங்க ஐயா, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இந்த ஓய்வு காலங்கள்லாம் எப்படி ஒரு பயனுள்ள வகையில் ஆக்கிக்கிறீங்க?
0: ஓய்வு காலங்கள் வந்து வீட்டில் தான் இருக்கிறோம். விவசாயத்தை கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பிஎஸ்என்எல் பணியாற்றி வந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்த விவசாயம் தான் மெயினாக செஞ்சுட்டு இருக்கிறோங்க. அப்புறம் வந்து பேத்திகள்லாம் வந்து பள்ளிக்கு அழைச்சிட்டு போயிட்டு வர்றது, போக்குவரத்து அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் கொஞ்சம் டைம் இருக்கும். இந்த இடைப்பட்ட டைம்ல வந்து நான் காலை பண்பிள்ளை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்பேங்க.
1: சரி, உடல்நிலை எப்படி எல்லாம் ஒரு ஆரோக்கியமா வச்சுக்கணும் நம்ம?
0: உடல்நிலை வந்து காலையில வந்து வாக்கிங் போறது நல்லதுங்க. காலையில எழுந்திருந்த உடனே நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வருவான். அதே மாதிரி ஈவினிங் டைம்லயும் கொஞ்சம் உடற்பயிற்சிக்காக வாக்கிங் போயிட்டு வருவான். இந்த நிகழ்ச்சி உடற்பயிற்சி தான் செஞ்சிட்டு இருக்கேங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் நம்ம உடல் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். காலையில வந்து நமக்கு உடற்பயிற்சி தான், அந்த வாக்கிங் தான் வந்து பெட்டர். சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாம் பயன்படுறது, சுகர் இருக்கிறதுனால காலையிலும் ஈவினிங் வந்து வாக்கிங் போயிட்டு வருவாங்க.
1: பேர பிள்ளைங்களோட நேரத்தை செலவிடுவது மனசுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, அந்த இனிமையான நிகழ்வுகளை பகிர்ந்துங்க.
0: பேர பிள்ளைங்களுக்கு கூட வந்து அந்த காலையில என்ன இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் எழுத சொல்றது, அதே மாதிரி ஈவினிங்ல இந்த ஹோம்ஒர்க் பள்ளியில இருந்து அழிச்சு வர்றது, அவங்களோட கூட பாடம்லாம் சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமா இருக்குதுங்க. அந்த பசங்களுக்கு வந்து பாடம் எல்லாம் அந்த படிப்பு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பயன்பாடு பண்ணி அவங்களை முன்னு கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோங்க. பயிற்சி கொடுக்குற மாதிரி அந்த பசங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோங்க.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னும் நீங்க வேற என்ன இங்க எந்த மாதிரி இந்த திரைப்படங்கள்லாம் பாக்குறது, மற்றபடி புத்தகங்கள் படிக்கிறது அந்த மாதிரி எல்லாம்?
0: திரைப்படங்கள் வந்து ஏதோ ஒரு நல்ல படங்கள் ஏதாவது வந்தா போய் பார்ப்பேன். முதல் சின்ன வயசுல வந்து நிறைய படங்களை ஒரு படமும் விடாம பார்ப்போம். ஆனா இப்ப வந்து ஒரு நல்ல படங்களை செலக்ட் பண்ணி தான் படத்தை பாக்குறது. ஆனா புத்தகம் வந்து ரெகுலரா புத்தகம் வாசிப்பேன். புத்தகங்கள் எல்லா புத்தகங்களும் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறேங்க. அந்த புத்தகம் படிக்கிறது ரொம்ப ஒரு பழக்கமா இருந்துட்டு இருக்கேன்.
1: இந்த வாசிப்பு கலை பேர பிள்ளைங்களுக்கு அதுக்கெல்லாம் வாய் விட்டு படிக்க சொல்லுவீங்களா எப்படிங்க?
0: பசங்களுக்கும் அந்த பாடம் சொல்லி கொடுக்கும்போது அந்த படிக்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த இதை ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து சொல்லும் போது அதை படிக்க சொல்லி அவங்களுக்கு சொல்லி அந்த உச்சரிப்பு எல்லாம் சொல்லி கொடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க.
1: இப்படி சமயத்துல நீங்க எழுதி கொடுத்துருவீங்களா பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம்?
0: இல்ல இல்ல, நோ, அவங்களே கையை பிடிச்சி எழுத வைப்பேன்.
1: என்ன அவங்களே செய்யும் பொழுதுதான் அவங்களுக்கு அது பழக்கமா,
0: அது வந்து ரொம்ப எழுத மாட்டாங்க. இருந்தாலும் அவன் கையை பிடிச்சி வச்சு நான் எழுதுறதா வச்சுதான் அவங்க ஹோம்ஒர்க் எல்லாம் எழுத வைக்கிறேன். நாமளே தனியா எழுதுறதுல அவங்களை கையை பிடிச்சி வச்சுதான் எழுத வைக்கிறேங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பழக்கம் வரும்
1: உண்மை.
0: அதுக்காக வந்து நான் அவங்கள கையால அவங்க கையை பிடிச்சி நான் எழுதி கொடுப்பாங்க.
1: இதை நம்ம எல்லாருமே கடைபிடிக்கணும். இதை
0: கண்டிப்பாக.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நம்முடைய நேயர்கள் ரொம்ப சந்தோஷமாக சிதம்பரம் பெரியார் தெருவில் இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு வராங்க. ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம்.
1: ஐயா உங்க பேர் சொல்லுங்க. ஐயா
2: செல்வ கணபதி.
1: என்ன செய்றீங்க ஐயா?
2: நான் ஒரு ரிட்டையர்டு இன்ஜினியர்.
1: இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஐயா?
2: ரிட்டையர் ஆயிருக்கேன். இப்ப வீட்டு வேலைகள் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். மனைவிக்கு தேவையான உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: இப்போ ஓய்வு பெற்று எவ்வளவு ஆண்டுகள் ஆகுது?
2: 1 வருடம் ஆகிறது.
1: எப்படி இருக்கு இந்த பணிக்காலம்?
2: நன்றாக உள்ளது, நன்றாக தான் உள்ளது. இது வரைக்கும் வேலை வேலைன்னு இருந்தாச்சு. இது இனிமையாவது குடும்பத்துக்கு வந்து நம்ம டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவோன்றதுக்காக குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன்.
1: எங்க படிச்சீங்க? எப்படி இந்த டிபார்ட்மெண்ட் வரணும்னு எப்படி செலக்ட் பண்ணீங்க?
2: நான் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துலதான் படிச்சேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ண, கடைசியா ஒர்க் பண்ணது நெய்வேலியில, டாக்கா நெய்வேலி பவர் கம்பெனில ஒர்க் பண்ணி கடந்த வருடம் தான் பணி நிறைவு பெற்றேன்.
1: அந்த பணியின் நிறைவு காலங்கள்லாம் இப்படி நண்பர்கள்லாம் எப்படி உங்களை ஒரு வழி அனுப்பி வச்ச அந்த தருணங்கள் அதெல்லாம் எப்படி இருந்தது?
2: நல்லா பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பணி நிறைவு விழாவும் நல்லா சிறப்பா நடந்துச்சு.

0: எல்லாமே சந்தோஷமான நிகழ்வுகள் தான்.
1: பணி நிறைவு பெறும் பொழுது எப்படி இருக்கும்? நம்ம பயன்படுத்தின அந்த ரூமா இருக்கட்டும், அந்த டேபிளா இருக்கட்டும், நம்ம அங்கிருந்து அந்த இடத்த விட்டு வரும்பொழுது, அது ஒரு நீண்ட காலம் ஒரு பணிபுரிஞ்ச ஒரு இடம் இல்லைங்களா, அதை விட்டு வரும்பொழுது அந்த உணர்வுகள் வந்து விவரிக்க முடியாது. நீங்க அதை எப்படி உணர்ந்தீங்க?
0: ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அது வந்து ஒரு ஒரு குழப்பமான நிலை தான், கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாருக்கும் புரியதுதான், அது எல்லாருக்குமே அதை ஏத்துக்கிட்டு வேற சூழ்நிலைக்கு பழகிக்கணும். அது மாதிரி நானும் அந்த நல்ல சூழ்நிலையிலேருந்து என்னுடைய இப்ப குடும்ப சூழ்நிலைக்கு மாறிக்கிட்டேன்.
1: நீங்க இதுக்கு இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஐயா? இப்ப இந்த ஓய்வு காலங்கள் பயனுள்ள வகையில் எப்படி ஆக்கிக்கிறீங்க?
0: ஓய்வு காலங்களில் தான் நான் வந்து வீட்டுக்கு தேவையானது, அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன்.
1: நம்ம காரைக்கால் வானொலி எப்ப போலாம் கேக்குறீங்க?
0: எனக்கு ரொம்ப வானொலி இப்ப தொலைக்காட்சி வந்ததுலேருந்து வானொலி ரொம்ப கேட்கறது இல்லை.
1: சரிங்க ஐயா. பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யறாங்க?
0: ரெண்டு பொண்ணுமே ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்க சென்னையில் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஐடி ஃபீல்டு, சின்ன பொண்ணும் அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க ஐடி ஃபீல்டு.
1: இன்னைக்கு உங்களை பற்றி இந்த நிகழ்வுகளை வானொலியில் நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட இந்த தருணத்தை எப்படி உணர்றீங்க?
0: ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எதிர்பார்க்காம கிடைச்ச வாய்ப்பு இது. இந்த கோகுலாஷ்டமி தினத்தை இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஒரு வாரத்துக்கு வந்து இசை கச்சேரி ஆடல்கள் பாடல்கள் நடனம் இருக்கும். இந்த இடத்துல உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
1: உங்களை சந்தித்ததில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. நேர்களே, ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. பண்பலையின் 100.3 இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நேர்களே, இன்றைய ஊருமுறவும் நிகழ்ச்சியானது சிதம்பரம் பெரியார் தெருவிலிருந்து நேரலைய நேயர்கள் மத்தியில உலா வந்துட்டு இருக்கு. அடுத்து நேயர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்கலாம்.
4: மீண்டும் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்க பேருங்க?
5: விஷ்ணு.
4: விஷ்ணு என்ன செய்றீங்க?
5: ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன்.
4: எங்க படிக்கிறீங்க?
5: அமிர்தா யூனிவர்சிட்டி, சென்னை கேம்பஸ்ல.
4: சரி சரி. இன்னைக்கு எப்படி கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடுறீங்க?
5: இன்னைக்கு ரொம்ப விசேஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப வீட்டுல எல்லாம் படிச்சோம், எல்லாம் சீடை முறுக்கு எல்லாம் படிச்சு விசேஷமா கொண்டாடிட்டு இருக்கோம்.
4: எப்படி மெக்கானிக்கல் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க?
5: எனக்கு சின்ன வயசுல இருந்தே அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். காரு, ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனால
4: சொந்த
5: ஊர் பொள்ளாச்சி, இங்க அப்பா ஒர்க் பண்றதுனால இங்க
4: இருக்கேன். எப்படி ஒரு தொடர்புல இருக்காங்களா? இப்படி வந்திருக்கீங்க, அப்பப்போ போன் பண்ணிட்டு இருக்கீங்க.
5: எல்லா நண்பர்களும் தொடர்புலதான் இருக்காங்க. இப்ப கூட அவங்களை சந்திக்க தான் போயிட்டு இருக்கேன்.
4: உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு சொல்லுங்க.
5: ஃபுட்பால் ரொம்ப நல்லா பிடிக்கும். ஃபுட்பால், பாஸ்கெட் பால் ரொம்ப பிடிக்கும்.
4: சரிங்க. இது இல்லாம நீங்க பள்ளியில அதிகமா விளையாட்ட விளையாட்டு என்ன?
5: பள்ளியிலயும் பாஸ்கெட் பாலுக்கு இந்த ஜோனல்ஸ், நேஷனல்ஸ் அதெல்லாம் போயிருக்கேன். பள்ளியில ரொம்ப அதிகமா பாஸ்கெட் பால் விளையாடுவேன்.
4: பிடிச்ச ஸ்வீட் என்ன?
5: பால்கோவா ரொம்ப பிடிக்கும்.
4: பால்கோவா ரொம்ப பிடிக்குமா?
5: ஆமா.
4: கொஞ்சம் சத்தமா பேசுங்களா எல்லாத்தையும்.
5: பால்கோவா ரொம்ப பிடிக்கும்.
4: சரிங்க. எப்படி தனியா ஸ்வீட் செய்யற பழக்கம் உண்டா?
5: ஸ்வீட் நான் செய்வேன், சமைப்பேன். வீட்டுல அம்மாக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் பண்ணுவேன், சமைக்கிறதாவது பண்ணுவேன். அதெல்லாம் நல்லா தெரியும்.
4: சரி, என்ன ஸ்வீட் செய்வீங்க நீங்க?
5: நான் அல்வா அந்த மாதிரி எல்லாம் பொதுவா பால் ஸ்வீட்ஸ் எல்லாமே நிறைய செய்வேன்.
4: அல்வா ஈஸி தானே?
5: ஈஸி, அதனாலதான் ஈஸியா செய்வேன்.
4: சரி, அப்படியே ஒரு ஷார்ட்டா சொல்லுங்க, எப்படி சொல்லலாம்?
5: அல்வா வந்து ஃபர்ஸ்ட் என்ன, தண்ணி கொஞ்சம் சொன்னதுக்கு சக்கரை பாகுக்கு இது பண்ணிட்டு, இப்ப வாகனம் வந்து நம்ம என்ன அல்வா செய்யறோமோ அதை திருவி போட்டு, ஏலக்காய் என்னெல்லாம் நமக்கு தேவையோ, கிராம்பு சில பேர் போடுவாங்க ஃபிளேவருக்காக, அதெல்லாம் போட்டு நெய் ஊத்திக்கிட்டுனா அல்வா ரெடி ஆயிடும்.
4: ரெடி,
5: அவ்வளவுதான்.
4: வெரி குட், வெரி குட். எப்படி நீங்க ஒரு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க?
5: எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். வீணை வாசிப்பேன்.
4: வெரி குட்.
5: வீணை கத்துருக்கேன், அதனால வீணை வாசிப்பேன். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஹார்மோனியம் வாசிப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன் டைம் ஓட்டுறதுக்கு. அதெல்லாம்
4: இங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்திருக்கீங்களா?
5: இங்க எடுத்துட்டு வரல, வீட்டுல இருக்கு.
4: வேற பாடுவீங்களா?
5: பாட அவ்வளவு வராது.
4: சரிங்க.
5: இன்ஸ்ட்ருமெண்ட் தான்.
4: வீணை என்ன படிச்சிருக்கேன்?
5: வீணையில வந்து தாட்டு வரிசை, ஐ மீன் அதுல இருக்கும்ல, வீணைக்கான பாடங்கள்ல வந்து படிச்சிருக்கேன்.

0: எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பேன்.
1: சரிங்க, உங்களுக்கு குரு?
0: எனக்கு கலைவாணி ஆர்ட்ஸ் அகாடமின்னு ஒரு இருக்கு இங்க சிதம்பரம்ல, இங்க பிரதாப் கண்ணன் ஒரு சார் இருக்காரு, அவர் தாங்க என்னோட குரு.
1: என்ன வருங்காலத்துல என்ன ஆகணும்னு குரு?
0: எனக்கு ரயில்வே இன்ஜினியரிங்ல ஒரு நல்ல இடத்துல இருக்கணும், கவர்மெண்ட்ல. அவ்வளோ
1: உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைய காரைக்கால் வானொலி வாழ்த்துகிறது. வணக்கம்.
0: வணக்கம்.
1: உங்க பேரு?
0: மஞ்சுநாத்.
1: மஞ்சுநாத் என்ன பண்றீங்க?
0: எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படிக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டியில.
1: சரிங்க, நீங்க உங்களுக்கு எப்படி இதுல பயோடெக்னாலஜி எடுக்கணும்னா எப்படி?
0: எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர்ல போகலாம்னு ஆசை இருந்தது. எங்க அப்பா வந்து ஃபார்மர், அதனால பயோடெக்னாலஜி வந்து ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் இருக்கும். அதனால நான் பயோடெக்னாலஜி சூஸ் பண்ணிருக்கேன்.
1: இப்போ எந்த இயர்ல இருக்கீங்க?
0: இப்போ வந்து தேர்ட் இயர்ல இருக்கேன்.
1: சரிங்க, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி விழா எப்படி
0: கொண்டாடுறீங்க? இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் நிர்ஜல் ஏகாதசி ஃபாஸ்டிங் பண்றோம். அதுக்கப்புறம் இப்போ எங்கேயாவது கோயிலுக்கு போகலாம், இந்த நடராஜர் கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம்.
1: ஈவினிங் டைம்ல என்னென்ன செய்வீங்க?
0: ஈவினிங் நான் இன்னைக்கு கேட்குறீங்க, இன்னைக்கு வந்து 16 ரவுண்ட் சாண்டிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பஜன்ஸ் இருந்த கீர்த்தன் அட்டன் பண்ணுவோம்.
1: நீங்க பாடுவீங்களா? ஒரு ரெண்டு லைன் பாடுங்களேன்.
0: இப்போ
1: கூச்சமா இருக்கா? சரி, பரவாயில்ல. சரி, நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பிடிக்காது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: பிடிச்சது மீன்ஸ் கிருஷ்ணா.
1: சரி, ஓகே. சரி, லைஃப்ல நீங்க என்ன ஆகணும்னு விரும்புறீங்க?
0: நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட்.
1: வெரி குட்.
0: ரிசர்ச் மூலமா ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்.
1: சரி, காரைக்கால் வானொலி நீங்க ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகுவதற்கு வாழ்த்துகிறது. நன்றி. வணக்கம்மா.
2: காரைக்கால் அம்மையாருக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
2: நாங்க வந்து கிருஷ்ண ஜெயந்திய நல்லா இங்க கொண்டாடுவாங்க. கிருஷ்ணருக்கு சீடை முறுக்கு தட்டை அதெல்லாம் பண்ணி வச்சு படைப்போம்.
1: இந்த விழா கொண்டாடும் முறை நீங்க பார்த்து இங்க கண்டு கழிச்சது, அது சொல்லுங்களா அந்த அனுபவங்களை?
2: இங்க வந்து இப்ப பெண்கள், செட்டியார் வீட்டு பெண்கள்லாம் வந்து கோலாட்டம் அடிப்பாங்க, நாட்டியம் ஆடுவாங்க. நல்லா விழா இங்க நல்லா நடக்கும், சிறப்பா இருக்கும் பாக்கிறதுக்கு. மூணு நாளைக்கு சிறப்பா இருக்கும் இங்க பாக்கிறதுக்கு, நல்லா இருக்கும்.
1: நீங்க என்னமா இங்க செஞ்சிட்டு
2: இருக்கீங்க? இந்த பக்கத்துலதான் இருக்கோம், அனந்தீஸ்வரன் கோயில் தெருல இருக்கோம். நாங்க இங்க சும்மா இங்க வந்தோம் பார்த்துட்டு போலான்ட்டு. வேற
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசுறது எப்படி உணர்றீங்க?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சதுக்கு சந்தோஷமா இருக்கு.
1: வானொலி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
2: கேட்போம்.
1: எப்பொழுதும் கேட்கறீங்களா?
2: எப்பயாவது கேட்போம்.
1: ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா.
3: ஐயா வணக்கம். ஐயா, எனது பெயர் பரஞ்சோதி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுக்கா பாலுத்தங்கர் கிராமத்திலிருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன். நான் வந்து வானொலி நேயர், பழைய நேயர். மற்றும் அந்த வானொலி நிலையத்தில் வந்து நான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த வானொலி எனக்கு முதன் முதல் அறிவிச்சது சிதம்பரத்தில் இருக்கிற நம்ம எனது பழைய நண்பருமான, டிஜிட்டல் புதிய நண்பருமான, மரியாதைக்குரிய சிலுவை சந்தன்ராஜ் மூலியமா தான் அதுல இருந்து நான் அறிமுகமானேன். அவரால் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இது ஒரு வந்து சார், எல்லா விஷயங்களும் வந்து நம்ம தெரியக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு சார், தொலைநோக்கு பார்வத்தோடு தான் சார் வந்து நம்மளுக்கு ஒரு மாநிலம் அமைந்துள்ளது சார். இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது சார். இது நேற்று இன்று என்றென்றைக்குமே இது வந்து அழியாத கூடிய ஒரு வானிலை சார். இது எல்லா பலதரப்பட்ட மக்களுடைய விஷயங்களையும், பலதரப்பட்ட மக்களுடைய அனுபவங்களையும், இன்னும் ஏகப்பட்ட விஞ்ஞானிகள் என்னென்னதான் புதுசு புதுசா விஞ்ஞானம் வந்தாலும் கூட, ஆனா நிலையத்தின் இந்த காரைக்கால் எஃப்எம் மாதிரி வந்து நினைக்க வராது. ஏன்னா இது வந்து அழியாத ஒன்று சார். கடை கோடியில் உள்ள கிராமங்களுக்கு கூட வந்து நம்மளுடைய பதிவுகளை போடக்கூடியது ஒரு காரைக்கால் எஃப்எம் மட்டும் தான் சார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே சார். இது அதனால வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஒரு பாடலை பாடலானா இருக்கிறேன், ஒரு பக்தி பாடல் பாடலாமா?
1: பாடுங்க.
3: விநாயகனே வெற்றினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமா.

0: ரொம்ப ரொம்ப சிறப்பா பாண்டிங்க ஐயா, ரொம்ப அருமையா பாண்டிங்க. நல்வாழ்த்துக்கள். என்ன வருங்காலத்துல என்ன ஆகணும்னு விரும்புறீங்க
1: ஐயா, நான் வந்து என்னுடைய எனக்கு வந்து குடும்பம் இருக்கிறது, பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. நான் வந்து இடையில எனக்கு பார்வை போயிடுச்சு, அதனால நான் வந்து ஊதுபத்தி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதனை கண்டு தான் நான் வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கேன், நானும் படிச்சுட்டு இருக்கிறேன். இருந்தாலும் நான் வந்து புக் பைண்டிங் வந்து முடிச்சிருக்கேன் சார். நான் ஒரு பைண்டர் ஆகணும்னு என்னுடைய ஆசை. அதனால தான் என்னுடைய லைஃப் வந்து பைண்டர் ஆகணும், வேலை கிடைச்சி பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்களுடைய எதிர்காலத்துக்கு உண்டான நான் வந்து சமுதாயத்தில் எப்படி வளரணும்ன்றது வந்து எல்லாருக்கும் உள்ளது மாதிரி எனக்கும் உள்ளது சார். அது ஒரு படிக்கு மேலே வந்து நான் வந்து முயற்சியில் உழைப்போடு வளரணுன்றது என்னுடைய லட்சியம். பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்க நல்லபடியாக வளர்க்கணும் சார், என்னுடைய ஆசை சார்.
0: உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைய காரைக்கால் வானொலி வாழ்த்துகிறது. நேர்களே, மீண்டும் இணைவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நேர்களே, இன்றைய ஒருமுறவும் நிகழ்ச்சியானது சிதம்பரம் பெரியார் தெருவிலிருந்து நேரலையா உலா வந்துட்டு இருக்கு. நேர்களை ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து யார் பேச வராங்க அப்படின்னு பாக்கலாம்.
6: ஆம் நேயர்களே, சிதம்பரம் பெரியார் தெருவுல ரொம்ப சிறப்பாகவே கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா
7: வணக்கம். நான் சிதம்பரத்துல கண்ணம் பேசுறேன் ஐயா.
6: இன்னைக்கு கண்ணனுக்கு பிறந்த நாள்.
7: இன்னைக்கு வந்து கண்ணனுக்கு பிறந்த நாள், கோகலாஷ்டமின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மடத்துல இருந்தான் பேசுறோம். இந்த பெரியார் தெருவில் இருக்கக்கூடிய கண்ணன் மடம், இது வந்து கண்ணன் சீதை நடனமாடிய ஒரு கண்ணன் மடம். இது இந்த மடத்திலிருந்து ஐயா காரைக்கால் நாளைய நிலையத்திலிருந்து சிதம்பரத்தினுடைய பெருமைகளை படைசாத்துவதையாக இங்கே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் இந்த காரை எப்பவுமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே இந்த கோகலாஷ்டமியை இந்த இடத்திலே சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சிதம்பரத்தில் எவ்வளவோ கலைகள் வளர்ந்தது. நாட்டிய கலை, வாத்திய கலை, இசைக்கலை, இப்பேற்பட்ட கலைகளும் உருவான சிதம்பரத்திலிருந்து இந்த பாரதி தெருவில் இருந்து சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவுக்கு ஐயா வந்திருக்காங்க, காரைக்கால் நிலையத்து எல்லாம் வந்திருக்காங்க, பொதுமக்கள் கேட்கிறாங்க. அப்பேற்பட்ட சிதம்பரத்தில் இன்னும் ஒரு அற்புதம் என்னவென்றால், கைத்தொழில்கள் இங்கு அதிகம், கவரங்கி தொழில்கள் இங்க ரொம்ப அதிகம். அந்த கவரங்கி தொழில்கள் செய்வர்கள் அனைவரும் வானொலி பெட்டி வச்சு பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அது எஃப்எம் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக அந்த எஃப்எம் ஒளி நிலையத்தை ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதுல நீண்டகால ஒரு நேயராக நான் எஸ் கண்ணன் இப்போது உங்களோட பேசிக் கொண்டிருக்கேன். இப்பேற்பட்ட ஒரு அருமையான நிகழ்வுகளை இந்த காரைக்கால் வானொலி நிலையம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் நான் பங்கு கொண்டு என்னுடைய விருப்ப பாடலை ஒன்று கேட்கிறேன். கி வீரமணி பாடிய கண்ணா என்கின்ற ஆரம்ப பாடலை கேட்பதற்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். முடிந்தால் ஒளிபரப்பு செய்யுங்கள். நிச்சயமா

0: ஒளிபரப்பு செய்வோம். இன்னும் நம்முடைய நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் நாம சந்திப்போம். நிகழ்ச்சியில நீங்க இணைந்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா.
1: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம் சார், நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன். அதாவது கிருஷ்ண ஜெயந்தி விழா ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்க்கலாம், பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் எடுத்துக்காட்டாக விளங்காத நம்ம பண்டிகைங்க தாங்க. அந்த வகையில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் காரை வானொலி சிதம்பரத்துக்கு வருகை தந்து அதுக்கு மிக்க நன்றி. நிலைத்தா இருக்கும் உங்களுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் இங்கே ஈவினிங் வந்து இந்த உரியடியெல்லாம் திருவிழாலாம் நடக்கும், நல்ல கூட்டமாக இருக்கும்.
0: மாலை நேரங்கள்,
2: மாலை நேரங்கள் அதான் நைட்டு 10 மணி ஆகிடும் இந்த உரியடி திருவிழா. அது மாதிரி நிறைய இங்க விளையாட்டுகள், அதாவது கும்மி கோலாட்டம் மாதிரி நிறைய இது நிறைய பேர் வந்து கலந்துக்குவாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்து நம்ம வந்து முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சதன் விளைவாக இன்னைக்கு நம்ம வந்து அதெல்லாம் பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதே இந்த பண்பாடு கலாச்சாரத்தை வரும் தலைமுறையினருக்கு இதை கொண்டு சேர்க்கணும், அவங்களே இதை வந்து காலங்காலமா வந்து அதை செய்யணும். அதுதான் வந்து இப்போ உள்ள இளையதரமுறைக்கு நம்ம சொல்லிக்கிறது. ஏன்னா இது வந்து இன்ட்ரோடு போறது கிடையாது. அது மாதிரி விளையாட்டுகள்ங்கிறது வீர விளையாட்டுகள், இந்த மாதிரி தற்காப்பு கலைகள் இந்த மாதிரிலாம் இருக்கு. நேற்று கூட நான் 4 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் கேட்டேன் காரைக்கால் வானொலியில், களம் காண்போம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு முன்னாடி வந்து பாடல் நிகழ்ச்சி, அது இதுதான் 4 மணிக்கு வரும்னு சொல்லி பார்த்தா நேற்றுக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீர விளையாட்டு தற்காப்பு கலை, பெண்களுக்கான கலைகள், ஆண்களுக்கான கலைகள், அதில் வந்து வேர்ல்டு லெவலில் போய் மெடல்லாம் வாங்கிட்டு வந்த ஒரு ஸ்டார் பேசினார். அந்த மாதிரி இந்த பசங்கள்லாம் இப்போ வந்து அந்த மாதிரி கலைகள்லாம் கற்றுக்கும் போது இந்த போதை கலாச்சாரங்கள்லாம் வந்து தவிர்க்கப்படும், நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் சின்ன மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் போனதே தெரியல. ரொம்ப அருமையாக அவர் பேசினார். எனக்கே வயசாகி போச்சு, நான் கூட இந்த மாதிரி விளையாட்டுலாம் போய் கலந்துக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு உற்சாகத்தை ஏற்படுத்திடுச்சு. அது மாதிரி விளையாட்டுகள்ங்கும் போது நம்ம வந்து நம்ம இப்போ இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்மலாம் கபடி இந்த மாதிரி கிட்டிபுள்ளி இந்த மாதிரி விளையாடிப்போம். நான் நேற்று இந்த வானொலியில் கேட்கும்போது புதிய புதிய விளையாட்டுகளாக இருந்தது. அதெல்லாம் இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நன்றி. வணக்கம் சார்.
0: நன்றிங்க சார். ரொம்ப வணக்கம். உங்க பேருங்க?
3: என் பேர் பா சுந்தர பாண்டியன். நான் இப்ப 3 வருஷம் மெட்ராஸ்ல வேலை செஞ்சுட்டு ஹைதராபாத்ல 1 வருஷம் இருந்தேன்.
0: சரிங்க.
3: இப்ப பசங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கு, அதுக்காக வானொலியில வேலை வாய்ப்புக்கு ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி ஒண்ணும் ஒளிபரப்பணும்.
0: நிச்சயமா நம்ம போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் போயிட்டு இருக்கு. இளைய பாரதம் நிகழ்ச்சியில இளைஞர்களுக்கான அந்த வேலைவாய்ப்பு நிகழ்வுகளும் அந்த செய்திகளும் அதில் போயிட்டு இருக்கு, நீங்கள் அதில் கேட்கலாம். நீங்கள் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி நீங்கள் ஹைதராபாத் போனீங்க, அது சம்பந்தமாக சொன்னீங்க?
3: நான் பி எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கேன். நான் வந்து 3 வருஷம் மெட்ராஸில் செங்கோபன் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், சாஃப்ட்வேர் டொமைனில். நான் அப்புறம் ஹைதராபாத்தில் சிடேக்கில் படித்தேன், அங்கே 6 மாதம் கோர்ஸ் பண்ணேன். அதுக்கு அங்கே போய் எம்பராய்டுக்கு இன்ஜினியர் வேலைக்காக ட்ரை பண்ணேன், அங்கே இன்னும் எதுவும் மாட்டல, அதனால திரும்ப சொந்த ஊருக்கே வந்துட்டேன்.
0: சரிங்க. ஹைதராபாத் அனுபவம்லாம் எப்படி இருக்கு?
3: அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் ஹெல்பிங் மைண்டட் தான், நம்மள மாதிரி தான் சாப்பாடும், சாப்பாடு எல்லாம் அரிசி சோறு தான். குளிர் ஜாஸ்திங்க, வெயில் வந்து இங்கே ஜாஸ்தி, அங்கே குளிர் ஜாஸ்தி, குளிர் நம்மளால தாங்க முடியல. அப்புறம் வந்து அங்கே ஃபுல்லாக ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப உதவியாக இருக்கும்.
0: சரிங்க சரிங்க. நீங்க வருங்காலத்துல என்ன ஆக விரும்புறீங்க?
3: நான் எம்பராய்டரி இன்ஜினியர்.
0: சரிங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைய காரைக்கால் வானொலி வாழ்த்துகிறது. இன்னும் நிறைய நம்முடைய நேயர்கள் இருக்காங்க, சந்திப்போம். ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம். நான் சிதம்பரத்திலிருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன். வழக்கமான நேயர் தான், நிறைய நிகழ்ச்சிகள் அதுவும் பரந்தாமன் சாரோட பேசியிருக்கிறேன்.
0: உங்ககிட்ட பேசுறது எனக்கும்
3: இன்னைக்கு பரந்தாமன் சார் வந்து இந்த கோகுலாஷ்டமியில இந்த ஒரு மேடையில இந்த ஒரு நிகழ்ச்சியில ஏற்பாடு பண்ண அந்த நிர்வாகிகளுக்கும் என்ன இந்த மாதிரி இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. நான் இந்த வழியில போது இருக்க நிறைய நிகழ்ச்சிகள கலந்துருக்கிறேன், ஆனா இந்த நிகழ்ச்சி, இந்த மடம், இந்த ஒரு தொன்று தொற்று அந்த வைணவ மக்களுக்காக அவங்களுடைய புகழ அவங்க, ஏன்னா நம்ம தென்னிந்தியாவில் கிருஷ்ணருக்கு கோயிலே கிடையாது, நம்ம வழிபடுறத தவிர சரியான கோயில் கிடையாது. ஆனா இருந்தாலும் இதை மாதிரி முறைகளை, அந்த பிராணங்களை, அந்த இதிகாசங்களை நம்ம கடைபிடிச்சு பாரம்பரியத்தை வளர்க்கறதுக்கு இது மாதிரி இந்த மடங்கள் செய்யும் போது ரொம்ப பெருமையா இருக்குது. அதுல நீங்க வந்து கலந்துகிட்டு நீங்க செய்யறது ரொம்ப பெருமையா இருக்குது.
0: இப்போ எத்தனை வருஷமா ஐயா அங்க வந்துகிட்டு இருக்கீங்க?
3: நான் வந்து இந்த தெருவில் போயிட்டு இருக்கேன், அதனால நான் பார்க்கும்போதெல்லாம் என்ன இருக்கோ உடனே பார்த்து.
0: விழா நடக்க பொழுது எத்தனை ஆண்டுகள்லாம் பாத்துருக்கீங்க?

0: தெரிஞ்சு 30 ஆண்டுகளாக நான் பார்த்துருக்கேன், 30 ஆண்டுகளாக நான் பார்த்துட்டு சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். நிறைய விஷயத்துக்கு நான் உள்ளே போய் பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் எல்லாம் கவனிப்பேன் விழிகள் நடக்கும், சிறப்பாக இருக்கும், மேலக்கச்சேரி நடக்கும், ராமநவமி நடக்கும், ரொம்ப பார்த்தீங்கன்னா சின்ன கூடாரமாக இருக்கும், மக்கள் தொகையும் கம்மியாக இருக்கும், ஆனால் நிகழ்ச்சிகள் அருமையாக இருக்கும். அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். இங்க அரங்கு உள்ளா இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும்.
1: நம்ம வானொலி எப்ப எல்லாம் கேக்குறீங்க?
0: வானொலிங்கிறது நம்ம வந்து என்ன, நிறைய பேர் வானொலி பத்தி நிறைய தெரியாது. வானொலிங்கிறது ரேடியோ வேவ்னு சொல்லுவாங்க. ரேடியோ வேவ் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ரேடியோ வேவ் தான் உலகத்துல மிகப்பெரிய ஆயுதமா பயன்படுது. இப்ப சந்திரன்ல போய் ஏனது கூட ரேடியோ வேவ் தான், நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். அதனால எங்கெல்லாம் போக முடியாததோ அந்த இடத்துல எல்லாம் ரேடியோ போய் சேருங்கிறது அன்னை காலத்தை கண்டுபிடிச்சிருக்கான், அதை இன்னைக்கு தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கான். அது ரொம்ப வருத்தமான விஷயம்.
1: உங்ககிட்ட நிறைய பேசிக்கிட்டு இருக்கலாம், நிறைய தகவல் வாங்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட ஒரு நிறைவுக்கு நெருங்கிட்டு இருக்கோம், இன்னும் சிலரை நம்ம சந்திப்போம். வணக்கம் ரமணி.
2: வணக்கம் சார். வணக்கம் சார். கண்ணில் தோன்றிய காட்சிகள் எல்லாம் கற்பனையில் தோன்றியதில்லை, காதில் கேட்கும் ஓசைகள் எல்லாம் இதயத்தில் ஒலிப்பதும் இல்லை, நெஞ்சில் தோன்றிய

0: எப்ப அப்படிலாம் கேக்குறீங்க?
1: வானொலிங்கிறது நம்ம வந்து ஏன்னா நிறைய பேர் வானொலி பத்தி நிறைய தெரியாது. வானொலிங்கிறது ரேடியோ வேவ்னு சொல்லுவாங்க. ரேடியோ வேவ் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ரேடியோ வேவ் தான் உலகத்துல மிகப்பெரிய ஆயுதமா பயன்படுது. இப்ப சந்திரன்ல போய் ஏனது கூட ரேடியோ வேவ் தான். நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். அதனால எங்கெல்லாம் போக முடியாததோ அந்த இடத்துல எல்லாம் ரேடியோ போய் சேருங்கிறது அன்னை காலத்தை கண்டுபிடிச்சிருக்கான். அதை இன்னைக்கு தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கான். அது ரொம்ப வருத்தமான விஷயம்.
0: உங்ககிட்ட நிறைய பேசிக்கிட்டு இருக்கலாம், நிறைய தகவல் வாங்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட ஒரு நிறைவுக்கு நெருங்கிட்டு இருக்கோம். இன்னும் சிலரை நம்ம சந்திப்போம். வணக்கம் ரமணி.
2: வணக்கம் சார். வணக்கம் சார். கண்ணில் தோன்றிய காட்சிகள் எல்லாம் கற்பனையில் தோன்றியதில்லை. காதில் கேட்கும் ஓசைகள் எல்லாம் இதயத்தில் ஒலிப்பதும் இல்லை. நெஞ்சில் தோன்றிய உணர்வுகள் எல்லாம் நிஜமாக மாறியதும் இல்லை. என் உயிரில் கலந்த காரைக்கால் பண்பலையே உள்ளத்தில் வைத்து பூஜிக்க ஒரு நாளும் மறந்ததும் இல்லை. நிகழ்ச்சிகளை புதுமையாக்கி நேயர்களை மகிழ்ச்சி படுத்தி எண்ணற்ற படைப்புகளை ஏற்றத்துடன் தினம் தந்து உற்சாகப்படுத்தும் உன்னத வானொலியே எங்கள் காரைக்கால் பண்பலையே. காலை மலர்வதும் எழுவதும், மாலை மகிழ்வதும் திகழ்வதும், இரவு நகர்வதும் உறங்குவதும் உன் இசையால் மட்டுமே எங்களுக்கு சாத்தியமாகிறது. என் இதயம் பறக்கிறது, அது உன் வரவால் நடக்கிறது. உன்னால் எங்கள் மகிழ்ச்சிக்கும் நீ தந்த நிகழ்ச்சிக்கும் நன்றிகள். ரமணி ராஜேஷ், சிதம்பரம்.
0: ரொம்ப பிரமாதமா இருக்குங்க ஐயா. ரொம்ப உங்களை எல்லாம் உங்களை போன்ற அன்புள்ளங்களை நாங்களும் ஒரு ஒரு நிகழ்ச்சியில வெவ்வேறு பகுதிகளில் நாங்க சந்திச்சு அங்கெங்கும் நேயர்களை சந்திப்பதில் எங்களுக்கும் ரொம்ப அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி மனசுல எங்களுக்கும் இருக்கு. ஐயா இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: நான் ஒர்க் பண்றேன் சார், பாலிடெக்னிக்ல ஒர்க் பண்றேன்.
0: இப்ப ஒர்க் பண்ணிக்கிட்டு எப்படி பண்பலை நிகழ்ச்சிகள் எப்படி கேக்குறீங்க?
2: சிதம்பரத்துல இந்த நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு உடனே வந்துட்டேன். நானு நிகழ்ச்சி கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க உள்ள நேயர்கள் எல்லாம், நிறைய நேயர்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்த வந்து சிதம்பரத்துல உள்ள இந்த இடத்த வந்து உலகலையே செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.
0: ரொம்ப சிதம்பரம் பெரியார் தெருவுல கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்ப அடுத்து நாம் சந்திக்கக்கூடிய நேயர் ஐயா, வணக்கம் ஐயா.
3: இனிய மாலை நேர வணக்கத்தோடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்திரராஜ், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு ஐயா.
3: நிச்சயமா ஐயா, இந்த கோகுலாஷ்டமியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி.
4: உங்களை சந்திப்பதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி.
3: நிச்சயமா, ஏன்னா இப்ப நண்பர்களோட சொல்லியிருந்தார் இல்லையா, எந்த ஒரு நிகழ்வையும் வந்து மக்களுக்கு எளிதா கொடுக்கக்கூடிய ஒரு காரை பண்பலையா திகழ்றதுல வானொலியிலே மிகப்பெரிய ஒரு வானொலியா நம்முடைய வானொலி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா அதுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கணும். ஏன்னா இயக்குனர் மட்டும் இல்ல, அதுக்கு கீழே பணிபுரிகிற எல்லாருமே அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க இல்லையா. அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிப்போம் கண்டிப்பா. எங்களை வந்து இந்த அளவுக்கு நாங்க நேர்களோட பழகிறதோ கொள்றதோ இதுக்கு வந்து ஒரு உற்சாகமான ஒரு உறுதுணையா இருக்கிறதும் இந்த வானொலி தான், கரை பண்பலை தான்.
0: அப்புறம் ஐயா நீங்க இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
3: நாங்க அதே தொழில் தாங்க ஐயா, மளிகை கடை தான் வச்சிருக்கிறோம்.
0: நிர்வாகம்
3: நல்லா போயிட்டு இருக்கு ஐயா.
0: உங்களுக்கு உதவியா யாரெல்லாம் இருக்காங்க?
3: நிச்சயமா உதவியா, முதல் உதவியா எங்களுடைய காரை பண்பலை இருக்குது, வானொலி தான். ஏன்னா எங்களுடைய அந்த ஒரு மனநிலையை வந்து சீரா வைக்கிறதுல வந்து வானொலி என்னுடைய பங்கு மிகப்பெரியது. நீங்க எவ்வளவுதான் ஒரு கோபமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த ஒரு பாடல் கேட்டீங்கன்னா அப்படியே உங்களுடைய மனநிலை மாறிடும். நிச்சயமா
0: ரொம்ப சந்தோஷமாவே நிகழ்ச்சிகள் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு ஐயா. வணக்கம் ஐயா.
5: வணக்கம். வணக்கம்.
0: உங்க பேரு ஐயா?
5: தேவநாதன், சிதம்பரம் ஐயா.
0: சரிங்க ஐயா, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
5: ஐயா வந்து மருந்தாளுநர் ஒர்க் பண்றேன், அரசு ஆரம்பத்து கிருஷ்ணாபுரத்துல ஒர்க் பண்றேங்க.
0: சரிங்க. வேற எப்படி இருக்கு உங்களுடைய பணிக்காலங்கள்லாம்? எப்படி
5: காலங்கள்லாம் நல்லா போயிட்டு இருக்கு ஐயா.
0: சரிங்க. நிகழ்ச்சியோட ஒரு நிறைவுல வந்திருக்கீங்க, உங்களை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சந்திப்போம் ஐயா.
5: நன்றி ஐயா.
0: நேர்களை இன்றைய ஊரும் உறவு நிகழ்ச்சி சிதம்பரம் பெரியார் தெருவில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு நிறைவா நம்ம சந்திப்போம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: உங்க பேருங்க?
6: தேவதர்ஷன்.
0: தேவதர்ஷன். இன்னைக்கு கிருஷ்ணர் பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க. ரெண்டு லைன்
5: ரெண்டு பாடுங்க. கிருஷ்ணா பாட்டு.
6: கிருஷ்ணா நீ பாரோ, கிருஷ்ணா நீ பாரோ, பேகா

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

ரொம்ப அழகா பாடுனீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. நேர்களை, இன்றைய ஊரும் உருவம் நிகழ்ச்சி சிதம்பரம் பெரியார் தெருவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் மடம் அருகில் கிருஷ்ண ஜெயந்தி விழா மிக சிறப்பாக இங்க கொண்டாடப்பட்டு வருகிறது. அங்க இருக்கக்கூடிய பக்தர்களையும் நம்முடைய நேயர்களையும் நிகழ்ச்சியில சந்திச்சோம். ஒரு மனநிறைவோட கிருஷ்ணர் குறித்த தகவல்களை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப சிறப்பாகவே இந்த ஒரு மணி நேரம் போச்சு. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற நேயர்கள், கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள், ஒளிபரப்பு கூடத்திலிருந்து பணியாற்றிய லாவண்யா மேடம், உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான். உங்களுக்கே பரந்தாமன் நன்றி, வணக்கம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பாதுகாப்பான சுற்றுச்சூழல் நம் உரிமை அல்ல, அது நம் கடமை. அக்கறையோடு சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளு கிடங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைப்பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் திரை இசை.

திரைசியின் தொடக்கமாக நாம் கேட்டது எஸ்பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய மீண்டும் கோகிலா படப்பாடல். இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3.

0: தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: காரைப்பண்பலையின் 1.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கும் திரை செயல். அடுத்து எஸ் ஜானகியின் குரலில் இது வசந்தராகம்.

0: காரி பண்பலையின் 1.3 இணைந்து நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் திரை இசை. இணைந்திருக்கிறோம் நேர்களே, காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில். நேரம் 5:15.
1: ஜுவல்லரியில்
2: ஒரு பாட்டு.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDM ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: பழகாலம் தங்கும்.
3: இன்னைக்கு சிட்டுக்கூர் பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் திருநாங்கூர் இந்த ஊருக்கு வந்திருக்கோம்.
4: பாப்பா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பாப்பா
5: என்ன
4: சாப்பிட்டீங்க மதியம்?
5: கீரை குழம்பு.
4: கீரை குழம்பா? சரி, சாப்பாடுல உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? சரி, என்ன படிக்கிறீங்க பாப்பா நீங்க?
5: அஞ்சாவது.
4: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
5: ஊராச்சொண்டு தொடக்கப்பள்ளி நாங்கூர் பெருமிடி.
4: குட்டி பாப்பாக்கு படிச்சுட்டு பெரிய பிள்ளை ஆன பிறகு என்ன வேலைக்கு போறதுக்கு ஆசையா இருக்கு?
5: டீச்சர் வேலைக்கு.
4: இப்ப நீங்க வந்து ஸ்கூல்ல என்ன ரேங்க் வாங்குவீங்க?
5: ஃபர்ஸ்ட் வாங்குவீங்க.
4: ரொம்ப சந்தோஷம். வேற என்ன மாதிரி உங்களுக்கு தரம் இருக்கு?
5: டிராயிங் வரைவு விளையாடுவேன்.
4: என்னென்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
5: ஓடி பிடிச்சி கண்ணாமூச்சி விளையாடுவேன்.
4: யாரு உங்க ஃப்ரெண்டுங்க? உங்க பேர்லாம் சொல்லுங்க பாக்கலாம். யாராவது உங்க ஃப்ரெண்டுங்க?
5: ஆதினி, சாதனாஸ்டி, விஸ்பெத்தா, ஆர்ஸ்பெத்தா.
4: ஏய் அப்பா, இல்ல இன்சில இன்சிலே ஞாபகம் வச்சிருங்க. மதியான நேரத்துல சாப்பிட்ட சாப்பாடு முடிஞ்ச பிறகு என்ன விளையாடுவீங்களா?
5: ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது விளையாண்டுட்டு இருப்போம். இல்லாட்டி இது விளையாடுவோம், அஞ்சு கல்லு அது மாதிரி விளையாண்டுட்டு.
4: சரி, காலையில எத்தனை மணிக்கு ஸ்கூல்ல இருந்துச்சு போவீங்க?
5: 7 மணிக்கு எழுந்து கிளம்பி ரெடி ஆயிடுவோம். 9 மணிக்கு போவோம் பிளே ரூம்.
4: ஸ்கூல் கிளம்புறதுக்கு நீங்களா காலையிலேயே தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பீங்களா? இல்ல அம்மா பாப்பா பாப்பா பாப்பான்னு எழுப்பி விடுவாங்களா?
5: அம்மா எழுப்பி விடுவாங்க.
4: எழுப்புறப்ப என்னம்மா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறமா அப்படின்னு சொல்லுவீங்களா?
5: சொல்லுவேன்.
4: அம்மா அம்மா கோவப்பட மாட்டாங்களா?
5: கோவப்பட்ட பாட்டிலேயே நான் குத்திடுவேன்.
4: சரி, வேற அம்மாவுக்கு என்ன மாதிரியம்மா உதவி பண்ணி கொடுப்பீங்க?
5: ஏதாவது எடுத்து கொடுக்க சொன்னாங்கன்னா எடுத்து கொடுப்பேன்.
4: எல்லாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? சொன்னீங்கன்னா போனீங்கன்னா அட்டி விடுவோம் இல்லையா?

நன்றி, வணக்கம்.

0: சுட்டுக்கு ஒரு பாட்டு. ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: பாப்பா வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: என் பேர் பிரீத்தி.
2: பிரீத்தி, நல்ல பேரு, நல்ல அழகாவும் இருக்கிறீங்க குட்டி பாப்பா. பிரீத்தி என்ன படிக்கிறீங்க?
3: வீட்டுல
2: அம்மா அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
3: அம்மா வந்து வயல் வெளிக்கிறாங்க, அப்பாவும் விவசாயம் பண்ணுறாங்க.
2: உங்களுக்கு தம்பி அண்ணன் இருக்காங்களா?
3: எனக்கு தங்கச்சி இருக்கா.
2: பாப்பா பேரு
3: சிவபிரபா.
2: சிவபிரபாவா? இப்ப நீங்க படிச்சுட்டு பெரிய புள்ளி ஆன பிறகு எதிர்காலத்துல என்ன வேலைக்கு போறதுக்கு ஆசை இருக்கு உங்களுக்கு?
3: நான் டீச்சர் ஆகணும் ஆசை.
2: நீங்களும் ஆசைப்பட்டீங்களா? அம்மா அப்பா சொன்னாங்களா?
3: இல்ல, நானும் ஆசை.
2: சரி பாப்பா, இப்ப உங்களுக்கு இருக்கிற பாடத்துல நீங்க விரும்பி ரொம்ப ரசிச்ச பாடம் எந்த பாடம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
3: ரொம்ப தமிழ் பாடம்.
2: வீட்டு பாடம்லாம் கொடுப்பாங்களே டீச்சர், என்ன மாதிரி வீட்டு பாடம் கொடுப்பாங்க? உடனே முடிச்சுடுவீங்களா நீங்க?
3: ஆ, முடிச்சிருவேன். தமிழ் சேனல்ல கொடுப்பாங்க, இங்கிலீஷ், மேக்ஸ் கொடுப்பாங்க, சோசியல் சயின்ஸ், எல்லாமே கொடுப்பாங்க.
2: எல்லாமே கொடுப்பாங்க. படிப்பு தவிர வேற என்னென்ன திறமை உங்களுக்கு வளர்த்துக்குவீங்க?
3: நல்லா வரைவேன், கொஞ்சம் பார்த்து வரைவேன்.
2: பார்த்து வரைவீங்க?
3: ரெண்டு மூணு தடவை பார்த்து தப்பா வரும், அதாவது திரும்பி நல்லா விலங்குகள் வரைவேன்.
2: ஓஹோ, சரி சரி.
3: இப்போ செடி கொடிகள்,
2: வெரி குட்,
3: அதுமே கொஞ்சம் பார்த்து வரும்.
2: இதெல்லாம் நீங்க வரைஞ்சி வந்துட்டு ஸ்கூல்ல காமிக்கிறப்ப பாராட்டுவாங்களா?
3: வாங்க.
2: நீங்க உங்க வயசுல நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி.
3: வணக்கம்.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
2: ஒரு பாட்டு,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: கிருதீஸ்வரன்.
3: கிருதீஸ்வரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன படிக்கிறீங்க கிருதீஸ்வரன்?
4: மூன்றாவது.
3: மூன்றாவதுப்பா. உங்களுக்கு பிடிச்சமான பாடம் என்ன பாடம் உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்?
4: தமிழ், இங்கிலீஷ், கணக்கு, அறிவியல்.
3: இப்ப எல்லா பாடமும் ரொம்ப பிடிக்கும். என்ன சாப்பிடுவீங்க மத்தியானத்துல? என்ன கீரையா? என்ன சாப்பிடுறவங்க ரொம்ப பிடிக்கும்?
4: கீரை சாதம், தக்காளி சாதம், அம்மன் சாதம் பிடிக்கும்.
3: யார் செஞ்சு கொடுப்பா வீட்டுல? உங்க அப்பாவா அம்மாவா?
4: என்ன
3: விளையாடுறீங்க பெரிய
4: பிள்ளையா?
3: சரி சரி, நல்லா படிங்க. நன்றி தம்பி.
4: நன்றி, வணக்கம்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும் நிகழ்ச்சி தயாரிப்பு LG ராசக்யன் படைப்பு வெங்கடேசா மீடியம் விஷ்ணு
3: நேரில் நம்ம இணைந்திருக்கிறோம். இதனம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 5:30. நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: டு லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
7: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
8: சரி சரி சரி சரி சரி சரி,
9: தட்ஸ் ரைட்,
8: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: தட்ஸ் ரைட்.
11: வாடிக்கையாளர்களின் வேடுகோளுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடைகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
3: காரிப்பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது விளக்கேற்றும் வேலை. விஷ்ணுவின் 8வது அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த தினம் இன்று. ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என பக்தர்களால் மகிழ்வோடு கொண்டாடப்படும் திருநாள் இது. ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகள். தர்மத்தின் காவலனாக அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் தர்மத்தை காக்க பிறந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். மகாபாரத போரில் பாண்டவர்களின் பக்கம் நின்று தர்மத்தை ஜெயிக்க வைத்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். கீதை தந்த ஞானியாகவும் விளங்குகிறார் ஸ்ரீகிருஷ்ணர். உலகமே போற்றும் பகவத்கீதையை நமக்காக அருளியவர் ஸ்ரீகிருஷ்ணன். 16 கலைகளின் நாயகனாக குழந்தை பருவத்தில் ஏராளமான ரசிக்கத்தக்க அற்புதங்களை நிகழ்த்தியவரும் ஸ்ரீகிருஷ்ணன். அன்புக்கு அடையாளமாக யாரையும் வெறுக்காமல் தன்னை கொல்ல வந்த கம்சனுக்கு கூட மோட்சம் கொடுத்தவர் ஸ்ரீகிருஷ்ணன். பெண்களை காப்பாற்றி அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுத்த வரலாறும் உண்டு. கிருஷ்ணர் இருக்கும் இடமெல்லாம் அமைதி இருக்கும், பயம் விலகி ஓடும். கிருஷ்ணா என்று மன

0: நாகை மூராசென்ஸின் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். கல்வி கரை காண முடியாத கடல், யாரும் களவாட முடியாத செல்வம். கல்வியை கசடர கற்றுத்தரும் ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் 5 வரை ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆசிரியர்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மூராசென்ஸ், நாகப்பட்டினம்.
1: ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி உலகெங்கும் பக்தர்கள் மனமகிழ்வோடு ஆனந்தமாய் கொண்டாடி வரும் நேரம் இது. அனைவருமே கிருஷ்ணரை நேசிப்பது ஏன் தெரியுமா? அவர் கடவுளாய் நம்மை விட்டு தொலைவில் விலகியிருப்பதில்லை. நம்மை போலவே நம்மோடு குறும்பு செய்து, வெண்ணை திருடி, நம்மோடு விளையாடி, புல்லாங்குழல் வாசித்து அனைவரோடும் எளிதாக ஒன்றிவிடும் தெய்வமாய் விளங்குகிறார் ஸ்ரீ கிருஷ்ணர். எல்லா உறவாகவும், யசோதைக்கு குழந்தையாக, அர்ஜுனனுக்கும் குசேலனுக்கும் நண்பனாக, ராதைக்கு காதலனாக, நமக்கெல்லாம் குருவாக, யாருக்கெல்லாம் எந்த உறவு வேண்டுமோ அந்தந்த உறவாக நாம் நினைக்கும் நேரம் நம்மோடு நெருங்கி நிற்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர். வாழ்க்கையில் துன்பமும் கஷ்டமும் நெருங்கும் பொழுதெல்லாம், பயம் வரும் பொழுதெல்லாம் கீதையின் ஒரு வழி போதும். கீதையின் வழி நமக்கு போதும். நீ உன் வேலையை மட்டும் பார், மற்றதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்றும் தோள் தட்டி சொல்லி ஆறுதல் தரும் நண்பனாக விளங்குகிறார் ஸ்ரீகிருஷ்ணன். ஸ்ரீகிருஷ்ணரின் முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பு நிலைத்திருக்கும். கையில் புல்லாங்குழலுடன், சிரித்த முகத்துடன் கண்ணனை கண்டாலே நம் கவலைகள் மறையும்.

0: அழகம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: காரைப்பண்பலையின் 1.3 நாம் கேட்டு ரசிக்கும் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஹெலன் சத்யா பாடியது.

0: ஆஃபர்ல வாங்குனா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோலதன வாங்குன.
0: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்
6: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க
8: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3 நேர்களே நமது காரை பண்பலை நாளை காலை 9 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
9: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி
8: செங்கல் சூளை மற்றும் எதிர்நெல் விடுவதற்கான தார் பைகள் சல்லுசாய் வாங்க திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
6: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்
8: நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் மேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ
0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி
8: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தலர்
12: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்
8: நாளை காலை 7:55 TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நாகப்பட்டினம் பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்
13: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்
14: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை
8: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
15: இணைந்திருப்பது
8: காரை பண்பலை 100.3 நமது காரை பண்பலை நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ CBC ஸ்கூல் வழங்கும் நலன் தரும் நல்லுணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர்
16: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்
17: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்
8: காரைப்பண்பலை 100.3 நம் கேட்டு ரசிக்கும் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் KJ ஜெயசுதாஸ் பாடியது

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: நேரம் 5:50, காரைப்பண்பலை 100.3 இது விளக்கேற்றும் வேளை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது பாடியது.

0: நாகை மூராசன்ஸின் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். கல்வி கரை காண முடியாத கடல், யாரும் களவாட முடியாத செல்வம். கல்வியை கசடர கற்றுத்தரும் ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் 5 வரை ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆசிரியர்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைப்பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சியில் அடுத்து அன்பரளியும் சரளாவும் பாடிய பாடல்.

0: மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
2: புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
5: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்தன் கோ. சரி சரி,
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
3: இணைந்திருப்பது காரைப்பண்பலை 100.3, நேரம் 6 மணி. இனி நாம் கேட்கலாம் பண்ணிசை. பாடியவர் திருவடிமருதூர் சிவச நடராஜன் அவர்கள்.

காரைப்பன்மலையின் 1.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.

பண்ணிசை கேட்டோ. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். தில்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

0: தலைப்புச் செய்திகள். இன்று கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் UOS-5 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் GSLV-F17 ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுக்கு இடையிலான 3 நாள் பேரவைக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் நாளை நடைபெறும் ஆசிரியர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். இனி விரிவான செய்திகள். இன்று கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாழ்வும் வாக்கும் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ மரபுகளுக்கு தொடர்ந்து வலுவூட்டி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத ஆதர்சங்களை மக்கள் தங்களின் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அனைவரையும் உள்ளடக்கிய முன்னேறிய இந்தியா ஒன்றை உருவாக்க பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சத்தியம், தர்மம் மற்றும் கடமையின் பாதையில் நடக்க மனித குலத்திற்கு வழிகாட்டுவதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நற்செய்தி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தன்னலமற்ற சேவை உணர்வை தூண்டுவதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளிய போதனைகளின் அடிநாதம் என்றும், இந்த உணர்வை மனித குலத்தை தொடர்ந்து வழிநடத்தி வந்திருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். புனிதமான கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளில் அனைவரின் வாழ்விலும் புதிய வலுவும் ஆற்றலும் பிறக்க தாம் வேண்டுவதாக பிரதமர் மேலும் கூறியுள்ளார். இந்தியாவின் UOS-5 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் GSLV-F17 ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியாவின் வளர்ச்சி, புதுமையாக்கம் மற்றும் மேன்மையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த வெற்றி அமைந்திருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் தொழில் துறையினருக்கும் இடையிலான கூட்டாண்மை காரணமாக நாட்டின் விண்வெளி திட்டங்களில் அளவும் வலுவும் அதிகரித்து வருவதாகவும், விண்வெளி தொழில்நுட்ப சூழல் முழுவதிலும் இந்தியாவின் திறன்கள் மேம்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகளின் இந்த சாதனை நாட்டிற்கே பெருமையான தருணம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங், இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டவர்களும் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டதை பாராட்டியுள்ளனர். UOS-5 செயற்கைக்கோள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: 27 மணி நேர கவுண்டவுன் நடைமுறைகளுக்கு பின்னர் இன்று அதிகாலை 2:55 ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்திலிருந்து GSLV-F17 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட EOS-05 செயற்கைக்கோள் அதற்கடுத்த 18 நிமிடங்களில் திட்டமிட்ட சுற்றுப்பாதைக்கு வெற்றிகரமாக மாற்றப்பட்டது. பூமியின் மேற்பரப்பை விரிவாக படமெடுத்து அனுப்பும் திறன் படைத்த இந்தியாவின் இந்த முதலாவது புவி ஒத்தசைவு செயற்கைக்கோள் நிகழ்நேர அடிப்படையில் பூமியை கண்காணிப்பதில் இந்தியாவின் ஆற்றலை பெருமளவு வலுப்படுத்த என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். புதிய செயற்கைக்கோளிலிருந்து கிடைக்கும் படங்கள் மற்றும் இதர தரவுகள் வேளாண்மை, பேரிடர் நிர்வாகம் உட்பட பல்வேறு துறைகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: உலகப் போருக்கு பிந்தைய இத்தாலிய வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ளார்.

0: திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருமதி மெலோனியின் தலைமைத்துவத்தில் இத்தாலிய மக்களுக்குள்ள நம்பிக்கையின் பிரதிபலிப்பு இந்த மைல்கல் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிற்கும் இத்தாலிக்கும் இடையிலான சிறப்பு தந்திரோபாய கூட்டாண்மையை வலுப்படுத்துவதில் திருமதி மெலோனியுடனான தமது நட்பிற்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் இருநாட்டு மக்களின் பிரகாசமான எதிர்காலத்திற்காக திருமதி மெலோனியுடன் ஒத்துழைப்பாக தொடர்ந்து செயல்பட தாம் ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நன்கொடைகள் ஒழுங்குமுறை சட்டம் தொடர்பான திருத்த மசோதாவை ஆராய மத்திய அரசு 31 உறுப்பினர் கூட்டு நாடாளுமன்ற குழு ஒன்றை அமைத்துள்ளது. மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் இக்குழுவின் தலைவராக இருப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப கடந்த ஆகஸ்ட் 12 நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒப்புதல் அளித்தன. பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுக்கு இடையிலான 3 பேரவை கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் நீதித்துறைகளுக்கு இடையே பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மூலம் வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. கூட்டத்தின் நிகழ்வுகளுக்கு இடையே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நீதிமன்ற பிரதிநிதி குழுக்களின் தலைவர்களை இருதரப்பு ரீதியில் சந்தித்து பேசினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நாளை மாலை நடைபெறும் ஆசிரியர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி இவ்விழாவிற்கு தலைமையேற்று ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவிக்கிறார். தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், எம்பி எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இவ்விழாவில் பங்கேற்க உள்ளனர். இதற்கிடையே புதுச்சேரி அரசின் நல்லாசிரியர் விருது பட்டியல் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: புதுச்சேரி அரசு வெளியிட்டுள்ள விருது பட்டியலின்படி காலாபேட்குப்பம் அரசு ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ரமா, காரைக்கால் கோட்டுச்சேரிப்பேட் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு வீரசுந்தரம், கோர்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியை திருமதி அனுசுயா, காலாபேட் செவாலியே செல்லான் அரசு மேல்நிலைப்பள்ளி தாவரவியல் விரிவுரையாளர் திரு ரவிக்குமார் ஆகியோர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்திரா நகர் அரசு மேல்நிலைப்பள்ளி தமிழ் பட்டதாரி ஆசிரியை திருமதி கலைச்செல்வி சிறந்த மொழி ஆசிரியருக்கான முதலமைச்சரின் சிறப்பு விருது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கல்வி அமைச்சரின் பிராந்திய விருது உட்பட இதர பிரிவுகளில் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களின் பெயர்களும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன.
0: புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் 100 பழமை வாய்ந்த புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு குழந்தைசாமி மற்றும் ஏராளமான விசுவாசிகள் இதில் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வரும் 13 மாலை நடைபெறும். தமிழக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் புதுச்சேரியில் உள்ள தமது சகோதரரை வீடு புகுந்து மிரட்டியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக இன்று புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி குற்றப்பத்திரிகை நகலை பெற்றுக் கொண்டார். அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகாவிட்டால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தார். தமிழகத்தில் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2 சென்னையில் போராட்டம் மேற்கொண்டுள்ள தூய்மை பணியாளர்களை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் சந்தித்து பேசினார். கடந்த கால ஆட்சியில் கஜானா காலி செய்யப்பட்டதால் நிதிநிலையை சீர்படுத்த நடப்பு அரசுக்கு சிறிது அவகாசம் தேவைப்படுவதாகவும், நிதிநிலை சீரானவுடன் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். கோரிக்கைகள் குறித்து மேலும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் இன்றைய சந்திப்பின் போது உடனிருந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் திறக்கப்பட்ட நீர் இன்று முக்கொம்பு மேலணைக்கு வந்து சேர்ந்துள்ளது. ஓரிரு நாட்களில் இந்த நீர் கல்லணை சென்றடையும் என்றும், கல்லணையில் இருந்து நாளை மறுநாள் பாசன நீர் திறந்துவிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று 92.16 அதிகரித்துள்ளது. அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 7,790 கனஅடியாக உள்ள நிலையில், டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து வினாடிக்கு 7,000 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை

0: செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திண்டிவனம் உள்ளிட்ட இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 3 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் UOS-5 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் GSLV-F17 ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுக்கு இடையிலான 3 நாள் பேரவைக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் நாளை நடைபெறும் ஆசிரியர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3 நேரம், 6:20. நேயர்களினி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
5: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
4: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
4: மற்றும் தி நகர், சென்னை.
6: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
7: வணக்கம். விழுதுகள், அது ஒரு கட்டுக்கோப்பான குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு கணவன், மனைவி, ஒரு மகன் மற்றும் அம்மகனின் தந்தை என இவர்கள் மட்டுமே. கணவனும் மனைவியும் வேலைக்கு போயிடுவாங்க. தன் மகனும் மருமகளும் வேலைக்கு போன பிறகு வீட்டை பார்த்து கொள்வது அந்த முதியவர்தான். வீட்டில் மகனும் மருமகளும் வேலைக்கு போகும் பரபரப்பில் அப்படியே போட்டது போட்டபடி போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த முதியவர்தான் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வைப்பார். எந்த நேரமும் துருதுருன்னு கொள்ளை குடிகாட்டிலும் தொடர்ந்து ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பார். மகனும் மருமகளும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் அவரை, ஏன்பா இவ்வளவு வேலையும் உங்களை யார் பார்க்க சொன்னது? உடம்புக்கு ஏதாவது வந்துட்டதுனா எங்களுக்குன்னு யாருப்பா இருக்காங்கன்னு உரிமையோட அவர் மகனும் மருமகளும் கடிந்து கொள்வார்கள். அதற்கு மேல் மருமகளும் அந்த மனிதரை தன் தந்தை ஸ்தானத்தில்தான் வைத்து பார்த்து கொள்வாள். இதை பார்க்கும்போது எனக்கு இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்ணா, ஆச்சரியத்துடன் அவளை பார்ப்பேன். வயதாகிவிட்டாலே அலட்சியமாக நினைப்பது, அவர்களை மதித்து அன்பான வார்த்தைகள் கூட பேசாமல் இருப்பது, இப்படி பல இடங்களில் பார்த்தும் இருக்கிறோம், கேள்விப்பட்டும் இருக்கிறோம். முதியவர்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்குபவர்களாகத்தான் நாம் காண்கிறோம். காலங்கள் உருண்டோடுகிறது, அந்த பெரியவருக்கும் வயதாகிவிட்டது. மூப்படைந்து பல பல கஷ்டங்களை சந்திக்கும் சூழ்நிலைக்கு முதியவர் தள்ளப்பட்டார். இப்போதும் அவர் மகனும் மருமகளும் பேரனும் அவர் மீது கூடுதல் கவனமுடன் அக்கறையும் கொண்டு கவனித்துக் கொண்டார்களே தவிர அவரை கவனிப்பதில் சலிப்படைந்ததில்லை. அவருக்கு தளர்ச்சி அதிகமாகி படுத்த படுக்கையானார். அவர்கள் சற்றும் முகம் சுளிக்காமல் தினமும் அவரை குளிப்பாட்டுவதும், தூய்மை செய்வதும், அந்த பெரியவருக்கு உடைமாற்றி விடுவதும், அவருக்கு ஏற்ற உணவையோ கஞ்சையோ பழச்சாரோ கொடுத்து மிகவும் அன்பாக கவனித்துக் கொண்டனர். ஒரு விதத்தில் அந்த பெரியவர் பாக்கியசாலி என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்வை பார்த்ததும் எனக்கு ஒரு நாலடியார் பாடல்தான் நினைவுக்கு வந்தது. சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மற்றதன் மதலையாய் காலூன்றி ஆங்கு, குதலைமை தந்தைகன் தோன்றில் தான் பெற்ற புதல்வன் மறைப்பக்கெடும். வயது முதிர்ந்த

0: ஆலமரம் தளர்ந்து நிற்கும் அந்த ஆலமரத்தை கரையான் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டிருக்கிறது. பட்டுப்போய் விழும் அந்த சூழலில் கூட அது வீழ்ந்து விடாமல் அதனுடைய விழுதுகள் தாங்கிக் கொள்ளுமாம். இதிலிருந்து நாம் பெறும் நீதி, பெற்று ஆளாக்கிவிட்ட தகப்பன் வயதாகி தளர்வுற்ற காலத்தில் அவர் பெற்ற புதல்வர் அவரை தளர்ந்து சோராமல் தாங்கி தோள் கொடுக்க வேண்டும் என்பதே. நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நீங்களே நாம் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3 நேரம், 6:25 நிமிடம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: இனி நாம் கேட்கலாம் லைட் ஹவுஸ். இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் அலமாய்வாளர். ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர், ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 6:45 இசை தூரிகை, 7:65 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். குறுவை சாகுபடி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா அசிங்காடு GR குருமூர்த்தி அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம். இன்று 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் காணம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 10:30 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. நாளை நமது காரை பண்பலை வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.

பதினொன்று பத்துக்கு துயிலும் ஒன்று. கேட்டது லைட் ஹவுஸ். இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம். நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம். அடுத்த தலைமுறைக்கும் தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்றைய வேட்டுமனைக்கு உங்களின் விருப்பமான திரை இசை பாடல்களை தொலைபேசி வழி நேர் விருப்பமாக கேட்டு ரசிக்கலாம். உங்கள் காரை பண்பலையின் 100.3 அது காற்றில் வரும் காணம். நிகழ்ச்சிகளை கேட்கலாம், ரசிக்கலாம், பங்கு பெறலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம் நேர்களை. காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் இன்னும் சில நொடிகளில் மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

0: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 to 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 to 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய்மாலா பக்சி, நீதிபதி திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு சத்தீஸ்கர், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு, மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் இதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. 60 நெருங்கும் நீதிபதிகள் தொடர்ந்து பணியாற்றும் வகையில் அவர்களின் உடல்நிலை மற்றும் செயல்பாடுகள் உள்ளனவா என்பதை அந்தந்த மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் ஆய்வு செய்து நீதிபதிகளை 62 வரை பணியாற்ற அனுமதி அளிக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மார்ச் 31 அல்லது அதற்கு பிறகோ ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருப்பின் அவர்கள் மீண்டும் நீதித்துறையில் 2 பணியாற்ற அனுமதிக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வுக்கு பின் வேறு எந்த அரசு பதவியும் வகிக்கவில்லை எனில் மார்ச் 31 பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் வயதை 62 உயர்த்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 2 உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு துறைகளின் தேவைகள் மற்றும் மானிய கோரிக்கைகளுக்கு ஏற்ப முதலமைச்சர் திரு விஜய் 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாகவும் கூறினார். மந்தை புறம்போக்கு, நீர்வழி புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு உள்ளிட்ட நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் பட்டா வழங்கக்கூடாத நிலங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு மாநில காவல்துறை மிகுந்த முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 3 கிலோமீட்டர் நீள சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை தற்போதுள்ள தாவேக அரசும் செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தால் எஞ்சியுள்ள சதுப்பு நிலமும் அழியும் நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை இயன்றவரை அகற்றுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது

0: மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று மாலை முக்கொம்பு வந்தடைந்தது. 45 நாட்களுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீர் சாகுபடிக்கு போதுமானதாக இல்லை என விவசாயி ஐலை சிவசூரியன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்த ஆண்டு காலதாமதமாக திறக்கப்பட்டிருக்கின்றது. அதை திறக்கும் பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் இந்த தண்ணீர் 45 நாளைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தண்ணீரை கொண்டு ஏற்கனவே குறுவை பயித்து போன நிலையில் இப்போ சம்பா சாகுபடி 45 நாளைக்கு செய்ய முடியாது. ஏன்னா 45 நாளில் நெல் அறுவடை செய்யக்கூடிய அளவில் பயிர் ரகம் இது வரைக்கும் எதுவும் வரலை. அதனால் இப்போ திறக்கப்பட்ட தண்ணீர் இந்த பகுதியில் உள்ள பாசன கால்வாய்களுக்கு திறப்பது மூலம் நிலத்தடி நீராதாரம் பெருகும். அதே போல் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படும், சாகுபடிக்கு பயன்படாது. எனவே செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நமக்கு வடகிழக்கு பருவமழை பெய்தாலே ஒழிய சம்பா சாகுபடி என்பது செய்வதில் பிரயோஜனம் இல்லை. நிலத்தடி நீர் உள்ளவங்க செய்யலாம், ஆற்று நீரை நம்பி செய்கிறவங்க செய்ய முடியாது. எனவே தமிழ்நாடு அரசெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும்.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயை அணைக்க வனத்துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். மலைப்பகுதியில் உள்ள வன விலங்குகளுக்கோ அரிய வகை மூலிகைகளுக்கோ பாதிப்பு ஏற்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு காட்டழகர் கோவில் பேட் வனப்பகுதியில் 2 நாட்களுக்கு முன்பு காட்டு தீ பிடித்து புகைமூட்டம் ஏற்பட்டது. இந்நிலையில் 2ஆம் நாளன்று காஞ்சாபுரம் மலைப்பகுதிக்கு காட்டுத்தீ பரவியது. இதனை அணைக்கும் பணியில் 30க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் இரவு மலையில் தங்கி மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனாலும் தீயின் வேகம் அதிகரித்து மலை உச்சி வரை கொழுந்துவிட்டு எரிந்து ராஜபாளையம் ராக்காட்சியம்மன் கோவில் மலைப்பகுதிக்கு திசை திரும்பியது. கரடுமுரடான பாதைகளை கொண்ட இந்த மலைப்பகுதிக்கு செல்லுவதில் வனத்துறையினர் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இருந்தபோதிலும் 40க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்றும், வன விலங்குகள் உயிருக்கு ஆபத்து இல்லை, வனத்துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள தகவல் தொடர்பு சாதனம் பாதிக்கப்படவில்லை என மேகமலை மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் காப்பக துணை இயக்குநர் ரவிமீனா தெரிவித்துள்ளார். விருதுநகரிலிருந்து கமலக்கண்ணன்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லம் தேடி பொருட்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் நாளை மற்றும் திங்கட்கிழமை விநியோகம் செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவோம், உயிரை காப்போம், போதைப் பொருளை ஒழிப்போம் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அருள்மிகு ராதா சமேத ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு வண்ணம் தீட்டுதல், ஓவியப் போட்டி, வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றன. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21

0: 14, 13, 21, 21, 17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங்பிங்கை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவோக்கியாவின் மைக்கேல் கிரையச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் துஹானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6:40. நேயர்களினை கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்.
3: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்கோ டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
6: கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
7: பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் ஒரு புதிய உதயம்.
6: அனுபவமிக்க ஆசிரியர் பெருமக்கள், நவீன வகுப்பறை மற்றும் ஆய்வக வசதி, பாதுகாப்பான வேன் வசதி, சுகாதாரமாக அமைப்பற்ற ஹாஸ்டல் மற்றும் கேன்டீன் வசதி அமைந்துள்ளன. தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
7: தொடர்புக்கு 9943707438 மற்றும் 9943913785. பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூர்.
8: நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர். பிரியவதனா அவர்கள்.
9: ஸ்கூல் போற வயதுல அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வந்து ஊட்டச்சத்து கொடுக்கலாம்ங்கிறத நம்ம பார்க்கலாம். வெஜிடபிள்ஸா நம்ம வந்து குழம்புல போட்டு அப்படி இப்படின்னு நம்ம பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி கொடுக்காம எந்த விதத்துல கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கறத நம்ம கேரட் மில்க் ஷேக், பீட்ரூட் மில்க் ஷேக், சூப்பு, ஜூஸ், அதெல்லாம் நான் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி முடிஞ்சவங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை ரொம்பவே நல்லது, ஜாகரி, வெல்லம், அந்த மாதிரி நம்ம அதை ஆட் பண்ணி கொடுக்கும் போது குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த டேஸ்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம பெற்றோர்கள் அனைவரும் குழந்தைக்கு விரும்புற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும். தினமும் ஒரு கிளாஸ் பால் கண்டிப்பா அவங்க குழந்தைங்க எடுத்துக்கணும். பால், தயிர், பன்னீர், இதுல இதுல அந்த குழந்தைங்களுக்கு நிறைய கால்சியம், விட்டமின் டி, இது எல்லாமே கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அவங்க நல்ல வளர்ச்சி அடைய, உயரமா வளர அவங்களுக்கு உதவியா இருக்கும். சுறுசுறுப்பான மூளை, அவங்களுக்கு நான் எப்பயுமே ஆக்டிவாக இருப்பாங்க. குழந்தைங்க என்ன சொல்கிறது கேட்க மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க ஒரு இடத்துல, அவங்க எப்பயுமே ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து அவங்க பாடிக்கு தேவைப்படும். அப்போது பாதாம், முந்திரி, வால்நட்ஸ் போன்ற நட்ஸ் வகையெல்லாம் அவங்க நல்லாவே சாப்பிடலாம். அப்படியே கொடுத்தா சில பேர் மென்று சாப்பிடலாம், விளையாட்டு இதில் வேணான்னு சொல்லுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்க எப்படி ஈஸியாக கன்சியூம் பண்ணுற மாதிரி நம்ம அந்த பவுடர் ஃபார்மில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான சத்துக்களும் அதுலேருந்து கிடைச்சிரும். எப்பயுமே அவங்க மென்டலியே ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க. அப்புறம் அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எப்பயுமே சாப்பிட வைக்கக்கூடாது. அவங்க லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுமே தவிர அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடுன்னு நம்ம கட்டாயப்படுத்தவே கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பண்ணணும். சப்பாத்தி ரோல், பன்னீர் ரோல், தோசையை பொம்மை வடிவத்தில், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம். என்ன மாதிரி ஷேப் அவங்களுக்கு பிடிக்கும், பியர் மாதிரி இல்லை ஹார்ட் மாதிரி, சில குழந்தைங்க ஹார்ட் ஷேப்னா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம ஊற்றி கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே நல்லா அதை ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் சாப்பிடும்போது முக்கியமான விஷயம், சாப்பிடும்போது குழந்தைங்க டிவி

0: டிவி பார்க்கவோ மொபைல் பார்க்கவோ நம்ம கண்டிப்பாக அலோவ் பண்ணவே கூடாது. அந்த கவனம் பூரா மொபைல்லையும் டிவிலையும் இருந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து என்ன சாப்பிட்றாங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதே சுத்தமாக அவங்களுக்கு தெரியாது. அது வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்காது, உடம்புல அது வந்து சேரவே சேராது. நம்ம எப்பயுமே அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு டிவி பார்க்கறது மொபைல் பார்க்கறது எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிடும்போது நல்ல குழந்தைங்க வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் ரசித்து ருசித்து சாப்பிடும்போது கண்டிப்பாக அது வந்து உடம்புல சேர்ந்து அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர். பிரியவதனா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பைகள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
5: கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:45.
6: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளு கிடங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
7: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைப்பண்பலை 100.3 நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம் இசை தூரிகை.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நேர்கள் கேட்டு வசித்துக் கொண்டிருப்பது காரைப்பண்பலை 100.3. நேரம் 6:50. நமது காரைப்பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: நமது காரை பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
3: நமது காரை பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருத்திரைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
9: ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பண்டா. காரைப்பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசிக்கும் இசை தூரிகையில் அடுத்து எங்கேயும் காதல்.

0: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
1: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
0: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
9: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
10: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
11: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரை பண்பலை 100.3 இசை தூரிகை நிகழ்ச்சி. சுமந்து வரும் அடுத்த பாடல்

ஜெயம் கொண்டான் படத்திற்காக ஹரிஹரனும் மதுஸ்ரீயும் பாடிய தந்தைனிய பாடல் காரை பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இசை தூரிகை. இந்நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தங்க மாளிகை காரைக்கால்
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

காரை பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இசை தோரிகை. நிகழ்ச்சியில் அடுத்து ஹரிச்சரணும் வந்தனா ஸ்ரீனிவாசனும் பாடிய பாடல் தாண்டவம் படத்திலிருந்து.

நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இசை தூரிகை. இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பொழி ஒளிபரப்பில். இன்னும் சில நொடிகளில் ஏழைகால் மணிக்கான தமிழ் செய்தி அறிக்கை சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். பீகார், மத்திய பிரதேசம் மாநிலங்களில் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் ஆய்வுகளுக்கான நவீன பகுப்பாய்வு கருவியை தொடங்கி வைத்து பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கத்திற்கு இளைஞர்கள் ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் பாதுகாப்பிற்கு கல்வி நிறுவனங்கள் உயர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 143 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்திற்கு 80% நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும், இதனால் இப்பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு இணையாக உள்ளது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். உயிரியல், வேதியியல், இயற்பியல் மற்றும் பொறியியல் படிப்புகளில் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வுக்கு இந்த கருவி பெரிதும் உதவிடும். இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் புத்தாக்க தொழில்கள் மற்றும் ஆராய்ச்சி கட்டமைப்பை இந்த புதிய தொழில்நுட்பம் வலுப்படுத்தும். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி தமக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா இத்தாலி இடையிலான நீண்ட நாள் நட்புறவை வளர்க்க இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார மண்டலத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்தியாவும் இத்தாலியும் பாடுபடும் என்றும் திருமதி ஜார்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர இத்தாலியின் நீண்ட நாள் பிரதமராக சாதனை படைத்த திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பிரான்ஸ் அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் காணொலி வாயிலாக பேச்சு நடத்தினார். மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவது, நவீன விண்வெளி தொழில்நுட்பங்கள், விண்வெளி நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி கட்டமைப்பு தொழில் நிறுவனங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது குறித்தும் இரு அமைச்சர்களும் ஆய்வு மேற்கொண்டனர். பாரிஸில் நடைபெறும் சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது குறித்தும், பெங்களூருவில் நடைபெறவுள்ள விண்வெளி கண்காட்சியில் பிரான்ஸ் பங்கேற்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்கும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் உறுதியளித்தார். விண்வெளி தொடர்பான அறிவியல் தரவுகளை ஒருங்கிணைப்பது உள்ளிட்டவை குறித்து உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்படுவதை இந்தியா வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரான்ஸ் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாக அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டே கூறினார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் பெல்ஜியம் நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் திரு பார் டி வீவருடன் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு பேச்சு நடத்தியுள்ளார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்துவது, சரக்கு விமானங்கள் மூலம் மருந்து பொருட்களை கொண்டு செல்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து தாம் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இந்தியா பெல்ஜியம் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் அந்நாட்டு பிரதமருடன் ஆலோசித்ததாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் நாடு முழுவதும் மேற்கொண்ட மீட்பு மற்றும் மறுவாழ்வு இயக்கப் பணியின்போது 3,800 மேற்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்திய நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது 575 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 12 முதல் ஆகஸ்ட் 31 வரை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள், மாவட்ட ஆட்சியர்கள், தொழிலாளர் நலத்துறையினர்

0: காவல்துறையினர் ஆகியோருடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக ஒழிக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய குழந்தை உரிமைகள் ஆணையத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் குறித்த விழிப்புணர்வு மற்றும் அவர்களை மீட்டு கல்வி கற்க செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளின் 3 நாள் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இருதரப்பு ஆலோசனை நடத்தினார். ரஷ்யா, சீனா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், தென்னாப்பிரிக்கா, ஈரான், உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நீதித்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைந்து விரைந்து நீதி வழங்குவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. மக்களுக்கு இடையிலான தொடர்புகளை மேம்படுத்துவது, சிறந்த சட்ட நடைமுறைகளை பின்பற்றுவது உள்ளிட்டவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல் படையினர் மற்றும் காஷ்மீர் காவல் படையினர் இணைந்து இந்த தேடுதல் வேட்டையை மேற்கொண்டனர். புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தேடுதல் வேட்டையின் போது பதுங்கியிருந்த தீவிரவாதி பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட முயன்றார். அப்போது நடத்தப்பட்ட பதில் தாக்குதலில் தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். உயிரிழந்த தீவிரவாதியிடமிருந்து AK-ரக துப்பாக்கி மற்றும் பல ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து பட்காம் மாவட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். பீகார் மாநிலத்தில் 16 மாவட்டங்கள் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. அம்மாநிலத்தில் பாயும் கங்கை, கோசி, கண்டக் உள்ளிட்ட 10 முக்கிய ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கங்கை உள்ளிட்ட 8 ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், பாட்னாவில் வெள்ளப்பெருக்கு காரணமாக வெள்ள தடுப்பு சுவர் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் கிராமப் பகுதிகளில் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளன. நாலந்தா மற்றும் பாட்னா மாவட்டங்களில் 100 ஏக்கர் நிலம் வெள்ளநீரில் மூழ்கியுள்ளன. பேரிடர் மீட்பு படையினர் பாட்னா உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று பார்வையிட்டார். மத்திய பிரதேசத்திலும் கனமழை காரணமாக பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களில் இம்மாநிலத்தின் பல இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சித்திரக்கூடில் உள்ள மந்தாகினி ஆற்றில் வெள்ளம் அபாய கட்டத்தை நெருங்கியுள்ளது. இதனையடுத்து 100 மக்கள் வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மண்ட்லா மாவட்டத்தில் பாயும் நர்மதா ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜபல்பூரில் உள்ள பார்கி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை அடுத்து பாதுகாப்பு கருதி அணையின் 5 மதகுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-5, 11-3, 10-12, 11-7 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் டாரியா ஃபு, மரியா லுக்கியோனோவா இணையை வென்றது. இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் தியா சிட்டாலே, யஷஸ்வினி கோர்படே அணி இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வாணி, மணிஷ் சுரேஷ்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 4-6, 10-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டொமோஹிரோ டைசுகே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் மைக்கேல் கிராஜியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் தூஹானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங் பிங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலு

0: படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். பீகார், மத்திய பிரதேசம் மாநிலங்களில் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 7:25.
2: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
3: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. எப்படி சொல்ற? பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
4: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு www.suryagar.gov.in.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: நேர்களினி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியினை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
8: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம்.
9: மங்கல்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கல்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
10: உழவர்களுக்கு
11: பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சா யோஜனா. இந்த திட்டம் இந்திய அரசின் முக்கிய திட்டமாகும். இத்திட்டம் 2015 தொடங்கப்பட்டது. விவசாய துறையில் நீரை திறமையாக பயன்படுத்துவதை அதிகரிப்பதும், ஒவ்வொரு வயலுக்கும் நீர் என்ற இலக்கை அடைவதும் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். முதலாவதாக, ஒவ்வொரு வயலுக்கும் நீர், பாசன வசதி பெறும் விவசாய நிலங்களின் பரப்பை விரிவுபடுத்தி அனைத்து விவசாய நிலங்களுக்கும் தேவையான நீர் கிடைப்பதை உறுதி செய்தல். இரண்டாவதாக, ஒரு சொட்டு நீரில் அதிக பயிர், அதாவது பர் டிராப் மோர் கிராப், குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி அதிக விளைச்சலை பெறுவதற்காக சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நுண்ணுயிர் பாசன முறைகளை ஊக்குவித்தல். மூன்றாவதாக, ஏற்கனவே உள்ள நீர் வளங்களை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீரை சேமிப்பதை ஊக்குவித்தல் ஆகும். இந்த திட்டத்தின் முக்கிய கூறுகள். முதலாவதாக, விரைவுபடுத்தப்பட்ட பாசன பயன்கள் திட்டம் AIBP, அதாவது அக்ஸலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட்ஸ் ப்ரோக்ராம். இதன் மூலமாக பெரிய மற்றும் நடுத்தர அளவிலான பாசன திட்டங்களை விரைவாக நிறைவு செய்வதன் மூலம் விவசாயிகளுக்கு பாசன வசதியை ஏற்படுத்தி தருவது இத்திட்டத்தின் பயனாகும். அடுத்ததாக, ஹர் கேத் கோ பாணி, அதாவது ஒவ்வொரு விவசாய நிலத்திற்கும் நீர் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக பாசன பகுதிகளின் மேம்பாடு, நீர்நிலைகளை புதுப்பித்தல் மற்றும் நிலத்தடி நீர் வளத்தை மேம்படுத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளுதல் ஆகும். மூன்றாவதாக, ஒரு சொட்டு நீரில் அதிக பயிர். இத்திட்டத்தின் மூலமாக சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நுண்ணுயிர் பாசன முறைகளை அமைத்தல், பண்ணை குட்டைகள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்குதல் போன்ற பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். அடுத்ததாக, நீர்பிடிப்பு பகுதி மேம்பாடு, அதாவது வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட். இதன் மூலமாக மழையை நம்பியுள்ள விவசாய பகுதிகளில் மழைநீரை சேமித்தல், மண் ஈரப்பதத்தை பாதுகாத்தல் மற்றும் நீர்வளத்தை மேம்படுத்துதல் போன்ற

0: நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் ஆகும். இத்திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கான நன்மைகள் மற்றும் மானியங்களை பற்றி அறியலாம். சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசன அமைப்புகளை நிறுவுவதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சார்பில் மானிய உதவிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் பாசனத்திற்கு தேவையான குழாய்கள் மற்றும் நீர்த்தேக்க தொட்டிகள் அமைப்பதற்கும் தகுதி மற்றும் நடைமுறைகளுக்கு ஏற்ப நிதி உதவி கிடைக்கலாம். இதன் மூலமாக குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி அதிக பரப்பளவில் விவசாயம் செய்வதற்கும் பயிர்களின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் விவசாயிகளுக்கு உதவியாக அமைகிறது இத்திட்டம். மேலும் விவசாயிகளுக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், PMKSY திட்டத்தின் கீழ் கிடைக்கும் உதவிகள் மானிய அளவு மற்றும் தகுதி விதிமுறைகள் மாநிலத்திற்கு மாநிலம் மற்றும் திட்டத்தின் குறிப்பிட்ட பிரிவுகளுக்கு ஏற்ப மாறுபடலாம். எனவே இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அல்லது தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை அணுகி தற்போதைய தகுதி மற்றும் விண்ணப்ப நடைமுறைகளை தெரிந்து கொள்ளலாம். தண்ணீர் என்பது இயற்கை நமக்கு வழங்கிய விலைமதிப்பற்ற வளம். இன்று நாம் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினால்தான் நாளைய தலைமுறைக்கும் விவசாயத்திற்கும் போதுமான நீரை பாதுகாக்க முடியும். எனவே நீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம், வளமான விவசாயத்தை உருவாக்குவோம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியினை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
2: காரை பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது
0: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
5: உழவர் அரங்கம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
5: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC.
7: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
8: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
7: அதுல என்ன எண்ணெய் தாத்தா எடுப்பாங்க?
8: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
7: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
8: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
7: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
9: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
8: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
9: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
7: அப்போ ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: அங்க யாரு? நம்ம செல்வியக்கா மாதிரி தெரியுது. கூப்பிடுவோம். செல்வியக்கா, அட செல்வியக்கா, எங்க ஓடுறீங்க? கொஞ்சம் நின்னுங்க.
10: பூங்கொடி, கண்டுபிடிச்சிட்டியா என்ன?
0: ஆமா, நீங்க பெரிய மாறு வேஷத்துல வந்திருக்கீங்கல்ல, உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுறதுக்கு. உங்க சிரிப்பு சத்தம் இருக்குல்ல, எங்க வீட்ல இருந்து உங்களை பாக்குறதுக்கு ஓடி வந்துட்டேன்.
10: என்ன பூங்கொடி இப்படி சொல்லிட்ட? அந்த அளவுக்கு என்னோட சிரிப்பு உன்ன மயக்கி இங்க கொண்டுட்டு வந்துட்டு.
0: நம்ம சுபாக்கா இல்ல, அவங்க மட்டும் இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் சேர்ந்து என் கூட ஓடி வந்திருப்பாங்க.
10: அது சரி,
0: என்கிட்ட சரி சொல்லி என்ன ஆக போகுது?

0: உங்களை தான் கண்ணிலே பார்க்க முடியலையே. இயற்கை விவசாயத்துக்கு போனதும் போனீங்க, ஒரு பக்கமே உங்களை பார்க்க முடியல. எங்க தாத்தா, அதான் உங்க அப்பா ராமசாமி தாத்தா இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரியே முழு நேரமா இயற்கை விவசாயத்துக்கு இறங்கிட்டீங்க போல.
1: ஆமாம் பூங்கொடி, எங்கள் அப்பா பாரம்பரியமாக இயற்கை விவசாயம் செய்கிறவங்க. அதை நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கேன். அப்பா அதில் நான் மாறுறதுல என்ன வியப்பு இருக்குது பூங்கொடி?
0: சரி, குருவையில் என்ன தெளிச்சிங்க?
1: அதுவா பூங்கொடி, இந்த முறை வந்து 60 குருவை போட்டேன் பூங்கொடி. இப்போ நல்லா பயிர் வளர்ந்து நல்லா பூத்து வர தருணத்தில் இருக்குது பூங்கொடி.
0: ஓ, 60 குருவையாக்கா? நல்ல இயற்கை நிலரங்கக்கா அது. செல்வியக்கா, இன்னைக்கு கூட நம்ம வானொலியில நிகழ்ச்சி குறிப்பு படிக்கிறப்போ நம்ம விவசாய நிகழ்ச்சியில குருவை சாகுபடி பத்தி தான் பேச போறாங்கலாம். எங்க அம்மா கூப்பிட்டதுனால யாரு எங்க இருந்து பேச போறாங்கன்னு தான் ஒழுங்கா கேட்கல. நீங்க கேட்டீங்களா?
1: நான் கேட்டேன் பூங்கொடி. இன்னைக்கு குருவை சாகுபடி பத்தி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா அசிக்காடை சேர்ந்த என்ஆர் குருமூர்த்திங்கிறவங்க தான் அவங்களுடைய குருவை சாகுபடி அனுபவங்களை பத்தி சொல்ல போறாங்களாம் நிகழ்ச்சியில.
0: சரி சரி, நீங்களும் குருவை சாகுபடியில 60 தெளிச்சிருக்கீங்க, இவங்களும் குருவை சாகுபடின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன ரகத்தை தேர்ந்தெடுத்து நடவு செஞ்சிருக்காங்கன்னு நிகழ்ச்சி கேட்டா தானே தெரியும்.
1: சரி வா பூங்கொடி, உட்காந்து நிகழ்ச்சியை கேட்போம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இன்று நமது நிலையத்துக்கு குருவை சாகுபடி செய்து வரும் என்ஆர் குருமூர்த்திங்கிற விவசாயி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க தன்னுடைய விவசாய அனுபவங்களை இப்போ நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. ஐயா வணக்கம்.
2: வணக்கம்
1: ஐயா, உங்களை பத்தி சொல்லுங்களேன்.
2: அசிக்காடு கிராமம், குத்தாலம் வட்டம் வந்திருக்கோமா.
1: சரி ஐயா, எத்தனை வருஷமா நீங்க வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நாங்கள் வந்து ஒரு 40-50 பண்ணிட்டு, எங்கள் குடும்பமே சாகுபடி குடும்பம் தான்.
1: சரி, எத்தனை வயசுலேருந்து உங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுங்கிற ஆர்வம் வந்துச்சு?
2: எங்களுக்கு தொழிலே அதுதான். நாங்கள் எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து இப்போ பச்சை பிள்ளையிலேருந்து விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கோம். கடையில் கூலி வேலைக்கு போவோம், வெளியில் வேலைக்கு போவோம்.
1: இந்த எத்தனை ஏக்கரில் வந்து நீங்கள் குருவை சாகுபடி பண்ணியிருக்கீங்க?
2: 6 சாகுபடி பண்ணியிருக்கோம்.
1: 6 சொந்த
2: சொந்த நிலம்.
1: பாரம்பரியமாக நீங்கள் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்துட்டீங்க. இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்களா இல்லை செயற்கை விவசாயம்?
2: செயற்கை விவசாயத்துக்கே எங்களுக்கு லாபம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ செயற்கை விவசாயம்னு கண்ட எருவு போட்டுக்கிட்டு நாங்கள் ஏதோ கண்டு முதல்ல 35-40 பண்ணும்போதே எங்களுக்கு பத்த மாட்டேது. வண்டி அடித்தா ஏக்கருக்கு 3500, நெல் மூட்டை பிடிச்சா 15, மூட்டைக்கு அள்ளி வைக்க 15, தூக்கிறதுக்கு 15, அதேமாதிரி வைக்க திறக்கிறதுக்கு 35, ஏற்றுறதுக்கு 25, வண்டிக்கு வாடகை இப்படின்னு கொடுக்கும்போது எல்லாமே ரேட்டாக போயிடுச்சு. ரேட்டாக போடும்போது எங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபகரம் கிடைக்க
1: மாட்டேங்குது.
2: இந்த செயற்கை விவசாயத்தில் 36 ஆயிருக்கு இந்த விஷயம் எனக்கு, அதுக்கே எனக்கு கட்டுப்படி ஆகலை. அதுக்கு முந்தி மிஷினில் வந்து லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்வமாக இருந்தோம். ஆனால் இப்போ வந்து மிஷினில் வந்து எல்லாமே ரேட்டு ஃபிக்ஸ் அவங்க பண்ணிடுறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து உழுதவனுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேது. நாங்கள் டெய்லி வயலை சுற்றி வர்றது எங்களோட கடமை. அது எப்படி சொல்கிறதுன்னா எங்களோட இயல்பாகவும் போயிடுச்சு, ரத்தத்திலே ஊறி போயிடுச்சு. வடின்னு சொல்லுவாங்க உங்கள் பாசையில், அது நம்ம ரகத்துக்கு வந்து இங்கே யாரும் அதை சாப்பிட மாட்டாங்க. கேரளா தான் போவோம், அந்த ரகத்தை போட்டிருக்கோம்.
1: விதை நேர்த்தி எப்படி பண்ணுறீங்க?
2: விதை நேர்த்திக்கே இப்போ வேலை இல்லைங்களா? 25 விதை நேர்த்திங்கிற விவகாரமே கிடையாது. எதை எப்படி எடுத்து வச்சோங்கிறதெல்லாம் அதுக்கு முந்தி கோட்டை கட்டி அதை வந்து பங்குடு பண்ணி சாணியை போட்டு மொழி பல ரூபத்தில் எங்கள் தாத்தாக்கள்லாம் செஞ்சு வச்சாங்க. இப்போ விதைன்னு வைக்கிறதுக்கே நம்மள்கிட்ட பார்த்து இல்லை, பொருளாதாரம் இருக்குது. ஆனால் அதை வைக்கிற அளவுக்கு மெனக்கிடுற அளவுக்கு இப்போ எல்லாம் சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு.
1: சரி, இப்போ விதை எங்கே தான் வாங்குறோம்?
2: வெளியில் தான் போய் நம்ம வாங்கிட்டு வந்து இதை பண்ணிக்க வேண்டியதுதான்.
1: இப்போ விதை போடுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக நிலத்தை வந்து நல்லா பண்படுத்தணும் இல்லையா? இப்போ நீங்கள் எப்படி வந்து அதை நல்லா பண்படுத்துவீங்க?
2: விதை போடுறதுக்கு முன்னாடி வண்டியை விட்டு அடித்து அதை சேர் பண்ணி நல்லா நெய்யை விட்டு பழஞ்சேர் ஆக்கி 15 அப்புறம் விதையை வந்து அதை பதப்படுத்தி மட்டை கட்டி அதுலேருந்து நம்ம பேப்பரை போட்டு அதில் வந்து மிஷினே போயிட்டதுனால நம்ம அது சம்மந்தமாக கேக்கு போட்டு கேக்குலேருந்து எடுத்து 20 நடணும்.
1: சரி, இப்போ வந்து இயற்கையாக பண்ணுற விவசாயத்துக்கும் இப்போ நவீன யுக்திகள் அதிகமாக வந்துட்ட காலகட்டத்துக்கு நீங்கள் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எது சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
2: இயற்கையாக பண்ணுறது வந்து இன்னும் 10 ஆனாதாங்க மண்ணில் உள்ள ரசாயனமே எடுக்க முடியும். முன்னோர்கள் பண்ணியிருந்தது சாணி எருவு, தழைச்சத்து, மணிச்சத்து அப்படின்னு போட்டு காவலகவலெல்லாம் போட்டு பண்ணி கரெக்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் 89-90 அப்புறம் வந்து அப்படியே மண்ணை மாற்றிட்டோம். முதல்ல வந்து விவசாயத்தை போகிறது பண்ணுமா நட்டுமா 10 விளைஞ்சாலும் நம்ம வீட்டுக்கு வச்சுக்கிட்டு பாக்கி இருக்கிறத வேறு பண்ட மாற்று மாரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே பிஸ்னஸ் மாரி போயிடுச்சு. அப்படிங்கும்போது நம்ம 10 எப்படி கிடைக்கும், என்ன பண்ணால் அது கிடைக்கும்? 36 கண்டுமதம் பண்ணியிருக்கேன். பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாமே மிஷினுக்கு ஒரு பங்கு, டிராக்டருக்கு ஒரு பங்கு, நடவு மிஷினுக்கு ஒரு பங்கு, களக்கொல்லிக்கு ஒரு பங்கு, பாக்கி இருக்கிறதுல

0: இதர வேலை செய்கிறது, அண்டை போடுறது, நிறவுறது, களை எடுக்கிறது, இது சம்பந்தமான வேலை, எலி பார்க்கறது, இவ்வளோதெல்லாம் போக நாங்கள் டெய்லியும் 160 நாள் சுற்றிட்டு வரோம். ஒரு நாளைக்கு 3 ரூபா ரேட் வச்சா கூட எங்களுக்கு சம்பளம் கட்டாது.
1: இப்போ நீங்கள் ஆள் வச்சு உங்க விவசாயம் பண்ணுறதில்ல, எல்லாமே நவீன கருவிகளை தான் பயன்படுத்தி
0: செய்கிற அளவுக்கு இப்போ ஆளும் கிடையாது. அதை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க. இதில் என்ன 4 மணி நேரம் கூட வேலை செய்யலை, வாடகைக்கு மிஷின் எடுத்தால் கூட ஏதோ வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. மனிதர்கள் இப்போ வேலை செய்கிறதே கிடையாது.
1: சரி ஐயா, இப்போ நீங்கள் உங்கள் நிலத்தில் எப்படி பண்ணுறீங்க?
0: எங்களாலும் முடிஞ்ச வரலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாக்கி எல்லாமே ஒவ்வொரு அளவுக்கு களை கட்டுப்பாட்டுக்கு களை கொல்லி அடித்து தான் ஆகணும். பூச்சிக்கொல்லிக்கு பூச்சி மருந்து அடித்து தான் ஆகணும். ரசாயன உரத்தை போட்டால் தான் விளையும். இந்த சூழ்நிலையில் நாங்கள் விளைய வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் பணம் கொடுத்தாகணுமே, எல்லாமே மிஷினாக போயிட்டுங்க. வேலை ஆகிடுதானா மிச்சம் கிடையாது.
1: சரி ஐயா, இப்போ வந்து பயிர் ஓரளவு வளர்ந்துட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு எப்படி உர மேலாண்மை பண்ணுறீங்க?
0: ஃபஸ்ட்டு களைக்கொல்லி சிங்க் சல்ஃபேட்டு யூரியா மூணுத்தையும் போட்டுருவோம்.
1: எப்போ போடுவீங்க?
0: நட்டு 3 நாள்லேருந்து 5 நாளுக்குள்ள யூரியா சிங்க் சல்ஃபேட்டு களைக்கொல்லி மூணுத்தையும் போட்டுட்டு ஒரு 15 நாள் கழித்து 1/2 மூட்டை யூரியா 1/2 மூட்டை அடி உரம் கலந்து போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு 25 நாள் ஒரு களைக்கொல்லி அடிக்கிற மாதிரி இருந்தால் அடிப்போம். அதுலேயும் கண்ட்ரோல் ஆகிடும். சிலது சில பேர் சரியான முறையில் அடிக்கல, வயலோட தரம் மரம் அடி இது இப்படிலாம் வரும்போது நஷ்டங்கள் எங்களுக்கு, அதையும் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அதை மீண்டும் களை ஏறி போச்சுன்னா அப்புறம் ஆளுவில் வச்சு அதுக்கு ஏக்கருக்கு வந்து ஒரு 8 ஆள் 10 ஆள் கூட ஆகும். சில இதெல்லாம் வந்து 15 ஆள் ஆகும். ஒன்றும் பண்ண முடியலன்னா அப்படியே விட்டுருவோம், வேறு வழி கிடையாது. அதில் லாபம் கிடையாது மெனக்கடுறதுக்கு. எப்படி தான் உளுந்து உளுந்து நட்டாலும் 35% கண்டு மோதை பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. எங்கள் ஏரியாவிலலாம் 35% கண்டு மோதை பண்ணுனா தான் நாங்கள் ஏதோ போட்டதில் எங்களுக்கு மாதம் 2000 ரூபா 3000 ரூபா கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அதுக்கு இடையில வந்து நட்டுட்டு அறுத்துட்டு அவரை கொடுத்துட்டு நம்ம வந்துடலாம். இதுதான் விவசாயம் எங்களுக்கு ஓடிட்டு.
1: எத்தனை மாதத்தில்?
0: 135 நாள். இப்போ ஏற்கனவே போட்டுட்டோம், நல்லா விளையுது. கொஞ்சம் உப்பு தண்ணி ஏறி போயிடுது எங்கள் ஏரியாவில். அதோட காரணத்தினால மட்ட ரகம் போட்டால் 10% கூட கிடைக்குது. பாக்கி 43லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம் 2005-2010-15 வரலையும். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. வாய்க்காலில் தண்ணி வந்தது, நீரோட்டம் நிறையா இருந்தது, ஓரளவுக்கு நல்லா விளைச்சிது. அதுவும் 35% 30%லாம் கண்டு போதும் ஆச்சு. அப்போ இருந்தது 410 ரூபாய்க்கு கட்டு போதை பண்ணணும். ஐயா பார்த்து சாவடி பண்ணணும். மிஷின் வந்ததுக்கு அப்புறம் எங்களால் ஜெயிக்க முடியல. அவங்கவுங்களும் கரெக்டாக டார்கெட் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. இங்கே கரெக்டாக டீசல் ஏறி போச்சுங்கிறாங்க, ஆள் கூலி ஏறி போச்சுங்கிறாங்க, எல்லாமே ஏறிட்டு. ஆனால் எங்களுக்கு நிலம் வச்சுருக்கோம், எல்லாம் பண்ணுற போஞ்சு நெல்லோட விலை மட்டும் ஏற மாட்டேங்குது. இன்றைக்கி 1200, 1300, 350 ஒரு மழை பெஞ்சிட்டுனா 1000 ரூபா. இதில் என்னத்தை நாங்கள் பண்ணுறது? இயற்கையும் எங்களை போட்டு சதி பண்ணுது.
1: உங்களுடைய பகுதியில் வந்து பாசன வசதியெலாம் எப்படி கிடைக்குது?
0: பாசன வசதி வந்து ஏற்கனவே முன்னோர்கள் வந்து வாய்க்கால்லாம் தூர்வாரி கரெக்டாக அதுக்கான வேலையை அவங்கவுங்க செஞ்சு கரெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏற்கனவே கிராம கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கும். ஊருக்குள்ளார வந்து பெரியவங்க சொன்னவொடனே அந்த தலைப்பை வெட்டணும், இந்த தலைப்பை வெட்டணும், இந்த வாய்க்கால் வடிகால் வரணும், இந்த வாய்க்கால் பாச்சைக்கால் குளத்தை கொண்டு வரணும்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வர்றவங்க எல்லாமே அதை பற்றி சிந்திக்கல, நீரை பற்றியே நெருப்பை பற்றியே எதை பற்றியும் நினைக்கல. இன்னைக்கு வாழ்வாதாரத்தை நம்ம 1000 ரூபா கிடைச்சதா, அடுத்த சந்ததி எப்படி வாழப்போகுது, என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு இருக்கிற தண்ணி பூமியில் நாளைக்கு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. நம்ம வர்ற தண்ணியை நம்ம தேக்கி வைக்கிறது தான். அதுக்கு முந்தி அரசர் காலத்துலலாம் குளம் குட்டை அது ஏறி கீறின்னு வெட்டி வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு அப்புறம் உள்ள பிள்ளைங்கள்லாம் அதை பற்றி நினைக்காது, தெரியாது, வரலாறு தெரியாமல் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கு எங்கள் பசங்க பூராவுமே. ராஜராஜ சோழன் காலத்துலலாம் விட்டுன வாய்க்கால இப்போ பாதி வாய்க்கா காணுங்க.
1: சரி, இப்போ உங்கள் நிலத்துக்கு எப்படி நீர் பாசனம் பண்ணுறீங்க?
0: எங்கள் நிலத்துக்கு மஞ்சள் ஆறுன்னு ஒரு ஆறு வருதுங்க. அந்த ஆறுலேருந்து தண்ணி வரும், வந்தால் பாயும். நாங்கள் பாய்ச்சி மட்டும் என்ன பண்ணுறது, பாய்க்கு பேரெல்லாம் அந்த பாய்ச்சிற அளவுக்கு அந்த நீரோடைய கொண்டு வந்து ஊருக்குள்ளே சேர்க்கணும், நிலம் கொண்டு வந்து சேர்க்கணும், அந்த பண்ணணுங்கிற வந்து ஒரு எண்ணமே வரல. நமக்கு தான் மோட்டார் இருக்கா, நம்ம ஏன் அதை போய் வாய்க்காலை செச்சு பண்ண, வாய்க்காலை துத்துரு, இந்த எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. அதனால் அந்த வாய்க்கா வரப்பெல்லாம் வந்து அவங்க சரியான முறையில் செட் பண்ணுறது கிடையாது, குளம் குட்டையை பார்க்கறது கிடையாது. நீர் மேலாண்மைனா எங்கள் வேலை பொறுத்தவரையிலையும் நாங்கள் சரி பண்ணி எங்கள் வாய்க்காலை சுத்தம் பண்ணி கரெக்டாக போதுமான அளவுக்கு தண்ணியை விடுறது, அந்த கச்சிதமாக நல்லா இருந்து பாய்ச்சிட்டு
1: மஞ்சளாரை நம்பி தான் நீங்கள் பண்ணிட்டு?
0: ஆமாம், மஞ்சளாரை நம்பி தான் பாய்ச்சிட்டு இருக்கோம்.
1: சரி ஐயா, இப்போ வந்து தாத்தா காலத்துலலாம் வந்து மாட்டு சாணம் செடி தழைகள் இதெல்லாம் கொண்டு இயற்கை உரத்தை தயாரித்து போட்டு அந்த பயிரை வளர்த்துருப்பாங்க இல்லையா? அந்த காலத்தில் நீங்கள் அதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, எல்லாம் செஞ்சுருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ செயற்கை உரத்துக்கு வந்துட்டீங்க, அந்த அனுபவம் இந்த அனுபவம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? அப்பையும் அவங்க வந்து நல்ல மகசூல் அவங்களுக்கு கிடச்சிருக்கும், நல்ல ஒரு உற்பத்தியும் உங்களுக்கு இருந்திருக்கும். அதை நீங்கள் உங்கள் அப்பா காலத்துலேயும் பார்த்துருப்பீங்க, தாத்தா காலத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால் சொல்கிறேன். அதுலேருந்து பார்க்கும்போது இப்போ இந்த செயற்கை விவசாயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபத்தை தருதுன்னு?
0: இப்போ செஞ்சது லாபம், ரெண்டாவது உடம்பு வந்து ஊக்கமாக இருந்தது, நல்ல உணவு கிடைச்சது எல்லாருக்கும். பாரம்பரிய

0: இந்திய சாகுபடியில் வந்து முன்னோர்கள் வந்து காவலை நரிப்பயிர் சாணம் இதெல்லாம் பண்ணி ஆட்டுக்கடை மாட்டுக்கடைன்னு கட்டி நல்லா முன்னோர்கள் வந்து முற்போக்காக சாகுபடி பண்ணி பூமி வந்து பளபளப்பாக இருந்தது, நாக்குப்பூச்சி உரம் அந்த இதெல்லாம் நல்லபடியாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து என்னென்னா மனிதர்கள் நடமாட்டமே வயலில் அதிகம் கிடையாது, மிஷின்கள் தான் நடமாடுது. அப்படிங்கும்போது மண்ணோட தன்மை பிசைஞ்சு பிசைஞ்சு களிமண் கட்டி மண்ணாயிட்டு, அதனால வந்து ரசாயன உரம் போட்டாதான் வந்து பூக்குற அளவுக்கு இப்போ தன்மை மாறி போய்
1: அதாவது மண்ணோட வளம் வந்து
0: குறைஞ்சி போச்சு. குறைஞ்சி போய் என்னாச்சுன்னா நாங்களே இப்போ போட்ட முதல்லலாம் போட்ட உரத்துக்கு இப்போ போடுறது அதிகமாக போட வேண்டியது இருக்குது. அதிகமாக போட செலவு இதெல்லாம் தான் அதிகமாகுது. ஒரு முட்டை போட்டது வந்து ஏற்கனவே 2 மரக்கா போடுவாங்களாம் யூரியா 1 ஏக்கருக்கு, இப்போ 2 மூட்டை போடுறாங்க. அந்த அளவுக்கு விவசாயத்தில் வந்து அந்த மண்ணு செத்து போச்சு. இப்போ எல்லாருமே உள்நாட்டிலே தயார் பண்ணி அவங்க ஒரு கொஞ்சம் அதிகமாக அந்த சாகுபடி பண்ணுறவங்க விவசாயி அவங்க அதுக்கான மிஷின் எல்லாம் தயாரித்து அதை கொண்டு வந்து வச்சு அது சம்மந்தமான இதை நல்லா வரேன்னு சொல்லி அது ஒரு கம்பெனி கம்பெனியாக வச்சு அவங்க கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை வச்சுக்கிட்டு கிடைக்கிறதுல கொஞ்சம் நல்லதாக பார்த்து நம்ம தான் பார்த்து வாங்கி.
1: எந்த கால அளவில் இருக்கையா அங்கே இப்போ விதைச்சிருக்க பயிர்?
0: 60 ஆயிடுச்சு. நல்லா இருந்தப்போ 1700 ஸ்டார்டிங்கில் அறுத்தப்போ, இப்போ 1400. அதுவே கொஞ்சம் இழுபறியாக அவங்கவுங்களும் வியாபாரியை தானே முடிவு பண்ணணும். நம்மள்ட்ட என்ன இருக்குது, நாங்கள் ஒரு 100 முட்டையை வச்சுக்கவும் முடியாது. அடுத்த உடனே ஈரப்பதத்தில் தான் போட்டாகணும், 25-26 மேஜரில் தான் போட்டாகணும். அந்த சூழ்நிலையில் அவங்க கொண்டு போய் அதை உடனடியாக தொட்டியில் போடுவாங்க, இல்லைன்னா ட்ரையர் பண்ணுவாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட்டை அவங்க வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட விவசாயிகிட்ட நிலம் தான் இருக்குது, வேற ஒன்றும் பண்ண முடியாது.
1: நிலத்தில் வந்து இப்போ என்ன போட்டிருக்கீங்க? அடுத்ததா
0: 60 முடிஞ்சு சும்மா கிடக்கு. அடுத்து இன்னொரு 10ஆம் தேதிக்கு அப்புறம் வேற விடணும். 56 விடலாம். ADT 60 ஒரு ரகம் வந்திருக்கு. இப்போ அடுத்து 46 இந்த மாரி சம்பா ரகம் விட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. வடின்னு பேர் அந்த அவங்க பாசையில் அந்த நெல்லை போடுறாங்க எங்கள் ஊரை பொறுத்தவரையிலும்.
1: எதிர்பார்த்த அளவுக்கு அதிக மகசூல்லாம் கிடைக்கிறதுல ஓரளவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு போதுமான அளவு அது கிடைக்கிது அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் அந்த மகசூல் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து நம்ம அரசு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்களை அணுகி அதுக்கான வழிமுறைகள் பயிற்சிகள் அது மாதிரி ஏதாவது அணுகி கேட்டிருக்கீங்களா?
0: அவங்க சொல்லுவாங்க, அதில் வந்து ஒரு 10% நாங்கள் எடுத்துப்போம். பாக்கி எங்களோட நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து இது காலப்போக்கு சரியாக வரும் வராது அப்படின்னு சொல்லி நாங்களாம் எங்களை மாற்றிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாவடி பண்ணிப்போம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போம் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: செல்வியக்கா, இங்க பாத்தீங்களா, மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா அசிக்காடு NR குருமூர்த்தி அவங்க பாரம்பரியமா விவசாயம் பண்ணிட்டு வராங்களாம். அதுவும் 6 ஏக்கர்ல காலத்துக்கு தகுந்த மாதிரி ரசாயன முறையில தான் கூர்வை சாகுபடிய சிறப்பா செஞ்சிருக்காங்களாம்.
1: அது மட்டும் இல்ல பூங்கொடி, இவங்க மண்ணை வளப்படுத்துறதுல இருந்து விதை போடுறதுல இருந்து நடுவு நடுறதுல இருந்து அதை அறுவடை பண்ற வரலுமே அவங்க ஊர்ல ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கிறதுனால இவங்க எல்லாத்தையுமே இயந்திரம் மூலம்தான் செய்யறாங்களாம்.
2: நிலமும் உறுப்பு தன்மை கொண்டதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நெல் ரகங்களை தேர்வு செஞ்சு நடுவு செய்யறாங்களாம் இங்க வயல்ல. என்ன செல்வியக்கா, நான் பட்டே பேசிட்டே இருக்கேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க.
1: பூங்கொடி, இன்னும் நிறைய செய்திய சொல்ல இருக்காங்க, வா இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன பண்றது, அடுத்த பகுதியும் கேட்டுட்டு பேசுவோம். நீங்க வந்து பயிரிட்டு அது ஓரளவு வந்து அந்த பயிர் வந்தா நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கும் போது உங்களுக்குன்னு உள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா களை பிரச்சனை தான். அது நிறைய மண்டிட்டுனா அதை வந்து எப்படி வந்து அதை எடுக்கிறதுக்கான?
0: அது வந்து 25 நாளுக்குள்ள அதை கண்ட்ரோல் பண்ணாதாங்க. நடுவு நட்ட பயிரை வந்து 25 நாளுக்குள்ள பராமரிச்சாதான். அதுக்கு மேற்கொண்டு நீங்க என்னதான் பண்ணாலும் மேற்கொண்டு செலவு தான் ஆகும், அது ஒரு திருப்திகரமான ஒரு சாகுபடியா இருக்காது. நட்டு 25 நாளுக்குள்ள அந்த பயிரை கொண்டு வரணும், தேவையான வேர்புழு நிறைய பூச்சி வகையெல்லாம் வரும். அந்த நேரத்தில் வந்து கரெக்டான முறையில் மெயின்டைன் பண்ணி களைக்கொல்லி வரலையும் மெயின்டைன் பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஜெயிச்சிருவோம். அந்த 25 நாள் 30 நாளுக்குள்ளார நம்ம அந்த பராமரிப்புல தான் அந்த வயலே நல்லா இருக்கும். விதை விட்டு 20 நாள் வரலையும் அதை பாதுகாத்துக்கணும். அதை 20 20

0: 25 நாளுக்குள்ளே நட்டுருணும். நட்டு 25 நாளுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணி தூறுகட்டை வச்சுட்டோம்னா விவசாயம் ஜெயிச்சுக்கிட்டு, அதுக்கு இடையில பண்ணணும்னா அதுக்கப்புறம் செலவுகள் 10 மடங்கு கூட ஆகிடும்.
1: களை தானா வளர ஆரம்பிச்சுட்டு
0: ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று பயிர் உக்காந்துரும், செடி கிளம்பிடும். அதுக்கப்புறம் நாமனுக்கோள் என்னென்ன அடித்து பார்த்துட்றோம், அது கொஞ்சம் கம்மி தான். ஒரு 6000 ஏக்கருக்கு செலவு பண்ண முடியுமா களைக்கு? பண்ணுனா அது அது பின்னாடி வேஸ்ட்டு தானே. 6 மூட்டை நெல் போயிடுதுல, குறைச்சலாக ஒரு கணக்குக்கு பார்த்தோம்னா 6 மூட்டை நெல் போயிடுது. அப்போ எல்லாமே நஷ்டத்தில் தானே வரும். கணக்கு எழுத எழுத எழுத இப்படியே போகும்போது அதுக்கான லாபகரம் குறையும். வேறவும் கிடையாது, பேருக்கு சாவடி பண்ணிக்கலாம், நல்லா பண்ணணும் நானும்னு சொல்லி ஒரு பெருமைக்கு பண்ணிக்கலாம் ஒழிஞ்சு. ஆனால் உரிமையான லாபங்கிறது வந்து கரெக்டாக அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இயற்கை சரியாக இருக்கணும், அந்த 25 நாள் கரெக்டாக இருந்து அது சரியான முறையில் மெயின்டைன் பண்ணினோம்னா தான் அந்த சாகுபடியை வந்து ஜெயிக்க முடியும். தூர் பிடிக்கிறதுக்கு குருணை நல்ல சத்து உணவு அதெல்லாம் போடணும். அதெல்லாம் போட்டு அந்த 1/2 மூட்டை யூரியா, 1/2 மூட்டை பொட்டாசு, மடி உரம் இதெல்லாம் போட்டு பணப்பு குருணைன்னு ஒன்று போட்டு இதெல்லாம் சரி பண்ணும்போது அது வந்து போதுமான அளவுக்கு அது எடுத்துக்கும். பூமியிலேருந்து அந்த குழந்தை பிள்ளை மாரி தானே, அது எடுக்கும் போது அந்த இது அளவுக்கு எடுத்துக்கிடுச்சின்னா கொஞ்சம் ஜெயிச்சு வந்துடும். நம்ம போடுறப்ப திடீர் மழை சூழ்நிலைகள் இயற்கை வந்து 90% எங்களுக்கு சௌகரியமாக இருந்தால் தான் அந்த இது வந்து எங்களுக்கு நல்லபடியாக அமையும்.
1: விதை விதைக்கிறதுல வந்து நீங்கள் நேரடி விதைப்பு முறையை பயன்படுத்துகிறீங்களா எப்படி?
0: நேரடி விதைப்பு முறையும் பயன்படுத்தி செய்யலாங்க, அதுலேயும் களை கட்டுப்பாடு இருக்குது. அது வந்து சமயத்தில் வந்து சூழ்நிலைகள் சரியில்லைன்னா, மட்டமாக வயல் இல்லைன்னா நேரடி விதைப்பில் சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஓரளவு லாபம் தான், 10% குறைஞ்சாலும் பரவாயில்ல. இந்த செலவு கிடையாது, மிஷினு இழுத்து வைக்கிற செலவு, நாற்று விடுறது செலவு தனியாக, அது 1 மூட்டைக்கு 300 ரூபா வந்துடும். விட்டு இது பண்ணுறதுக்கு பேப்பரில், அதுக்கப்புறம் அதை இழுத்து வைக்கிறவங்களுக்கு 300 ரூபா, 600 ரூபா வந்துடும். அதை நடுறவங்களுக்கு 3000 ரூபா, 1 ஏக்கர் நட்டால் 3000 ரூபா. இப்படியே பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதுவே ஒரு 10000 ரூபா தாண்டி வந்துடும். இன்னும் விதை விட்டு நட்டு கரெக்ட் பண்ணுறதுக்கே 10000 ரூபா வந்துடும். அதுக்கப்புறம் களைக்கொல்லி போடுறதுக்கு 1500 ரூபா, அதுக்கப்புறம் அதை மேலே உரம் போட்டு அதை சரி பண்ணுறதுக்கு அதுக்கு 2000 ரூபா, 2500 ரூபா, 3000 ரூபா வந்துடும். இப்படிலாம் பார்க்கும்போது செலவு தான். இதையும் தாண்டி ஒரு மணி நேரம் பெய்கிற மழை வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறோம். களைக்கொல்லி போட்டுட்டு வீட்டுக்கு போவோம், அன்னைக்கு அடிச்சு மழை பெய்யும், வடி கட்டுற மாதிரி ஆகிடும். களைக்கொல்லி போட்டு முழுகுனுச்சுன்னா பயிர் எரிஞ்சு விடும். அதிர்ஷ்டம் தான், எங்களுக்கு வந்து போராட்டம் தான். அது கடல் மேல் தவிக்கிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்சு. ஒரு ஒரு சூழ்நிலையும் அந்த 15 நாள் 20 நாள் நடுறவனுக்கு நல்ல நேரம் வந்து இயற்கை சூழ்நிலை சரியில்லாமல் இதெல்லாம் சரி பண்ணி 60 நாள் 70 நாள் ஆணுச்சுன்னா எலியோட போறானும்.
1: இப்போ எலி ஒழிப்புக்கு என்ன பண்ணுறீங்க?
0: முடிஞ்ச வரலையும் போய் டீ பிடிக்கிறோம், அப்புறம் மின்சாரம் மின்சாரம் எல்லாம் பயன்படுத்தணும்னா பல சிக்கல் வந்துடும் சொல்லிட்டு இயற்கையாகவே பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு அடி அடிச்சு அதில் கொஞ்சம் குறைச்சி அதுக்கப்புறம்
1: முறையில் என்ன பண்ணுறீங்க?
0: இயற்கை முறையில் வந்துங்க பப்பாளி காய், அதை வெட்டி துண்டுதுண்டாக போடுறது, சுருணை பிடிச்சி அரிசி கிளறி அந்த எலி மருந்து கிளறி அதில் வைக்கிறது, இப்படியே பண்ணி பண்ணி அதை கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லைன்னா மட்டையை வெட்டி அதுக்குள்ளார வச்சு சென்ன குண்ணி இந்த இதெல்லாம் பண்ணி அதில் வைக்குவோம். இது எல்லாம் மழை பெய்யாமல் இருந்தால் வந்து தின்ட்டு போயிடும். மழை பெஞ்சதுன்னா பாதிப்பு தான். சாதாரண நாளில் அது ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடாகும். பாக்கி வெட்டி பிடிக்கணும்.
1: ஓஹோ, சரி. இப்போ வந்து ஆடு மாடு இது மாதிரி கால்நடைகள்லாம் வளர்க்குறீங்களா?
0: மாடு வளர்க்குறோம்.
1: எத்தனை மாடு ஐயா வளர்ச்சிருக்கீங்க?
0: 5 மாடு இருக்குங்க. வயலுக்கு சாணம் வேணும்ல, அதுக்காக வளர்ந்து எங்கள் பிள்ளை கொண்டு வந்து வைக்கல கொண்டு வந்து போட்டு அதை வச்சுட்டு வளர்த்து தவிடு கோதுமை தவிடு வைக்க பிள்ளை இதெல்லாம் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட நம்ம கஷ்டத்தோடு அதுக்கும் சேர்த்து எதை செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். 1 மூட்டை 1700 ரூபா வருது அந்த தவிடு. அது 1 மாசத்துக்கு 2 மூட்டை ஆகிடும். 2 மூட்டையும் நம்மளோட செலவில் பண்ணி தான் ஆகணும். ஏதோ ஒரு மாடு சினையாகி பால் கறந்ததுன்னா 35 ரூபாய், 40 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறோம். 3 லிட்டர் 4 லிட்டர் கறக்குது, அவங்க 30 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. அதை வச்சு எதோ கட்டிச்சுட்டா இருந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான்.
1: கறவை மாடும் வச்சுருக்கீங்க, கோழியெலாம் வச்சுருக்கீங்களா?
0: அது 10-15 கோழி இருக்கும்.
1: நாட்டுக்கோழி?
0: நாட்டுக்கோழி தான்.
1: வளர்த்து அதை விற்பனை பண்ணுற முறை உண்டா எப்படி?
0: வளர்த்து விற்பனை பண்ணுவோம். 1 கோழி 300-400 ரூபான்னு ஓடும்.
1: சரி ஐயா, இப்போ வந்து நீங்கள் குருவை போட்டு அதில் ஓரளவு கண்டு முதல் கண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்ன திட்டம் வச்சுருக்கீங்க?
0: எப்போதும் போல் பொட்டாசி 15 தேதிக்குள்ளார வரைய விட்டு அதுக்கப்புறம் பொட்டாசி 30க்கு நடுவோம். நடுவு நட்டு அது வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு விளைச்சல் கிடைக்காது. வயலை சும்மா போடாமல் நடுவோம். பயிருக்கு நட்டுட்டு அதில் 15% 20% கெடுக்கிறதே கஷ்டம்தான். 15% 15 களம் ஒரு 100க்கு. இப்போ 36 களம் கண்டு முதல் பண்ணணும். 2 போக சாகுபடியே ஒரே இதில் குருவையில் கிடைக்கும். ஆனால் தாளடியில் வந்து பாதி தான் கிடைக்கும். அதில் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பேருக்கு தான் சாகுபடி. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பனிப்பயிரில் உளுந்து பயிர் அடிப்போம். ஏதோ கிடச்சி அதில் மிச்சப்பட்டால் தான் அடுத்தது குருவைக்கு அது கொஞ்சம் கையில் ஈல்டு ஆகும். தை மாதம் 15 தேதிக்கு அறப்பு வரும். தை மாதம் நாங்கள் வந்து மாட்டு பொங்கலையும் மறுநாள் வந்து பயிர் உளுந்து விரைச்சி விட்டுருவோம். விரைச்சி விட்டுட்டு அது அதுக்கப்புறம் அறக்காரங்க.
1: உளுந்து பயிரில் வந்து என்ன மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுத்து போடுவீங்க?
0: நிறைய ரகம் வந்து ஆடுதர 5 ஒரு ரகம் வந்திருக்கு. அடுத்தது எங்கள்கிட்டயே பரம இதாக இருக்கிறதுனால அந்த பயிர் உளுந்து பழசை வச்சுக்கிட்டு அதை மட்டும் நாங்கள் வேற உளுந்து வேற பயிர் எடுத்து வச்சுப்போம். ஏதோ

0: ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு நடை விதையை மாற்றுவோம். அப்போ போய் 1 ஏக்கருக்கு வாங்கிட்டு வந்து அதை மட்டும் தனியாக அடித்து அதை தனியாக அறுத்து அதுலேருந்து அப்படியே எடுத்துப்போம். 2-4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு நடை அதை மட்டும் மாற்றிப்போம். ஏன்னா அது கொஞ்சம் சிம்பிளான வேலைங்கிறதுனால அதை பண்ணிக்கிறோம். இது 10 முட்டை 20 முட்டை வேறெல்லாம் எடுத்து வைக்க முடியல, முன்னோர்கள் மாரி எடுத்து வைக்கிறதுக்கு இப்போ டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அடுத்தது அது அதோட விளைவு குறையும். 2 வருஷம் கொஞ்சம் நல்லா விளையும். புதுசாக அப்புறம் போய் ஆடுதுறட்டப்போல் போய் என்ன ரகம் நல்லா இருக்குமோ அதை வாங்கிட்டு வந்து அதை போட்டோம். எங்கள் தாத்தா பாட்டங்கள் பண்ணது அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த என்ன பண்ணுவாங்க அதை அறிவுமுறையில் பண்ணிக்கிட்டு நாங்கள் பண்ணுறதுனால ஏதோ இந்தளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: ஓஹோ, சரி. இப்போ வந்து அது நீங்கள் உப்பு தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. உப்பு தண்ணியால் இப்போ மண் வந்து உவர்ப்பு தன்மை இருக்காது. அதில்
0: தண்ணிக்கு தகுந்த மாதிரி நெல்லை போட்டால் தானே விளையும்.
1: ஓஹோ, அதுக்கு தகுந்த மாதிரி 2 நெல் ரகங்களை நீங்கள் போகிற
0: உப்பு தண்ணி இப்படி இருந்தாலும் ஒரு 10-20% ஏறிப்பிச்சு தண்ணியில் களை இது வந்துடுச்சு. ஏன்னா நீரோட்டம் கீழே போக போக போக பூமி வெப்பமாகி மேலேருந்து கசிகிறது வந்து வேர்வடைஞ்சு அது உப்பாக மாறுதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அது என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணியோட

0: மாதிரி ரெண்டு நெல் ரகங்களை நீங்க போடுங்க.
1: உப்பு தண்ணி இப்படி இருந்தாலும் ஒரு 10-20% ஏறி போச்சு தண்ணி இல்லை களை இது வந்துடுச்சு. ஏன்னா நீரோட்டம் கீழே போக போக போக பூமி வெப்பமாகி மேலேருந்து கசிகிறது வந்து வேர்வடைஞ்சு அது உப்பாக மாறுதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அது என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணியோட நீரோட்டம் வந்து நம்ம போர்வெல்ல கலக்குது. அப்படியே வேர்வ தண்ணி நாளடவில் வர வர வர வர அது வந்து ஏதோ ஒரு
0: உப்பு தண்ணி
1: மாறுது. அந்த மாற்றம் வர வர இருக்கிற நெல் வந்து எங்கள் தண்ணிக்கு விளைய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்து தான் வெளியிலேருந்து வேறு ரகமாக இது போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி யாரோ ஒரு விவசாயி நடும்போது அவங்கள பார்த்துட்டு நாங்கள் மட்ட ரகத்துக்கு வந்து டீக்கனயம் போட்டு நட்டுக்கிட்டு இருந்தோம். எப்படி இருந்தாலும் மழை பெஞ்சுதுன்னா அதோட மாற்றம் நல்லாயிருக்கு, போர்வெல் தண்ணி கிடையாது, அதனால அது கொஞ்சம் விளையுது. அதை சரி இன்னும் சாயாமல் கொள்ளாமல் இருக்குது, காற்றடிச்சா கொள்ளாமல்
0: இருக்குது,
1: அதனால ஈல்டு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அதை போடுறோம். இப்போ இந்த வருஷம் 46 இந்த மாதிரி அந்த ரகம்.
0: இப்போ உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க?
1: அவங்களுக்காக நான் சொல்லணும்னா அவங்கவுங்க நிலத்தை வந்து அவங்க சும்மா போடாமல் முன்னோர்களோட ஈடுபாடோடு அவங்களும் செஞ்சு விவசாயத்தை காவந்து பண்ணி நல்லபடியாக செய்யணும். அது செய்யறதுக்கு அவங்கவுங்களும் ஒரு ஊக்கத்தோடு வரணும். என்ன தான் நம்ம பணத்தை சம்பாதிச்சாலும் சாப்பாடு தான் சாப்பிட முடியும். அந்த சூழ்நிலையில் நம்ம உணவுக்கு நம்ம யாரையும் கையேந்தக்கூடாது. அந்த சூழ்நிலை நம்மளை நம்ம காவந்து பண்ணி நம்மளை தேடி 4 பேர் வரணும். பணத்தை தேடி யார் வந்தாலும் வராட்டினாலும் உணவை தேடி வரும்போது நம்ம தான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்வர் வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. நம்ம யார் பின்னாடியும் போக வேண்டாம். நம்ம பின்னாடி வர்ற அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணி விவசாயத்தை ஒரு ஊக்கமாக இருந்து சாவடி பண்ணாலே போதுமானது. அது எல்லா விவசாயம் கடைப்பிடிச்சாங்கன்னா நாடு நல்லா சுபிச்சமாக இருக்கும்.
0: உங்களுடைய எதிர்கால திட்டம், அதாவது உங்களுடைய விவசாய தொழிலை பொறுத்த வரலாம்,
1: எதிர்கால திட்டம்னா இன்னும் நல்லபடியாக பண்ணணும், நல்ல முன்னோர்கள் மாதிரி நம்மளும் வாழ்ந்து சரி பண்ணணுங்கிறது தான் என்னோடய ஆசை. வேறு அதில் வந்து என்ன எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் நம்ம நிலம் இருந்து விவசாயம் இருந்தால் தாங்க மரியாதை கிராமத்தை பொறுத்தவரையிலையும். அதுக்கு நீங்கள் எங்கெங்கேயோ போய் பணம் சம்பாதிச்சவங்க எல்லாமே மீண்டும் விவசாயம் இங்கே தான் வராங்க. விவசாயத்தை பார்க்கணும், விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்காரன்லேருந்து இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி பண்ணி பார்க்கணும் நம்மளோட பாரம்பரியத்தை தான் இன்னைய வரலையும் கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் வந்து சில மேலோட்டமாக மக்கள் என்ன செய்யுது, நான் ஒரு ஆடம்பரம் பகட்டு வாழ்க்கைக்காக கொஞ்சம் அப்படி மாறுது, மாறி போய் ஜெயிக்க முடியாது, தோற்று தான் போடும். என்னைக்கு இருந்தாலும் பூமாதேவியை நம்பி வாழ்ந்தவங்க வீணா போனதா சரித்திரம் கிடையாது. நம்ம கோடான கோடி இருந்தாலும் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குற விவசாயத்தனங்க நம்ம எல்லாத்துக்கும் எல்லோரும் பண்ணுறோம். அதனால் வந்து விவசாயத்தை கைவிடுறது வந்து எனக்கு பெத்த தாயை கைவிடுறது தான் கதையாக எனக்கு தோணுது. விவசாயம் எங்களோட அம்மாவும் ஒன்று, அதான் நான் எங்களோட பாரம்பரியம்.
0: கடுமையான உழைப்பு முயற்சி விவசாயத்தை நாள்தோறும் நம்ம போட்டிருந்தோம்னா நம்ம நாடு நல்லா இருக்கும். ஏன்னா விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு. ரொம்ப நன்றி ஐயா, நிலையத்துக்கு வந்து விவசாயிகளுக்கு தேவையான உங்களுடைய குறுவை சாகுபடி அனுபவங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க, நிறைய செய்திகளை வந்து நீங்க சொன்னீங்க. நன்றி ஐயா.
1: நன்றிமா, நன்றிமா.
2: பொங்கொடி நிகழ்ச்சியை கேட்டியா? மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா அசிக்காடு என்ஆர் குருமூர்த்திங்கிறவங்க அவங்க செஞ்சிட்ருக்க குறுவை சாகுபடியில் நல்லா கண்டு முதலும் கண்டிருக்காங்க. இப்போ தாளடிக்கும் அவங்க தயாராகிட்டாங்களாம் பூங்கொடி.
3: இங்கே பார்த்தீங்களாக்கா, இவங்க பண்ணிட்டு வர்றது செயற்கை விவசாயமாக இருந்தாலுமே இவங்க வீட்லேயே கால்நடைகளும் வளர்த்துட்டு வராங்களாம். கால்நடைகளுக்கிட்டேருந்து கிடைக்கிற எச்சங்களை வயலுக்கு உரமாக தராங்களாம்.
2: பூங்கொடி, தாளடி முடிஞ்ச உடனே இவங்க உளுந்தும் பயிரும் விதைக்க இருக்காங்களாம்.
3: சொல்ல போனா காலத்துக்கு தகுந்த மாதிரி ரசாயன விவசாயம் பண்றவங்களையும் நம்ம குத்த சொல்ல முடியாதுக்கா.
2: ஆமாம் பூங்கொடி, நீ சொல்றதும் சரிதான். இவங்க தான் சொல்லியிருக்காங்களே, பாரம்பரியமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க விவசாயத்தை விடாம அதை பாதுகாத்து பராமரிப்பு முறைகளை நல்லா மேற்கொண்டு மேலும் விவசாயத்தை மேம்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க பூங்கொடி.
3: இந்த நிகழ்ச்சி மூலயமா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ரசாயன முறையில் விவசாயம் பண்ணிட்டு வர விவசாயிகளையும் நம்ம குத்தம் சொல்லக்கூடாதுக்கா.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, இது உங்களின் விருப்பமான திரையிசை பாடல்கள். ஒளி உலா வரும் நேரம், காற்றில் வரும் காணம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-68. இந்த முன்னிணைப்பு எண்களோடு 231-231 மற்றொரு எண் 299-4-80 மற்றொரு எண் 299-5-80. இந்த எண்களில் தொடர்பு கொண்டு உங்களின் விருப்பமான பாடல்களை காரைப்பண்பலையின் 100.3 நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் நேரை நாம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க.
6: திருவாரூர் மாவட்டம் சிறுவலியூர் மகன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
6: படம் கை கொடுக்கும் கை. பாடல் வந்து கண்ணுக்குள்ளே யாரும் வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு
0: பாடல் கேட்கலாம். நன்றி. நேர்களை, இன்றைய நமது காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிக்காக நம்ம ஃபேஸ்புக் பதிவு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, யாருன்னு நினைவுக்கு வராமலேயே பேசி சிரித்து விடை பெற்ற அனுபவம் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? சில சமயம் பார்த்தீங்கன்னா, விழாக்கள், சுப நிகழ்வுகள், ஏதாவது ஒரு கூட்டமாக மக்கள் சேரக்கூடிய நிகழ்வுகள் எதுவாக வேணால் இருக்கலாம். ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் நம்ம உறவினர்களோ நண்பர்களோ எல்லாரும் நம்ம சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் சிலர் நம்மிடம் வந்து நம்மளை நல்லா இருக்கீங்களா, என்ன செய்கிறீங்க, எப்படி இருக்கீங்க, மற்றொரு நல்ல நம்மளை நல்லா தெரிந்த சில விஷயங்களை பற்றியும் நம்மக்கிட்ட பேசுவாங்க. நம்ம அவங்க யார் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கும் நமக்குமான அந்த உரையாடல் அது எல்லாமே முடிந்தே போயிருக்கோம். அவங்க அந்த இடத்த விட்டே கிளம்பிடுவாங்க. நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், இவங்க யார், என்ன, எங்கே பார்த்துருக்கோம், ரிலேட்டிவா, ஃப்ரெண்டா, யார் மூலமாக ரிலேட்டிவ், இப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இது மாதிரியான ஒரு நிகழ்வுகளில் நம்ம அவங்கள தெரியாமல் அவங்கள யாருன்னே நமக்கு தெரியல அப்படின்னு காமிச்சிக்கிறது வந்து அவங்க மனதை புண்படுத்தும். அப்போ என்ன தெரியலையே அவங்களுக்கு, என்ன மறந்துட்டீங்களா அப்படி கேட்பாங்க. அதனாலேயே நம்ம பல சமயங்களில் நம்மளும் சேர்ந்து ஆமாம் நல்லாயிருக்கோம், நீங்கள் நல்லாயிருக்கீங்களா அப்படிலாம் கேட்டு சிரித்து பேசி அந்த நேரத்து பொழுதே நம்ம சுபமாக முடித்து வைப்போம். இது ஆனால் நினச்சி அப்புறம் ரொம்ப சிரிப்பு வரும், யாருனே தெரில நம்ம பேசியாச்சு சிரிச்சாச்சு அப்படின்னு. இது போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? அதை நம்ம ஃபேஸ்புக்கில் உங்கள் பதிவுகளை சொல்லுங்கள், கேட்கலாம். இனி நம்ம நேயர் கேட்ட பாடல்.

இணைந்திருக்கிறோம் நேர்களை. தினம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் 8 மணி. நேர்களின் கேட்டு ரசிக்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின்.

0: மாரி பண்பலையின் 1.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டு ரசிக்கும் எதிர்கட்சி காற்றில் வரும் காணம். நிகழ்ச்சியில் இணைந்து தன்னுடைய விருப்பமான பாடலை கேட்க வரும் அடுத்த நேயரை நாம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பாடல்?
1: பாடம் செந்திருப்பூவே. பாட்டு செந்திருப்பூவே கேசிந்தவா.
0: சரிங்க, கேட்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நேர்களை, நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு விசித்திரமான வித்தியாசமான கேள்வி நம்ம கேட்டிருந்தோம். யாருன்னு நினைவுக்கு வராமலேயே கூட நம்ம பேசி சிரித்து விடை பெற்ற மாதிரி ஏதேனும் அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம். பெரும்பாலான நேயர்கள் அப்படி ஒரு அனுபவமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, இந்த நேர் வந்து எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை மேடம் சொல்லிட்டாங்க. திட்டச்சேரி பைஜு ரஹ்மான், இது போன்ற சம்பவம் எனக்கு நடந்ததில்லை, இதே தான் சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி, பேரளம் செந்தில் கண்ணன், அப்புறம் கலைவாணி வெங்கடேஷ், வாட்டார் மன்னார்குடி, எனக்கு அந்த அனுபவம் உண்டு. பேருந்தில் பயணம் செய்யும்போது நம் பக்கத்தில் இருப்பவர்களோடு நட்பாக பேசி பழகிய அனுபவம் உண்டு. நம்ம சொன்னதும் இவங்க சொல்கிறது வேற, பரவாயில்ல இவங்களுடைய அனுபவம் இது. பிறகு என் ஸ்டாப்பிங் வந்ததும் நெருங்கி விடுவேன், அது ஒரு அழகிய தருடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன், எனக்கும் இந்த போல ஒரு சம்பவம் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன், எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, இந்த நேர் வெறுமனே அவங்க பேரை மட்டும் பதிவு செய்திருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், இரவு வணக்கம் சொல்லிவிட்டு என்ன தோழி இப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, இனிய பாடல்களோடு நல்ல நிகழ்ச்சியாக இது அமையட்டும்னு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்லியிருக்காங்க. நந்தகுமார் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, நான் கடைத்தறிவில் சென்று கொண்டிருந்தேன், எதில் வந்தவர் என்னை பார்த்து வணக்கம், நல்லா இருக்கீங்களா, என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டாரு. நானும் வணக்கம் சொல்லிட்டு எப்படி தெரியலன்னு சொல்கிறது, அதனால் தெரியுதுங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நான் விடைபெற்று வந்துட்டேன். ஆனால் எவ்வளோ யோசித்தவங்க யாரும் நினைவுக்கு வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவிச்சந்திரன் மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு, ரவிச்சந்திரன், அப்படி ஒரு அழைப்பு வந்தது, ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தோம், வீட்டவர்கள் நலமானால் யாருன்னு எனக்கு தெரியல, அதை கேட்பதற்கும் சங்கடமாக இருந்தது. ஒரு அரை மணி நேரம் உரையாடி விட்டு நீங்கள் யாருன்னு கேட்டேன், என்ன தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இணைப்பை துண்டித்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ திரைப்படத்தில் வர ஒரு காட்சி போல் இது இருக்குது அப்படின்னு அந்த நேயர் சொல்லியிருக்காங்க. இனி நம்ம நேயர் கேட்ட பாடல்

0: அரைப்பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றில் இணைந்து நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் காணும். தொலைபேசி வழியாக நம் நேயர்கள் விரும்பி கேட்கும் திரைசை பாடல்கள் அரங்கேறும் நேரம் இது. அடுத்து வரும் நேரை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் பவித்ர மாணிக்கம் ரகுபதி பேசுறேன் மேடம்.
0: ரேடியோ பக்கத்துல இருந்தீங்களோ?
1: நன்றி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நம்ம ஃபேஸ்புக் பதிவுக்கு நேயர்களை என்ன பதில் போட்டிருக்காங்க பார்க்கலாம். திட்டச்சேரிய நிஷான் ஹலீம், இந்த நேர் வந்து நான் குவைத் பேருந்தில் ஒருவரை பார்த்து பழைய நண்பர்னு தப்பாக நினச்சிட்டு எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் சௌக்கியமாக ரொம்ப நல்லாச்சு பார்த்து நான் உற்சாகமாக விசாரித்தேன். அவரும் குழப்பத்தோடு நல்லா இருக்கேன், ஆனால் நீங்கள் அப்படின்னு கேட்ட பிறகு தான் தெரிஞ்சுது அவர் வேறு ஒரு நபர் அப்படின்னு. இவங்க ஒரு புதுமையான அனுபவம் அவங்களுக்கு அதை சொல்லியிருக்காங்க. சத்யா மணக்குடி, கோவிலில் என் உறவினர் நினச்சி பேசினேன் ஆனால் அப்புறம் பார்த்தா அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இந்த நேயர் சொல்லியிருக்காங்க. பவித்ர மாணிக்கம் ரகுபதி, இந்த நேயர் வந்து கடை தெருவில் ஒரு நண்பர் ரொம்ப அன்போடு சிரித்து பேசினார், வீட்டில் உள்ளவர் நல்ல நல்லா விசாரித்தார். ஆனால் வந்து 30 வருடங்களுக்கு முன்னே பழக்கமானவர் போல், ஆனால் எந்த ஊர் எந்த கடை இது கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அது நம்முடைய மறதியால் நடந்ததாக இருக்கும்னு மிகச்சரியாக சொல்கிறாங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், உண்மைதான், நம்ம சிலர் நம்ம நினைவுகளில் தேக்கி வைக்காமல் போகிறது தான் அவங்கள மீண்டும் பார்க்கும்போது நமக்கு நினைவுக்கு வராமல் போய் இப்படியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுபோல் ரெண்டு முறையும் நடந்தது அவங்கள்ட்ட கேட்டு நான் நல்லா விசாரித்து நகர்ந்து விடுவேன் அப்படின்னு அந்த நேயர் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் பிரதாம ராமபுரம் பூவே அருள்தாசன், அப்படி எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காட்டூர் சிவகுமார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. விஜயராகவன், எனக்கு ஏராளமான சம்பவங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்திருக்குங்க, அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி நம் நேயர் கேட்ட பாடல். நேர்களை பாடலை கேட்கும் முன் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரியசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்சர் உழவர்களுக்கு
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது காரை பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் வெடங்களூர் எண்ணெய்

0: வழங்கும் இன்சொல் அமுது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நமது காரை பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் வைத்தியன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பெண்டா.

0: கணிப்பின் விலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 8:20 நிமிடம். நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். தன்னுடைய விருப்ப பாடலை கேட்க வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: பெருஞ்சேரி ஜார்ஜ்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: எனக்கு சின்ன வீடு என்ற

0: வெள்ள மனம் உள்ள மச்சான் என்ற பாடலை வழங்குங்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
1: நேர்களே, நம்ம ஃபேஸ்புக் பதிவுக்காக நம்ம நேயர்கள் கொடுத்துருக்குற கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன், எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்குது. ஒரு நாள் நானும் இன்னொரு நண்பரும் ரயில் பயணம் செய்தோம். அப்போது நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டாருன்னு சொல்லி அந்த நினைவுகளை நினச்சி இப்போவும் சிரித்து ரசிச்சிட்ருக்காங்களாம் இந்த நேயர். காரைக்கால் நளினி, இந்த நேயர் எனக்கும் அந்த அனுபவம் உண்டு. என் தம்பி மனைவி என்று நினைத்து அவங்க அம்மாவிடம் பேசியிருக்கிறேன். குரல் ஒரே மாதிரி இருக்கும். பேசி முடித்த பெண் அதை கடைசியாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கை நல்லூர் தியாகராஜன் இந்த டெய்லர், அவங்க எனக்கு இந்த நிகழ்வுக்கு இனிய இரவு வணக்கம் மட்டும் சொல்லி அனுப்பியிருக்காங்க. பண்டாரவாடி ஸ்ரீ கிருஷ்ணா வழுவூர் பண்டாரவாடி இந்த நேயர் வந்து இது போல் அனுபவங்கள் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் வேலை காரணமாக விமான நிலையத்திலிருந்த போது ஒருவரிடம் வந்து பேசினார். அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இயல்பாக சில நிமிடங்கள் பேசினோம். பிறகு அவரிடம் விடைபெற்று வெளியே வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழனி கவிதா, பாப்பாரப்பட்டி, தருமபுரி மாவட்டம். நிகழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்கிறது, இது போல நானும் இரண்டு முறை அவமானப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரலம் சந்தோஷ்குமார் இணையரோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்காக ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஒரு ஃபோன் வந்தால் பேசுவதை வைத்தே குரலை வைத்தே யாருன்னே கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு இந்த நேயர் சொல்லியிருக்காங்க. நீ நம்ம நேயர் கேட்ட பாடல்

0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயரை நாம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார், யார் பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் செந்தில் கண்ணன் பேரலம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: என் நண்பர் ஒருத்தருக்காக இந்த பாடல் டெடிகேட் பண்றேன். மெல்ல திறந்தது கதவு, இந்த படத்துல இருந்து குழலுவதும் கண்ணனுக்கு. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா?
0: சரி மேடம், பாடல் கேட்கலாம். நன்றி.

0: காரிப்பண்பலை 100 புள்ளி மொடெல்லாம் கேட்டு ரசிக்கும் காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலுக்காக இணையம் அடுத்த நேரை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கமா. மயிலாடுதுறை மாவட்டம் மல்லிகைத்தேரி எம் கண்ணன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: மணிப்பூர் மாமியார் இருந்து ஆனந்த தென்காட்டு.
0: சரி, கேட்கலாம். நன்றி. காரைப்பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 8:30.

0: நிமிடம். நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இது தொலைபேசி வழியாக பங்கேற்று உங்களின் விருப்பமான பாடல்களை காரை பண்பலை 100.3 கேட்டு ரசிக்கும் நேரம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0436 8, இந்த முன்னிணைப்பு எண்களோடு 2311231, மற்றொரு எண் 2999480, மற்றொரு எண் 2995850. உங்களின் விருப்பமான பாடல்களை காரை பண்பலை 100.3 நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். இனி நம் நேயர் கேட்ட பாடல்.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரி பண்பலை 100.3. இது காற்றில் வரும் காணம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேரி சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: பிரியமான தோழிக்கு இரவு வணக்கங்கள். நான் காட்டு மன்னார் கோயில் திருநாரிய மங்கையரசி கோயமுத்தூர்ல இருந்து தோழி.
0: அவ்வளோ உற்சாகம், அவ்வளோ சந்தோஷம் உங்கள் குரலில்.
1: ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு நாளே ஒரு நாள் தான் குரலை காட்டுறோம். நல்லா ஹாப்பியாக இருக்குது எனக்கு, லைன் கிடைச்சிருக்கு.
0: சந்தோஷம், உங்கள் மகிழ்ச்சி அனைவருக்கும் பரவட்டும். என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு பிரியமான தோழி படத்துலேருந்து வானம் என்ன வானம் தொட்டு விடலாம் மை டாக்டருக்காக அப்ளை பண்ணுங்க. நம்ம பண்பலை மூலமாக கேட்குறது எனக்கு ஹாப்பியாக இருக்குது தோழி. ஆன்லைனில் கேட்டிருக்கேன் தோழி.
0: ஓகேம்மா, வெளியூரில் இருக்கீங்க ஆனாலும் தொடர்புலேயே இருக்கிறீங்க காரை பண்பலையோடு.
1: தேங்க்யூ ஸோ மச்.
0: நன்றிம்மா, நன்றி. பாடல் கேட்கலாம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: அரியப்பண்பலை 100.3 எல்லாம் இணைந்திருக்கிறோம். நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் காணம். தொலைபேசி வழியாக நம் நேயர்கள் வெறுமை கேட்கும் திரைசை பாடல்கள் உலா வரும் நேரம் இது. அடுத்து வரும் நேரே நாம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, ஹேமாத்ரி கருப்பியாமா.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: சங்கர்பூர் படத்துல காக்கி சட்டை போட்டோம்.
0: சரிங்க, கேட்கலாம்.
1: நன்றிமா.

0: இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில். நேர்களின் நமது காரை பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்
1: வாழ்க்கை
2: பரஞ்சோதி ஜுவல்லரி
0: செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
6: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராம்போ நகை மாளிகை வழங்கும் பசந்தலேர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 7:55 TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நாகப்பட்டினம். பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
8: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
9: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ CBC ஸ்கூல் வழங்கும் நலம் தரும் நல்லுணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர்.
13: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: இனி நம் நேயர் கேட்ட பாடல்.

0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நாம் கேட்டு ரசிக்கும் எந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் காணம். வரும் அடுத்த நேரில் நாம் சந்திக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? அம்சவல்லி. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: சிட்டுக்குரிய படத்துல இருந்து என் கண்மணி உன் காதலிங்கிற பாட்டு.
0: சரிம்மா, கேட்கலாமா?
1: நன்றி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஸ்மார்ட் EV கார், பைக், வாட்ச் என்ன சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கீ ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
4: PM சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 kW சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க www.pmsuryagar.gov.in.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரை பண்பலை 100.3. தொலைபேசி வழி நேர் விருப்பமாக உலா வரும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் காணம்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஹாரி பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் காணும். நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய விருப்ப பாடலை கேட்க வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவக்குமார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: படம் அந்தே நாட்கள் பாடல் கவிதை அரங்க நேரம். அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கு நன்றி.

0: காரைப்பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் PSR தங்க மளிகையின் காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மளிகைக்கு வாங்க.
0: நீங்களே காரைப்பண்பலையின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான ஆங்கில செய்தி அறிக்கை, தில்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

0: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: ராஜ ராஜ கம்பீரரா.

0: எல்லோருமாகச் சேர்ந்து தனக்கு எதிராக போர்க்கொடி பிடிக்கிறீர்கள், சதி செய்கிறீர்கள் என்று சக்கரவர்த்தி தன்னுடைய பிரதம மந்திரி அனிருத்த பிரம்மராயரை பார்த்து கூறும்பொழுது, அதற்கு நான் மட்டும் பொறுப்பாளி அல்ல சக்கரவர்த்தி, அந்த கரையர் குல மகளும் மந்தாகினியான அவளும் பொறுப்பு. அவளும் இப்படி தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற விஷயத்தை சக்கரவர்த்தியிடம் தெரிவிக்கக்கூடாது என்று வாக்கு பெற்றுக்கொண்டதாக சக்கரவர்த்தியிடம் அவர் தெரிவிக்கும் பொழுது, அதற்கு சக்கரவர்த்தி,
1: கேட்க வேண்டியதே இல்லை, அவ்விதமே இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து எனக்கு எதிராக சதி செய்கிறீர்கள் என்று நான் கூறியதிலே தவறு ஒன்றும் இல்லை அல்லவா
0: என்றார் சுந்தர சோழர்.
1: நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பு இல்லைதான், மன்னிப்பு நான் கோரவும் இல்லை. ஆனாலும் பல வருஷ காலமாக என் மனத்திலிருந்த பாரம் இன்றைக்கு நீங்கிவிட்டது. இனி எனக்கு விடை கொடுங்கள். திருவரங்கம் சென்று ஸ்ரீரங்கநாதருக்கு சேவை செய்து என் நாட்களை கழிக்க அனுமதியுங்கள். அது முடியாத காரியம் பிரம்மராயரே. நீ அன்று செய்த குற்றத்தினால் இன்று எத்தனையோ குழப்பங்கள் நேர்ந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் தீர்த்து வைத்து விட்டல்லவா நீ ரங்கநாதருக்கு சேவை செய்ய போக வேண்டும்
0: என்றார் சக்கரவர்த்தி. சுந்தர சோழர் தமது செல்வ குமாரியை பார்த்து,
1: குந்தவை, நான் முதன் மந்திரியோடு ராஜ்ய காரியங்களை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும். நீங்கள் போய் உங்கள் காரியங்களை பாருங்கள். போகும்போது இதையும் அழைத்து கொண்டு போங்கள். உன் தாயார் மட்டும் இங்கே சிறிது நேரம் இருக்கட்டும்
0: என்றார் சக்கரவர்த்தி. இதையும் என்று குறிப்பிட்டது மந்தாகினியைத்தான். அப்படி குறிப்பிட்டதிலிருந்து அவள் விஷயத்தில் அவருடைய அருவறுப்பு வெளியாயிற்று. குந்தவை சிறிது ஏமாற்றத்துடன் தந்தையை நோக்கினாள். அதை கவனித்த சக்கரவர்த்தி,
1: ஆமாம், இவள் முட்டிக்கொண்டது சிற்ப மண்டபத்தில் உள்ள கைலாச மலைதானா என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இவளை அங்கேயே அழைத்து கொண்டு போய் காட்டித் தெரிந்து கொள்ளுங்கள். இவள் இங்கே நிற்பதை என்னால் சகிக்க முடியவில்லை
0: என்றார். குந்தவை ஏமாற்றம் நிறைந்த முகத்தோடு மந்தாகினியை கையை பிடித்து அழைத்து கொண்டு புறப்பட்டாள். அப்போது மலையமான் மகள் குந்தவையின் அருகில் வந்து அவள் காதில் மட்டும் கேட்கும்படியாக, குழந்தாய், இவள் இப்போது பார்க்கச் சகிக்காமல் தானே இருக்கிறாள். அப்பாவிடம் வருத்தப்படுவதில் என்ன பயன்? உன்னுடைய அலங்காரக் கலையை, திறமை எல்லாவற்றையும் இவளிடம் காட்டு பார்க்கலாம் என்றாள். குந்தவை புன்னகை மூலம் தன் சம்மதத்தை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து மந்தாகினியை அழைத்து கொண்டு சென்றாள். அவர்களுடன் வானதியும் பூங்குழலியும் வெளியேறினார்கள். பிறகு சுந்தர சோழர் முதன் மந்திரியையும் மலையமான் மகளையும் மாறி மாறி பார்த்த வண்ணம்,
1: நீங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து இந்த காரியத்தை எதற்காகச் செய்தீர்கள் என்று தெரியவில்லை. எனக்கு இதனால் சந்தோஷம் உண்டாகும் என்று நீங்கள் எண்ணி இருந்தால் அது பெரும் தவறு. முதன் மந்திரி, எதற்காக நீர் இவ்வளவு பிரயத்தனப்பட்டு கோடிக்கரையிலிருந்து இந்த காட்டு மிராண்டி ஜென்மத்தை பிடித்து கொண்டு வரச் செய்தீர்? இப்போதாவது உண்மையைச் சொல்லுங்கள். இனிமேலாவது என்னிடம் எதையும் மறைத்து வைக்க முயல வேண்டாம்
0: என்றார். அப்போது முதன் மந்திரி அனிருத்தர் உணர்ச்சி ததும்ப கூறினார்,
1: ஒரு தடவை செய்த பிழையை மறுபடியும் செய்ய மாட்டேன். இனி எந்த காரியத்தையும் தங்களிடமிருந்து மறைத்து வைக்கவும் உடன்படேன். உண்மை வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே இப்போது இவ்வளவு பிரயத்தனம் எடுத்துக்கொண்டேன். தங்களால் ஒரு பெண்மணி கடலில் விழுந்து இறந்ததாக தங்கள் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. அந்த சம்பவத்தை தாங்கள் மறந்துவிட்டதாக

0: வெகு காலம் நான் எண்ணி வந்தேன். ஆனால் நாளாக நாளாக அந்த நினைவு தங்கள் உள்ளத்தின் உள்ளே பதிந்து வேதனையை அதிகப்படுத்திக் கொண்டிருந்ததாக அறிந்தேன். தூக்கத்தில் தாங்கள் அதை பற்றிய கனவு கண்டு பலமுறை ஓலமிட்டதாக மகாராணி சொன்னார்கள். அதனால் தங்களைக் காட்டிலும் மலையமான் மகளார் அதிக வேதனை அடைந்தார்கள். சில காலத்துக்கு முன்பு என்னிடம் யோசனை கேட்டார்கள். அதன் பேரில் நாங்கள் இந்த பிரயத்தனம் செய்ய தீர்மானித்தோம். தங்கள் காரணமாக இறந்துவிட்டதாக தாங்கள் நினைத்து வருந்திய பெண்மணியை தங்கள் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்தி அந்த எண்ணத்தை போக்க உத்தேசித்தோம். நேரில் கொண்டு வந்து நிறுத்தினால்தான் தாங்கள் நம்புவீர்கள் என்று எண்ணினோம். இது குற்றமாயிருந்தால் கருணை கூர்ந்து மன்னிக்க வேண்டும்.
1: இதை கேட்ட சக்கரவர்த்தி ஆத்திரம் பொங்க கூறியதாவது,
2: குற்றந்தான், குற்றந்தான், பெருங்குற்றம். இத்தனை நாளும் இவள் பேயாக என்னை சுற்றி கொண்டிருந்தாள். கனவிலே வந்து கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தாள். பேய்க்கு பதிலாக பிச்சியை கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்தியிருக்கிறீர்கள். இது எனக்கு மகிழ்ச்சி தரும் என்று நினைத்தீர்களா? ஒரு நாளும் இல்லை. என்னிடம் முன்னதாக உண்மையை தெரிவித்திருந்தால் இவளை இங்கே அழைத்து வரும் யோசனையை கண்டிப்பாக நிராகரித்திருப்பேன். போனது போகட்டும், ஏதோ செய்துவிட்டீர்கள். வெகு கஷ்டப்பட்டு இங்கே இந்த வாய்ப்பேச முடியாத பைத்தியக்காரியை அழைத்து கொண்டு வந்து சேர்த்தீர்களே. திரும்பி அவளை எப்போது எப்படி போகச் செய்வதாக உத்தேசம்?
1: இவ்வாறு சுந்தர சோழர் கேட்டதும் அனிருத்தர் உண்மையிலேயே பேச்சிழந்து நின்றார். அப்போது சக்கரவர்த்தினி, சுவாமி, இங்கிருந்து என் சகோதரியை திரும்பிப் போகச் செய்வதாகவே எனக்கு உத்தேசமில்லை. இந்த அரண்மனையில் என்னுடனேயே அவர் தங்கியிருப்பார். எனக்கு முன் பிறந்த தமக்கையைப் போல பாவித்து இவரை நான் போற்றி பூசித்து வருவேன் என்றாள்.
2: தேவி, என்னிடம் உனக்குள்ள பக்தியை இந்த மாதிரி மெய்ப்பிக்க நீ பிரயத்தனப்பட வேண்டியதில்லை. கண்ணகியை காட்டிலும் மேலான கற்பின் அரசி என்பதை இந்த 25 ஆண்டுகளில் நான் கண்டிருக்கிறேன். நான் நோய்வாய்ப்பட்டது முதல் நீ உன் செல்வ குழந்தைகளையும் மறந்து எனக்கு பணிவிடைகள் செய்து வருவதையும் எனக்காக நோன்பு நோற்று வருவதையும் அறிந்துதான் இருக்கிறேன். காட்டிலே திரிந்த வாய் பேச இயலா பிச்சியை அரண்மனையிலே அழைத்து வைத்து என்னிடம் உனக்குள்ள பக்தியை காட்ட வேண்டியதில்லை. மலையமான் மகளே, இதை கேள். முதன் மந்திரி, நீங்களும் நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். எப்போதோ ஒரு காலத்தில் மனித சஞ்சாரமற்ற தீவாந்திரத்தில் நான் அன்னந்தனியாக தங்கியிருந்த போது இந்த வாய் பேச இயலா பிச்சியை பார்த்தேன். அந்த சமயம் இவளிடத்தில் பிரியம் கொண்டதும் உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. அதனாலேயே இன்னமும் நான் இவளை நினைத்து ஏங்கித் தவிப்பதாக நீங்கள் எண்ணினால் அதைவிட பெரிய தவறு செய்ய முடியாது. அப்போது இவள் பேரில் எனக்கு ஏற்பட்டிருந்த பிரியத்துக்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தன. அந்த பிரியம் இந்த 25 வருஷ காலத்தில் முற்றும் மாறி துவேஷமாகவும் அருவறுப்பாகவும் உருவெடுத்திருக்கிறது. கனவிலும் நினைவிலும் என்னை அவ்வளவாக இவள் கஷ்டப்படுத்தி இருக்கிறாள். இவள் இந்த அரண்மனையில் இருக்கிறாள் என்னும் எண்ணத்தையே என்னால் சகிக்க முடியவில்லை. உடனே இவளை இங்கிருந்து அனுப்பிவிட்டு மறுகாரியம் பாருங்கள். இவளை பேய் என்று நினைத்தபடியால் இவள் பேரில் விளக்கை எடுத்திருந்தேன். உயிரோடும் உடம்போடும் இருப்பவள் என்று அறிந்திருந்தால் என்ன செய்திருப்பேனோ தெரியாது.
1: இவ்வாறு சுந்தர சோழர் குரோதம் ததும்பிய குரலில் கூறிய குரூரமான வார்த்தைகளை கேட்டு சக்கரவர்த்தினியும் முதன் மந்திரியும் கதிகலங்கிப் போனார்கள். சக்கரவர்த்தி இவ்விதம் பேசுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அனிருத்தர் தாம் செய்த பழைய குற்றத்துக்காக மட்டுமே தம்மை சக்கரவர்த்தி கண்டனம் செய்வார்.

0: என்று கருதியிருந்தார். மகாராணியோ, சக்கரவர்த்தி வாய்விட்டு வெளிப்படையாகச் சொல்லாவிட்டாலும் மனத்திற்குள் மகிழ்ந்து பூரித்து தன்னுடைய பெருந்தன்மையான செயலை ரொம்பவும் பாராட்டுவார் என்று எதிர்பார்த்தாள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: மனத்தின் சமநிலைக்கும் திரும்பிய நிலைக்கும் இடையில எளிதில புலப்படாத மிக மிக மெல்லிய இழைதான் இருக்குதுன்னு உளவியல் மேதைகள் சொல்கிறாங்க. அதே போல் விருப்பு வெறுப்பு ரெண்டுமே எளிதில் மாறும்னும் இதுக்கு காரணம் மூளையின் ஆழமான பகுதிகளில் இருக்கிற ரெண்டு கட்டமைப்புகளும்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. விருப்பின் விளைவாக ஏற்பட்ட மனவேதனையிலிருந்து விடுபட மறுபடியும் வேதனைப்படாமல் இருக்க வெறுப்பை ஒரு கேடயமாக பயன்படுத்துதான் மூளை. இந்த பகுதியில் சுந்தர சோழர் பேசுகிற விதம் அங்கிருந்த எல்லாருக்கும் குறிப்பாக சக்கரவர்த்தினிக்கும் முதன் மந்திரிக்கும் ஏமாற்றத்தை தந்ததுக்கு இந்த உளவியல் முடிவுகள் விளக்கம் தருகின்றன. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தமது இளமை கால அனுபவங்களை சொந்த மகளிடமே பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. தூக்கத்தில் கனவு கண்டு பலமுறை ஓலமிட்டதால் கவலை கொண்டு மலையமான் மகள் அனிருத்தரின் யோசனையை கேட்டதையும் அதன் பேரில் மந்தாகினி தேவியை அவர் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்த முயன்றதையும் அறிஞ்சதும் கடும் கோபம் கொண்டதை பார்த்தோம். நோய்ப்படுக்கையில் இருந்தாலும் பேரரசராச்சே, சுய மரியாதை பாதிப்பு சும்மா விடுமா? இந்த பகுதியில் வந்திருக்கிற காட்டு மிராண்டி என்கிற தொடரை ஆராய்வோம். விலங்கின் தன்மை கொண்டவன் நாகரிகம் அற்றவன் என்பதை உள்ளடக்கியது. மிருகம் ஆள் இணைஞ்சு மிருகாண்டி ஆகி மிராண்டியா சுருங்கிட்டது என்பாங்க. ஆனால் நாகரிகத்தின் தீமைகளிலிருந்து விடுபட்டவனின் உள்ளார்ந்த தன்மையை சித்திரிக்க உன்னத காட்டு மிராண்டி, நோபிள் சாவேஜ் என்கிற மானுடவிய கருத்து ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன்னால தத்துவ உலகத்தில் பெரிய புரட்சியை ஏற்படுத்து. இயற்கையோடு இயைந்த எளிய வாழ்க்கை இருப்பதை கொண்டு நிறைவடையிறது, இயற்கையான நுண்ணறிவு, உடல் வலிமை, பகட்டின் மீது வெறுப்பு, தன்னலமற்ற பண்பு, இதையெல்லாம் கொண்டவன் இந்த இயற்கையின் பண்பாளம். அடுத்து நிராகரிப்பு என்று சொல், ஏற்றுக்கொள்ளாமை என்பது பொருள். மெய்கண்ட நூல்கள்னு குறிப்பிடப்படுற 14 சாத்திர நூல்களில் ஒன்று சங்கற்ப நிராகரணம். சங்கற்பம் கொள்கை, நிராகரணம் மறுப்பு. இதை அருளி செய்த உமாபதி தேவ நாயனார் பாடல்களை கண்ணிகளாகவும் தொடர் வரிகளாகவும் அமைச்சிருக்கும் பாங்கு குறிப்பிடத்தக்கது. சரி, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தமக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணி வந்திருக்காங்கன்னு குற்றம் சாட்டின சுந்தர சோழர் தம் கருத்தை மாத்திப்பாரா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 9:30.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காரை பண்பலையின் 1.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் இசை ஊஞ்சல். இன்றைய நமது இசை ஊஞ்சலில் இடம்பெறுகிறார் நடிகை ரஞ்சனி. ஆம்நேர்களே, நடிகை ரஞ்சனி நடித்த திரைப்படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இன்றைய நமது இசை ஊஞ்சலில். சாஷா செல்வராஜ் இவர்

இயற்பெயர் திரையுலகிற்காக ரஞ்சனியானார் இவர். தமிழ் மலையாளம் உள்ளிட்ட இந்திய மொழி திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவர் பூர்வீகம் சிங்கப்பூர். திரைப்பட நடிகை, வழக்கறிஞர், தொழிலதிபர் என வேறுபட்ட தளங்களில் பணியாற்றி வருகிறார் நடிகை ரஞ்சனி. 1985 பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த முதல் மரியாதை படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு இவர் அறிமுகமானார். சிவாஜி, ராதா, வடிவுக்கரசி, சத்யராஜ், அருணா இவர்களோடு செவுளி எனும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ரஞ்சனி. இளையராஜா, வைரமுத்து இவர்களின் கூட்டணியில் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் இந்த திரைப்படத்தில். இந்த படத்தில் ரஞ்சனிக்கும் ஒரு பாடல் உண்டு. அந்த பாடல்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இசை ஒன்றில் இன்றைய நமது நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறார் நடிகை ரஞ்சனி. 1986 பாரதிராஜாவின் இயக்கத்தில் சத்யராஜ், ரேகா, ராஜா, ரஞ்சனி நடித்தது கடலோர கவிதைகள். 200 நாட்களையும் கடந்து ஓடிய வெற்றி படம் இது, கடலோர கவிதைகள். படத்திற்கான இசை இளையராஜா. இந்த படத்தில் 3 பாடல்கள் வைரமுத்து எழுத, 2 பாடல்களை கங்கைமரன் எழுதினார். அனைத்து பாடல்களும் சிறப்பான வரவேற்பை பெற்றது கடலோர கவிதைகள் திரைப்படத்தில். ரேகாவை நேசிக்கும் சத்யராஜை ஒருதலையாக காதலிக்கும் முறைப்பெண் கதாபாத்திரத்தில் ரஞ்சனி நடித்திருப்பார். அவருக்கான பாடல் இது.
3: போர

0: சுத்தம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைப்பண்பலை 100.3 இணைந்து நம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இசை ஊஞ்சல். இன்றைய நமது நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறார் நடிகை ரஞ்சனி. ஆயிரத்தி 1986 வருடம் ஆர் செல்வராஜ் இயக்கத்தில் வெளியானது நீதானா அந்த கோயில் திரைப்படம். ராஜா ராஜீவ் லக்ஷ்மி ரஞ்சனி நடித்தது இந்த திரைப்படம். படத்திற்கான இசை இளையராஜா, பாடல் வரிகள் வைரமுத்து எழுதியது. தமிழில் சித்ரா பாடிய முதல் பாடல் இது. அந்த பாடல்

நேரம் 9:45. காரை பண்பலை 100.3 எல்லாம் கேட்டு ரசிப்பது இசை ஊஞ்சல். 1986 ராஜன் சந்திரன் நடித்தது, ரஞ்சினியும் சந்திரனும் இணைந்து நடித்தது நாளெல்லாம் பௌர்ணமி, பிரபு இளவரசி ரஞ்சினி நடித்தது இந்த திரைப்படம். இனிமையான பாடல்கள் இது, வைரமுத்து எழுதி கங்கை மரன் இசையமைத்தது. அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: நமது காரை பண்பலை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:65 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு AK உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் இசை ஊஞ்சல் எல்லாம் கேட்டு ரசிப்பது நடிகை ரஞ்சனி நடித்த திரை இசை பாடல்கள். 1986 மனோஜ்குமார் இயக்கியது மண்ணுக்குள் வைரம். சிவாஜி, சுஜாதா, ராஜேஷ், முரளி, ரஞ்சனி நடித்தது. இந்த படத்திற்கான இசை தேவேந்திரன். வரும் இந்த பாடல் SP பாலசுப்ரமணியமும் S. ஜானகியும் பாடியது.

1987 வருடம் சுந்தர் கே விஜயன் இயக்க, கார்த்திக் ரஞ்சனி நடித்தது வெளிச்சம். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தது மனோஜ் கியான், பாடல்கள் வைரமுத்து எழுதியது. இந்த பாடலை பாடியிருக்கிறார் கே ஜே ஜெயசுதாஸ்.

0: நாம் கேட்டு ரசித்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நமது இசை ஊஞ்சல். இணைந்திருக்கிறோம் நேர்களே காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில்.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.

0: என்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
1: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
2: நேயர்களே, இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஏன் சொல் அமுது. நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பைகள், கிரீன் நெட், ஹோஸ், வயல்களுக்கு தேவையான நரம்பு வெடிகளுக்கு உங்கள் கடை.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
3: உங்கள் கடை காரைக்கால்.

0: வெளிகளுக்கு உங்கள் கடை.
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தாற்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
4: வணக்கம். விழுதுகள், அது ஒரு கட்டுக்கோப்பான குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு கணவன், மனைவி, ஒரு மகன் மற்றும் அம்மகனின் தந்தை என இவர்கள் மட்டுமே. கணவனும் மனைவியும் வேலைக்கு போயிடுவாங்க. தன் மகனும் மருமகளும் வேலைக்கு போன பிறகு வீட்டை பார்த்து கொள்வது அந்த முதியவர்தான். வீட்டில் மகனும் மருமகளும் வேலைக்கு போகும் பரபரப்பில் அப்படியே போட்டது போட்டபடி போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த முதியவர்தான் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வைப்பார். எந்த நேரமும் துருதுருன்னு கொள்ளை குடிகாட்டிலும் தொடர்ந்து ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பார். மகனும் மருமகளும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் அவரை, ஏன்பா இவ்வளவு வேலையும் உங்களை யார் பார்க்க சொன்னது? உடம்புக்கு ஏதாவது வந்துட்டதுனா எங்களுக்குன்னு யாருப்பா இருக்காங்கன்னு உரிமையோட அவர் மகனும் மருமகளும் கடிந்து கொள்வார்கள். அதற்கு மேல் மருமகளும் அந்த மனிதரை தன் தந்தை ஸ்தானத்தில்தான் வைத்து பார்த்து கொள்வாள். இதை பார்க்கும்போது எனக்கு இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்ணா, ஆச்சரியத்துடன் அவளை பார்ப்பேன். வயதாகிவிட்டாலே அலட்சியமாக நினைப்பது, அவர்களை மதித்து அன்பான வார்த்தைகள் கூட பேசாமல் இருப்பது, இப்படி பல இடங்களில் பார்த்தும் இருக்கிறோம், கேள்விப்பட்டும் இருக்கிறோம். முதியவர்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்குபவர்களாகத்தான் நாம் காண்கிறோம். காலங்கள் உருண்டோடுகிறது. அந்த பெரியவருக்கும் வயதாகிவிட்டது. மூப்படைந்து பல பல கஷ்டங்களை சந்திக்கும் சூழ்நிலைக்கு முதியவர் தள்ளப்பட்டார். இப்போதும் அவர் மகனும் மருமகளும் பேரனும் அவர் மீது கூடுதல் கவனமுடன் அக்கறையும் கொண்டு கவனித்துக் கொண்டார்களே தவிர அவரை கவனிப்பதில் சலிப்படைந்ததில்லை. அவருக்கு தளர்ச்சி அதிகமாகி படுத்த படுக்கையானார். அவர்கள் சற்றும் முகம் சுளிக்காமல் தினமும் அவரை குளிப்பாட்டுவதும் தூய்மை செய்வதும், அந்த பெரியவருக்கு உடைமாற்றி விடுவதும், அவருக்கு ஏற்ற உணவையோ கஞ்சையோ பழச்சாரோ கொடுத்து மிகவும் அன்பாக கவனித்துக் கொண்டனர். ஒரு விதத்தில் அந்த பெரியவர் பாக்கியசாலி என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்வை பார்த்ததும் எனக்கு ஒரு நாலடியார் பாடல்தான் நினைவுக்கு வந்தது. சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மற்றதன் மதலையாய் காலூன்றி ஆங்கு, குதலைமை தந்தைகன் தோன்றில் தான் பெற்ற புதல்வன் மறைப்பக்கெடும். வயது முதிர்ந்த ஆலமரம், தளர்ந்து நிற்கும் அந்த ஆலமரத்தை கரையான் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டிருக்கிறது. பட்டு போய் விழும் அந்த சூழலில் கூட அது வீழ்ந்து விடாமல் அதனுடைய விழுதுகள் தாங்கிக் கொள்ளுமாம். இதிலிருந்து நாம் பெறும் நீதி, பெற்று ஆளாக்கிவிட்ட தகப்பன் வயதாகி தளர்வுற்ற காலத்தில் அவர் பெற்ற புதல்வர் அவரை தளர்ந்து சோராமல் தாங்கி தோள் கொடுக்க வேண்டும் என்பதே. நன்றி.
3: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
0: நாம் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீன் நெட், ஹோஸ், வயல்களுக்கு தேவையான நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை.
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 10 மணி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்களினை கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இரவும் மலரும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் இளையராஜாவின் இசையில் நான் வாழவைப்பேன் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுசீலாவும் பாடியது.

ரசிக்கும் இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் எழுதிய பாடல். இது பாடல் இடம்பெற்ற படம் தியாகம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 10:10. நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவும் மலரும். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் வாலி எழுதி கங்கைமரன் இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடியது. 1985 வெளிவந்த பிரேம பாசம் பட பாடல் இது.

0: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3 நேரம் 10:15. நேர்களை நமது காரை பண்பலை நாளை காலை 9 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்
1: வாழ கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லு சாய்வாங்க திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
0: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர். நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விலைக்கேற்று விலை நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 7:55 TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நாகப்பட்டினம் பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்
6: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ

0: நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
1: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேர்களின் நமது காரை பண்பலையில் நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை ஸ்ரீ சங்கரா சரோ CBC ஸ்கூல் பேரளம் வழங்கும் நலம் தரும் நல்லுணவு தேசிய ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர்.
6: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
7: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காரைப்பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவும் மலரும். அடுத்து வரும் இந்த பாடல் சங்கர் கணேஷ் இசையமைத்து மலேசியா வாசுதேவனும் உமா ரமணனும் பாடியது. பாடல் இடம்பெற்ற படம் திறமை.

மாரியப்பன்மலையின் 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மலரும். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் ஐந்து பாடல் புலமை பித்தன் எழுதி இளையராஜா இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பி சுசீலா பாடியது கண்ணில் தெரியும் கதைகள்.

அரிப்பன்மலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மலரும். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் விடியும் வரை காத்திரு. இந்த திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவனும் எஸ் ஜானகியும் பாடியது. வாலி எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: காரை பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நாம் கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறோம் இது நம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. இரவு நேர இதமான காணங்களை சுமந்து வருகிறது இது இரவும் மலரும் நிகழ்ச்சியில். அடுத்து வரும் இந்த பாடல் வாலி எழுதி இளையராஜா இசையமைத்து எஸ் பி சைலஜா பாடியது. தனிக்காட்டு ராஜா படப்பாடல்.

உள்ளமுருகும் ராகங்கள், இதே மிளகும் கானங்கள், காரை பண்பலை 100.3 நித்தமும் கேளுங்கள். இது இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் இளையராஜாவின் இசையில் மலையூர் மாவட்டியான்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவும் மலரும். அடுத்து வரும் இந்த பாடல் கங்கை மரன் எழுதி, எஸ் பி பாலசுப்ரமணியம் இசையமைத்து, எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடியது துடிக்கும் கரங்கள் படப்பாடல்.

இரவு நேர இதமான கானங்களை கேட்டு ரசிக்கிறோம். காரைப்பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சி. அடுத்து வரும் இந்த பாடல் வைரமுத்து எழுதியது, இளையராஜா இசையமைத்தது, எஸ் ஜானகி பாடியது. பூவிலங்கு படப்பாடல்.

காரைப்பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது இரவும் மலரும் நிகழ்ச்சி. நிறைவாக ஒழிக்கும் இந்த பாடல் வைரமுத்து எழுதி இளையராஜா இசையமைத்து ஜெயச்சந்திரனும் சுனந்தாவும் பாடியது புதுமை பெண்.